திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருநல்லூர் பெருமனம். ஒளிப்பிழம்பாக தோன்றியருளும் இறைவர் திருமுன்பு அருளிய நமச்சிவாய திருப்பதிகம். பண் கௌசிகம்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர். ஓம் நம சிவாய.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருப்பள்ளி எழுச்சி, பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: திருப்பள்ளி எழுச்சி

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: Om Namah Shivaya. Dear listeners of Shaivam.org, the next program is Rudra Parayanam. In this, you are about to listen Atharva Veda Rudram. Thank you. Om Namah Shivaya.

నిర్వాణిష్ట నిర్యాగమే నమే గమే.

ಸಾಲೋ ಹೇತ

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தாகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: திருச்சி தம்பரம். சோழ நாட்டில் காவிரியின் தென்கரையில் உள்ள பாடல் பெற்ற தலங்களுள் 18வது தலமாக எண்ணப்பெறுவது திரு நாட்டியத்தான்குடி என்பது. இத்தலம் திருவாரூருக்கு தென்பால் மாவூர் ரோடு என்னும் இடத்திலிருந்து மேற்கில் 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. திருவாரூரிலிருந்து திருத்துறைப்பூண்டி செல்லும் பேருந்துகளில் ஏறி மாவூர் பேருந்து நிலையத்தில் இறங்கியும் இந்த தலத்துக்கு செல்லலாம். இந்த மாவூர் என்ற இடத்திலிருந்து அருகில் உள்ள திருநெய்ப்பேர் என்று தற்போது வழங்கக்கூடிய திருநெய்ப்பேரு என்ற தலத்தை முதலில் வணங்கிக் கொண்டு பின்னர் திரு நாட்டியாத்தான்குடியை அடைவோம். திருநெய்ப்பேர் என்பது நமிநந்தி அடிகள் என்ற நாயனார் அவதாரம் செய்த திருப்பதி. இவர் அந்தன குலத்தில் பிறந்தவர். மறைநூல் சீலத்தால் செந்தி வளர்த்தவர். திருநீற்று அடைவே மெய்ப்பொருள் என்று துணிந்தவர். சாமகண்டனாகிய பரமேஸ்வரனுடைய திருவடிகளை வழிபடுவதே தனக்கு தலையாய கடமை என்று இரவும் பகலும் மறவாத சிந்தையினர். அவ்வூரிலிருந்து திருவாரூருக்கு சென்று அங்கு உள்ள ஆரூர் அறவரி என்ற திருக்கோயிலில் தீபம் ஏற்றுவதை கடமையாக கொண்டு துண்டு செய்து வந்தார். சமணர்கள் இதற்கு இடையூறும் விளைவித்தார்கள். அவர்களுடைய ஏசனை கேட்டு பொறாமல் பெருமானிடம் முறையிடும் பொழுது பெருமான் அசிரீதியாக, வந்த கவலை மாற்றும் இனி மாறா விளக்கு பணி மாற இந்த மருங்கில் குளத்து நீர் முகந்து கொடு வந்து ஏற்றும் என்று அருளி செய்தார். அதனை கேட்டு சிந்தை மகிழ்ந்த நமேந்தி அடிகள் செய்வதறியாமல் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்தார். சென்னிமிசை கங்கை தரித்த பெருமானுடைய திருவுருளை சிந்தையில் ஏற்றவாறு திருக்குளத்து நீரை எடுத்து வந்து தீபம் ஏற்றினார். நாதர் அருளால் நாடு அறியும்படியாக திருவிளக்கு நீரால் எரித்தார். திருநாக்குறிச்சி சுவாமிகள், நமிநந்தி நீரால் விளக்கரித்தமை நீள்நாடு அறியுமன்றே என்று தேவாரத்தில் அருளி செய்திருக்கிறார். அதையே தேக்கிழா பெருமானும் பெரிய புராணத்தில் கையாளும் பொழுது திருவிளக்கு நீரால் எரித்தார் நாடு அறிய என்று குறிப்பிடுகின்றார். அப்படி தொண்டு செய்து வரும்பொழுது தியாகராஜ பெருமானுடைய அருளால் ஆரூரில் பிறந்தாரெல்லாம் நம் கணங்களான பரிசு காண்பாய் என்று ஒரு அசிரேரி எழுந்தது. அதனை கேட்டு சிரித்து போன நமிநந்தி அடிகள் அதன்படியே ஏற்றத்தாழ்வு பாராமல் எல்லா அடியோர்களோடும் உறுவித்து பணி செய்து வந்தார். திருத்தொண்டு நிகழச் செய்து நிலவுவார் என்று சேக்கிழார் இதனை குறிப்பிடுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு தொண்டர். அவரை அப்பர் பெருமான் தொண்டர்க்கு ஆணி என்னும் வார்த்தையால் சிறப்பிக்கின்றார். அது சேக்கிழார் சொல்லும்பொழுது தொண்டர்க்கு ஆணி எனும் பேரு திருநாவுக்கரசர் விளம்பரம் பெற்ற பெருமையினார் என்று நமிநந்தியடிகளை சிறப்பிக்கின்றார். அப்படிப்பட்ட நமிநந்தியடிகளுடைய அவதாரத்தலம் இந்த நெய்ப்பேரு. நெய்ப்பேரு சிவாலயம் தற்சமயம் சிதிலமடைந்து கிடக்கிறது. இதனை தெய்வ உலகம் புறக்கணிக்காமல் காப்பாற்ற வேண்டியது முக்கியமான கடமையாக இருக்கிறது. ஆகவே திருவாரூரைச் சேர்ந்தவர்களும் திரு நெய்ப்பேற்றைச் சேர்ந்தவர்களும் பிற சிவனடியார்களும் உடனடியாக இக்கோயிலை திருப்பணி செய்து நித்திய பூஜைக்கு இடையூறு வராமல் ஏற்பாடு செய்யும்படியாக மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த தலத்தை தரிசித்துவிட்டு திரு நாட்டியத்தான்குடிக்கு சென்றடைகிறோம். இந்த தலம் இந்திரமுத்து சுவாமிகளால் ஆடல் பெற்ற அற்புதமான ஒரு பதி. இந்த திருத்தலத்தில் உள்ள ஆலயம் திருகோபுரத்துடன் அழகுற விளங்குகிறது. கிழக்கு நோக்கியது. கிழக்கோபுர வாயிலின் முன் சுந்தரருக்கு கைகாட்டி விநாயகர் என்ற பெயரில் விநாயகப் பெருமானுடைய சன்னதி மேற்கு நோக்கி விளங்குகிறது. இந்த 5 நிலை ராஜகோபுரத்தை தாண்டி உள்ளே சென்றால் உள்பிரகாரத்தில் மேற்கே கன்னிமூலை கணபதியும் முருகனும் விஸ்வநாதர் விசாலாட்சி கஜலட்சுமி ஆகிய சன்னதிகளையும் தரிசிக்கிறோம். கோஷ்டங்களில் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா ஆகியோர் உள்ளனர். சண்டிகேஸ்வரருடைய சன்னதியும் பிரகாரத்தில் இருக்கிறது. கோட்புரி நாயனார் 63 நாயன்மார்களுள் ஒருவர். இவ்வூரை சார்ந்தவர். அவருக்கென்று தனி சன்னதியம் இருக்கிறது. கிழக்கே தனி மண்டபத்தில் நவகிரகங்கள் பிரதிஷ்டை ஆகியுள்ளன. அம்பிகை தெற்கு நோக்கி வழங்குகின்றாள். மாவிலங்கை என்ற மரம் இத்தலத்தில் உள்ள தலவிருஷமாக கருதப்படுகிறது. அது வடக்கு பிராகாரத்தில் இருக்கிறது. இந்த ஆலயத்தை நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் சிறப்பாக திருப்பணி செய்திருக்கிறார்கள். சுவாமியினுடைய பெயர் மாணிக்கவண்ணர். ரத்னபுரி சூழர் என்று வடமொழியில் வழங்குவார்கள். மாணிக்கவண்ணா என்று அழைக்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த திருப்பதியத்தில். நாட்டியத்தான் கூடி நம்பி என்று ஒரு பெயரும் பெருமானுக்கு உண்டு. கரிநாளேஸ்வரர் என்றும் ஒரு பெயர் சொல்கிறார்கள். அம்பிகையினுடைய பெயர் மங்களாம்பிகை என்பது. இதனை மறைமங்கை மலர்மங்கை என்று தமிழில் அழகாக அழைக்கிறார்கள். தீர்த்தம் கோயிலுக்கு முன்புறம் உள்ளது, சூரிய தீர்த்தம் எனப்படுவது. பின்புறம் கரி தீர்த்தம் என்று ஒரு தீர்த்தம் இருக்கிறது. திருநாட்டியாத்தன்குடியில் சைவ வேளாளர் குலத்தில் தோன்றியவர் கோட்புலி நாயனார். சோழ மன்னர்களுடைய சேனாதிபதியாக திகழ்ந்தவர். தாம் பெற்ற பொருளை கொண்டு இறைவனுக்கு சிறு அமுதுக்கென்று நெல்லை வாங்கி நெற்கூடுகளில் சேவித்து வைப்பது இவருடைய வழக்கம். அவ்வப்போது அதனை கொடுத்து கொண்டாற்றி வந்தார். ஒரு சமயம் ஒரு போர் மூண்டது. அதற்காக மன்னனுடைய கட்டளைப்படி அப்போருக்கு சென்றபோது தன்னுடைய சுற்றத்தார்களை அழைத்து, இது சிவனுக்கென்று வைத்துள்ள நெல், இது நம் குடும்பத்தாருக்கென்று தனியாக வைத்திருக்கக்கூடிய நெல், ஆகவே தவறு செய்யாமல் அதனை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டு போருக்கு சென்று விட்டார். வறட்சியின் காரணமாக கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. நாம் உணவின்றி இறப்பதை விட இறைவனுக்காக வைத்துள்ள இந்த நெல்லையும் உண்டு பிழைத்து விடுவோம், பிறகு அந்த குற்றம் தீரும்படியாக திருப்பி கொடுத்து விடலாம் என்று குற்றத்தார்கள் அந்த நெற்கூட்டை திறந்து இறைவனுக்கென்று வைத்திருந்த நெல்லை எடுத்து உண்டு விட்டார்கள். போர் முனையில் வெற்றி பெற்று அரசனிடம் குவை பெற்று கோட்புலியார் தன்னுடைய ஊருக்கு திரும்பினார். நிகழ்ந்த எல்லாவற்றையும் அறிந்தார். குற்றத்தார்களை தண்டிப்பதற்காக துணிந்தார். பெருமானுக்கு வைத்திருந்த நெல்லை உண்ட தன்னுடைய தந்தை தாய் உடன் பிறந்தார் மனைவி எல்லோரையும் தனது உடைவாளால் கொன்று அங்கு எஞ்சியிருந்த ஒரு குடிக்கு ஒரு மகனாக விளங்கக்கூடிய ஒரு குழந்தையையும் கொல்ல முற்பட்டார். இந்த குழந்தை அந்த நெல்லை உண்டவளது பாலை உண்டபடியால் அதுவும் அந்த பழிக்கு உள்ளாயிற்று என்று கருதி அந்த குழந்தையையும் தனது வாளால் இரு துணியாக செய்தார். அப்பொழுது சிவபெருமான் உமாதேவியாரோடு ரிஷபவாகனத்தில் தோன்றி, உன்னுடைய கைவாளால் இவர்களை வெட்டி வீழ்த்தினாய், ஆனால் தீய வினைகளையும் பாசத்தொடரையும் அல்லவா நீ வெட்டி வீழ்த்தியிருக்கிறாய். ஆகவே இந்த நிலையோடு உன்னுடைய சுற்றத்தார்களோடு என்னுடைய சிவலோகத்தை அடைவாயாக என்று அருளி செய்தார். கூடாமன்னரை கூட்டத்து வென்ற குடிரன் கோட்புலி என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த நாயனாரை சிறப்பித்து பாடியிருக்கிறார். தீய வினை பவம் துடித்த கோட்புலி நாயனாருடைய புதல்விகள் இருவர். அவர்கள் இருவரும் சிங்கடி வனப்பகை என்பவர்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு சமயம் திரு நாட்டியத்தன்குடிக்கு எழுந்து வெளியிருந்த பொழுது கோட்புலி நாயனார் சுந்தரரை வரவேற்று தம் திருமாளிகைக்கு அழைத்துச் சென்று திருவமுது செய்வித்தார். பிறகு தம் மக்களாகி சிங்கடி வனப்பகை என்ற இரண்டு பெண்களையும் அழைத்து அவர்களை சுந்தரரை வணங்க செய்து அவர்களை ஏற்றருமாறு சுந்தரரிடம் வேண்டினார். அவருடைய அன்பை கண்டு வியந்த சுந்தரர் அந்த இரு பெண்களையும் தனது புதல்வியர்களாக ஏற்று மடிமீது இருத்தி இச்சி மோந்து ஆசீர்வதித்தார். அதோடு இல்லாமல் தான் அதற்கு பின் பாடும் பதிகங்கள் பலவற்றில் சிங்கடியப்பன் வனப்பகையப்பன் என்றெல்லாம் குறிப்பிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பிறகு நாயனாருடன் சென்று இந்த திருக்கோயிலில் திருப்பதிகம் பாடினார் என்று சேக்கரார் குறிப்பிடுகின்றார். இந்த தலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி ஒரு செவிவழி செய்தி சொல்லப்படுகிறது. சுந்தரர் திருக்கோயிலுக்கு வழிபாட்டிற்காக வந்தபொழுது ஈசனையும் அம்மையையும் காணாது அருகிலிருந்து விநாயகப் பெருமானை வினவினாராம். விநாயகர் ஈசானி திசையை கையால் மட்டும் காட்டி எதுவும் பேசாமல் இருந்தார். சுந்தரர் இது இறைவனுடைய திருவிளையாடல் போலும் என்று உணர்ந்து ஈசான திசையை நோக்கி சென்றார். அங்கு பெருமானும் பெருமாட்டியும் உழவன் உணர்த்தியாக நடவெடுத்துக் கொண்டிருந்ததைக் கண்டு நட்ட நடாக்குறை நாளை நடலாம், நாளை நடாக்குறை சேறு தங்கிடவே நட்டது போதும் கரையேறி வாரும் நாட்டியத்தன்குடி நம்பி என்று சொன்னதாக சொல்வார்கள். உடனே அம்மையப்பர் திருக்கோயிலுக்கு எழுந்துள்ளனர். சுந்தரர் மீண்டும் கோயிலுக்கு எழுந்துள்ளும் போது வாயிலில் ஒரு பாம்பு படுத்திருக்க கண்டு பூண்ணான் ஆவதோர் அறவம் கண்டு அஞ்சேன் என்று திருப்பதிகத்தை தொடங்கினதாக இந்த செவிவழி செய்தி சொல்லப்படுகிறது. யானை ஒன்று இந்த தலத்தில் தீர்த்தம் உண்டாக்கி நீராடி இறைவனை வழிபட்டு முக்தி பெற்றது. யானை உண்டாக்கியபடியால் அதற்கு கரி தீர்த்தம் என்று பெயர் வந்தது. கரிக்கு அருள் செய்தபடியால் இறைவனுக்கு கரிநாளேஸ்வரர் என்ற பெயர் வழங்கப்படுகிறது. ரத்னேந்திர சோழன் என்று ஒரு சோழன் இருந்தான். இந்த ரத்னேந்திர சோழனும் அவனுடைய தம்பியும் தம் தந்தையார் தமக்கு விட்டுச் சென்ற ரத்னங்களை மதிப்பீடு செய்வதற்காக ஒரு மதிப்பீட்டாளர் ஒருவரை அழைத்து அந்த சொத்தை பிரித்துக் கொள்ள முற்பட்டார்கள். இருவரும் ஒருவருக்கொருவர் மதிப்பீடு சரியில்லை என்று இறைவனிடம் முறையிட்டார். இறைவன் ரத்ன வியாபாரியாக தாமே எழுந்து வந்தருளி பாகம் பிரித்துக் கொடுத்து மறைந்து விட்டார். இருவரும் மகிழ்வோடு சென்று இறைவனுக்கும் இறைவிக்கும் ரத்னாபரணங்கள் செய்வித்து அளித்து வழிபட்டு இறைவனது எழுவந்த கருணையை வேந்து போற்றினார்கள். ஆகவே சுவாமிக்கு ரத்னபுரீஸ்வரர் என்று ஒரு பெயர் வந்தது. சுந்தரமுத்து சுவாமிகள் இந்த தலத்து பெருமானை நம்பி என்று பாடல்தோறும் குறிப்பிட்டிருக்கின்றார். இதில் அவருடைய மீளா அடிமை திறம் மிக அருமையாக வெளிப்பட்டவருடைய ஒரு திருப்பதிகம். இந்த பதிகத்தில் கோட்புழி நாயனாரை இறுதி பாடலில் சிறப்பித்ததோடு செங்கடி அப்பன் என்று தன்னை சொல்லிக் கொண்டது நாம் சிந்தையில் ஏற்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு கருத்து. இந்த பதிகத்தை பாடியிராயிலும் பாடுமின் என்று நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார் பெருமான். அப்படி பாடினால் என்ன கிடைக்கும்? உண்டீர் பாட நும் பாவம் பற்று அருமை என்று நம்முடைய பாவ வினைகளெல்லாம் நீங்கிவிடும் என்று அருள் செய்திருக்கிறார். நாமும் இந்த பதிகத்தை பாராயணம் செய்து அந்த பெருமானுடைய அருளை முழுவதும் பெறலாம் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை.

கச்சேர் பாம்பு ஒன்று கட்டி நின்று இடுகாட்டு எல்லி ஆடலை கவர்வன் புச்சேன் என் மனம் புகுந்து.

திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருநாரையூர். பண் பியந்தைக் காந்தாரம்.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருமங்கலக்குடி.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திரு எறும்பியூர்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

திருச்சிற்றம்பலம் தலம் திருமார்பேறு திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருவிருத்தம்

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: ஓம் சிவாய நமஹ. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு உண்டியார், பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: திரு உண்டியார்

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு: மனம் சிறப்பு உரைத்தல். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு ஓதர் பிரிவு. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை காரைக்கால் அம்மையார் அருளிச் செய்த அற்புத திரு அந்தாதி. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
1: திருச்சிற்றம்பலம் காரைக்கால் அம்மையார் அருளிச் செய்த அற்புத திரு அந்தாதி. எளியது இது வந்தே ஏழை காழியாதும் அழியீர் அறிவிலீர் ஆ ஆ ஒளிகொள்விடற்று இந்தையதா பூண்டுழலும் இம்மானை உள் நினைந்த சிந்தையராய் வாழும் திறம் திறத்தால் மட நெஞ்சே சென்று அடைவது அல்லால் பெறத்தான் ஆதியோ பேதாய் நிறத்த இருவடிக்கள்.

புற பேச கேட்டோ நிலா தலையிலே சூடுவாய் நீ உலகம் எல்லாம் இறப்பினும் நின்

உதைத்தால் ஊவாதே மாலாய கை மா மதக்களித்து மதக்களித்து கார் உரிமை போட்டு

விசயனோடேற்ற வல் வேடனான வடிவு வடிவுடைய செங்கதிர்

கடுப்பகலில் வேலையே போல் திளங்குவள் நீர் மாலையில் சாங்குருவே போலும் சடைக்கற்றை மற்றவர்க்கு வீங்குருளே வேங்கிருளே போலும் மிடரு மிடத்தில் விடமுடையீர் உம்மிடத்தை இணக்கி மிடத்தில் விடங்கொள்ளவாரோ மிடத்தகத்து மைத்தாம் இருள் போலும் வள்ளம் அரிதாலோ பைத்தாடும் நும் மார்பில் பா

சக்தியெதிராய செக்கரினு இக்கோலம் செய்தான் முதிராமதியால் முடி முடிமேற்கொடுமதியால் முக்கணால் நல்ல அடிமேற்கொடுமதியோம் கூற்றை படிமே குனிய வலமாம் அடிமை கொண்டாடப் பெற்றோம் இனி அவலம் உள்ளோ எமக்கு எமக்கிதுவோ பேராசை எல்வோ தவிர எமக்கொரு

கருத்தினால் நீ கருதி செல்லாம் உடனே திருத்தல உடனே திருத்தலாம் சிக்கன நான் சொல்லேன் பருத்தரல்க வெள்ள நீரேற்றான்.

மறைபோலே அடிபேரிற் பாதாளம் பேரும் மடிகள் முடிபேரில் மாமுகடு பேரும் கட

அரங்கமாய் தேக்காட்டிலாடுவாய் வாழா இறங்குமோ எவ்வுயிர்க்குள் ஏழாய் இறங்குமேல் என்னாக வையால் தான் எவ்வுலகம் இன்

செருக்கினால் வெற்படுத்த எத்தனையோ தில் தோழறக்கனையும் முல்நில்டத்த திருத்தக்க மாலயனு காண மாலயனு காணாது அறத்தி மகிழ்ந்து ஏத்த காலனையும் வென்று

இருளில் உருயல் கோ மாமேகம் எல் கோ மருளில் மணி நீலம் எல் கோ அருள் எமக்கு நன்று உடையாய் சில் ஜடை மேல் நக்கிலங்கு விழ்மதியும் ஒன்றுடையாய்.

உள்பொடியா நோக்கி தெளிவுள்ள சிந்தையில் சேர்வாய், ஒளி நஞ்சம் உள்ளவா அகுதி இருப்ப உன்னுடைய கண்டம்

இம்மைக்கும் அம்மைக்கும் எல்லாம் அமைந்தோமே, எம்மை புறம் உரைப்பது எல்லை உடையான்.

அவள் கண்டாய் வானோர் பிரானாவான் என்று அவள் கண்டாய் அம்பவள வண்ணல் அவள் கண்டாய் மைத்தமல்ல கண்டத்தான் மற்றவள் பால் நல்லெஞ்சே மெய்த்தமல்ந்து அல்வாய் நீ விரும்பு.

விடையாய் நிற்பிருந்து வேறிருக்க அஞ்சுமோ சொல்லாய் சொல்லாய். அவளோர் குலமங்கை பாகத்தகலாள் இவளோர் சலமகளுள் ஈரே தவள நீர் எல் வணிவீர் எல்

கால் வைத்தோம் மறைத்தே மறைத்துலகம் ஏழினிலும் வைத்தாயோகல்வே உரை போடும் உள் கை கொண்டாயோ நிறைச்சிட்டுழைத்தெழுந்து நீயரிப்பமோ உலகம் உள்புக்களைந்தெழுந்த செல்வி அழல் அழலாட அங்கை சிவந்ததோ அங்கை அழகால்

நடக்கில் படி நடுங்குல் நோக்கிற்று செய்வேன் இடுக்கில் உலகமைத்துள் ஏங்குள் அடுக்க அடு

0: 그렇지 좀 뭐라.
1: 옴 나마 시와야. You're listening to Shaivam.org Radio's 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளைச் செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம். தலைப்பு உருத்திர பசுபதி நாயனார் புராணம். பாடியிருப்பவர் திருப்பரங்குன்றம் திருஞான சம்பந்தம் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்
3: திருச்சிற்றம்பலம்.

பயில் குறுத்திர பசுபதியார் திறம் பரசி எயில் உடை தில்லை எல்லையில்

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை பாராயணம். இதில் திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த திருத்தில்லை திருப்பதிகம் கற்றாங்கு எரி ஓம்பி பாடியிருப்பவர் குடவாசல் சுப்பிரமணிய ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்
1: திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருநாடுடைய சிவனே போற்றே, என் அட்டவர்க்கம் இறைவா போற்றே, பெரிய நாயகவுடனா யகோணேச பெருமான் திருவடி போற்றே, போற்றே போற்றே திருச்சிற்றம்பலம். அன்புள்ளங்கொண்ட மெய்யன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று தேவார திருத்தலங்கள் பகுதியில் தலம் தில்லை. இந்த பூவுலகிலே பதஞ்சலி, வியாக்கிரபாதர் போன்ற அரும்பெரும் முனிவர்கள், யோகிகள், சிவனடியை சிந்திக்கும் தொண்டர்கள் செய்த சிவ புண்ணியங்கள் எல்லாம் தில்லை திருத்தலத்திலே பெரும்பற்றாக வைக்கப்பட்டுள்ளது. இத்தலத்தை தரிசித்தாலே முக்தி கிடைக்கும் என்பது ஆன்றோர் வாக்கு. இத்தலத்தை திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த பதிகம் தெய்வத் தமிழிசையால் வழிபடுவோம், அருள் பெறுவோம்.
2: திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்

கடை கரை சேர்கண்டத்தேயம் பெருமான் கழலல்லால் பெணாது உள்ளமே அலையாற்புனல் சூடி ஆகத்தொருபாகம் மலையான் மகளோடு மகிழ்ந்த

துவராடை படிமம் கொண்டாடும் முட்டை கட்டுரை மொழிவ கேளாதே.

0: திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றே, என் ஆட்டவர்க்கும் இறைவா போற்றே, கோவாய் கனகத்திரளே போற்றே, கைலை மலையானே போற்றி போற்றே, திருச்சிற்றம்பலம் தில்லையம்.
1: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் shaivam.org-இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் இளையான்குடி மாறனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
3: திருச்சிற்றம்பலம், இது ஆச்சி கதை நேரம். என்ன கதை தெரியுமா? நேற்று என்ன பார்த்தோம்? நேற்று தெய்வ சேக்கிலார் பெருமாள் பெரிய புராணங்கிற நூல அருளியது எப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த பெரிய புராணங்கிற நூல் நாயன்மார்களுடைய வரலாறு அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? அது யாரு நாயன்மார்கள்? நாயன்மார்கள் யாருன்னா, சிவன் மேல ரொம்ப அன்போட, சிவனுடைய அடியார்கள் மேல ரொம்ப அன்போட, பக்தியோட, தனக்குன்னு ஒரு ஒரு சிவத்தொண்டை எடுத்துக்கிட்டு அந்த தொண்டை ரொம்ப இடையூறு வந்த காலத்துல கூட விடாம செய்த சிறப்புடையவங்க நம்ம நாயன்மார்கள் சரிங்களா? அதனால நாயன்மார்கள் வணக்கத்திற்குரியவர்கள், ரொம்ப உயர்ந்தவர்கள் சரியா? சரி, இன்னைக்கு ஒரு நாயன்மாரை பத்தி நம்ம பார்ப்போம். அவங்க யாருன்னா, இளையான்குடி மாற நாயனார் சரியா? அது என்ன இளையான்குடி மாற நாயனார்? இளையான்குடி அப்படிங்கிறது அவங்க ஊர் பேர், மாறனார் அப்படிங்கிறது அவங்க பேர் சரியா? அதனால அவங்க இளையான்குடி மாற நாயனார் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இவங்களும் இவங்க துணைவியாரும் சேர்ந்து, துணைவியார்னா யாரு? மனைவி சரிங்களா? இவங்களும் இவங்க துணைவியாரும் எப்பவுமே வர்ற சிவனடியார்களுக்கெல்லாம் அமுது செய்வாங்க சரியா? அமுது செய்யறதுனா என்ன? அன்னம்பாளிப்பு செய்யறது, அவங்க வர அடியார்களுக்கெல்லாம் நல்ல விருந்து போடுறது சரிங்களா? அவங்கள வரவேற்று உபசரித்து விருந்து போடுறது இவங்க எடுத்துக்கிட்ட சிவத்தொண்டு சரிங்களா? அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாம் வர்ற அடியாரெல்லாம் அப்படியே எதிர்கொண்டு அழைச்சி வணங்கி அவங்கள வரவேற்று வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணி அப்புறம் அவங்களுக்கு அறுத்துவை உணவு கொடுத்து அனுப்புவாங்க சரியா? அது என்ன அரிசுவை உணவு உங்களுக்கு தெரியல? இனிப்பு, கசப்பு, கார்ப்பு, உவர்ப்பு, புளிப்பு, துவர்ப்பு, இந்த ஆறு சுவை தான் நம்ம உணவுல இருக்கிற சுவைகள் சரியா? இந்த ஆறு சுவையை வர மாதிரி சமைச்சு அடியார்களுக்கு அன்னம்பாடு செஞ்சு ரொம்ப அவங்களை சிறப்பா வணங்கி கவனிச்சு அனுப்புவாங்க சரிங்களா? இதுதான் அவங்க செஞ்சுட்டு இருந்த தொண்டு. இவங்கள்ட்ட நிறைய பணம் இருந்தது, நிறைய செல்வம் இருந்தது. இந்த செல்வத்தை வச்சு ரொம்ப சிறப்பா இந்த பணியை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ சாமி என்ன பண்ணுவாரு, இவங்க வந்து நிறைய பணம் இருக்கும்போது, நிறைய செல்வம் இருக்கும்போது இந்த தொண்டு செய்யறது மட்டும் இல்ல, செல்வமே இல்லாத போது கூட இந்த தொண்டை செய்யற அளவுக்கு அன்புடையவங்க அப்படின்னு உலகத்துல இருக்க எல்லாத்துக்கும் காட்டணும்னு நம்ம சாமி நினைச்சாரு. அதனால என்ன பண்ணாரு, அவங்கள்ட்ட இருந்த செல்வம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கரையும்படியா செஞ்சாரு. கையில இருந்த செல்வம் எல்லாம் கரைஞ்சிட்டே போச்சு. ஆனா அதை பத்தி அவங்க கவலையே படல. அவங்களுக்கு எல்லாம் இந்த செல்வம் ஒரு விஷயமே இல்லை, ஒரு அதை வந்து ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க அவங்க இல்லையா? அவங்க மனசெல்லாம் எப்பவுமே சிவத்தொண்டிலே இருக்கிறதுனால இந்த காசை பத்தி கவலையப்பட மாட்டாங்க. சரியா, இந்த காசு என்ன, இந்த உலகத்திலே விட்டுட்டு போற ஒண்ணு இல்லையா, அதை பத்தி அவங்க கவலையே படல. சரியா, செல்வம் கொஞ்சம் கொஞ்சமா சாமி குறைச்சிட்டே வந்தார. ஒரு நாள் என்னாச்சு, ரொம்ப வறுமை, சாப்பிட கூட இல்லாத நிலைமை ஆயிடுச்சு. அப்ப கூட அவங்க கவலையே படல, செஞ்ச சுலத்தொண்டு செஞ்சுட்டே இருந்தாங்க. சரியா, அடுத்து என்னாச்சு, அடியார்களுக்கு அன்னம் பாடுத்து செய்யறதுக்கு கையில செல்வம் இல்லை, கடன் வாங்கி அந்த தொண்டு செஞ்சாங்க. அப்ப என்னாச்சு, கடன் வாங்குறது கூட முடியாத நிலைமை ஆயிடுச்சு. அப்போ அவங்க கணவனும் மனைவியும் சாப்பிட்டு ரெண்டு நாள் மூணு நாள் ஆச்சு, ரொம்ப வறுமையோட பசி பசியோட இருந்தாங்க. சரியா, ஆனா இந்த நேரத்துல அவங்க தான் செய்த சிவத்தொண்டை எப்படி செய்யறாங்கன்னு உலகத்துக்கு காட்டுறதுக்கு சாமி என்ன பண்ணாரு, இந்த மாதிரி அவங்க அவங்களே சாப்பிடாம கிடக்குற இந்த நாட்கள்ல நல்ல சாமி விடுவார். வருவது ஒரு சிவனடியார் போல வந்து எப்ப வருவார் தெரியுமா, நல்ல கொட்டுற மழை. சரியா, ஒரே கும்மி இருட்டு, அப்படி ஒரு நேரத்துல ராத்திரியில கொட்டுற மழையில சாமி வந்து வாசல்ல நிப்பார். பசிக்குது அப்படிம்பார். இவங்க சிவனடியர்களை பார்த்தா அவங்களுக்கு அறுத்துவை உணவு கொடுத்து ஆதரிக்கிறவங்க இல்லையா, ஓடி போய் வணங்கி அவங்க சிவனடியார் வந்தவங்க எப்படி மழையில நினைஞ்சு வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் துடைக்கிறதுக்கு எல்லாம் பண்ணி அவங்களுக்கு நல்ல ஒரு ஆர்த்தனம் கொடுத்து, சாமி கொஞ்ச நேரம் ஓய்வெடுங்க சாமி, நாங்க இப்ப சமைச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, மாறனாயினார் ஓடி போய் சமையல் அறையில மனைவிக்கிட்ட, இந்த சிவனடியாருக்கு ஏன்னா இப்போ உணவு கொடுக்கணுமே, என்ன செய்யறது, ஏன்னா ஒரு ஒரு வழி பண்ணணுமே, என்ன உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு மனைவி கிட்ட போய் கேட்பார். இப்போ மனைவி என்ன சொல்லுவாங்க, வீட்டில் ஒன்றும் இல்லை இல்லையா, சமைக்கிறதுக்கு அரிசி இல்லை ஒன்றுமே இல்லை, சரி சிவனடியாருக்கு உணவு கொடுக்கறது ரொம்ப முக்கியம் இல்லையா, அதனால என்ன பண்ணுவாங்க, இப்போ ரொம்ப ராத்திரி ஆயிடுச்சு, ராத்திரியும் போய் கடன் கேட்கவும் முடியாது, நமக்கு சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் கடன் கொடுத்துட்டாங்க, இந்த தூரத்தில் இருக்கிறவங்கிட்ட போய் கடன் கேட்க நமக்கு இப்போ வேலை இல்லை, ரொம்ப ராத்திரியாக இருக்கு, அதனால என்ன செய்யலான்னு யோசித்த போது அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும், அன்னைக்கு தான் அவங்க வீட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, நெல் கொண்டு போய் வயலில் விதைச்சிட்டு வந்திருப்பாங்க. சரியா, வயலில் விதைப்பாங்க இல்லையா, அடுத்த போக விளையிறதுக்காக நெல்லை விதைப்போம் இல்லையா, விதைச்சுதானே அது நெல் அறுவடை எல்லாம் பண்ணுவாங்க வளர்த்து, அந்த நெல்லை வந்து அன்னைக்கு தான் போய் விதைச்சிட்டு வந்திருப்பாங்க. சரியா, அப்போ விதைச்சிட்டு வந்திருக்காங்க, பகலில் தான் விதைச்சிருக்காங்க, இப்போ ராத்திரி இவ்வளோ பெரிய மழை வந்துருச்சு இல்லையா, அப்போ அந்த நெல்லெல்லாம் இன்னும் முளைச்சிருக்காது இல்லையா, அப்போ தானே விதைச்சிருக்கு. அப்போ அவங்க மனைவி என்ன சொல்லுவாங்க, நீங்கள் போய் என்ன பண்ணுங்கள், அந்த விதைச்ச நெல் வாரிட்டு வாங்க, இப்போ எப்படி அது மழையில் அது மிதந்திருக்கும், அந்த நெல்லெல்லாம் வாரிட்டு வாங்க, நான் அதை வந்து குத்தி அரிசியாக்கி நான் சாதம் சமைச்சிட்றேன், சோறு சமைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி சொல்லுவாங்க. அப்போ மாரணாயினாருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு, ஒருவர் ஒரு கூடை எடுத்துகிட்டு வருவார், ஆனால் ஒரே இருட்டு, வழி கூட தெரியாது, கும்மி இருட்டு, ஆனால் காலை வச்சு தடவி தடவி தடவி தடவி அப்படியே மெதுவாக போய் அங்கே அப்படியே நெல்லெல்லாம் மிதந்து கிடக்கும் இல்லையா, அதை பூரா வாரி வாரி வாரி வாரி எடுப்பார். அந்த நெல்லை ஏற்கனவே சேர்த்துல விழுந்துருச்சு இல்லையா, சோறும் சேராக இருக்கும், ஆனால் கூட சேரோடு அப்படியே அந்த நெல்லை வாரி எடுத்து கூடையில் போட்டு தலையில் வச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் வேகமாக வருவார். அவருக்கு சிவனடியார் காத்துட்ருக்காரே அப்படின்னு கவலையாக இருக்கும், சீக்கிரமாக வருவார். சரியா, வந்தவர் மனைவிட்டு கொடுப்பார், மனைவி நல்லா அந்த சேரெல்லாம் கழுவிட்டு, அதை பீர நெல் இல்லையாது, அந்த நெல்லை வந்து எப்படி அரிசி எடுக்கிறது, அப்போ அந்த நெல்லை வறுத்து அப்புறம் குத்தி அப்புறம் அரிசி எடுக்கணும். இப்போ வறுக்கிறதுக்கு அடுப்பு முட்டணும் இல்லையா, அடுப்பு முட்டை வீட்டில் வரவே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பாங்க. அப்போ என்னாயும் சமையல் அறையில் அந்த சட்டம் கட்டம் மாதிரி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்களா, பழைய காலத்து வீடெல்லாம் பார்த்துருப்பீங்க, கிராமங்களில் இருக்க வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா மரக்கட்டையில் கட்டை கட்டையாக கொடுத்துருப்பாங்க, அது மேலே தான் ஓடு வெய்வாங்க அல்லது ஓலை வெஞ்சிருப்பாங்க. அந்த கட்டை வந்து ஒரு ஆதார கட்டை போல இருக்கும், அந்த கூரைக்கு அதுதான் ஆதாரம், அந்த ஆதார கட்டையை உருகிடுவாங்க. சரியா, உருகி அதை ஒழிச்சு விறக வச்சு அடுப்புல வச்சு அவங்க மனைவி வந்து அந்த நெல்லை நல்லா வறுத்து குத்தி அரிசியாக்கி சோறு சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப காய் வேணும் இல்லையா, எதனா ஒரு கூட்டு வைக்கணும் இல்லையா, என்ன பண்ணு திரும்ப யோசிப்பாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, பின்னாடி கீரை இருக்கும், அவங்க வீட்டுல பின்னாடி தோட்டத்துல கீரை போட்டிருப்பாங்க சரியா, அந்த கீழே போய் பறிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம மாரணாயனார் என்ன பண்ணுவார், அந்த இருட்டோடு அந்த தோட்டத்துக்கு போய் அந்த கீரையோட இலைய தடவி தடவி பார்த்து பார்த்து பூச்சி அடிக்காத நல்ல இலையா, ஓட்டை இல்லாத நல்ல கழுது இல்லாத இலையா பார்த்து அப்படியே குறைக்கி எடுத்துட்டுருவார். எடுத்துட்டு வந்தா அவங்க மனைவி என்ன பண்ணுவாங்க, அதை நல்ல கூட்டு சமைப்பாங்க, குழம்பாக்குவாங்க, அப்படியே அதை வச்சு வெரைட்டியாக கூட்டு கறியெல்லாம் பண்ணிடுவாங்க, கீரையை வச்சு எல்லாம் வெரைட்டியாக பண்ணிடுவாங்க. சரியா, பண்ணிட்டு இப்ப சாப்பாடு நிறைய ஆயிடுச்சு இல்லையா, அப்பா சிவனடியாரும் எழுப்பு எழுப்புவாங்க சாமி, நீங்க வந்து அமுது செய்யணும் சாமி அப்படின்னு இலையில எல்லாம் அழகா பரிமாறி வச்சுக்கிட்டு சிவனடியாரும் எழுப்புவாங்க. வந்திருக்க சிவனடியார் யாரு? நம்ம சிவபெருமான் இல்லையா. அவர் என்ன பண்ணுவாரு, எழுந்திருச்ச உடனே அப்படியே அவர் தூங்குனாதான் எழுந்திருக்கிறதுக்கு தூங்குறமா அது எழுந்திருப்பாரா இருக்கும் இல்லையா. அவர் எழுந்திருச்ச உடனே இவ்வளவு அருமையா உங்கள்கிட்ட சாப்பிட கூட இல்லாத நிலைமையில நீங்க இவ்வளவு அழகா சிவனடியார்களை கவனிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமி என்ன பண்ணுவாரு, அப்படியே ஒரு இதுல அப்படியே ஜோதியா எழுந்துருவார். அந்த ஜோதியில அப்படியே அம்மையப்பரா அப்படி விடையிலே அம்மையப்பரா காட்சி தருவார். அதன விடையிலே அம்மையப்பர் சாமி எப்போதும் ரிஷப வாகனத்துல தானே வருவாரு, காளை வாகனத்துல வருவாரு இல்லையா, அதுதான் விடை அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. அந்த விடை மேல சாமி அம்மை அப்படியே கணவன் மனைவியுமா காட்சி தருவாங்க. ஏன்னா இங்க மாறனாயினா கணவன் மனைவியுமா சேர்ந்து அந்த சிவத்தொண்டை செஞ்சாங்க இல்லையா, அதனால சாமியும் காட்சி தரும்போது கணவன் மனைவிய காட்சி தருவார், அம்மையப்பட காட்சி தருவார் சரியா. அப்படியே வந்து வணங்கி அவங்க ரெண்டு பேரும் அப்படியே விட்டு போய் நின்றுருவாங்க சரியா. அப்ப சாமி என்ன சொல்லுவார் தெரியுமா, நீங்க சிவலோகத்துக்கு வந்து அங்க இருக்கிற எல்லா செல்வங்களுக்கும் நீங்க தான் இனி பொறுப்பு, உங்ககிட்ட மத்தவங்க எல்லாம் வேலை என்ன வேலை என்னன்னு ஏவல் கேட்டு வேலை செய்வாங்க, நீங்க அப்படி சிவலோகத்துல ஒரு உயர்ந்த பதவிக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுவார் சரியா. இதுதான் இளையான்குடி மாறநாயனாருடைய வரலாறு. இப்ப கூட அந்த இளையான்குடிங்கிற ஊர் இருக்குது, நீங்க போய் பார்க்கலாம், தமிழ்நாட்டுல தான் இருக்குது சரியா. நீங்க எப்பயாவது போனீங்கன்னா அந்த ஊருக்கு போகும்போது நம்ம மாறநாயனாரை வணங்கிக்கோங்க, அங்க இருக்கிற கோயில வணங்கிட்டு வாங்க சரிங்களா. சரி, இப்ப இளையான்குடி மாறநாயனாருடைய வரலாறு குழந்தைகளுக்கு தெரிஞ்சிருக்கோம். இதுல இருந்து என்ன தெரியுது, எந்த இடையூறு வந்தாலும் சிவத்தொண்டை விடக்கூடாது, சிவத்தொண்டு செய்யறது தான் முக்கியம். இந்த காசு இந்த உலகத்துல இருக்க காசு இதெல்லாம் இங்கேயே விட்டுட்டு போறது, அதையெல்லாம் சிவத்தொண்டா மாத்திரம்தான், சிவ புண்ணியமா மாத்திரம்தான் நம்ம கூட வரும் சரிங்களா. அதனால குழந்தைகள் எல்லாம் இங்கேயும் சிவத்தொண்டு என்ன செய்யலாம்னு யோசிக்கிறோம், உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன சிவத்தொண்டு செய்யலாம் சரிங்களா. நான் பார்த்துருக்கேன் சின்ன சின்ன குழந்தைகள் உழவாரப்படிக்கு உண்டியில் காசு சேர்த்ததை கொண்டு வந்து கோயில் கட்டுறதுக்கு கொடுக்கறது இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். குழந்தைகள் சின்ன சின்ன குழந்தைகள் அப்படி இருக்காங்க, நீங்களும் அதே போல இருக்காங்க சரிங்களா. சரி, நாளை பார்க்கலாமா, திருச்சி கம்பளம்.
4: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
2: சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி, இதில் எம்பெருமான் விரண்மிண்ட நாயனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
5: திருச்சி சம்பளம், இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா, விரண்மிண்ட நாயனார் வரலாறு சரியா. யாரு அந்த நாயனார் பேரு என்ன, விரண்மிண்ட நாயனார் சரியா. இவர் நம்ம 63 நாயன்மார்கள்ல இவரும் ஒருத்தர் சரியா. சரி, இவரோட ஊர் என்ன தெரியுமா, இவரோட நாடு ஊரெல்லாம் என்னன்னு பார்ப்போமா. இவரோட நாடு வந்து மலைநாடு. அந்த காலத்துல தமிழ்நாட்டுல வந்து 3 பெரிய பேரரசு இருந்துச்சு, ஒன்னு சேர நாடு, ஒன்னு சோழ நாடு, ஒன்னு பாண்டிய நாடு சரியா. அந்த சேர நாடு அப்படிங்கிறது தான் மலைநாடு. இப்ப அதை என்ன சொல்றாங்க தெரியுமா, நம்ம கேரளான்னு சொல்றோம்ல, கேரள மாநிலம் சொல்றோம்ல, கேரளா ஸ்டேட், அதுதான் அந்த காலத்துல மலைநாடு சரியா. சரி, அந்த சேர நாட்டுல வந்து நிறைய மலை இருக்கு இல்லையா, அங்க மேற்கு தொடர்ச்சி மலை உண்டு கேரளால இல்லையா, அதனால அங்க நிறைய வளமா இருக்கும், நிறைய மலை வளம் நிறைய இருக்கும், நிறைய யானை நிறைய இருக்கும். இப்ப கூட பாருங்களேன், கேரளாலதான் நிறைய யானைகள் இருக்கும், கேரளால நிறைய யானைகள் உண்டு, அந்த காலத்துலயுமே நிறைய யானைகள் உண்டு. அதனால எப்பவுமே என்ன சொல்லுவாங்க தெரியுமா, சேர நாடு வேளமுடைத்து, வேளம்னா யானைன்னு அர்த்தம் சரியா, சேர நாடு வேளமுடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து அப்படிம்பாங்க. சேர நாட்டுல நிறைய தந்தம் கிடைக்கும், யானை தந்தம் இருக்கும், சோழ நாட்டுல நெல்லு விளையும், பாண்டிய நாட்டுல முத்து கிடைக்கும். உடைத்து அப்படின்னா என்ன அர்த்தம், உடையது அப்படின்னு அர்த்தம் சரியா. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன சேர நாடு வேளமுடைத்து, சோழ நாடு சோறுடைத்து,
6: பாண்டிய நாடு முத்துடைப்பு. இதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மூணு பெரிய பேரரசு போக இன்னும் சின்ன சின்ன நாடுகள் வேறு நிறைய இருந்தது. அந்த காலத்தில் நம்ம நாட்டில் நிறைய சின்ன சின்ன ராஜ்யங்களும் இருந்துச்சு, சரியா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த மலைநாடு, மலைநாட்டில் செங்குன்றூர் அப்படின்னு ஒரு ஊர், சரியா? அந்த செங்குன்றூரை இப்போ என்ன தெரியுமா சொல்கிறாங்க, செங்கன்னூர் அப்படின்னு சொல்கிறாங்க. கொல்லம்னு ஒரு இடம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேரளாவில் கொல்லம்னு ஒரு துறைமுகம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் போகணும், ஒரு 20 கிலோமீட்டர் கிட்ட போனோன்னா அங்கே வந்து செங்கன்னூர் அப்படிங்கிற ஊர் இருக்குது. அந்த ஊர் தான் அந்த காலத்தில் செங்குன்றூர் அப்படின்னு சொன்னாங்க, சரியா? இந்த ஊரில் நம்ம விரண்மிண்ட நாயனார் வந்து வேளாளர் குலத்தில் பிறந்தார், சரியா? என்ன குலம்? வேளாளர் குலம். வேளாளர் குலம்னா என்னது? உழவு தொழில் செய்கிறவங்க, சரியா? அவர் வந்து ரொம்ப சிவன் மேலே அன்போடு இருப்பார், எப்போதும் சிவபெருமான் திருவடியவே நினச்சிட்டே இருப்பார். உலகத்தில் நம்மெல்லாம் வந்து வேற வேற இடம் எல்லா பொருள்கள் மேலேயும் பற்று வைக்கிறோம்ல, பற்றுனா என்ன? பாசம் வைக்கிறது, பந்தம் இல்லையா? நம்ம அது வேணும் இது வேணும்னு ஏதேதோ பொருள்கள் மேலாம் ஆசை வைக்கிறோம்ல, ஆனால் அவர் அப்படி கிடையவே கிடையாது. அவர் எப்போதும் சிவபெருமான் திருவடி ஒன்று விட்டு வேற எதுலையுமே பற்று வைக்காமல் வாழ்ந்தவர், சரியா? சிவபெருமான் திருவடி ஒன்றை தான் கெட்டியாக பிடிச்சிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான சிவனடியார் நம்ம விரண்மிண்ட நாயனார். அவருக்கு ரொம்ப வேகம் உண்டு, உறுதி உண்டு, அதனால அப்படி ஒரு கேரக்டர் அவர், சரியா? இவர் என்ன பண்ணுவார், வேளாண் தொழில் பண்ணிட்டு இருந்தாரா, அப்படியே என்ன பண்ணுவார், எல்லா தலங்களுக்கும் போய் போய் போய் சிவபெருமான் திருக்கோயில் எல்லாம் வணங்கி அப்படி போயிட்டு இருப்பார், சரியா? எல்லா தலங்கள் தோறும் போய் தலை யாத்திரை மாதிரி செய்வார். அடிக்கடி தலை யாத்திரை செய்து பெருமானை வணங்குறது இவர் எப்போதும் செய்துட்டு இருந்த ஒரு சிவத்தொண்டு, சரியா? இவர் என்ன பண்ணுவார், அப்படியே நடந்து நடந்து நடந்து எல்லா ஊர்களையும் போய் பெருமானை வணங்கிட்டு எல்லா தலங்கள்லையும் பெருமானை வணங்கிட்டு அப்படியே திருவாரூருக்கு வந்துடுவார், சரியா? நம்ம திருவாரூர்ல யார் இருக்கா இப்போ? சுந்தரமூர்த்தி நாயனார் இருக்காங்க, அவங்களுக்கும் பறவை நாச்சியாருக்கும் திருமணம் ஆயிருக்கு. நம்ம பார்த்தோம்னா நேற்று கதையில சுந்தரமூர்த்தி நாயனார் இருக்காருங்க, பறவை நாச்சியார் இருக்காங்க. அந்த ஊருக்கு இப்போ நம்ம விரண்மிண்ட நாயனார் வந்திருக்கார், சரியா? வந்தவர் என்ன பண்ணுவார், நம்ம கோயிலில் வந்து தேவாசிரிய மண்டபம்னு ஒன்று உண்டு. நம்ம முன்னாலே பார்த்தோம்ல, கோயிலில் என்ட்ரி பண்ணோடனே வலது பக்கத்தில் ஒரு பெரிய மண்டபம் உண்டு, அது பேர் தேவாசிரிய மண்டபம். அந்த மண்டபத்தில் தான் எல்லாரும் அடியார்கள் சேர்ந்து உட்கார்ந்து பெருமானை பற்றி சிந்திக்கிறது, பெருமானை பற்றி பாடுறது எல்லாம் செய்வாங்க. அதனால் தேவாசிரிய மண்டபத்தை வணங்கி தான் பெருமானை வணங்குறதுக்கு எல்லாரும் கோயிலுக்குள்ளே போவாங்க. இன்னைக்கு கூட அப்படி தான், சரியா? அந்த தேவாசிரிய மண்டபத்தில் நம்ம விரண்மிண்ட நாயனாரும் தங்கியிருப்பார், சரியா? அங்கேருந்து பெருமானை எல்லா ஆடியார்களாக சேர்ந்து எல்லா பெருமானை பற்றியும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா இது நடந்துட்டுருக்கிற நாளில் என்னாகும், நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து அங்கேயும் திருவாரூரில் இருக்கார் இல்லையா, அவர் என்ன செய்வார், தினமும் சாமி கும்பிட்றதுக்கு கோயிலுக்குள்ளே போவார், திருவாரூர் கோயிலுக்குள்ளே போவார். அப்படி போகிறப்ப ஒரு நாள் என்ன பண்ணிடுவார், மனசுக்குள்ளேயே இந்த அடியார்களுக்கெல்லாம் என்றைக்கு நான் அடியவராக முடியும், இந்த அடியார்களை போல நான் எப்போ சிறப்பானவனாகுவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே போயிடுவார். கோயிலுக்குள்ளே போனால் பெருமான் காட்சி தருவார். அவரோட பெருமானோட ரெண்டு திருவடியும் அழகாக ரெண்டு தாமரை போல் அவருக்கு காட்சி கிடைக்கும். பெருமானை வணங்கிட்டு இருப்பாரா. அந்த நேரத்தில் நம்ம விரண்மிண்ட நாயனார் எங்கே இருக்காரு, தேவாசிரிய மண்டபத்தில் இருக்கார், மற்ற அடியார்களோடு இருக்கார் இல்லையா. அவர் என்ன பண்ணுவார், யார் இது அடியார்களை வணங்காமல் நேர கோயிலுக்குள்ளே போகிறது, யார் இது அப்படின்னு மற்ற அடியார்கள்ட்ட கேட்பார். அப்போ மற்ற அடியார்கள் சொல்லுவாங்க, அவங்க தான் வந்தொண்டர், இப்போது நம்ம சாமி வழிய ஆட்கொண்டார் இல்லையா, அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் தான். அவர் பேர் சுந்தரமூர்த்தி, அவர் வந்து நம்ம பெருமானுக்கு நண்பர், நம்ம பெருமான் வந்து தன்னையவே தோழனாக கொடுத்துருக்கார் இவருக்கு அப்படின்னு அவரோட பெருமைகளை எல்லாம் எடுத்து சொல்லுவாங்க. அப்போ ஓ அப்படியா, அப்போ பெரு அடியார்களை வணங்க வேண்டியது இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லிடுவார், இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் புறகு, திருக்கூட்டத்துக்கு புறகுன்னு சொல்லிடுவார். இல்லையா, புறகுல என்ன இருக்கா, தள்ளி வைக்கிறேன்னு அர்த்தம். அந்த ஒதுக்கி வைக்கிறேன்னு நம்ம சொல்கிறோம்னா அதைத்தான் தள்ளி வைக்கிறேன், புறகு அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? அப்போ இவர் என்ன சொல்லிடுவார், விரண்மண்ட நாடு என்ன சொல்லிடுவார், சுந்தரமூர்த்தி சாமிகள் திருக்கூட்டத்துக்கு புறகு அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, சாமி அவர் சாமியுடைய தொண்டர், சாமியுடைய நண்பர், அவரை போய் சொல்லிட்டீங்களேன்னு சொன்னோடனே, ஓ சிவபெருமானுக்கு நண்பரா, அப்போ சிவபெருமானும் புறகு அப்படின்னு எப்படி இருக்கும்ல, சைவ சமயத்துடைய தலைவன் நம்ம சிவபெருமான் இல்லையா, சிவபெருமானையே திருக்கூட்டத்துக்கு புறகுன்னு சொல்லிடுவாரு. அப்போ விரண்மிண்ட நாயனாருக்கு எவ்வளோ ஒரு உறுதி இருந்திருக்குல்ல, ஆச்சரியம். ஏன் இது இங்கே தேவாசிரிய மண்டபத்தில் இப்படி நடந்துட்டு இருக்குது, அப்ப சாமிக்கு தான் எல்லாம் தெரியுமே, எங்க என்ன நடந்தாலும் யார் என்ன பேசினாலும் யார் என்ன நினைச்சாலும் நம்ம சாமிக்கு தான் தெரியுமே இல்லையா. அப்ப அவர் என்ன சொல்லுவாரு, சுந்தரமூர்த்தி சாமிகள்கிட்ட நீ போய் முதல்ல என்னோட அடியார்களை வணங்கிட்டு வா, என்னோட அடியார்கள் வந்து ரொம்ப சிறப்பானவங்க, அவங்களோட பெருமைக்கு ஈக்குவலா இன்னொருத்தர் சொல்லவே முடியாது, அவரவர் ஒவ்வொரு வகையில பெருமையானவங்க, பெருமை பெற்றவங்க, அவங்கவுங்களுடைய பெருமைக்கு அவங்கவுங்களே நிக, அவங்களுக்கு ஈக்குவலா இன்னொருத்தங்களை காட்ட முடியாது, நீ போய் என்னோட அடியாரை வணங்கிட்டு வா. அப்புறம் அவங்க வந்து என்னைய ரொம்ப அன்போடு பேணுகிற காரணத்தால் நான் அவங்களுக்கு என்னை கொடுத்துருக்கேன். அது என்ன சொல்லுவாங்க தெரியுமா, பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார் அப்படின்னு நம்ம சாமியே சொல்லுவார். திருக்கூட்டத்தை பற்றி, திருக்கூட்டத்தில் இருக்க அடியார்களோட சிறப்பை நம்ம சாமி சொன்ன இடம் இது சரியா. அதனால் அடியார்களுடைய பெருமை, ஒவ்வொரு அடியாரோட பெருமையும் அவங்கவுங்களுக்கே நீங்கள், ஒருத்தரை இன்னொருத்தரோட நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது சரியா. ஒவ்வொருத்தரும் சிறப்பானவங்க ஒரு ஒரு வகையில் சரியா. பேணலால் எம்மை பெற்றார், அவங்க வந்து அன்போடு தேவருமான பேணதுனால, அவங்க செய்கிற எல்லா வேலைகள்லையும் பெருமானை நினைக்கிறதுனால, சிந்தை பூரா தேவருமான நினைச்சதுனால சாமி தன்னையே அவங்களுக்கு கொடுத்தார் சரியா. அதனால அந்த அடியார்களை போய் காடு முதல்ல அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ சுந்தரமூர்த்தி சாமி கேட்பாங்க, சாமி அடியார்கள் ரொம்ப பெரியவங்களாச்சே, அவங்கள நான் என்ன வார்த்தையாலும் நான் பாடுவேன், நான் எப்படி தமிழால் பாடுவேன் அப்படின்னு, நான் அதுக்கு தகுதி உள்ளவனா அப்படின்னு அவர் மலைச்சு நிற்பார். அப்போ நம்ம சாமி என்ன பண்ணுவார், தில்லைவாழ் அந்த நர்தம் அடியாருக்கும் அடியேன்னு தொடங்கி பாடு அப்படின்னு நம்ம சாமியே அடி எடுத்து கொடுப்பார் சரியா. அந்த பாடல் தான் திருத்தொண்ட தொகை சரியா. இந்த என்ன பண்ணுவார், இந்த திருத்தொண்ட தொகையை அப்படி சாமியே அடி எடுத்து கொடுப்பார். அப்போ நம்ம சுந்தரமூர்த்தி சாமிகள் என்ன பண்ணுவாங்க, தேவாசிரிய மண்டபத்துக்கு வந்து வணங்கி விழுந்து வணங்கி அப்புறம் இந்த பாடலை பாடுவாங்க. இந்த பாடலில் வந்து ஒரு ஒரு வரியிலையும் ஒரு ஒரு நாயன்மாரோட பேரை சொல்லி சொல்லி, அவங்களுக்கு நான் அடியேன், அவங்களுக்கு நான் அடியேன்னு ஒரு ஒரு நாயன்மாரோட பேரும் தனித்தனியாக சொல்லப்பட்டிருக்கும் சரியா. இந்த பாடல் வந்து திருத்தொண்ட தொகை ரொம்ப சிறப்பான பாடல். இந்த ஒரு பாடலை பாடி நம்ம வழிபாட்டில் வணங்கினோன்னா எல்லா அடியார்களையும் வணங்கினதா சரியா. இந்த பாடலை பாடி தேவாசிரிய மண்டபத்தில் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் வணங்குவார், அதுக்கப்புறம் திருக்கூட்டத்தில் சேர்த்துக்குவார் சரியா. இதுதான் வீரன்மிண்ட நாயனார் வரலாறு நடந்த கதை. இது நடந்ததுனால தான் சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகை பாட முடியுது இல்லையா. நம்ம சாமி நம்ம பார்த்தோம்ல, கைலாயத்தில் வந்து சுந்தரமூர்த்தி சாமிகள் வந்து ரெண்டு பெண்களை பார்ப்பாங்க, அதனால வந்து சாமி பூலோகத்துக்கு அனுப்பிடுவார், ரெண்டு பெண்களையும் திருமணம் செஞ்சுட்டு வார் அனுப்பிடுவாருன்னு பார்த்தோம்ல. அதோட சேர்த்து நம்ம சாமி அந்த அவதாரத்துல ஒரு பர்பஸ் வச்சார் என்ன, வெளியில் நம்ம பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சு, அந்த ரெண்டு பெண்களை திருமணம் செய்யறதுக்காக வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா நம்ம சாமி தீவிலா திருத்தொண்ட தொகை தர அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எந்த குற்றமும் இல்லாத திருத்தொண்ட தொகைங்கிற பதிகத்தை சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய வாயால பாடி வாங்கணுங்கிறதுக்காகத்தான் நம்ம சாமி சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய அவதாரத்தை அனுப்பினாரு. பார்க்கறதுக்கு அந்த ரெண்டு பெண்களை திருமணம் செஞ்சுட்டு வர்றதுக்காக அனுப்பின மாதிரி இருந்தது, ஆனால் திருத்தொண்ட தொகைங்கிற பாடலை வாங்கிறது தான் உண்மையான அவருடைய அவதார நோக்கம் சரியா. இப்போ திருத்தொண்ட தொகைங்கிற பாடல் கிடைச்சிருச்சு. இப்போ திருத்தொண்ட தொகை கிடைக்கிறதுக்கு எது காரணமாச்சு, நம்ம வீரன்மிண்ட நாயனாருடைய அந்த வைராகியம் தான் காரணமாச்சு இல்லையா. இப்போ வீரன்மிண்ட நாயனார் இவ்வளவு சிறப்பானவங்க, திருத்தொண்ட தொகை காரணமாக வர்றதுக்கு காரணமாக இருந்தவங்க சரியா. இவங்க அப்புறமும் கொஞ்ச நாள் வரைக்கும் எல்லா சிவ தொண்டெல்லாம் செய்து கடைசியா சிவகணங்களுக்கெல்லாம் தலைவர் அப்படிங்கிற இடம் அவருக்கு கிடைக்கும் சரியா. யாருக்கு, நம்ம வீரன்மிண்ட நாயனாருக்கு சிவகணங்களுக்கெல்லாம் தலைவன் அப்படிங்கிற பதவியை நம்ம சாமி கொடுத்து அவரை பெருமான் சிவலோகத்துல கூப்பிட்டுக்குவார் சரிங்களா. இதுதான் வீரன்மிண்ட நாயனாருடைய வரலாறு சரிங்களா. இப்போ திருத்தொண்ட தொகை இருக்கீங்க, அந்த திருத்தொண்ட தொகையில எல்லா நாயன்மார்களுடைய பட்டியல் கிடைச்சதுனாலதான் அதுக்கப்புறம் அந்த பட்டியலை வச்சுட்டு திருத்தொண்டர் திரு அந்தாதி அப்படின்னு நம்பியாண்டார் நம்பிகள் விரிச்சு பாடினாங்க, கொஞ்சம் விரிச்சாங்க. ஒரு ஒரு வரியில இவர் சொன்னதை, சுந்தரமூர்த்தி சாமிகள் ஒரு வரியில சொன்னதை நம்பியாண்டார் நம்பிகள் வந்து ஒரு பாட்டில் சொல்லியிருப்பாங்க, அது திருத்தொண்டர் திரு அந்தாதி சரியா. அப்புறம் நம்ம தெய்வ சேக்கலா பெருமான் இருக்காங்கல்ல, அவங்க அந்த ஒரு வரிய அந்த ஒரு பாடலை நம்பியாண்டார் நம்பிகள் சொன்ன ஒரு பாடல் இருக்கு இல்லையா, அந்த ஒரு பாடலை ஒரு பெரிய புராணமா விரிச்சு பெரிய புராணத்தை எழுதினாங்க சரியா. அதனால மூலம் வந்து திருத்தொண்ட தொகை, அடுத்து கொஞ்சம் விரிச்ச நூல் திருத்தொண்டர் திரு அந்தாதி, அப்புறம் ரொம்ப விரிவா விரிக்கப்பட்ட நூல் பெரிய புராணம், அதான் திருத்தொண்டர் புராணம் சரியா. இந்த செய்தியை நீங்க டைரியில எழுதி வச்சுக்கணும், குழந்தைகள்லாம் நோட் புக் வச்சிருக்கீங்களா அதுல எழுதி வச்சுக்கணும் சரியா. அப்புறம் திருத்தொண்ட தொகையை தினமும் பாடி பெருமான வணங்கலாம் சரிங்களா? அப்படி வணங்கினா எல்லா அடியார்களையும் வணங்கி பெருமான வணங்கின பலன் கிடைக்கும். இனி நாளை பார்க்கலாமா? திருச்சி கம்பளம்.
2: ஓம் நம சிவாய்.
1: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
4: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு: முத்தன்ன வெண்ணகையாய். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
7: இனி அடுத்த திருப்பாடலிலே இவர்கள் எல்லாரும் சேர்ந்து அடுத்த தோழியை எழுப்புவதற்கு சொல்கின்றார்கள். அவளும் உறங்கிக் கொண்டிருக்கின்றாள். அப்போ ஒவ்வொரு தோழியின் வீட்டு வாசலில் சென்று எழுப்பும் பொழுது அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற நிலையிலே அந்த தோழியரை பற்றிய நினைவுகள் இவர்களுக்கு வருகின்றன. எழுப்ப சென்றவர்களுக்கு தோழியருடைய பேச்சு எப்படி இருக்கும், செய்கைகள் எப்படி இருக்கும். இப்போ ரெண்டாவது பாடல்ல அந்த தோழியினுடைய பேச்சு ஞாபகத்துக்கு வந்தது. இரவு பகல் எந்த நேரம் பேசும் போதும் என்னுடைய அன்பெல்லாம் பரஞ்சோதிக்குத்தான் சொல்லக்கூடியவா நீ. அது மாதிரி இந்த மூன்றாவது திருப்பாடல்ல அந்த தோழியினுடைய செய்கை நினைவுக்கு வருகிறது. என்ன அப்படின்னா, வழக்கமாக மார்கழி திருவம்பாவை நோன்பு காலத்திலே நீ எங்களுக்கு முன்னாலே என்ன எழுந்து வந்து நாங்கள் உன் இல்லத்தை நோக்கி வரும்போது நீ எங்களுக்கு முன்னாலே எழுந்து எங்களுக்கு எதிரே வருவாய் இல்லையா? என்ன வந்துட்டீங்களா வந்துட்டீங்களான்னு சொல்லி சொல்லிக்கொண்டோ அல்லது வேறு ஏதாவது பேசிக்கொண்டோ எத்தனை மணிக்கு எழுந்திருச்சீங்க அப்படி இப்படின்னு பேசிக்கொண்டோ அந்த மாதிரி வேற எந்த பேச்சும் கிடையாது. வரும்போதே சிவநாமங்களை சொல்லிக் கொண்டு வருவாய். அதை இந்த நாமங்களினுடைய இனிமையினை நீயும் அனுபவித்து கேட்கின்ற நாங்களும் அனுபவிக்கும்படி சொல்லிக் கொண்டு வருவாய். சும்மா பேரளவில் அந்த பெயர்களை சொல்லிக் கொண்டு வருவதில்லை. அந்த பெயர்களுடைய பொருள் உணர்ச்சியில் நீ ஈடுபட்டு நீயும் அந்த இன்பத்தை நுகர்ந்து கேட்பவர்களாகிய நாங்களும் இன்பத்தை நுகர்கின்ற வகையிலே உன்னுடைய பேச்சு இருக்கும். அப்படிப்பட்ட நீ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கலாமா? வந்து உன் வாசல் கதவை திறப்பாயாகன்னு சொல்றாங்க. அந்த அருமையான பாடலை பார்ப்போம். முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிர் எழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய். பத்துடையீர் ஈசன் பழகடியீர் பாங்குடையீர் புத்தடியோ புண்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நஞ்சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய். நேரிடையாயின்னு இதற்கு முன்னால தோழியை அழைத்து பேசினார்கள். இப்ப இந்த தோழியை எவ்வாறு அழைக்கின்றார்கள்? முத்தன்ன வெண்ணகையாய். நகைன்னு சொன்னது பற்களை. என்ன அந்த நகைத்தல் தொழிலிலே அந்த பற்கள் ஈடுபடுகின்றன. அதனால நகைத்தல் தொழிலை செய்வதனால பற்களுக்கு நகைன்னு பெயர் வந்தது. அதை தொழிலாகு பெயர்னு சொல்லுவாங்க. வற்றல்னு சொல்றோம் சாப்பாடுல, வற்றல் பேச்சு வழக்கில் வத்தல்னு சொல்றோம். அதுவும் கூட வற்றல் என்பது தொழில் தானே. அங்கே அந்த தொழிலே உட்படும் பொருளுக்கே அந்த அதுவே அந்த தொழிலே பெயராயிட்டது வற்றல் தொழிலாகு பெயர். அது மாதிரி நகைத்தல் நகைங்கிறது முதல்நிலை. அந்த முதல்நிலை மட்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. தல்லுங்கிற விகுதி விடுபட்டு நகைங்கிற முதல்நிலை மட்டும் தொழிலாகும். ஆகவே நகைனா நம்ம சிரிப்புன்னு நினைப்போம். இந்த இடத்துல நகை என்பது அந்த சிரிப்பில் ஈடுபடுகின்ற பல்லை குறித்தது. அந்த பற்கள் தான் முத்து போன்றவை. அவை வெண்மையாக இருக்கின்றன. முத்து போல வெண்மையாக இருக்கக்கூடிய பற்களை உடையவளே முத்தன்ன வெண்ணகையாய். முன் வந்து எதிர் எழுந்து சொற்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். முன் வந்து எதிர் எழுந்துன்னு இருக்கு. முன் எழுந்து எதிர் வந்து என்று மாற்றிக்கொள்ள. முன் எழுந்துனா நாங்கள் எழுவதற்கு முன்பே நீ எழுந்து விடுவாய். நாங்கள் உன்னை எழுப்ப வரும்போதே நீ எதிரே வந்து விடுவாய். முன் எழுந்து எதிர் வந்து. ஏன் அப்படிதான் பொருள் பண்ணணும்? அப்படியே பாடியிருக்கலாமே. அப்படி ஒரு வினா நமக்குள்ள எழும் இல்லையா? ஆனா பாடும்போது அந்த ஓசை இன்பம் எப்படி எப்படி சொற்களை அமைச்சா ஓசை இன்பம் கிடைக்குமோ அப்படி வைத்திருப்பார்கள். இல்லையா, பொருள் பண்ணும் போது நாம அனுபவத்தில் புரிந்து கொள்ளலாம், நாம் அதை முன்னும் இன்னுமாக மாற்றிக்கொள்ளலாம். அதான் பொருள்கோள் முறைன்னு ஏற்படுத்தினார்கள். ஆற்றொழுக்கு பொருள்கோள், மொழிமாற்று பொருள்கோள், சுரை ஆழ அம்மி மிதப்பேனா, எங்கேயாவது சுரை வந்து மூழ்குமா அம்மி மிதக்குமா எந்த குளத்திலேயாவது? அப்போ அம்மி ஆழ சுரை மிதப்பேன்னு தானே மாற்றிக்கணும். அதை மாதிரி முன் வந்து எதிர் எழுந்துன்னா, எதிர் எழுந்துன்னு எப்படி பொருந்தோம்? அப்போ முன் எழுந்து, நாங்கள் எழுவதற்கு முன்பே நீ துயில் எழுந்து, துயிலிருந்து எழுந்து, நாங்கள் வந்து கொண்டிருக்கும் போதே எங்களுக்கு எதிரே வந்து எப்படி வருவாய்? அத்தன் ஆனந்தன் அமுதன், சிவநாமங்களை சொல்லிக்கொண்டே வருவாய்னு சொல்றான் இல்லையா, எப்படி சொல்லுவானா? அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய். அள்ளூரின்னு சொல்லும்போது அந்த நாமங்களின் பொருள் உணர்விலே ஈடுபட்டு அந்த இன்பத்தை தான் அனுபவித்தல். அது மட்டுமல்ல, எங்களுக்கும் செவியில கேட்கும் போது அந்த தித்திப்பு அனுபவம் கிடைக்கும். அதான் தித்திக்க பேசுவாய், நீயும் அந்த இன்பத்தை அனுபவிப்பாய். அள்ளூரி தித்திக்க பேசுவாய், கேட்கின்ற எங்களுக்கும் அந்த சுவை உண்டாகும்படி பேசுவாய், வந்து உன் கடை திறவாய். அப்படிப்பட்ட பெண்ணே, இன்று நீ நாங்கள் வந்த பிறகும் துயில் நீங்காமல் படுத்திருக்கின்றாயே, வந்து உன் கடை திறவாய். கடை திறவாய்னா ஏதோ கடை வச்சிருக்கான்னு நினைச்சிடக்கூடாது, என்ன வாசக்கதவை திறன்னு அர்த்தம், வந்து உன் கடை திறவாய். அப்போ அவள் எழுந்து வந்து விடுகின்றாள், எழுந்து வந்து சொல்கின்றாள். பத்துடையீர் இவர்களை நோக்கி சொல்கின்றாள், எழுப்ப வந்தவர்களை நோக்கி, பத்துடையீர் ஈசன் பழகடியீர் பாங்குடையீர். இந்த இடத்துல ஆதீன மகாவித்வான் தண்டபாணி தேசிகர் அவர்கள் ஒரு அருமையான தமிழ் செய்தியினை, தமிழ் இலக்கிய மரபு செய்தியினை நமக்கு சொல்கின்றார்கள். பத்துடையீர் ஈசன் பழகடியீர் பாங்குடையீர். இந்த ஈசன்கிற சொல்லி இடையில இருக்கு பாத்தீங்களா, பத்துடையீர் பழகடியீர் பாங்குடையீர் எல்லாம் இருக்கு, வரிசையா இருக்கு. இவற்றுக்கு இடையில எந்த சொல் இருக்கு? ஈசன். அந்த ஈசன் என்பதை ஒவ்வொன்றோடும் பொருத்திக் கொள்ள வேண்டும். ஈசன் பத்துடையீர், ஈசன் பழகடியீர், ஈசன் பாங்குடையீர். இப்படி இடையில உள்ள சொல்ல முன்னும் பின்னுமாக பொருத்திக் கொள்ளுதல் இருக்குதே, இந்த முறைமைக்கு இடைநிலை விளக்கு என்று பெயர். இடைநிலை விளக்கு ஆதீன மகாவித்வான் தண்டபாணி தேசிகர் அவர்கள் சொல்கின்றார். ஈசன் பத்துடையீர் என்று சொன்னால், பத்துடையீர் என்பது பற்றுடையீர், ஈசனிடத்திலே பற்று உள்ளவர்களே. உங்களவு எனக்கு பற்று கிடையாதுன்னு அங்க குறிப்பு, நீங்கள்லாம் ஈசனிடத்துல பற்று உள்ளவர்கள், உங்களவு எனக்கு கிடையாது. ஏன்னா, ஏன் கிடையாதுன்னா, நீங்கள் பழகடியார்கள், பழகடியீர், ஈசன் பழகடியீர், ஈசனுக்கு பழகடியாரளாக இருப்பவர்கள். அது என்ன பழகடியார்கள்? பழமை காலத்திலேயே அடியாரளாக இருப்பவர்கள் இல்லையா. ஐயா வந்து இந்த கோயிலுக்கு வராங்கன்னா இன்னைக்கு நேரத்தா வராங்க, 25 வருஷமா வராங்க அப்படின்னு ஒருவரை குறிப்பிட்டு சொல்கின்றார். இப்போ அது பழகடியார் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் பழகடியார்னா அதற்கும் மேலே என்னென்னா, பல ஆண்டுகளாக அடியாராக இருப்பவர் மட்டுமல்ல, பல பிறவிகளிலே சிவனடியாராக இருந்து வருபவர், பல பிறவிகளாக அவர்கள்தான் பழகடியார் என்று சிறப்பாக சொல்லப்பெறுபவர்கள். பழகடியீர் என்று சொல், ஈசன் பழகடியீர், ஈசனுக்கு பழகடியாராக இருப்பவர்களே. ஈசன் பாங்குடையீர், பாங்கு என்றால் பக்கம், எப்பவும் ஈசனுடைய அருளை சார்ந்தே இருப்பவர்கள், எப்போதும் ஈசன் அருளை சார்ந்தே இருப்பவர்கள். உயிரா வனமிருந்து உற்று நோக்கி என்ற திருத்தாண்டகத்திலே சொல்வார் இல்லையா, உணரப்படுவாரோடு ஒட்டி வாழ்தி, ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கு, ஒட்டிட்ட பண்பு அந்த அருளோ அருளை சார்ந்தே இருத்தல், அருளை ஒட்டியே இருத்தல் பங்குடையீர். புத்தடியோம், என்னை போன்றவர்களெல்லாம் பழகடியார்கள் அல்ல, புத்தடியோம். ஏதோ நேத்தோ முந்தானதோ என்ன சிவநெறினா என்னன்னு தெரிஞ்சு இந்த நெறிக்கு வந்திருக்கிறோம், புத்தடியோம். ஆகவே இப்போது புதிதாக வந்த அடியாராக அடியேன் இருப்பதனாலே அடியன்பால் பல குறைகள் காணப்படலாம் இல்லையா. அதையெல்லாம் தாங்கள் பொறுத்துக்கொண்டால் என்ன பொல்லாங்கு வந்து விடப்போகிறது? நீங்களோ பல அடியார்கள், அந்த எங்களுடைய குற்றங்களை பொறுத்துக் கொள்ள வேண்டியதுதானே. ஈசன் பத்துடையீர், பழகடியீர், பாங்குடையீர், புத்தடியோம், நாங்களெல்லாம் புதிய அடியார்கள். புண்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ, எங்களுடைய குற்றங்களெல்லாம் பொறுத்து ஆட்கொண்டார் என்ன கூடாதா, என்ன பொல்லாங்க வந்து விடப்போகிறது என்று சொன்ன உடனே இல்லையா இவர்கள் சொல்கின்றார்கள், எத்தோ நின் அன்புடைமை, எத்தோ என்றால் எதுவோ, எதோ என்பது எத்தோ என்று விளங்குகின்றது அந்த எதுகை நோக்கி. எதுவோ நின் அன்புடைமை, உன்னுடைய அன்புடைமை எப்படிப்பட்ட தன்மை உடையதோ, எல்லோம் அறியோமோ உன்னுடைய அன்புடைமை சார்ந்த விஷயங்களெல்லாம் நாங்கள் அறியாமலா இருக்கிறோம், நீ சிறந்த அன்புடையவள் தான், அப்படித்தானே நாங்கள் சொன்னோம், எங்களுக்கு முன்பே எழுந்து வந்து விடுவாய், சிவநாமங்களையெல்லாம் நீ அதனுடைய பொருள் உணர்ந்து பொருள் அனுபவத்திலே ஈடுபட்டு நீயும் மகிழ்ந்து எங்களையும் மகிழ்விப்பாயின்னு நாங்கள் சொல்கிறோம். நீ என்ன எங்களை பார்த்து பழகடியார்னு சொல்லிட்டு உன்னை புத்தடியார்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறியே இல்லையா? உன்னுடைய அன்புடைமை எப்படிப்பட்டது எங்களுக்கு தெரியாதா? எல்லாம் எங்களுக்கு தெரியும், எல்லோரும் அறியோமோ? சித்தம் அழகியார் பாடாரோ நம் ஜீவனை, அழகிய சித்தம் உடையவர்கள் சரி தோழியர் வந்து விட்டார்கள், அவர்களோடு சேர்ந்து பெருமானை பாடிக்கொண்டிருப்போம் என்று சொல்லி இந்த அருட்துதியிலே உன்னை விரைந்து நீ இணைத்துக் கொள்ள வேண்டாமா? அதை விடுத்துவிட்டு எங்களை பழகடியார் என்றும் நீ புத்தடியோ என்று சொல்வது என்ன? நாங்கள் சொல்கின்றோம் என்றால் அதில் நியாயம் இருக்குது. ஏன்னா நீ எழுந்து வர வேண்டும், எழுந்து வரவில்லை, அதனால சொன்னோம் இல்லையா? நீ வந்து சொல்வதில் நியாயம் இல்லையே, நீ என்ன செய்யணும்? சரி, நாம மறந்துட்டோம், அவர்கள் நினைவூட்டுகின்றார்கள், நம்முடைய செய்கையை நினைவுறுத்துகின்றார்கள், நம்முடைய தகுதிக்கு இப்படி உறங்குவது பொருத்தமானது இல்லைன்னு தான் சொல்றாங்க இல்லையா? அதனால அவர்கள் சொன்னது சரியா தவறா என்று மட்டும் ஈடுபட்டு என்ன, அது சரி என்றால் அதை சரியாக இருக்கின்றதனாலே அதை ஏற்றுக்கொண்டு ஒரு கணம் கூட தாமதிக்காமல் பெருமானுடைய புகழை பாடுவதற்கு நீ இணைந்து கொள்ள வேண்டாமா? அதை விடுத்து உன்னை புத்தடியோம் என்று குறைத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றாயே. எங்களை பழகடியீர், பாங்குடையீர், பத்துடையீர் என்றெல்லாம் பலவாறு சொல்கின்றாயே இல்லையா? இத்தனையும் வேண்டும், உன்னை எழுப்ப வந்ததற்கு இத்தனை இவையும் இவையெல்லாம் எமக்கு வேண்டியதுதான். இத்தனையும் வேண்டும் எமக்கு, எமக்குன்னா உண்மை உன்னை எழுப்ப வந்த எமக்கு என்று சொல்ல, சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. சித்தம் அழகியார் பாருங்க, அழகுங்கிறது உள்ளத்தின் அழகு, உள்ளத்தின் அழகு. உள்ளம்தான் கண்ணுக்கு புலப்படாத கண் பார்வைக்கு. இப்ப உள்ளம் அழகாக இருப்பதற்கு அடையாளம் என்ன அப்படின்னா சிவபெருமானை துதித்துக் கொண்டிருத்தல் தான் அடையாளம். எவர் ஒருவர் சிவபெருமானை துதிக்கின்றார்களோ அவர்களுடைய உள்ளம் அழகிய அழகானது என்ற பேருண்மை இங்க உணர்த்தப்படுது. பாருங்க உள்ளத்தினுடைய அழகு, அதுக்கு மூப்பு கிடையாது, தளர்ச்சி கிடையாது, உள்ளத்தின் அழகுக்கு நோய் கிடையாது, என்ன இறப்பே கிடையாது. ஏன்னா இறப்புக்கு அப்புறம் உள்ளம் பிறவி தோறும் தொடர்ந்து வரத்தான் போகுது. இறப்புல நீங்குவது தூள உடல் தானே ஒழிய சூக்கம் உடம்பு இல்லையே அல்லவே? சூக்கம் உடம்புல அல்லவா உள்ளமாகிய மனம் இருக்கின்றது. ஆகவே உள்ளம் அழகாயிட்டதுன்னா அது எப்பவும் நிரந்தர அழகுதான் இல்லையா? அந்த நிரந்தரமான அழகை பெறுவதற்கு ஒரே வழி சிவபெருமானை நாவார துதித்தல். சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை உறுதியாக பாடுவதை உறுதிபட கூறுகின்றால் தான் பாடாரோ நம் சிவனை எதிர்மறையில கேட்கின்றார். ஓகாரம் எதிர்மறை, இப்ப பாடுவார்கள் அர்த்தம். பாடாமல் இருப்பார்கள்னா பாடாமல் இருக்க மாட்டார்கள், எதிர்மறை பாடுவார்கள். அதுல பாருங்க சித்தம் அழகியார் பாடாரோ நஞ்சிவனை, சில பதிப்புகள்ல பிரித்து எழுதியிருக்கலாம் நம் சிவனை என்று, சேர்த்து எழுதுனா நஞ்சிவனைன்னு வரும். சித்தம் அழகியார் பாடாரோ நஞ்சிவனை, அதுல ஒரு அழகு என்னவென்றார் ஞானசம்பந்தர் தேவாரத்திலே, தொடர்ந்த துயர்கொரு நஞ்சிவனே தோணிபுரத்துறை நஞ்சிவனே, தொடர்ந்த துயர்கொரு நஞ்சிவனே தோணிபுரத்துறை நஞ்சிவனே, தொடர்ந்த துயர்க்கு ஒரு நஞ்சிவனே, நஞ்சு இவனே தொடர்ந்த துயர். எதுக்கு நஞ்சு? நம்மை தொடர்ந்து வரும் துயரங்களுக்கு நஞ்சு. என்ன சுவாமியை நஞ்சுங்கிறாருன்னா நம்மளை தொடர்ந்து வரக்கூடிய துயரங்களுக்கு அவர் நஞ்சாக இருக்கிறார். அந்த துயர நஞ்சு என்ன செய்யும்? அழிச்சிரும், துயரங்களே அழிக்கிறார், துயரங்களுக்கு நஞ்சாக இருக்கின்றார். யாரு அப்படி இருப்பவன்? யாரு? தோணி உரத்துறை நஞ்சிவனே. அந்த நஞ்சிவன் வந்து நம் சிவன் என்று பிரிக்க வேண்டும். நம் கூட்டல் சிவன் நஞ்சிவன் வரும். தோணிபுரத்துறை நம் சிவன் தொடர்ந்து வரக்கூடிய துயர்களுக்கு நஞ்சு இவன் என்று சொல்லும்படி இருக்கின்றார். எனவே சித்தம் அழகியார் பாடாரோ நஞ்சிவனை, அந்த நஞ்சிவனை சேர்த்து எழுதும் போது அந்த அழகு புலப்படுகின்றது. சேர்த்து எழுதும் போது தாங்க இப்படி பல அரிய கருத்துக்கள் கிடைக்கும். இப்ப பதிப்புனாலே பிரிச்சு பிரிச்சு பதிப்பு தான் பதிப்பு என்றவாறு கருத்துக்கள்லாம் வருகின்றன, அப்படியெல்லாம் கிடையாது. அடுத்த பாடலை பாருங்க, ஒன்னித்தில நகையாயின்னு தொடங்குது. இதை பிரிச்சு ஒள் நித்தியில நகையாய் அப்படின்னு பதிப்பிச்சீங்கன்னா அடுத்த அடியில எண்ணி விண்ணுக்கு உண்ணுக்கு இந்த எதுகையோடு சேருமா? இல்லுங்கிற இடையினோ இன்னுங்கிற மெல்லினத்துக்கு எதுகை ஆகுமா? எதுகையை சிதைத்ததாகும். உரை எழுத வேண்டும், உரை மூலமாக பாடலின் பொருளை அறிய முற்பட வேண்டும். பிரிச்சு எழுதின உடனே என்ன பாட்டு பொருள் முழுசா விளங்கிற போதா? அல்லது இந்த மாதிரியான வகுப்புகள் மூலமாக பொருளை உணர்த்துவதற்கு முற்பட வேண்டும், அல்லது விளக்க உரைகள் மூலமாக முற்பட வேண்டும். பிரித்து எழுதினால் மட்டும் ஒன்றும் இவையெல்லாம் விளங்கி போவதில்லை, விளங்கிவிட போவதில்லை. அதை நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். சேர்த்து எழுதினாதான் அந்த செய்யுள் அமைப்பு இல்லையா, எப்படி சேர்த்து எழுதப்பட்டதை எப்படி பிரிக்கணும், அந்த முயற்சிகளே அப்பந்தான் வரும். அதாவது அந்த முயற்சிகளுக்கே வழி இல்லாம போயிரும், இது மாதிரி பல உண்மைகள் தெரியாம போயிரும். அந்த பாட்டு அந்த சம்பந்த தேவாரத்துல போய் இங்க பிரிச்சு போட்டீங்கன்னு வைங்க, அந்த அந்த நயத்தை நம்ம அனுபவிக்க முடியுமா? தொடர்ந்த துயர்கோரு நஞ்சு இவனே தோணி புலத்துறை நம் சிவனேன்னு புரிஞ்சுட்டா அந்த நயம் போயிடும். ஆகையினாலே இந்த தோழியானவள் முன் எழுந்து எதிர் வருகின்றாள். இவருடைய வழக்கம் அப்படி எப்படி பாடிக்கொண்டு வருகின்றாள்? என் அத்தன் ஆனந்தன் அமுதன். சிவபெருமானை மூன்று திருநாமங்களாலே விளிக்கின்றாள். அத்தன்கும் போது தந்தை, ஆனந்தங்கும் போது இன்பமயமானவன், அமுதன் அப்படிங்கும் போது அழிவில்லாதவன், அழிவில்லாதவன் இன்பமயமானவன். என்ன இன்பமயமானவன் சொல்லும்போது நமக்கு இன்பம் தரக்கூடிய பொருள்கள் உலகத்திலே பல பொருள்கள் இருக்கின்றன, ஆனால் அவையெல்லாம் நிலையானவை அல்ல, ஒரு காலத்தில் அழிந்து போகக்கூடியவை. சுவாமி ஆனந்தமயனாக இருக்கின்றார், அதே சமயத்தில் அழிவற்றவனாகவும் இருக்கின்றார். அழிவில்லாதவர் அவர், ஆனந்தமயமாக இருப்பவர் எல்லாம் சரி, என்ன நம்மால் அவரை பெற முடியுமா? அந்த ஆனந்தத்தை, அந்த ஆனந்தம் நமக்கு கிடைக்குமா? ஒருத்தரை சொல்றோம், ஏன் இவர் டாடா பிர்லா பரம்பரையில் வந்தவர், அவ்வளவு பெரியவர், இவ்வளவு சிறப்பானவர், அவரை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், எவ்வளவு நேரம் ஒருத்தன் கேட்பான்? அதெல்லாம் சரியா, அவர் சிறப்பா இருக்காருயா, அதனால எனக்கு என்னையா பையன், ஏன் பொழைப்பதானையா நான் பார்க்க முடியும்? சும்மா உங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னா அவரை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே அப்படின்னு சலிச்சு போயிருவான் இல்லையா? ஆனா சுவாமியை பத்தி பேசுறது அப்படி சலிப்பு விட்டாது. ஏன்னா அவர் ஆனந்தன், பேரின்பமயமாக இருப்பவர், அமுதன், அழிவற்றவராக இருப்பவர், அத்தன் நமக்கு தந்தை என்ற உரிமையிலே இருப்பவர். ஆகவே அந்த பேரானந்த பெருஞ்செல்வம் முழுவதையும் அனுபவிக்கும் உரிமை, அவரை தந்தை என்று கொள்ளக்கூடிய அடியார் அழகை நமக்கு உண்டு. ஆகவே அவருடைய பெருமையை பேச பேச அது நமக்கு லாபம்தான். ஏன்னா அந்த பெருமையெல்லாம் நமக்கும் வரப்போகுது, அந்த அவருடைய இன்பமெல்லாம் நமக்கு கிடைக்க போகுது. அவருடைய இன்பத்தில் எதையும் அவர் அனுபவிக்க போறதில்லை. அவர் பேரறிவு கொண்ட பொருள் தான், பேராற்றல் கொண்ட பொருள் தான், பேரின்பமயமான பொருளும் தான், ஆனா அவருக்கு அனுபவம் என்பது கிடையாது. யாது நீ பெற்றதொன்று என்பால், கொண்டது எந்தன்னை யாது நீ பெற்றதொன்று என்பால் இல்லையா, தந்தது உந்தன்னை அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன். நீ உன்னை தந்ததுனால நான் அந்தமில்லாத ஆனந்தத்தை பெற்றேன், நீ என்னை பெற்றதனாலே என்ன பெற்றா? ஏன்னா அவருக்கு அனுபவம் எதுவும் கிடையாது. முப்பொருள்களிலே பதிபசுபாசம், முப்பொருள்களிலே அனுபவம் என்பதை கொண்ட ஒரே பொருள் நடுவில் இருக்கின்ற பசு, உயிர் வர்க்கமாக நாம தான். ஆகவேயா அவர் நமக்கு தந்தை, தந்தையினுடைய செல்வம் முழுவதும் மகனுக்குத்தான் இல்லையா? ஆனால் நிறைய பிள்ளைகளுடைய தந்தை அந்த சொத்தை பங்கு போட்டு தான் கொடுத்தாகணும். இங்க அங்க பங்கு வச்சுக்கிற தகராறு, அந்த வில்லங்கம் எதுவும் இல்லை இல்லையா? என்னன்னா ஒவ்வொருத்தனுக்கும் அந்த சொத்தை பரிபூர்ணமா அவரால் கொடுக்க முடியும். அவர் வச்சிருக்கிற சொத்தோட தன்மை அப்படி இருக்குது. ஒரு ஆன்மா நிறைய முத்து இன்பம் அனுபவிச்சதுனால இன்னொரு ஆன்மாவுக்கு இன்பம் குறைஞ்சிட போறதில்லை இல்லையா? எங்கேயாவது ஒரு வெளியூர் போயிட்டு வரீங்க, அல்லது வெளிநாடு போயிட்டு வரீங்க, எங்கேயும் கிடைக்காத ஒரு அருமையான இனிப்பு பதார்த்தம் வாங்கிட்டு வரீங்க, அடிபுடி சண்டையில வீட்டில் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் காலியாயிரும் இல்லையா? சாயந்தரம் வந்து அதை வாங்கிட்டு வந்தோமே அதில் கொஞ்சம் எடு எங்க மிச்சம் இருக்கும், நீங்க கொண்டு வந்து ஒரு மணி நேரத்தில் எல்லாம் காலி, என்ன பிள்ளைகள் வச்சிருக்குமா இப்போ வந்து கேட்கீங்க அப்படிம்பாங்க வீட்டில். ஏன்னா எவ்வளவு பண்ற ஒரு இன்பமான பொருள்னாலும் சரி அது விரைவில் தீர்ந்து போகக்கூடியது, ஆனா எப்போதுமே தீராத இன்பப் பொருளாக இருப்பவன் சிவம். ஆனால் அத்தகைய இன்பப் பொருளை அடைவதற்கு முயற்சிகளை செய்யாமல் இப்படி விரைவில் அழிந்து போகக்கூடிய இன்பப் பொருள்களை பெறுவதில்தான் பெரும் போட்டி நிலவுகிறது. இதுக்கு போட்டியே வேண்டாம், ஒவ்வொருத்தருக்கும் அந்த இன்பம் பரிபூர்ணமா கிடைக்கும், போட்டியின்றியே கிடைக்கும். செய்யக்கூடிய வழிபாடை யாரெல்லாம் செய்கிறார்களோ அத்தனை பேருக்கும் பரிபூர்ண இன்பம் காத்திருக்கிறது இல்லையா?

கணவனை குறிக்கும். ஏனென்றால் குடும்ப வாழ்க்கையின் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வைத்து மனைவியை ஆனந்தத்தில் வைத்திருப்பவன் இல்லையா. அதுக்கப்புறம் அமுதன் என்று சொல்லும் பொழுது அது மகனை குறிக்கும் என்று சொல்வார்கள். மகனை குறிக்கும், என்னன்னா முதுமையிலே அந்த நோய் காரணமாக உடலானது தளர்ச்சி வரும் பொழுது அங்கு உறுதுணையாக இருந்து மகன் காப்பாற்றுகின்றான் தாயை. அப்போ அவள் நீண்ட ஆயுள் வாழும்படிக்கு அவளுக்கு உதவுகின்றான். ஆகவே நோயை தவிர்த்து அமுதமானது மேலும் வாழ வைப்பது போல அந்த பெற்ற மகனானவன் ஒரு அமுதமாக இருந்து தாயினுடைய ஆயுள் நீண்டு தழைக்கும்படி அவன் உதவுகின்றான். ஆகவே அமுதன் என்று சொல்லினாலே மகன் குறிப்பிடப்படுவதாக கொள்ளலாம் என்பது சில ஆசிரியர்களுடைய அருமையான விளக்கம். ஏன்னா ஒரு பெண்ணுக்கு ஆணின் துணை ஒவ்வொரு காலகட்டத்திலே எப்படி விளங்குகின்றது என்று சொன்னால், திருமணம் முடிகின்ற வரையில் தந்தை துணையாக இருக்கின்றார், ஆணுறவு தந்தை. திருமண வாழ்க்கையிலே கணவன், அங்கே ஆண் துணையாக கணவன். அதற்கு பிறகு முதுமையிலே மகன் துணையாக இருக்கின்றான். அப்ப இந்த பெண்ணடியார் அருமையாக போட்டிருக்கின்றார் என்னன்னா, குழந்தை பருவத்திலே எம்பெருமான் தான் தந்தை வாயிலாக துணை செய்தும், குடும்ப வாழ்க்கை நடத்தும் போது எம்பெருமான் தான் கணவன் வாயிலாக இன்பத்தை தந்தும், முதுமையிலே எம்பெருமான் தான் மகன் வாயிலாகவும் அமுதமாக துணை செய்தும், ஆயுளை நீட்டிக்க துணை செய்தும். இப்படி மூன்று நிலையிலும் தந்தை, கணவன், மகன் என்பவர்களுக்கு அந்தரியாமையாக இருந்து எம்பெருமானே காத்து வருகின்றான் என்ற ஒரு அருமையான கருத்தையும் சில ஆசிரியர்கள் நயமாக தெரிவித்திருக்கின்றார்கள். இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டு வருவாயே அம்மா என்று. ஏன்னா அவருடைய இந்த பண்பிலே இவர்கள் ஈடுபட போய் தான் அதை நினைவுபடுத்தி சொல்கின்றார்கள், அதை நினைவுபடுத்தி சொல்கின்றார்கள். பத்துடையீர் என்பதற்கு ஈசன் பத்துடையீர், ஈசனிடத்திலே பற்றுடையவர்களே என்று சொன்னோம். பற்றுடையீர் என்பது பத்துடையீர்னு இருக்கு. ஞானசம்பந்தர் திருக்கழுமலம் தேவார பதிகம் ஒன்றிலே பத்திப்பேர் வித்திட்டே என்று தொடங்கக்கூடிய அந்த திருப்பாடலிலே, பத்திப்பேர் வித்திட்டே என்று தொடங்கக்கூடிய திருப்பாடலிலே ஈற்றடியிலே கத்திட்டோர் சட்டங்கம் என்று வரும். கத்திட்டோர் என்பதற்கு கற்றிட்டோர் என்று பொருள் சொல்வார்கள். அது மாதிரி பத்துடையீர் என்பதற்கு பற்றுடையீர் என்று பொருள் பண்ணுகின்றார்கள் நம்முடைய மகாவித்வான் தண்டபாணி தேசிகர் ஐயா அவர்கள். இனி பத்துடையீர் என்பதற்கு பத்து உடையீர் என்றே கொண்டு பொருள் சொல்வதும் உண்டு. பத்து உடையீர் என்றால் பத்து இலக்கணங்கள், சிவனடியார்களுக்கு இருக்கக்கூடிய இலக்கணங்கள் பத்து. பத்து இலக்கணங்களும் நிரம்ப பெற்றவர்கள் பழகடியார்கள், மேலான அடியார்கள். அந்த பத்து இலக்கணங்களும் நீங்கள் நிரம்ப பெற்றவர்கள் என்பதனாலே பழகடியீர் என்று அடுத்தால சொல்றான். பத்துடையீர் ஈசன் பழகடியீர். பத்து என்பது சிவனடியாருக்குரிய இலக்கணம் பத்து என்று சொல்லலாம். சிவனடியாருக்குரிய இலக்கணங்கள் உபதேச காண்டம் என்ற புராணத்திலே சொல்லப்பட்டுள்ளது. புறத்திலக்கணம் பத்து, உடம்பிலே நிகழக்கூடிய மெய்ப்பாட்டு இலக்கணம் என்று அது ஒரு பத்து இலக்கணங்கள் சொல்லப்பட்டுள்ளன. அகத்து இலக்கணம் மூன்று சொல்லப்பட்டுள்ளது உபதேச காண்டம் என்ற நூலிலே. இந்த புறத்து இலக்கணம் பத்து நாம எளிதாக புரிந்து கொள்ளலாம். சிவனடியா இருக்கக்கூடிய பத்து இலக்கணங்கள், புறத்து இலக்கணங்கள் பத்துடையீர் சொன்னால் இல்லையா, பத்து இலக்கணங்கள் எவை என்று சொன்னால், வாசப்பூதி உருத்திர மாமணி பூசி பூணல், அந்த உபதேச காண்ட பாடல், மனம் கமழும் திருநீரு, ருத்ராஷம் இல்லையா, இவற்றை அணிதல், திருநீற்றினை பூசுதல், கண்டிகை அணிதல், இது ஒரு இலக்கணம். குறவரை பூசித்தல், குருநாதரை வழிபடுதல், இரண்டாவது இலக்கணம். ஆசைப்பாட்டின் அரணை புகழுதல், திருமுறைகளாகிய தோத்திரங்களிலே ஆசை வைத்து அந்த தோத்திரங்கள் மூலமாக அரணை புகழுதல், எம்பெருமானை புகழ்ந்து பாடுதல் மூணு. ஈசற்குள்ளன நாமம் இயம்புதல், சிவநாமங்களை அவ்வப்போது சொல்லிக் கொண்டிருத்தல், நான்காவது இலக்கணம். எந்த ஈசன் அர்ச்சனை ஓம்புதல், அதாவது ஆன்மார்த்த சிவபூசையினை ஏற்று போற்றுதல். தந்திர சிவதன்மம் புரிகுதல், சிவபுண்ணியங்களை செய்தல். சிவபுண்ணியங்கள், ஒவ்வொருவர் ஒவ்வொரு சிவபுண்ணியத்திலே மிகுந்த ஈடுபாடோடு இருப்பார்கள். திருநந்தவனம் வைத்து பூக்கள் கொய்து மாலைகள் தொடுத்தல், தீபம் ஏற்றுதல், திருக்கோயிலை அழகிடுதல், மெழுகுதல் என்று இப்படி சிவபுண்ணியங்கள் நிறைய இருக்கின்றன. அவற்றிலே ஈடுபாடு வைத்து அவரவருக்கு எதில் ரொம்ப ஈடுபாடோ அதை செய்தல். முந்தையோன் கதை கேட்டல்,

0: சிவபுராணங்களை செவிமடுத்தல். எங்கெல்லாம் சிவபுராண வகுப்பு நடக்கிறதோ, பெரிய புராணம், கந்த புராணம், திருவிளையாடல் புராணம், திருவாத ஊரடிகள் புராணம் போன்ற சிவபுராணங்களை எல்லாம் செவிமடுத்தல், முறைமையால் புந்தி கூர்ந்து அரண் ஆலயம் போற்றுதல், சிவாலய வழிபாட்டினை செம்மையாக செய்தல், சிவாலயத்துக்குடைய புனரமைப்புக்கு தன்னால் இயன்ற பொருள் காணிக்கை அளித்தல் என்று ஆலயங்களை பேணி வருதல், ஒத்த பத்தர் இடத்தலது ஓரிடம் துய்த்தல் நீத்தல், தன்னை போன்ற சிவபக்தர்களுடைய இல்லத்தில் அன்றி பிறர் இல்லத்தில் உண்ணாமல் இருத்தல். அப்படி படிப்படியாக வருது. எது முதல்ல கடைபிடிப்பதற்கு எளிதோ அதை சொல்லி பின்னால் வர்றதெல்லாம் கொஞ்சம் அரிதாக வருகின்றது. அதான் அத்தனை இலக்கணங்களும் நிரம்பியிருப்பது ரொம்ப பெரிய விஷயம். அதான் பத்து இலக்கணங்கள் நிரம்பப்பெற்றவர்கள் பழகடியார்கள் சொன்னார்கள். தொண்டரி தொண்டராய் சித்தம் அன்புரை ஈதல், தொண்டருக்கு தொண்டராக தன்னை கருதி தன்னால் முடிந்த பொருள்களை சிவனடியார்களுக்கு வழங்குதல். முன் செப்பிய பத்தும் ஈங்கிவை காணப்படுகிறார், இவ்வாறு சொன்ன பத்தும் சிவனடியாருக்குரிய இலக்கணங்கள் பத்தாகும் என்று உபதேச காண்டத்திலே இந்த பத்து இலக்கணங்களும் பெற்றவர்கள் பத்துடையீர். பத்து கோலாம் அடியார் செய்கைதாமே, ஒன்று கோலாம் திருப்பதிகம் அதில் சொல்லும்போது பத்து கோலாம் அடியார் செய்கைதாமேன்னு, அந்த பத்து இலக்கணங்களும் நிரம்ப பெற்றவர்கள் என்ற பொருளிலே பத்துடையீர் என்று சொன்னதாகவும் கொள்ளலாம்.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் .org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவுடை மருதூர் திருத்தல தேவார திருப்பதிகங்கள். பாடியிருப்பவர் நடராஜன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருப்பதிகம் பண் தக்கேசி இராகம் காம்போதி.

0: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 28வது திருப்பதிகம் வாழா 10 திருப்பெருந்துறையில் அருளிய இப்பதிகம் முத்தி உபாயம் என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் பாடியருளியிருக்கின்றார். இப்பதிகத்திற்குரிய ராகம் ஆரபி என்கிற ராகமாகும்.

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: திருமுறை பயிற்சி வகுப்பு பகுதி 3. வழங்குபவர் திரு ஸ்வபாத சேகரன்.
2: கௌசிகம், கௌசிகம்ங்கிறது வந்து பைரவி அப்படிங்கிற காலத்தில், இந்த காலத்தில் கொரோனாட்டிக் மியூசிக்ல இது திரியானந்தர் ஏராளம் பாடியிருக்கார். அப்ப சுவாமியோட திருவிருத்தத்தை பைரவியில பாடுறது வழக்கம். பண்ணு வந்து கௌசிகம்னு போராட்டாலும் விருத்தம்னு போட்டிருந்தாலும் நம்ம வந்து வேலையில் தான் பாடுற வழக்கம். சுந்தரம சுவாமியோட திருச்சோற்றுத்திரபதியும் வந்து கௌசிகத்தில் உண்டு. அழல் நீர் ஓழுகி அனைய செடையூழ ஊரியூ

ஓசியத்தில் சுந்தர சுவாமி தேவாரம் அதேதான். சமுந்தரில் எளிமையா பாருங்க, இது எந்த பதவியத்தை பாடலாம் பாத்துக்கிட்டு நாங்க பாரமாய மாதிரா சொல்லிட்டு இருந்தோமே அதே வேணாலும் பாடணும், அது எல்லாருக்கும் மறு சுலபமா வந்துடும். இது வந்து திருவானைக்கா பதிகத்தை எடுத்துக்கோ, அதுல வந்து சுவாமி வானைக்காவில் ஆரம்பிக்கும் அந்த பாட்டு பதிகம் வந்து வானைக்காவில் ஆரம்பிக்கும். வாணிக்காவில் வெண்மதி மதிப்புழுகுவார் சடை, தேனைக்காவில் முடி தேவி பாகம் ஆயினான், ஆணிக்காவில் அண்ணனை

இப்ப பாட்டு அதுக்கு அடுத்த பாட்டு ஞாபகம் இருக்கு. ரெண்டாவது பாட்டு தானே தாரமாய மாதிரி மூணாவது பாட்டா சரி. இது ரெண்டு என்ன சொல்றாரு மந்திரம் வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் பாட்டு எப்பயுமே அதான் நல்ல மெத்தட் இது படிக்கூடா படிக்கூட. ஒரே ஒரு ஆண்டு ஒரு சோழன் இருந்தான். அவன் தன்னோட தேவியோட திருவானைக்கால் தரிசனம் பண்ண போகும்போது காவேரியில இறங்கி இது பண்ணாங்கழுத்துல இருந்த இது இது சங்கிலி தங்க சங்கிலி முத்துமால காவேரியோட போயிட்டு சரி ஈஸ்வரர் பணம் விட்டான். உடனே அதை பத்தி நம்ம தான் தேவைப்படுவோம் அன்னைக்கு ஓரம் குத்துக்கும் வராது ராஜாக்கு. ஆனா வந்து ஈஸ்வரர் பணங்கள் என்ன வந்தது இல்லையா அவனுக்கு அதுதான் முக்கியம். நமக்கு அது வரமாட்டேங்கிறது அது தினந்தோறும் திருமஞ்சனம் காவேரியிலேருந்து யானையில வச்சு சுவாமிகிட்ட கொண்டு போய் அபிஷேகம் பண்ற வழக்கம் ரொம்ப நாள பல ஸ்தலங்களில் நடந்த வழக்கம். திருமஞ்சன வீதியிலே சில ஊர்களில் அது பேர் உண்டு. காவேரிக்கு யானை வரும் காத்தாள் அந்த குளத்து தண்ணி எடுத்துட்டு போயிருக்கா அந்த அபிஷேகம் பண்றதுன்னு பார்த்தா அந்த முத்து மலை சாமி மேல டப்புன்னு விழுது. அதனால ஆரம் கொண்ட மார்பன் சுவாமி சொல்ற வழக்கம் இதை இங்க வந்து ஆரமாய மாபுடை இந்த தலைவர் லாரை என்ன அழகாக கொண்டு வராது பாருங்க இந்த இடத்துல தாரம் ஈரம் ஆரம் வாரம் என்ன அழகா எதுக்கு போறேன் இந்த தமிழ்னா எங்க போன கிடைக்கும் கிடைக்காது. அது நல்லது அனுபவிக்கணும் அது தமிழையும் அனுபவிக்கணும் ராகத்தையும் அனுபவிக்கணும் அதுல இருக்கிற பொருளை தான் முக்கியமான அனுபவிக்கணும் எல்லாத்தையும் விட அதுக்குதான் மதிப்பு ஜாஸ்தி. இசை வந்து கொஞ்சம் பெருகு கொடுக்கும் இல்ல சொல்ல ஆனா அது இருக்கிற பொருள் என்ன சிவபுமான் தான் அதுக்கு பொருள். திருவாசகத்துக்கு என்ன பொருள் கேட்டது போய் இந்த மாணிக்கவாசர் நம்மடா உள்ள ஆகிறானே ஆனந்த கூத்த நான் வந்தா அதுக்கு பொருள் அது மாதிரிதான் பொருளை வந்து நினைச்சுக்கணும். இதோட பொருள் நான் எந்த பொருள் இல்ல இதோட அர்த்தம் பாட்டு வரி வரி அர்த்தம் சொல்றது இல்ல அதோட மெய்ப்பொருள் அந்த அமைக்காவில் நம்ம நினைச்சுட்டே இந்த பாட்டை பாடினோன்னு பல்வினைகள் மாறியுமேங்கிறது சந்தமே இல்லை. அந்த அழுத்தமான ஒரு நம்பிக்கையோடு இந்த தேவாரம் பாடணும். தேவாரம் பாடுறதுக்கு எசென்சியல் குவாலிஃபிகேஷன் தான் நம்பிக்கை இல்லாம ஒரு இந்த ஆழத்தை பாடுட்டோ அது வந்து இதுவா பாடுறதுல அது கிடையாது. அது அதுக்கு பலன் உண்டு எழுதித்தரலாம் சந்தேகமே கிடையாது. வேற எதுக்கு இந்த மாதிரி இருக்கான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சவரை இல்ல இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சவரை இல்ல. ஆனா இத வந்து இந்த காலத்துல டைம் டெஸ்ட் எடுமா பல பேர் கரெக்ஷன் பண்ணி பார்த்துக்கு இது படிச்சா இது நடக்குமா அப்படின்னு கேட்டா நடக்கிறது இன்னைக்கு நடக்குதே இப்போ வந்து

ஒன்றும் திருவண்காட்டில் பாடியிருக்கார். இது எதுக்கு இந்த காலத்துல தான் இந்த ஐயோ இதெல்லாம் இந்த பக்கம் இதை பாடினா நிச்சயமா கிடைக்குமா பலன்னு கேட்கற உடனே கேட்டுருவான், நேரே கேட்டுருவான். அந்த காலத்துல தான் யாரு கேட்டு போறான், இல்ல இருந்தாலும் ஞானசம்பந்தர் அந்த வார்த்தை சொன்னார், சந்தேகப்படாத. எதுக்கு சந்தேகப்படாத? உனக்கு பேய் இந்த மூணு கோலம் இருக்கு, பேயத்தோல் சந்திர தீர்த்தம், சூரிய தீர்த்தம், அக்னி தீர்த்தம். அந்த ஊர்ல திருவண்காட்டுல மூணு கண்ணுக்கு சமானம் அந்த ஊர், கோயிலுக்குள்ளே இருக்குமோ அதை முக்கூலத்துல ஸ்நானம் பண்ணி மும்மூர்த்தி அங்க ஸ்வேதாரண்யேஸ்வரர் உண்டு, நடராஜா உண்டு, அகோர வீரபத்திர மூர்த்தி, இந்த மூணு மூர்த்திகளையும் தரிசனம் பண்ணி திருவெண்காடு திருவெண்காடு மூவரும் பாடப்பட்ட ஸ்தலம். அதனால அந்த ஊரை வந்து யார் அந்த சுவாமி தரிசனம் பண்றாரோ அவர்களுக்கெல்லாம் வந்து பேய் பிடிச்சிருந்தா கூட அடையாது, இருந்தாலும் விட்டு போயிடுமா. பேயடையாச்சா பிரிவெய்தும் பிரிவு எய்தும் பிரிஞ்சு போயிடும், பெய் இருந்தாலும் போயிடும், பெய் தோஷம் போயிடும். பிள்ளையினோடு உள்ள நினைவு, பிள்ளை பிறக்கணும் அப்படின்னு போகாத கோயில் இல்ல, ஏறாதது இல்லைன்னு அந்த காலத்துல சொல்றாங்க. அதெல்லாம் வேண்டாம், இங்க போனா போதும், ஸ்நானம் பண்ணிட்டு சுவாமி தரிசனம் பண்ணி வந்தா நிச்சயமா அந்த புத்திர பாக்கியம் கிடைக்கும். ஐயோ வேண்டாம் ஒன்றும் சேர்த்து சந்தேகப்படாத அப்படின்னு சொல்லிச்சிருக்க தேவாரம். அப்புறம் தோல் உமை பங்கன் வெயில் தோழியா இருக்கக்கூடிய அம்பிகை, ஒரு பாகமாவுடைய இறைவன், வெண்காட்டு முக்குள நீர், அவர் காலத்திலே இருந்து தீர்த்தம் அது, அவருக்கு முக்காலத்துல இருந்து இருந்து தீர்த்தம். அதனால முக்குள நீர் தோயாவான், தோயல்னா ஸ்நானம் பண்ணுது, தோயாவான் அவர் தம்மை, யார் ஒரு உள்ளவர்களை ஸ்நானம் பண்ணுகிறார்களோ அவர்களை தோயாவான் தீவினையே, தீவினைகள் அவர்கள் அண்டாது சொன்னாரே. இது எப்படி நடந்ததா அப்படின்னு கேட்கலாம், நம்ம கேட்போமே. கேட்ட உடனே நடந்தது, அச்சுத கலப்பாளர் ஒருத்தர் இருந்தார் நாட்டுல, அவருக்கு குழந்தை இல்லாம ஒரு நாளா இருந்துதான். அப்ப வந்து அவருக்கு குரு அருண்விசிமா இருந்தார். நான் வந்து என்ன பண்ணுவாரா, இந்த திருமுறையில கயிறு சாத்தி பார்க்கலாம், அதுல என்ன பதிகம் வருதோ அதுதான் உனக்கு இறைவன் கொடுத்த ஒரு வாக்குன்னு வச்சுக்கோ, அசிரியா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. பொருளுக்கு கயிறு சாத்தி பார்த்தாங்க, இப்படி இப்ப நம்ம போய் காக்குறோம், சிலுக்கு எந்த பாட்டு வருதா, மேல எந்த பாட்டு வருதா, அதுதான் இது வந்து அங்க ஒரு போய் ஒரு அச்சுதலப்பாடு ஒரு மண்டலம்ல தங்கி சுவாமி முக்கோலம் தரிசனம் பண்ணி எல்லாம் ஆச்சு. அப்புறம் ஒரு கனவுல சாமி சொன்னாராம், உனக்கு இந்த பிறவியில் இல்லப்பா அப்படின்னு சொன்னதாகவும், உடனே இவ உடனே அந்த தைரியமா சாமிட்டு ஒரு கேள்வி கேட்டாராம், ஞானசம்பந்தர் சொல்லியிருக்காரே அது எப்படி அது பொய்யாகும், அப்படியே ஒரு கண்ட வரம் கொடுத்துட்டேன்னாராம் அப்படின்னு சொல்ற வேண்டாம். அதனால அப்படி தான் பிறந்த குழந்தை, சாதாரண குழந்தை இல்ல, ஞானசம்பந்தர் மாதிரி ஒரு ஞானமயமான குழந்தை நீகண்டாங்கிற ஒரு நமக்கெல்லாம் நீகண்ட சாஸ்திரம் 14, அதுல முதல்ல சிவஞான போதத்தை இது பண்ண 12 சூத்திரம், அதுக்கு பாஷ்யம் வச்சு அவ்வளவு விஷயம் எழுதலாம், அவ்வளவு பெரிய விஷயத்த அந்த குழந்தை நமக்கு கொடுத்திருக்காரு. தன் சந்தனாச்சாரியார்கள் முதன்மையானவரா அவர் சொல்ற வழக்கம், அது பழைய காலத்துக்கு தானே இப்பவும் பலிக்கிறதான பலிக்கிறது நான் சொல்றேன். எப்படின்னு கேட்கலாம், 8 வருஷம் ஆகி குழந்தை இல்லாம ஒரு தம்பதிகள், எனக்கு தெரிஞ்சவரோட பையனுக்கு, அவங்க வீட்டுக்கு எதுக்கோ நான் விளையாட்டா போனேன், சித்தர் சதையை தண்ணிக்கு போனேன், சித்தர் சதையை தண்ணிக்கு எங்க எதுக்கோ கோயிலுக்கு போயிருந்த போது என் கையில ஒரு புஸ்தகம் இருந்தது, ஏதோ திரட்டு சின்ன புக்கு, தேவார திரட்டுன்னு ஒரு புஸ்தகம் இருந்தது. அப்பெல்லாம் திரட்டு படிச்சு இந்த காலம் புள்ள படிக்காம ஷார்ட்கட் தானே, திரட்டு படிக்கிறது எல்லாம் 2ஆம் பட்சம் தான். அப்ப வந்து அந்த திரட்டு புக்கு கையில் வச்சிருந்தேன். அப்போ அந்த அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு கண் கலங்க என்கிட்ட என்னோட பையனுக்கு 8 வருஷம் ஆச்சு, ராமேஸ்வரம் போயிட்டு வந்துட்டோம், காசி போயிட்டு வந்துட்டோம், தானம் ராமாயணம் பாராயணம் பண்றது எங்க வீட்டுக்காரர் எல்லாம் சொல்லி வருத்தப்படுறாங்க, கேட்டேன் எனக்கு கேட்கறது கஷ்டமா இருந்தது. நான் உடனே என்ன பண்ணேன், என் கையில ஒரு ஒரு புஸ்தகம் இருந்தது இல்லையா, அதுல பார்த்தா அந்த திருவெண்காட்டு பத்தியும் இருந்தது நல்ல காலம். ஆனா அந்த ஃபேமிலி வந்து தேவாரம் வாரம் படிக்கிற ஃபேமிலி இல்ல,
முதல்ல அதுல நம்பிக்கை வரணும், அப்புறம் படிக்கணும், அப்புறம் தினந்தோறும் படிக்கணும். இவ்வளவு இருக்கு நம்மளுக்கு, எனக்கு தயக்கம்னா எப்படி பண்றதுன்னு தெரியல, சரி கொடுத்து பார்ப்போம் அப்படின்ட்டு. இல்ல ஒரு பதிகம் இருக்கு, இல்ல அந்த பதிகத்தை அந்த பொண்ணை படிக்க சொல்லுங்க. அவர் ஆபீஸ் கொடுவார், அவரெல்லாம் அவர் நம்பிக்கை கூட முடியாது, இந்த பொண்ணை படிக்க சொல்லுங்க. அந்த பொண்ணை கூப்பிட்டு இந்த பொசத்தை கொடுக்க சொன்னா, எங்க ஏற கொடுக்க சொன்ன கொடுத்தேன். அந்த பொண்ணை எதிர்பார்த்த மேல இது எப்படி பாடுறதுன்னு மட்டும் எனக்கு சொல்லி கொடுத்துருங்க, நான் அதை மனசுல வச்சுட்டு தினந்தோறும் பாடுறேன். எப்படி அதுக்கு நியமம் ஏதாவது ஒரு நியமம் வேண்ட மாதிரி காலையில் குளிச்சுட்டு குங்குமம் எல்லாத்தையும் வந்து அந்த பதிகத்தை ஒரு தடவை பண்ணோட முடிஞ்சா பாடு, அப்படி இல்லைன்னா படிச்சுட்டு ஒரு தடவை. ஆனா ஒண்ணு, இது புத்திர பாக்கியம் கிடைச்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் குழந்தைய எடுத்துட்டு போய் தெருங்காட்டுல போய் சுவாமி தரிசனம் பண்ணுவாங்க, அவ்வளவுதான், நான் வேற ஒண்ணு நான் உங்களை இது பண்ணல அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்து சித்திர மாதம் கொடுத்துட்டேன், சரியா தண்ணி கொடுத்தேன், நல்லா கேட்டுங்க. நான் அப்புறம் வந்து அடிக்கடி போறோம், நான் போறதுக்கு கொஞ்சம் எனக்கு பயம், இன்னும் ஒரு மாதம் புத்தகத்தை கொடுத்தீங்க ஒண்ணும் இல்லையேன்னு நம்ம கேட்டான்னா, எனக்கு ஒண்ணும் இல்ல, யான சம்பந்தம் இருக்குன்னு அந்த பழி வந்துடும், அதனால எனக்கு நான் வேண்டாத இது கிடையாது, உங்க அவங்களுக்காக 8 வருஷம் வேற ஆயிட்டு போகாத இடம் கிடையாது, படிக்காத புராணம் கிடையாதுங்கிறாங்களே எனக்கு பயம்தான். இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் அந்த பிரார்த்தனை ஒன்று இருக்கணும், யார் மூலமாவும் அது நடக்கிறது அவ்வளவுதான், நம்ம கொடுத்தோம்னு சொல்றதுக்கு இல்ல, யார் மூலமாவும் இறங்க அந்த திருவிழாடர் பண்றான். அப்புறம் வந்து நான் ஒரு 3 மாசம் கழிச்சு மொதல் போனேன், ஆனா அவங்க படிச்சிருப்பாங்களான்னு போகும் கூட படிக்காத எனக்கு பயம், அதனால தெரியாம இருந்தேன். 3 மாசம் கழிச்சு போனேன், நேர அந்த பெரிய பெரியவங்க தான் வந்தாங்க. அந்த அம்மா, நீ எப்பெல்லாம் வந்துட்டு போனேன், இந்த சித்திர சதய தண்ணிக்கு வந்துட்டு போனேன், என்ன சொல்ல போறாங்க பயம், நீ வந்து போன இல்லையா, சித்திர விகாசி ஆதி இது 3வது மாசம் இல்லையா, அன்னையிலிருந்து படிக்க ஆரம்பிச்சா, இப்ப அவளுக்கு 3வது மாசம் நடக்கிறது, அவளுக்கு செலுத்து போச்சு நடந்தது. நான் சொல்றேன், ஐயுற வேண்டா ஒன்றும் சொல்லி குண் போயிடுச்சுன்னா அதை விட எனக்கு கஷ்டம் வேற எதுவுமே இல்லை. அவருடைய வாக்கு இன்னைக்கும் பலிக்கும், அதுக்காக வந்து அந்த நம்பிக்கை தான் சொன்னேன், நம்பிக்கை இல்லாம தேவாலயம் படிக்கவே கூடாது, படிச்சு பெரிய வேஸ்ட். எப்படிப்பட்ட வியாதியா இருக்கட்டும், என்ன கஷ்டமா இருக்கட்டும், நிச்சயமா தீரும். செய்வனை வந்து எம்மை தீண்டப்பராட்டு ஆணை இட்டு சொல்லக்கூடிய ஒரு வலிமை யாருக்கு உண்டு, இந்த ஆணை நமது அல்லாங்கிற நம்பியா வேண்டாம், நம்பியா வர ஆணை நமது வெளியூர் தொழில் கடைசியில் இல்லையா, அந்த மாதிரி ஆணை நம்மளுன்னு சொல்லி தைரியமா உங்க பாட்டை எழுந்து முடிப்பேன் அந்த காலத்துல, இல்ல வேற யாராவது எழுதினாங்களா அதுவும்.

திருமாணிக்காவல்கா, கடைசியில் ஆணை சேர்த்துன்றக்கூடாது. அதனால இந்த ஆரமாயமாக கூட ஆணைக்காவல் என்னாலேங்கிறது தலகோணத்தை சொன்னாருக்கு தான் சொல்லுவாங்க. இப்போ அந்த பாறை கௌசிக பண்ண ஆரம்பிப்போம்.

கனராகன்னு சொல்றவர்கள் கர்நாடகம் அதனால வந்து கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் நிறைய கமகம் கொடுத்து ஜோர பாடின அருமையான ராகம். தாரமாய மாதராயாள் தாகூர்பாகம் அப்படின்னு ரெண்டு சங்கதி. அது கஷ்டம்தான். அதனால அதான் ஒரு தடவை ஒரு இதுதான் சொல்லணும். அது முதல்தே சொல்லணும்.

0: தேவலிங்கங்கள் சூழினான்.
1: தலையில சந்திரன் இருக்கு, திங்கள்ல சந்திரன்,

இல்ல அதனால்தான் நாங்க தனியே கேட்டுதது. அரமாய மார்புடை இல்ல மார்புடை சா அதுல போய் நிற்கும் இல்லையே ஆர

பாருங்க, அதான் சரிய கவனிச்சுக்க சொன்ன வந்துடும். ஆரமாய மார்புடை அப்படிங்கிற நான் கஷ்டம் பாடப்பட்டதுக்கு நான் சாதாரணமா தான் சொல்றேன்.

ஓம் சிவாய நமம். சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கபாலீச்சரம் திருமுறை விழா 2016. தலைப்பு ஆறாம் திருமுறை பாடல்கள். பாடிப்பவர்கள் வசந்தகுமார் மற்றும் ரமேஷ்குமார். வணக்கம். ஓம் சிவாய நமம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: சிதம்பர புராணத்திலே இருந்து துச்சக சருத்தம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன்.
2: மண் பெண் பொன் மூவாதைகளை உடைத்த சன்னியாசிகளைப் போல வேடம் கொண்டு தண்டுத மண்டலம் ஏந்தி பூமண்டலத்தில் தவிய நதிகளாகிய புண்ணிய தீர்த்தங்களிலே மூழ்கி அரேக தவங்களை தரிசித்து பூமியை வரவந்தேன் என்று அறிவித்து இங்கு எனக்கு ஒரு மடம் புதுக்கி கொடுத்தால் இருக்கிறேன் என்று சகல கலைகளை உந்த புண்ணியவான்களாகிய பிராமணர்களுக்கு சொல்லி நீதிகளை போதித்த அவலத்தில் அடைந்த திரவியங்களையும் கொள்ளையிடுவார். இப்படிப்பட்ட துச்சகன் செய்த களவுகளை சொல்லுகிற தொழிலையும் வஞ்சனையும் சூதுபாதகங்களையும் சொல்ல முடியாது. அதுக்கு மேல இன்னும் பல வகையான அக்கிரமங்களையும் செய்தார். இப்படிப்பட்டவன் எப்படி கதிபட்டான் என்பதை பத்தி தொடங்குகிறார். எந்த தபசு பண்ணினாலும் எந்த புண்ணியம் செய்தாலும் துச்சகம் செய்த பாதங்கள் நீங்குமோ? நீங்காது. கொடுமையான பாதங்களை செய்து விட்டு அப்புறம் தவம் செய்கிறேன் என்று செய்தானா? நீங்காது. கற்றறிந்து சிந்த தெரிந்த பெரியோர்கள் தங்களுக்கு வந்து துன்பங்களை விசாரணை செய்து ஒழிப்பது போல அவனுக்கு முன்ஜென்மங்களிலே செய்த புண்ணிய வாசத்தினால் நடந்த காரியத்தை வாதராயனர் திருவாய் வருந்தார். இவ்வளவு பாவிக்கும் இவ்வளவு குடியவனுக்கும் ஒரு முன்ஜென்மத்தில் செய்த ஒரு புண்ணியம் இருந்து அவனுக்கு சிவகதி கிடைத்ததை சொல்றேன். நல்லவனுக்கு தானே சிவகதி கிடைக்கும், பொல்லாதவனுக்கும் கிடைச்சது. அது எப்படி கிடைச்சது அந்த கதி என்று கேட்கிறீர்கள? சொல்லுகிறேங்கிறார். நாகர்தரு வேறு நந்தனங்கள் நடனைவாவி நந்தனங்கள் ஆகமடையுண்ட ஆணங்கள் வளரும் தரும தானங்கள் பாகமரசர் தந்திரங்கள் இகழ்வான் வேந்தர் தந்திரங்கள் மேகமர மலைநாடு வேலமருவும் மலைநாடு. அதனால தேவருடைய கற்பவனத்து ஒப்பாகிய நந்தவனங்களும் அதற்கு மேல தடாகங்களில் உள்ள சங்குகளும் ஆகாய வரையில் உயர்ந்த சிவாலயங்களும் ஊங்கி வளரும் புண்ணியங்களும் சோடசமகாதானங்களும் பிராமணர்கள் யாகாதி கர்மங்கள் நிலைமையும் வெற்றி பெற்ற ஆயுதபாணிகளாய அரசர்களின் சதுர்வத உபாயங்களும் மேகங்களும் மகரமச்சங்களும் உடைய மலைநாடாகி மேற்கு சமுத்திரக்கரை விளங்கும் மலையாள தேசம். கேரள தேசம் மலையாள தேசம். அப்படி மலையாள தேசத்தை பற்றி சிறப்பாக சில பாடல் சொல்றார். அது எப்படின்னா அங்கே நீர்வளமும் நிலவளமும் அதற்கு மேல திருவிழாக்களும் கூபுரங்களும் அதற்கு மேல வேதாகம சாஸ்திரங்கள் விளங்குவதும் அதிகங்கிறாரு. மலையாளத்துல அதிகமா இருந்திருக்கு, இப்போ ஓரளவு இருக்கு, முன்ன அதிகமா இருந்திருக்கு. நம்ம நூல்களே மலையாளத்துல நிறைய இருக்கு. இப்ப இந்த நூலே அங்கிருந்து வந்ததுங்கிறார். மலையாளத்துல இங்க இருந்த பிராமணர்கள் அங்க போய் இருந்து கூட்டுவ நாயனார் காலத்துல கூட அங்க போயிட்டாங்கல்ல. கூட்டுவ நாயனார் வரைமுக்கெடுமும் புலி கடங்கள் வருமாதங்கம் புலி கடங்கள் பறவை திருவாள் மனை மனங்கள் பயிலும் புலிவாய் மனை மனங்கள் விரவி சிறந்த வண்டினங்கள் வீணேயகரா வண்டினங்கள் உரையிற் புலிவோர் மாதிரங்கள் உயர்தூயுலியோ மாதிரங்கள் மடக்கணி மலைகளிலே தவழ்ந்து மலைபுரிய மேகங்களும் கபோரங்களில் மததாரிபுரிய யானை கூட்டங்களும் திருப்பார்களில் பிறந்த லட்சுமி தேவி வாசமாயிருக்கு வீடுகள் தோறும் சோசபண கல்யாணங்களும் தோப்புகளில் எப்போதும் உயர்வாகிய பரிமள நிரம்பிய வாசனை மலர்களை நிரம்பியவர்கள் நாடித்தின் நாளுக வண்டினங்களும் வீணாட்சி எடுத்தாமல் எப்போதும் சிவபூஷை சிவரதங்கள் திதி பூஷைகள் செய்து வாழ்நாள் கழிக்கின்றவர்களும் சத்திய வாக்கியத்தினாலும் நன்மையாகிய கைகளினாலும் லட்சுமி கூர்ந்து நடப்பவர்களும் எட்டு திக்கில் மேலாகி சிவசாஸ்திரங்களை வாசிக்கும் கோஷ்டங்களும் முடங்கி விளங்கும் சிரதேசம். சிரதேசம் மிக சிறப்பாகத்தான் இருந்திருக்கு. இது தவத்திலையும் தானத்திலையும் சேரவான் பெருமாளை சொல்லும்போது எவ்வளவு சிறப்பாக சொல்லுகிறது. அந்த பெரிய புராணத்திலையும் அப்படித்தான் சொல்றாரு. சேரமான் புராணத்திலையும் அந்த நாட்டினுடைய சிறப்பில நிறைய சொல்றாரு. அங்க வந்து தர்மமும் தவமும் அதிகமாக இருந்தது. அப்படிப்பட்ட அந்த சேரநாட்டில் ஐந்து இலக்கணங்களும் கொடுக்கின்ற தர்மமே விளங்கும் மலையாள தேசத்தில் நாடக சாலைகளில் மிகுதிய நாடகமாடுகளோடும் பெருமை பெற்ற குடிகளோடும் கூடி மிகு இந்த வனங்கள் அடர்ந்த ஆகாயவரைக்கும் அடர்ந்திருப்பவர்களும் துர்க்கையும் சரஸ்வதி லட்சுமி ஆகி இவர்களும் வாசமாயிருந்த பிரகாசமாக விளங்கும் அந்த மலையாள தேசம். அப்படிப்பட்ட தேசத்தை ஆள்பவன் சேரராசன். அவன் தனக்கு தானே ஒப்பானவன். இந்த விதமாக சொல்லப்பட்ட பதி உறையூர் நுழிவே நங்கா தனி உறைவோள் அறவு அறவு வாழ்த்தும் மருங்குடையான் அறிஞர் ஊற்றும் மருங்குடையான் பறவை மருவும் தாளத்தா பறவர்க்குரிய தாளத்தார் விரவு திருவாட அகலத்தான் விரைவேலனைய வாகத்தான். அந்த அரசன் பத்தி சொல்றார். சேரராசனை பத்தி சொல்லும் போது அவன் அழகிலே சிறந்தவன், கல்வியிலே சிறந்தவன், தர்மத்திலே சிறந்தவன், சாத்திரங்களிலே சிறந்தவன், பதியிலே சிறந்தவன் என்றெல்லாம் சொல்லி கலியின் நீதி வரவேலான் காணார்கடிந்த வரவேலான் நிலவு முதல்வாள் ஊதியினான் நெருங்கி வளரும் ஊதியினான். கலியிலே வருகின்ற தர்ம அதர்மங்களை எல்லாம் நீக்கி வாழ்வன். கலி என்றால் பாவத்தை கலியுகம் சொல்றோம் அல்லவா. கலியுகம் என்பது அதனால பாவத்தை குறிப்பது. கலி என்பது பாவத்தை குறிப்பது. அதனாலதான் அஞ்சி போய் கலி மெல்லிய அடலும்பு அப்பூதின்னு தேவாரத்தில் வருது. கற்றாங்கிரி ஓம்பி கலியை வாராமின்னு வருது. கலியதான் பாவம். முன்னை ஓம்பட விட இந்த யுகத்துல கொஞ்சம் பாவம் கூடத்தான். இதுல வந்து பத்தி தவம் தானம் இதெல்லாம் இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் ஆச்சரியம்தான். அது சுவாமி பார்த்து கருணை பண்ணி பெரிய ஞானிகளை இங்க அனுப்பி வச்சு அவர்கள் மூலமா அசைக்க முடியாத பாடல்களை எல்லாம் பாடி வச்சு அது மூலமா இப்படி நடந்துகிட்டு இருக்கு. அவங்க வந்து இந்த பாட்டில் பாடி அரிசியத்துல எழுதி வச்சுக்கோ இதெல்லாம் இருக்கா இருக்கவே இருக்கா சுத்தமா இருக்கா. பாவம் தான் முழு உலகம் முழுவதும் பாவச்செயல் தான் இருக்கும். அப்படி அவர்கள் இவ்வளவு பண்ணி வச்சே பாவச்செயல் இவ்வளவு இருக்கு. அவர்கள் இவ்வளவு பண்ணி வச்சு பாவச்செயல்கள் இவ்வளவு இத்தனை அதிசயங்களை செய்யுது. தமிழ்நாட்டுக்குத்தான் அதிகமா அவங்க கிடைச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுக்குத்தான் அவங்க கிடைச்சது. அவங்க செய்த அதிசயங்களும் தமிழ்நாட்டில தான். இவ்வளவு செய்து வைத்த போதே இத்தனை பாவச்செயல்கள் இருக்காங்க. ஆகையினாலே இப்படி திரவியம் எவ்வளவு வரதா இருந்தாலும் கூட நீதி தகுதி நடக்க மாட்டான் அந்த அரசன் சேரதாசன். சேரதாசன் யாருடைய வம்சம் தெரியுமா? அக்னியினுடைய வம்சம். சோழன் சூரியன் வம்சம், பாண்டியன் சந்திர வம்சம், சேரன் அக்னி வம்சம். முச்சுடர்கள் மூவேந்தர்களும் முச்சுடர்கள் எல்லாம் செலவுத்தர்கள். உலகத்தை சிரிக்கும் பரமனும் சந்தோஷிக்கத்தக்க புஷபல பராக்கிரமத்தினால் துட்டதை கண்டித்தும் பரிவாளன் இதும் பூமியை ஆளத்தக்கவன். இறைவர் செய்த ஆலயத்துள் இயற்றா பணிகள் யாதுவரை அவன் வந்து சிவாலயத்திலே அவன் செய்யாத பணியே இல்லைங்கிறார். சிவாலயத்துக்கு செய்ய வேண்டிய திருப்பணிகள் நிறைய செய்தவன். இறைகள் அளவா மன்னர் இல்லை. அதனால அவனுக்கு கப்பம் கட்டாத மன்னர்கள் இல்லை. இறைகள் அளவா மன்னர் இல்லை. அவனுக்கு பேரரசன் சிற்றரசர்கள் எல்லாம் அவனுக்கு கப்பம் கட்டுவார்கள். செங்கோல் எல்லா தேயங்களை அதனால அவனுடைய செங்கோல் எல்லா தேயங்களிலும் செல்லுது. எல்லா தேயங்களிலும் எல்லா தேயங்களிலும் அவனுடைய கப்பம் விளங்குகிறது. தேயமில்லை நிறையும் மனு நீதியின் நிகழ்த்தா நீதி யாருமில்லை. அதனால அந்த மண்ணுல சொல்லப்பட்ட மனுநீதியிலே சொல்லப்பட்ட நீதியே எல்லா வகையாலும் செய்கிறார். எல்லா வகையாலும் அந்த நீதியை கடைபிடிக்கிறார். முறையின் அரசர் தர்மத்தின் முற்றாதனவும் இதற்கிலையார் இவர்கிலையார். அதனால அரசர் தர்மம் என்பது எந்த தோன்று இருக்கிறது என்றால் அந்த அரசர் தர்மம் முழுவதையும் இவன் செய்தவன். அரசர் தர்மம் முழுவதையும் கடைபிடித்தவன். அதற்கு மேலே மண்டரீகர் மகுடசிகா மணியில் ஒளிகள் அசலமிசை அகலமிசை சண்டசூர கரணவன தவளுங்களற்கால் தனி வேந்தன். அவன் சித்தரசர்கள் எல்லாம் வந்து பாத காணிக்கி வைத்து அவனுடைய பாதத்தில் விழுந்து வணங்கு என்றதனாலே அவனுடைய பாதம் சிவந்து. அதற்கு மேலே கண்டி தவள நீரணிந்து கருணை அமலர்க்கு அருளடைந்த தொண்டர் சரண உயர்கதிக்கு துணையானாடு இணையுள்ளோர். அதற்கு மேலே அவன் எப்படிப்பட்டவன் என்றால் கண்டியும் நீரும் அணிந்தவர்கள். திருநீரும் கண்டியும் அணிந்தவர்கள். அவர்களுடைய திருவடி எப்படிப்பட்டது என்றால் கண்டியும் நீரும் அணிந்தவருடைய திருவடி எப்பட்டுப்பட்டது என்றால், சிவபெருமானுடைய திருவடியை அடைவதற்கு இது வந்து உதவியாகும். அந்த திருவடியை அடைவதற்கு இந்த திருவடி உதவியாகும். கண்டியும் திருநீரும் அணிந்தவருடைய திருவடியானது எதற்கு அது எதுவாக இருக்கிறது என்றால், சிவனுடைய திருவடி அடைவதற்கு எதுவாக இருக்கும். அதனால்தான் வெற்றவே அடியார் அடிமிசை வீடு உறுப்பினும் என்று பாடினார் பிரச்சன நாயனார். அடியாருடைய திருவடியில் அப்படியே சஷ்டாபம் கொடுத்துருவார். வெற்றவே அடியார் அடிமிசை வீடு உறுப்பினும் வெள்ளை நீரணிய கொஷ்டம் தனக்கு மந்திரியாய குலச்சிறை குலாவின் என்பது சம்பந்தர் தேவார். அதை சொல்றாரு, கண்டி தவள நீரணிந்து. கண்டி என்பது உருத்தராட்சம், தவள நீர் என்பது வெள்ளை நீராகிய திருநீர். கருணை அமலர்க்கு அருளடைந்த தொண்டர் சரணம் உயர்நிக்கு துணையானாடும் இல்லும். அதையாலே அப்படிப்பட்ட தொண்டருடைய சரணமாகிய திருவடியானது உயர்ந்தகதியாகிய சிவகதிக்கு துணையாக இருக்கும் என்று சொல்லி அந்த தொண்டர்களை வணங்குவான். தொண்டர்களை வணங்குவான். மறையில் புலியும் புண்டரிக மலர் மேல் உறையும் ஒரு கடவுள் முறையில் பயந்த பகிரண்டம் முழுதும் தவள நுண்டுயிலா உறவிப்பனைய நிலவு போல் உடையான் கடசூல் உலகமெலாம் குறைவற்றிலக அருகிறக்கும் கோமான் சேரர் குலதீவன். அது நான்கு முகங்களிலும் நான்கு வேதங்களை ஊதிக்கொண்டிருப்பவனாகிய பரமம் பரமசிவன் உத்தரவின்படி படைக்கும் பிரமாண்டமெங்கும் வெள்ளவசிரத்தினால் உலகவிட்டது போல இவருடைய கீர்த்தியானது பிரகாசித்தது. உலகம் முழுவதும் இவருடைய கீர்த்தி பிரகாசித்தது. அவனுக்கு சேரன் குலதீவன்கிறார். இப்படிப்பட்டவன் அவன் என்ன பண்ணினான் என்று கேட்டால், வானநாடல் வந்து அடிதொட மன்றிடை விளங்கும் ஞான நாடகம் கூடத்தினன் நவில் தோறும் இன்பமான செய்வனூர் மொழிப்படி அர்ச்சனை செய்வ தான் முடிப்பவன் அவன் பெயர் சபாபதி பிரியன் என்று என்ன பெயர் அவன் பேரு சபாபதி பிரியன். சபாபதிக்கு பிரியன் அந்த கூ நான்காவதுமையா சபாபதி பிரியன் வான நாடன் வந்து அடிதோட வான நாடகளாகிய தேவர்கள் எல்லாம் வந்து தந்தோறும் மஞ்சிலே நடிக்கின்ற பாதத்தை வணங்கி விட்டு போகும். அப்படி வணங்கி விட்டு செல்லிருந்ததா இருக்கின்ற அந்த மன்ற பத்தி ஞான நாடகம் உளத்தினன். அதனாலே அந்த ஞான நாடகத்தை உளத்திலே வைத்திருப்போம். ஞான நாடகத்தை உளத்திலே ஞான நாடகம் அறுவித்தவா என்று சொல்லுகிறார்கள் திருவாசகத்துல. அதுக்கு ஞான நாடகம் அந்த நாடகத்துக்கு ஞான நாடகம் பரம நாடகம் ஞான நாடகம். அந்த நாடகத்தை உலத்திலே வைத்தோம். உலத்திலேன்னா நடராசர மனத்திலே தியானிப்போம். நடராசர் மனத்துக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்க, வந்துட்டார்னா உள்ளதான் இருக்கிறாரு. அவங்க தெரியற மாதிரி ஒரு புத்தியை கொடுத்துட்டாருன்னு வச்சுக்க, உள்ளதான நினைச்சுக்கிட்டு தில்லை மூதூர் ஆடிய திருவடி, தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் போயிருந்தான். உள்ளையும் நடிக்கிறான், வெளியிலையும் நடிக்கிறான். வெளியிலையும் நடிக்கிறான், தில்லையும் நடிக்கிறான், உள்ளையும் நடிக்கிறான். ஆனா உள்ள நடிக்கிறது தெரிய மாட்டேங்கிறதான் ஒரு பெரிய. அதுதான் திருவாசகத்துல தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் போயிருந்தனாய் எல்லா உள்ளங்களிலும் அடித்துக் கொண்டிருக்கிறான். நடிக்காவிட்டால் இவர் நடிக்க மாட்டார். அவர் உள்ளே நடிக்கிறேன்னு வச்சுக்க, இவர் நடிப்பு அடங்கி போயிடும். ஆகையினாலே அப்படிப்பட்ட நாடகத்தை உள்ளத்திலே கண்டோம். உள்ளத்திலே நடராசர் தியானிப்போம். இப்ப சேரமான் பெருமாள் திறந்தோர் வேற பூஜை பண்ணாரு சிதம்பரம். அந்த நடராசர் கடிகே சிதம்பரநாதன் எழுதியிருந்ததுப்பா, எங்கே தமிழ் எழுதியிருந்தது அந்த திருவஞ்சகலத்துல. திருவஞ்சகலத்துல அங்க மலையாளம் தானே எல்லாமே, தமிழ் எழுதியிருக்கு. சிதம்பர சபாநாயகரும் தமிழ்ல திருவடியில் நடராசருடைய திருவடியில் பீடத்தில் தமிழ் எழுதியிருக்கு. அதனாலே வானநாடு வந்து அடிதொள மன்றிடை விளங்கும் ஞான நாடக உளத்தினன் நவில்தோறும் இன்பமான சைவநூல் மொழிப்படி. நவில்தோறும் நவில்தோறும் என்று சொன்னால் சொல்லுகின்ற போதெல்லாம் இன்பம் துறக்கின்ற நவில்தோறும் நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில் கூறும் பயில் கூறும் பண்புடையாடல் நட்பும்பார். நவில் கூறும் நவில் கூறும் நிர்ணயம் போனும் பயில் கூறும் பயில் கூறும் பண்புடையாடல் நட்பும்பார். அதனாலே சொல்லும் போதெல்லாம் இன்பம் துறக்கும் உங்கள் கேட்கும் போதெல்லாம் இன்பம் துறக்கும் உங்கள் பெரிய புராணம் கேட்கறோம் வச்சுக்க எத்தனை தடவை கேட்டாலும் அது கேட்கும்படியாத்தான் இருக்கு இன்பமா தான் இருக்கு. அது சொல்லுகின்ற முறையில் இருக்கு அவ்வளவுதான். அது படிச்சவங்க தானே கேட்ட கதை தானே இருக்காது. திருவாசகம் இருக்குன்னு வச்சுக்கோ எத்தனை வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அது படிக்க படிக்க இன்னும் பொருள் வந்துகிட்டே இருக்குது. இனிப்பா தான் இருக்கு, இனிப்பாவே தான் இருக்கு, இனிப்பாவே தான் இருக்கு. அது அந்த இனிப்பு ஒட்டுறது இல்லை. அதைத்தான் வள்ளலாருன்னு சொன்னாரு, வட்டமிழா மாணிக்க வாசக நின் வாசகத்தை கேட்ட பொழுது உன்னுடைய வாசகத்தை கேட்ட பொழுது அங்கிருந்த கீழ்பறவைச்சாதிகளும் கீழ்பறவைச்சாதிகளும் திருவாசகத்தை கேட்டு பறவைச்சாதிகளும் வேட்டமுறும் பொல்லா விளங்கினமும் பொல்லா விளங்கினமும் மெஞ்ஞான நாட்டமுறும் இனிவந்தோ நானடைகள் உயப்பு. வான்கலந்த மாணிக்க வாசகன் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள். அதுலதான் இருக்கு விஷயம். பாட்டுக்காரே நம்ம வரையா இருக்கக்கூடாது. பாட்டுக்காரே நம்ம வரையா இல்லாம பாட்டு நம்மளும் ஒன்றாயிருந்தா தான் நான் கலந்து பாடுங்கள். கருப்பஞ்சாற்றிலே தேன் கலந்து பால் கலந்து செருங்கடித்தின் சுவை கலந்து என் உயிர் கலந்து உயிர் கலந்து ஒட்டாமல் இனிப்பது ஒட்டாமல் இனிப்பது இனிக்கும். இந்த உலகத்தில் இனிப்பெல்லாம் உபட்டி போகும், அது உபட்டாமல் இனிப்பு. ஆக என்ன சொல்றாரு, நவில் கூறும் இன்பமான சைவ நூல் மொழிப்படி சொல்லும் போதெல்லாம் இன்பத்தை சுரக்கின்றதாயிருக்கிற சைவ நூல் மொழிப்படி அரிச்சனை சைவ நூல் மொழிப்படியாகி ஆகமதிப்படி பிறந்தோர் பூசணுகிறான் அர்ச்சனை பண்றார். ஆறு சேரமகாராஜா, சேரமகா எல்லா ராஜாக்களும் பூசப்படி இருக்காப்பா. சாமி இல்லையு சொன்னவே அதிகம் இல்லை. எல்லா ராஜாக்களும் பூஷம் பண்ணியிருக்காங்க. பாண்டியெல்லாம் இவரு போயே பொண்ணை கட்டிக்கிட்டு பூஷை பண்ணாம இருக்கப்படாதுன்னு பூஷம் பண்ணியிருக்காரு. இவரு போய் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு எல்லா ராஜாக்களும் பூஷம் பண்ணிருக்கா, நம்மளும் ராஜா பூஷம் பண்ணாம இருந்தா எல்லாம் மறந்துருவா விட்டுருவா அப்படின்னு சொல்லி இவரு பூஷம் பண்ணிருக்காரு. உண்மையே நன்மை தருவார். ராசா பூஜை பண்ணணும், ராசா பூஜை பண்ணா நாடு முழுவதும் பூஜை பண்ண மாதிரி. ராசா உருத்தம் பண்ணினான்னா நாடு முழுவதும் பூஜை பண்ணின மாதிரி எல்லாருக்கும் அந்த பயன் கிடைக்கும். அது அந்த பாக்கியம் இல்லா பூஜை நம்ம கலாம் நம்ம அந்த பாக்கியம் தான். ராசா பூஜை பண்ணணும். வேறுக்கு நிறுத்தி படைக்கின்ற தலைவான்னு ராசா எப்படியோ தேசம் அப்படியே, ராசன் எப்படியோ தேசம். ராசா பூஜை பண்ணிட்டான்னு வச்சுக்க நாட்டில் இருக்கிற பூஜை பண்ண வேண்டியதில்லை. ராஜன் நாட்டுக்கு மக்களுக்கு தந்தையை போலவும் தாயை போலவும் குருவை போலவும் தெய்வத்தை போலவும் இருக்கும். அத்தனை ஒரு தகுதி இருந்தும் அதை இல்லாமல் செய்து கொடுக்கிற ராஜாக்கள் காலத்தில் நாம் வாழக்கூடிய பூச்சு. அதாவது ஒரு விளங்குதா, நவில் கூறும் இன்பமான சைவ நூல் மொழிப்படி அரிச்சனை சைவத்து அறம் சைவ தான் முடிப்பவன் செய்வ த அரிச்சனை செய்வ தான் முடிப்பவன் அவன் பெயர் சபாபதி பிரியன். அவருடைய பெயர் என்ன என்று கேட்டால் சபாபதி பிரியன். சபாபதிக்கு பிரியன், சபா என்றால் ஆடுகின்ற இடத்துக்கு சபா என்பது நாடக சபா நாரத கான சபா. சபா என்றால் அரங்கத்துக்கு ஆடுகின்ற இடத்துக்கு பெரியோர்கள் கலைஞர்கள் புலவூர்கள் புலவூர்கள் கூடியிருக்கின்ற இருந்து காணுகின்ற அந்த இடத்துக்கு சபானது. ஆமா, முதல்ல சபையே சபால உண்டு பண்ணவரே அந்த சபாவிலே நின்று நடிக்கின்றவன். அதான் அந்த சபைக்கு தலைவனாக இனார அந்த சபைக்கு தலைவனாக சபாபதி. பதினா தலைவன், பதி என்றால் தலைவன், நீதிக்கு பதி நீதி நீதிபதி. அதுபோல அந்த சபைக்கு தலைவன், அந்த அரங்கத்துக்கு தலைவன், அதனால சபாபதி. அந்த சபாபதிக்கு பிரியன் இவன் இப்படி சபாபதி பிரியன். உள்ளம் உள்ளன பகைகளும் உலகினிற்பகையும் தள்ளி அருமையான பாட்டியா உள்ளத்தில் இருக்கிற பகையும் தள்ளிவிட்டானா, உலகத்தில் இருக்கிற பகையும் தள்ளிவிட்டான், அகப்பகை புறப்பகை இரண்டையும் வென்று விட்டான். அகப்பகை புறப்பகை இரண்டையும் வென்று விட்டான். உள்ளம் உள்ளன பகையும் பகைகளும், உள்ளம் உள்ளன பகையும் பகைகளும், உலகினிற் பகையும் தள்ளி ஏனைய குறைகளும் தனந்திட. அதனால மக்களுக்கு எந்த விதமான குறைகளும் இல்லாதபடி செய்து அருளின் வெள்ளமாக என. இவன் எப்படி இருக்கிறான் என்று கேட்டால், அருள் வெள்ளமாக இருக்கிறான். அவ்வளவு ஐயோ ராஜா நல்ல ராஜா அமைஞ்சுட்டா அந்த நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் புண்ணியம் பண்ணாங்க. அது நம்ம புஸ்தகத்துல தான் படிக்கிறோம், பார்க்க முடியல, இன்னமே பார்க்க முடியாது. அதனாலே அப்படி அருளின் வெள்ளமாக என அருள் கடலாக விளங்கு வடகலை தென்கலை விளங்க வள்ளியும். அதனால வடகலை தென்கலை இரண்டையும் கற்றம், வடமொழியும் தெந்தமிழும் மரங்கள் நான்கும் கற்றம். அப்படித்தான் ராஜா கலந்துருக்கான். இந்த ராஜா என்ன சாதாரண பதவியாது, சராசரங்கள் நாடு முழுவதற்கும் அவன் தலைவனாக இருப்பான். நாடு முழுவதற்கும் தலைவனாக இருக்கணும்னா அந்த நாட்டில இருக்கின்ற கலைகள் முதலான எல்லா வகையான விஷயங்களும் அவன் தெரிஞ்சவனா இருக்கணும், இல்லையனா ஏமாந்து போவான். அதனாலதான் எங்க ராஜாவுக்கு 64 கலையும் தெரியும், உனக்கு ஒரு கலை தெரியாதுன்னு சோழ நாட்டில் இருக்கிறேன் போய் ராஜசேகர பாட்டியிட்ட சொல்லிட்டான். எங்க ராஜாவுக்கு 64 கலையும் தெரியும், உனக்கு ஒரு கலை தெரியாது, ராஜாவுக்கு முன்னாலே பாண்டியனுக்கு முன்னாலே சொல்லிவிட்டான். சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப மனம் வருத்தம் வந்துருச்சு. வாஸ்தவாசம் ஒரு கலையை பழகிக்காம, அதை ஏன் பழகிக்காம இருந்தான்னா, சுவாமி ஆடுறார் நாட்டியா, அதை நம்மளும் ஆடப்படாது அப்படின்னு சொல்லி அதை பழகிக்காம இருந்தான். சுவாமி ஆடுற நாட்டியத்தை நாமளும் ஆடப்படாது. ஆனால் இவை சொன்ன பிற்பாடு அந்த கலையும் தெரிந்திருக்கணும் போலிருக்கு. ஆடலைனா கூட தெரிஞ்சு வச்சிருக்கணும், ஆடலைனால் கூட தெரிஞ்சு வச்சிருக்கோம். அப்படின்னு அந்த கலையை கற்றுக்கொள்ள போன 63 கலையும் கற்றுக்கிருந்தானா, ஒரு கலை தெரியலையா நாட்டிய கலை. அதன் பிறகு கற்றுக்கொள்ள நல்ல நாட்டிய வித்துவான்களை வைத்து கற்றுக்கொண்டான். அப்படி கற்றுக்கொண்ட போது அவனுக்கு இந்த கையை காலு வளைக்கிறது நீட்டுறது இது பண்றதெல்லாம் அவனுக்கு வருத்தம் தெரிஞ்சிருக்கு. கைக்கு வலி காலு கோழி எல்லாம் தெரிஞ்சு இப்படி எல்லாம் வலி தெரியும். நாட்டியம் சும்மாவா உங்க மாதிரியா உட்காந்து முடியும், உடம்ப பண்ணி ஆகும். அப்படி வருத்தம் தெரிந்த போது அவனுக்கு சாமி மேல நினைப்பு வந்துருச்சு. ஆடாடாடா கொஞ்ச நாடு நம்ம ஆடுறவ நமக்கு இப்படி வருத்தம் தெரியுது, கைகால் வலி தெரியுது, எல்லை இல்லாத காலமாக இப்படி ஆடிக்கிட்டு இருக்காரு, ஒரு காலம் ஊன்றி ஒரு காலம் தூக்கி ஆடிக்கிட்டு இருக்காரு, அவனுக்கு எவ்வளவு வருத்தமா அப்படின்னு நினைச்சிட்டேன். சாமி கிட்ட போய் வேண்டிக்கிட்டேன், பெருமானே நீ சுவாமி பிள்ளை இல்லாத காலமா ஆடிக்கிட்டு

வாழ நட்டு வச்சு. பெருமானே நீ மாறி ஆடணும், ஆடல மாறி ஆடவில்லை, ஆனால் இந்த வாளில குப்புற விழுங்க நான் இறந்து போவேன் என்று பாய போனான். நாட்டினான் குறித்து பாயமன்னும் முன்னிடத்தாடு உண்டி அப்படி பாய நினைச்சானா. அதுக்கு முந்தைய கால மாதிரி இரண்டு காலம் ஊனிட்டாரு, வலது காலம் வீசினாரு. நாட்டினான் குறித்து பாய நன்னும் முன்னிடத்தாடு உந்தி நீட்டினான் பலத்தால் வீசி பாட்ட பாரு. நாட்டினான் குறித்து பாய நன்னும் முன்னிடத்தால் உந்தி நீட்டினான் பலத்தால் வீசி பலத்தால் வீசி நிருமலன் மாறியாடி காட்டினான் கண்ணினாடன் கவலையும் பாசம் மூன்று விட்டினான் பரமானந்த வேலையும் விட்டினாரே. பாசம் மூன்றையும் விட்டினானா, கவலையும் விட்டினான், பாசம் மூன்றையும் விட்டினான், பரமானந்த வேலையும் விட்டினான். அந்த விட்டிங்கிற சொல்ல இங்க தொலைத்தான், பாசத்தையும் தொலைத்தான், கவலையும் தொலைத்தான், அந்த பரமானந்த வீட்டை பிடிச்சு விட்டான். இதை தொலைத்தான், அதை பிடித்தான் என்று ஆயாலே அப்புறம் நாட்டியத்தை கத்துக்கொண்டான் என்று ராஜசேகர பாண்டியனுக்காக கால் மாறி ஆடின படலாம். தன்னுடைய அனுபவம் ராஜசேகர பாண்டியனுக்காக கால் மாறி கண் மாறி நடித்தவரை கருத்தும் வைப்பான் என்பது திருவிழா அனுபவம். அதையினாலே இப்படி இவன் எப்படிப்பட்டவர் என்று கேட்டால், உள்ளமுள்ள பகைகளும் உள்ளத்தில் உள்ள வகையும் உலகின் இருப்பகையும் தள்ளி ஏனைய குறைகளும் தனந்திட அருளின் வெள்ளமாமன வடகளை தென்களை விளங்க வள்ளியோன் இயச்சேரதம் மரபுய வாழ்வோன். அதை இவன் வந்து சேரதம் மரபு வாழும்படியாக வாழ்பவன் வேந்தர் மந்திர கிழவர்கள் விளங்கு மண்டபத்தில் ராஜாக்கள் அதற்கு மேல மந்திரிகள் மண்டபத்தில் பூந்து வாழறித்த விசிட சிம்மாதனத்தில் பொலிந்து அருள் உமையாள் காந்தன் மீதிய உமையாள் காந்தன் உமையாள் காந்தனாரு சிவபெருமான் உமையாள் காந்தனாகிய சிவபெருமான் மீதிய கனக மந்திடை புகழ் ஆய்ந்த மாந்தர் ஊர் அமிர்தம் சிவி மாந்த உண்மை சொன்ன அல்லவா உனக்கு சிவிக்கு அமுதம் என்று சொன்னேன் அல்லவா அது சொல்ற சிவிக்கு அமுதம் சிவி தித்திக்கும்படியாக இருப்பது இந்த அமுதம் தான் செவி தித்திக்க செவி தித்திக்க உள்ள தித்திக்க செவி தித்திக்க உள்ள தித்திக்க இந்த அமுதம் நாவோட சரி உள்ள தித்திக்காது. அதைத்தான் சித்தம் பூந்து தித்திக்கவல்ல கோனையனார் திருவாசகம் சித்தம் பூந்து சித்தத்துள் தித்திக்கும் தேனையனாரு திருவசிப்பாங்க. அது சொல்றாரு வேந்தர் மந்திர கிழவர்கள் விளங்க மண்டபத்தில் பூந்து வாழறித்த விஷயத்தை பொழிந்தரு உமையாள் காந்தன் மீறிய கனக மந்திடை புகழாய்ந்த உமையாள் காந்தனாய் சிவபெருமான் எழுந்தபடி இருக்கின்ற அந்த கனக மந்திரனுடைய புகழை ஆய்ந்த மாந்தன் ஊர அந்த கனக மந்திரனுடைய புகழை நன்றாக கற்றவர்கள் ஊர இது சிதம்பரத்தின் புகழை கற்றவர்கள் ஊர அந்த அமுதம் சிவியினாலே மாந்தினார் சிவி மாந்த உண்மகள் ஊர் அப்படி சிவியினாலே மாந்தி உள்ளத்தாலே இது தில்லையினுடைய பெருமையை இப்படி சொல்ல வல்லவர்கள் சொல்ல அப்படி கேட்டு அதனாலே ஆனந்தத்தை அடைபவன் இந்த சபாபதி புரியன் சேர மகாராஜா என்று சொல்லுகிறார். அதற்கு மேலே அவர் என்ன பண்ணுகிறார், துச்சகனுக்கு அது எப்படி கிடைக்கிறது என்பதை பற்றி அடுத்த வாரத்தில் சந்திக்கலாம் சிந்திக்கலாம். துச்சக சருக்கத்தில் 35வது பாட்டு.

அதுவும் பறித்த தேகரமகபதி தரவரு செய்வயாரை பதி கொளாரு எவளவி

0: வாழாதுவேயும் அறிவளம் துறக்க வண்ணம் கூன் முறையறு சிதைய வரவிலாது உயிர் வாழ்ந்த நான் மறையறங்கடோங்க நஷ்டமும் வேண்டி உள்ள மேன்மைகள் செய்வ நிதி விளங்கு உலகம் எல்லாமல் பார்வதி பதை.
1: ஓம் நமசிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Sivaya Nama. Shaivam.org in Anbarndha Neyargale, Neengal Ketkavirukkum Adutha Nigazhchi Aanmeega Isai. Idhil Neengal Ketkavirupadhu Thaayumanavar Paadalgal. Paadirpavar Thirumathi ஸ்வர்ணா சோமசுந்தரம் குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

0: ശിവായ. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமானவர் பாடல்கள். பாடியிருப்பவர் திருமதி ஸ்வர்ணா சோமசுந்தரம் குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: இடம் பாண்டிய மன்னனின் அரசவை. காவலர்கள் குதிரைகளெல்லாம் நரிகளாக ஆகிய செய்தியை மன்னவனுக்கு கூற பதை பதைக்க ஓடி வருகின்றனர்.
1: தென்னவனே, தென்னவனே, பெரும் தவறு நடந்துவிட்டது.
2: காவலரே, என்ன ஆயிற்று? ஏன் இந்த பதற்றம்?
3: அரசே, தாங்கள் வாங்கிய குதிரைகள் அனைத்தும் நரிகளாக மாறி லாயத்தில் இருந்த மற்ற குதிரையும் கடித்து குதிரைவிட்டு காட்டுக்குள் ஓடிவிட்டன அரசே.
2: என்ன, பரிகள் நரிகளாகிவிட்டனவா? காவலரே, உண்மையைத்தான் சொல்கிறீரா? நம்ப முடியவில்லையே.
1: ஆமாம் அரசே, உண்மைதான். இந்த மாய செயலை எங்கள் கண்களால் நேரில் கண்டோம்.
2: அமைச்சரே, இவர்கள் என்ன கூறுகிறார்கள்?
4: உண்மைதான் மன்னா. அந்நரிகள் நகருக்குள் புகுந்து வீடுகளில் உள்ள சேவல்களை பிடித்தும் பந்தல்களை அழுத்தும் கரும்புகளை முறுத்தும் நாசம் செய்திருக்கின்றன.
2: என்ன மாயம் இது? அந்த குதிரை சேவகன் அக்குதிரைகளின் சிறப்பியல்புகளை பலவாறு கூறினானே. ஆனால் அவை அனைத்தும் ஊழையிடும் நரிகளாக மாறி நம் நாட்டிற்கே தீங்கிழைக்கும் என்று கனவிலும் நினைக்கவில்லை. மிகப்பெரிய தவறு நடந்துவிட்டது. அரசாங்கத்திற்கு துரோகம் அளித்தவர்களுக்கு தகுந்த தண்டனை அளிக்க வேண்டும். வாத ஊரர் எங்கே?
5: அவர் அரசவைக்கு வரக்கூடிய நேரம்தான். இப்பொழுது வந்து விடுவார்.
2: வரட்டும், அவர் வந்தபின் பார்த்துக் கொள்ளலாம். வாதவூரரே, என்னுடைய பொருட்களை கொண்டு சென்று நல்ல முறையில் குதிரை வாங்கி வந்தீரோ? அரசாங்கத்திற்கு நீ செய்யும் பணி இதுதானா?
1: அரசே, அக்குதிரைகளிடம் ஏதேனும் குற்றம் உள்ளதா?
2: குற்றமா? அக்குதிரைகள் யாவும் இரவு நரிகளாகி மற்ற குதிரைகளையும் கடித்து மக்களையும் அச்சுறுத்தி காட்டுக்குள் ஓடிவிட்டன. எனக்கு கண்ணும் கவசமுமாக முன்னே விளங்கி பின்னர் என் பொருட்களை கவர்ந்து கொள்ளவோ இவ்வாறு மாயம் செய்தீர்.
1: ஆளவாயா, இதுவும் உன் திருவிளையாடலா? சிவசிவா, சிவசிவா.
2: செய்வதையும் செய்துவிட்டு பழியை என் சோமசுந்தர கடவுள் மீதே இடப்பாக்கிறீர். காவலரே, திருவாதவூரரை கைது செய்து சிறையில் அடையுங்கள்.
1: உத்தரவு மன்னா.

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: இடம் வைகை நதிக்கரை. பாண்டிய மன்னனின் ஆணைப்படி காவலர்கள் வாதவூரடிகளை சுட்டெரிக்கும் வயிலில் வைகையின் மணல் பரப்பில் நிறுத்தி துன்புறுத்துகின்றனர்.
2: என்ன வாதவூரரே, கால்கள் ரொம்ப சுடுகிறதோ?
3: நம் மன்னர் உங்களை எவ்வளவு நம்பினார்! கருவூலத்திலிருந்து கொன்று சென்ற பொருட்களை திரும்ப பெறும் வரை உங்களை இவ்வாறு தண்டிக்க சொல்லி பாண்டிய மன்னன் ஆணையிட்டுள்ளார்.
4: சிவ சிவ, நீங்கள் உங்கள் கடமையைத்தான் செய்கின்றீர்கள். எல்லாம் ஈசன் செயல். கோக்களி ஆண்ட குருமணியே, பாண்டிய நாட்டை சிவலோகமாக்கியவனே, என்னை காத்தருள் புரியும். சிவ சிவ.
5: ஏ, என்னப்பா இது?
3: வைகை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து வருகிறது.
2: ஆமாப்பா, ஓடியா ஓடியா ஓடலாம்.
3: இல்லப்பா, மன்னர் நம்மை காவல் காக்க சொல்லி இருக்கிறார்.
2: உயிர் முக்கியமா வேலை முக்கியமா?
5: இல்ல இல்ல, உயிர் தான் முக்கியம். வா வா வா வா, ஓடி விடலாம். ஓடியா ஓடியா ஓடியா ஓடியா.
6: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: இடம் மதுரை மாநகர வீதி. பறை அறிவிக்கப்படுகின்றது. மதுரை மாநகர மக்களுக்கு ஓர் அறிவிப்பு. வானளாவி பெருகி வரும் வைகை ஆற்று வெள்ளம் நம் மதுரை மாநகருள் புகுந்து வருவதால் பாண்டிய மாமன்னனின் உத்தரவுப்படி தனித்தனியே குடிமக்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டு ஒவ்வொருவரும் இவ்வளவு கரையை உயர்த்தி கட்ட வேண்டும் என்று பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளது. அனைவரும் தவறாது வந்து தங்கள் கடமையை செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இது அரசு உத்தரவு. உத்தரவு உத்தரவு.
7: மதுரை மாநகரத்திலே வந்தி என்ற செம்மனச் செல்வியார் ஒரு வயோதிக வாணிச்சி அம்மையார் வாழ்ந்து வருகிறார்கள். தோற்றத்தில் மிகவும் எளியர். பிட்டு விட்களே அவருடைய தொழிலாகும். ஆனால் சொக்கநாத பெருமான்பால் மிகுந்த அன்புடையவர்கள். தான் செய்கின்ற பிட்டு வாணிபத்தை துவங்கும் முன் சொக்கநாத பெருமானுக்கு அன்பினால் அந்த பிட்டினை ஊட்டிய பின்னரே பிற எல்லோருக்கும் பிட்டு விற்பது அந்த அம்மையாருடைய வழக்கம். அந்த அம்மையாருடைய அன்பினை ஆர்தான் அறிவார்கள் அந்த சொக்கநாத பெருமானை தவிர? இதோ அந்த வந்திப்பாட்டி பிட்டு விற்கின்ற இடம்.
8: வந்திப்பாட்டி, ரொம்ப பசிக்கிறது, சாப்பிட பிட்டு கொடுங்க.
9: ஏப்பா, உனக்கு தெரியாதா, சொக்கனுக்கு படைத்த பின் தான் என் வியாபாரத்தை தொடங்குவேன். கொஞ்சம் பொறுப்பா. அக்கா புட்டு சாப்பிடுப்பா, அருள் செய்யப்பா. இந்தாப்பா சாப்பிடுப்பா.

0: ஆஹா ஆஹா, மிகவும் அருமையாகவும் சுவையாகவும் இருக்கிறதே வண்டி பாட்டியின் புட்டு.
1: ஆமா பாட்டி, நீ பாண்டிய மன்னன் உத்தரவு படி கரையடைக்க போகலையா?
2: இல்லையப்பா, என் முதுமை காரணத்தினால் என்னால் செல்ல இயலவில்லை. கூலியாலும் கிடைக்கவில்லை. என்ன செய்ய போகிறனோ தெரியவில்லை. சொக்கந்தான் எனக்கு துணை.
1: கவலைப்படாதே பாட்டி, நீ நாள்தோறும் வணங்கும் நம் ஆளவாய் அண்ணல் உனக்கு நிச்சயம் கை கொடுப்பார். சரி பாட்டி, நாங்க கதையடிக்க கிளம்புறோம்.
2: சொக்கநாதா, உன்னை தவிர எனக்கு வேறு யார் துணை? கூலியால் கிடைக்கவில்லை, என்ன செய்ய போகிறனோ. அடியார் கிளியோனே என்னை காத்திரு. சொக்கநாதா.
3: வந்தியம்மையின் வருத்தத்தை நீக்கும் பொருட்டு அந்த அம்மை தினந்தோறும் அன்போடு வணங்கி வழிபடும் ஆலவா என்னலே அடியார்க்கு எளியனாக கூலியாள் வேடத்திலும் வருகின்றார்.
4: கூலிக்கு வேலை கொடுப்பாருண்டோ? கூலிக்கு வேலை கொடுப்பாருண்டோ? கூலிக்கு வேலை கொடுப்பாருண்டோ? கூலிக்கு வேலை கொடுப்பாருண்டோ?
2: இந்தாப்பா தம்பி, இங்க வாப்பா.
4: என்ன பாட்டி?
2: எனக்கு பதிலாக வைகைக்கரை அடைக்க போகிறாயப்பா.
4: ஓ, அடைக்கின்றேனே. அதுக்கு என்ன பாட்டி கூலி தருவீங்க?
2: என்னிடத்தில் இந்த பிட்டுதானப்பா இருக்கிறது, ஏற்றுக்கொள்ளப்பா.
4: ஆஹா, பிட்டா? எனக்கு ரொம்ப பிடிக்குமே. எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது. கொஞ்சம் பிட்டை கொடுப்பாட்டி. அதனை இனிதே அறிந்து களைப்பு தீர்ந்த பின் கரை அடைக்க செல்கின்றேன். பிட்டை இந்த துணியில் குடுங்க பாட்டி. எனக்கு உதிர்ந்த பிட்டு தான் ரொம்ப பிடிக்கும். முழு பிட்டை வேபாத்து வச்சிங்க. அம்மையே, இந்த பிட்டு மிகவும் சுவையாக இருக்கிற பாட்டி. தாய் தந்தை இல்லாத எனக்கு ஒரு தாயை போல் இருந்து என் பசியை போக்கினாய். நான் இப்போதே வைகரைக்கு சென்று கரையை அடைக்கிறேன் பாட்டி. வரட்டா?
2: மிக்க நல்லதப்பா. கடவுள் மாறி வந்து என் கவலை போக்கினாயப்பா. சொக்கா.
4: கூப்பிட்டீங்களா பாட்டி?
2: உன் கருணையே கருணை.
5: ஓம் நம சிவாய்.
6: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
7: திருச்சிற்றம்பலம் Shaivam.org இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

அதாவது முடிந்த முடிவு என்று. எதை பற்றி என்றால், என்ன பொருள்கள் இருக்கின்றன, உள்பொருள் எவையெல்லாம் என்று சொல்லும் போது, முப்பொருள்கள் பதி பசு பாசம் என்ற முப்பொருள்களும் உள்பொருள் என்பதை நமக்கு சைவ சித்தாந்தம் மிக தெளிவாக வலியுறுத்தி காட்டியிருக்கின்றது. அவற்றை பற்றிய செய்திகளை எல்லாம் நமக்கு முடிந்த முடிவாக தந்திருக்கின்றது. அது நேராக நமது சைவ சமய கொள்கைகளையும் நமக்கு தருகின்றது. அது அல்லாமல் பிற சமயங்களில் உள்ள அவர்களது கொள்கைகளில் உள்ள குறைகளை நமக்கு எடுத்து காட்டி விளக்கவும் செய்திருக்கின்றது. அது போன்ற நூல்கள் தான் சிவஞான சித்தியார் பரபக்கம், சங்கற்ப நிராகரணம் போன்ற நூல்கள் எல்லாம். ஆக 12 திருமுறைகளில் மறைபொருளாக சித்தாந்த கருத்துக்கள் இருக்கின்றது. அது காலத்தால் முற்பட்டது, காலத்தால் பிந்தியது 14 மெய்கண்ட சாத்திரங்கள். அதிலே மிக அழகாக நமக்கு சித்தாந்த கருத்துக்கள் எல்லாம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக சிவபெருமானை யாரெல்லாம் வழிபடு கடவுளாக கொண்டுள்ளார்களோ அவர்கள் எல்லாம் சைவர்கள் என்று சொல்லப்படுவார்கள். மிக அழகான ஒரு பாடல், சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை என்பதை நமக்கு தெளிவாக உணர்த்தி இருக்கிறது. அதன்படி வாழ்பவர்கள் சைவர்கள் என்று சொல்லப்படுகின்றார்கள். இத்தகைய தகுதி வாய்ந்த சைவர்களை தவத்தின் மிக்க தம்மார் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நமக்கு குறிப்பிட்டுள்ளார். அதாவது திரு நன்னிலம் என்ற தலத்து பாடல், கமர் பயில் வெஞ்சுரத்து கடுங்கேளற்பின் காணவனாய் அமர் பயில் வெய்தி அர்ஜுனர்க்கு அருள் செய்த பிரான் தமர் பயில் தன் விழவில் தகு செய்வர் தவத்தின் மிக்க நமர்பயில் நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே என்று அந்த பாடல். அதிலே மிக அழகாக தவத்தின் மிக்கவர்கள், தவத்தின் மிக்க தம்மார் அல்லது தவத்தின் மிக்க நமர் என்று மிக அழகாக சைவர்கள் யார் என்பதை அதிலே காட்டியிருக்கின்றார். இவர் நல்ல ஒரு சைவ நற்களிராக போற்றப்படுபவர். ஆகையால் சைவர்களை பற்றி அதிலே உயர்வாக காட்டியிருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து அந்த நிலை இல்லாமையை பற்றி நமக்கு தெளிவாக வலியுறுத்திய அவர், நிலை பெற்ற பொருளாக உள்ளது மூன்றுதான். அதாவது பதி பசு பாசம் என்று சித்தாந்தத்தில் பரிபாஷையிலே சொல்வது இறை உயிர் தலை என்று தமிழிலே நாம் சொல்லுவோம். அதை நாங்கள் தெளிவாக மனதில் வைக்க வேண்டும் என்பதை சொல்லி நமது சித்தாந்தத்தை இராஜாங்க சமயம் என்றும் திவ்யம் பழுத்த சைவ சித்தாந்தம் என்றும் அருளாளர்கள் போற்றியிருப்பதை இப்போது நாம் நினைவு கூர்ந்து கொள்ளலாம். அடுத்து இந்த நமது மெய்கண்ட நூல்கள் இந்த முப்பொருளை பற்றி நமக்கு எங்கனம் எல்லாம் உணர்த்தி இருக்கின்றன என்பதை நாம் பார்த்து கொண்டே வரலாம். அதிலே இறைவனுடைய உரு எப்படி இருக்கும் என்றால், அவர் உலகெல்லாமாகி வேறாகி உடனாகவும் இருப்பார் என்று நமக்கு ஞான நூல்கள் அறுதியிட்டு கூறுகின்றது. இறைவன் உலகெல்லாமாகி நிற்கும் திறத்தை அவர் எண்வகை வடிவில் இருக்கின்றார் என்பதை நமக்கு மிக அழகாக பல பாடல்கள் காட்டிக்கொண்டே வருகிறது. ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய் என்ற பாடல் கருத்து, பாரோடு விண்ணும் பகலுமாகி பனிமால் வரையாகி, பார் என்றால் நிலம், விண் என்றால் ஆகாயம், அடுத்து பகல் என்றால் அது சூரியனை குறிக்கிறது, பனிமால் வரையாகி அது மலையை குறிக்கிறது, பறவையாகி கடலை குறிக்கிறது, நீரோடு நீயும் நெடுங்காற்றுமாகி நெடுவெள்ளிடையாகி நிலனுமாகி என்று மிக அழகாக மீண்டும் இறைவன் இப்படி உலகாகவும் இருக்கின்றார் என்பதை நமக்கு காட்டுகின்றார். தரிக்கும் தரை நீர் தழல் காற்று அந்தரம் சந்தரன் சவிதா இயமான நடைதான் அட்டமூர்த்தியாக இறைவன் இருக்கின்றார் என்பதை மிக அழகாக இறைவனது உருவை நமக்கு எடுத்து காட்டி கொண்டே வருகிறார். நிலங்கிளர் நீர் நெருப்போடு காற்று ஆகாசமாகி நிற்பனவும் நடப்பனவுமாம் நின்மலன், நிற்பனவும் நடப்பனவும் என்று மிக அழகாக அதிலே சொல்லி, நிலனே நீர்வழி தீநெடு வானகமாகி நின்ற புலனே என்றும் நமக்கு காட்டுகின்றார். இதுபோல் பல இடங்களில் இறைவன் இப்படி உலகாக எட்டான மூர்த்தியை என்று ஒரு இடத்திலே சொல்லுகின்றார், அட்டமூர்த்தியை என்று மற்றொரு இடத்திலே காட்டியுள்ளார். இப்படி இறைவன் எங்கனம், அதாவது சிவாகமங்களில் இறைவனுடைய திருவுரு எப்படி சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதை தனது பாடல்கள் பலவற்றிலும் அவர் பதிவு செய்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து மிக அழகாக அவரால் ஆட்கொள்ளப்பட்டவுடன் பாடுகின்றார் அல்லவா அந்த பதிகத்திலே,

0: ஆயேன் பல நாளும் நினைப்பின்றி மனத்துன்னை பேயாய் திரிந்தேத்தேன் பெறலாக அருள் பெற்றேன். வேயார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள்துறையுள் ஆயா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே என்று கூறுகின்றார். ஆயா அதாவது அந்த ஆண்பால்ல சொல்லணும்னா ஆயன், ஆயன் அதாவது ஆயன் என்றால் பசு கூட்டத்தை உடையவன் என்று அர்த்தம். இப்ப உயிர்களாகிய நாம் எல்லாம் பசுக்கள், அந்த பசு கூட்டத்துக்கு அவர் தலைவனாக இருக்கின்றார் பசுபதியாக. ஆகையால் ஆயா உனக்கு ஆளா இனி அல்லேன் எனலாமே என்று மிக அழகாக அதிலே காட்டியிருக்கின்றார். அந்த உயிர் தானாக எதையும் அறியாது, அறிவித்தால்தான் அறியும். இறைவன் தானே அறிபவர். பாசம் அறிவித்தாலும் அறியாது என்பது நமக்கு சைவ சித்தாந்தம் தெளிவாக உணர்த்தி இருக்கின்றது. இறைவனால் ஆட்கொள்ளப்படுகின்ற வரையிலே, அவருக்கு அவரை புலப்படாத வரையிலே, உனக்கு நான் அடிமை இல்லை என்றும் பித்தா என்றும் அவரோடு போராடி கொண்டே இருந்தார். அதன் பின்பு அவரால் ஆட்கொள்ளப்பட்டு விட்டார் அல்லவா. ஆகையால் அது மிக அழகாக சொல்கிறார், வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணிலே, உன்னை வந்து என் மனத்துள்ள வச்சுட்டேன் நீ, அதனால நான் வந்து உன்னை இனிமேல மறக்கவே மாட்டேன், உனக்கு ஆள் இல்லைன்னு நான் இனிமேல எப்படி சொல்லுவேங்கிற ஒரு தெளிவாக அந்த கருத்துக்கள்ல நமக்கு அவர் காட்டியிருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அதே பதிகத்திலே, பாதம் பணிவார்கள் பெரும் பண்டம் அது பணியாய், ஆதன் பொருளானேன் அறிவில்லேன் அருளாளா, தாதார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் ஆதி உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே என்று சொல்லுகின்றார். இறைவனுக்கு ஆதியும் அந்தமும் கிடையாது, ஆனால் அவர்தான் எல்லாவற்றிற்கும் ஆதியையும் அந்தத்தையும் தருகின்றார். இதை நமது சிவஞான போதம் முதல் சூத்திரம் மிக அழகாக அந்தம் ஆதி என்மனார் புலவர் என்று இறைவனை அங்கனம் நமக்கு காட்டுகின்றது. அதாவது சம்ஹாரத்தை செய்கின்ற அவர்தான் மீண்டும் படைத்தலை செய்வார் என்று அவர் நமக்கு மிக அழகாக அவர் ஐந்தொழில் புரியும் தன்மையை எல்லாம் அந்த சூத்திரத்திலே மெய்கண்ட தேவநாயனார் உணர்த்தியுள்ளார். ஆக இவருக்கு ஆதி கிடையாது, ஆனால் எல்லாவற்றுக்கும் அவர் ஆதியை தருகின்றார். அதிலே எப்படி அவர் அந்தம் ஆதி என்று சொன்னாரோ அதே போல் இவர் ஆதி என்று அழைக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இவருக்கு ஆதி கிடையாது என்பதை நமது அப்பர் சுவாமிகள் தேவாரம் மிக அழகாக நமக்கு சொல்லும். 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர், 6 கோடி நாராயணர் அங்கனே, 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரன், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே என்று. ஆக அவரை மற்றும் ஒரு பாடலிலே ஆதி நாயகன் என்று சொல்லியிருப்பார். ஆக இறைவனை ஆதி அதாவது சங்கார காரணனாகிய முழு முதற் கடவுள் என்பதை குறிக்கும் பொருட்டு ஆதி என்று அழைப்பர். ஆக சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் மிக அழகாக ஆதி என்று அதிலே அழைத்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். உலகு அவன் உருவில் தோன்றி ஒடுங்கிடும் என்றும் ஓரார், உலகினுக்கு உயிருமாகி உலகுமாய் நின்றது ஓரார் என்றுதான் நாம் அவர் வந்து உலகாக இருக்கின்றார் என்பதை நாம் பார்த்தோம் அல்லவா சிறிது நேரத்துக்கு முன்பாக. அந்த கருத்து அந்த சித்தியார் கருத்து, அந்த கருத்தை தான் நாம் இதுகாரம் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம். அடுத்து 2ஆம் சூத்திரத்துல அவையே தானேயாய் என்ற சூத்திரத்துல ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே என்று வருகின்றது. அது போல இவர் வந்து அம்பாளை விட்டு நீங்காது எங்கனம் இருக்கின்றார் என்பதை, மஞ்சுண்ட மாலை மதிசூடி சென்னி மலையான் மடந்தை மணவாள நம்பி பஞ்சுண்ட அல்குல் பனைமென் முளையாளோடு நீரும் ஒன்றாய் இருத்தல் ஒளியீர் என்று சொல்கிறார். நீ அம்பாளோட ஒன்னாவே தான் இருக்கிற, ரெண்டு பேரும் பிரியறதே கிடையாது இல்லையா. தாதான்மியம் என்று சொல்வோம், அது தாதான்மிய சக்தி என்று சொல்வோம். நமக்கும் இறைவனுக்கும் உள்ளது அத்துவிதம், அம்பாளுக்கும் சுவாமிக்கும் இருக்கிறது தாதான்மிய சம்பந்தம் என்று சொல்லுவோம். ஆக இறைவனும் அவருடைய அருட்சக்தியும் எந்த காலத்திலும் நீங்காது ஒன்றாவே தான் இருக்கும் இயல்பு உடையவர்கள் என்பது நமக்கு சித்தாந்தம் மிக தெளிவாக சொல்லும். இறைவனுடைய அறிவாகிய ஆற்றலைத்தான் நம்ம சிற்சக்தின்னு சொல்லுவோம். சித்தனா அறிவுன்னு நமக்கு தெரியும். அப்ப இறைவனை நாயகன் என்றும் சிற்சக்தியை நங்கை என்றும் நாம் கூறுவது வழக்கம். அப்ப இறைவனை விட்டு வேறாகாது பிரியாது எப்போதும் நீக்கம் இல்லாமல் இருக்கின்றார். அதைத்தான் நாம் இப்போது பார்த்த பாடலிலே பார்த்தோம். கொம்பன நுண்ணிடையால் கூறனை என்று அம்பாளை ஒரு கூறிலே உடையவர் என்பதும் மூலமாகவும் இந்த கருத்தை நமக்கு மிக அழகாக வலியுறுத்தி இருக்கின்றார். ஞான சம்பந்த பெருமானும் வேயுரி தோழி பங்கன் என்று சொல்லி இருப்பார். நமது சங்க நூல்கள் 500 எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் கடவுள் வாழ்த்திலே நீல வாழிலை பாகத்து ஒருவன் என்று மிக அழகாக இதே கருத்து சொல்லப்பட்டிருக்கும் என்பதையும் நாம் காண்கின்றோம். அப்படிப்பட்ட பெருமான் அம்பாளோடு இணைந்து இருப்பதை மூவராயும் இருவராயும் முதல்வன் அவனேயாம் என்ற பாடல் வரிகளின் மூலமாக நமக்கு உணர்த்துகின்றார். சக்தியும் சிவமாக இருவர்னு சொல்லும் போது சக்தியும் சிவமும் இணைந்தே இருக்கிறது. சொரூப நிலையில அவர் தனியாக இருக்கின்றார், அப்புறம் நமக்கு அருள் செய்யும் பொழுது அவர் இணைந்து அம்பாளோடு இருக்கின்றார் என்பதை அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று அறிய அம்மையப்பர் அப்பரிசே வந்து அளிப்பர் என்று திருக்களிற்றுப்படியார் என்ற சித்தாந்த நூல் கூறுகின்றது. அதுபோல் இவர் அம்மையோடு இருந்து நமக்கு அனுகிரகம் செய்கிறார் என்பதை இருவராயும் முதல்வன் அவனேயாம் என்று சொல்லுகின்றார். மூவராயும் என்று சொல்லும் பொழுது நமது சித்தியாரிலே, அதாவது சிவத்துக்கு மேல் தெய்வம் இல்லை, சித்திக்கு மேல் நூல் இல்லை என்பது பழமொழி. அதிலே சிவஞான சித்தியாரிலே, தேவரில் ஒருவன் என்பர் திருவுரு சிவனே, தேவர் மூவராய் நின்றது ஓரார், முதல் ஒரு பாதி மாதர் ஆவதும் உணரார் என்று சொல்லப்பட்டிருக்கும். அவர் இறைவனே மும்மூர்த்திகளை அதிட்டித்து நின்று முத்தொழிலும் செய்கின்றார் என்பதை மிக அழகாக மூவராயும் என்ற இந்த பாடலிலே நமக்கு அவர் உணர்த்தி இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அடுத்து முதல் இந்த பாடல் முதல் வரியிலே ஐவர் என்று சொல்லி இருப்பார். அது ஐம்பொறிகளை, நமக்கு துன்பங்கள் எல்லாமே இந்த ஐம்பொறிகளின் வாயிலாகத்தான் வருகிறது. ஆய மாய காயந்தன்னுள் ஐவர் நின்று ஒன்றலொட்டார், இறைவனோடு ஒன்றவே விடமாட்டக்காங்க அப்படின்னு மிக அழகாக நமது ஞானசம்பந்த பெருமான் சொல்லி இருப்பார். அதைத்தான் இவரும் வாழ்வீர் கண்டீர் நம்முள் ஐவர் வஞ்ச மனத்திரே என்று சொல்கிறார். நமக்குள்ள அஞ்சு பேர் இருந்து நமக்கு ஒரு வஞ்சனையை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று மிக அழகாக நமக்கு இந்த கருத்தை தெளிவாக உணர்த்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து அவருடைய மற்றும் ஒரு கருத்தையும் இப்பொழுது நாம் சிந்திக்கலாம். இறைவனுடைய திருநாமங்களை எல்லாம் நாம் மனதிலே எப்போதும் சொல்ல வேண்டும். அதாவது சொரூப நிலையிலே ஒரு நாமம் ஓர் உருவம் இல்லாதவராக பெருமான் இருக்கின்றார். ஆனால் அவருக்கு நாம் பல நாமங்களை கூறி அவரை வழிபடுவது நமது வழக்கம். இவருடைய பதியங்களிலே அத்தா, ஆயா, அன்னே, அடிகள், ஆதி, அண்ணா, ஆற்றாய், அழகா என்று பல வாறாக அவரை விழித்திருப்பார் என்று நாம் பார்க்கின்றோம். இறைவனை ஆயிரம் பேருடையவர் என்று சொல்லுவார்கள். ஆயிரம் என்பது அளவற்ற என்ற பொருள், எண்ணற்ற நாமங்கள் உடையவர் என்பது. அது இவரும் பல இடங்களில் பேரும் ஓர் ஆயிரம் பேருடையார், பேராயிரவர் மயான பெரிய பெருமான், பேராயிரமும் உடையானை, பேரும் ஓராயிரம் என்பரால் எம்பிரானுக்கே என்று சொல்லுகின்றார். ஆக ஆயிரம் என்பது எண்ணிக்கையை குறிக்காது, எண்ணற்ற திருப்பெயர்களை உடையவர் என்பதை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து இவர் எப்போதும் இவர்தான் நமக்கெல்லாம் தலைவர், உயிர்களுக்கெல்லாம் தலைவன், உயிர்கள் எல்லாம் பசுக்கள், அவற்றிற்கு தலைவன் பதியாகிய சிவபெருமான் தான். ஆக மிக அழகாக ஆதி பகவன் முதற்றே உலகு என்று வள்ளுவர் பெருமான் நமக்கு இந்த கருத்தை சொல்லி இருந்தார். அதே கருத்தை இவரும் எல்லாம் உடைய ஈசனே இறைவன் அல்லார் கண்டன் தமக்கு இந்த அகிலமெல்லாம் ஆள் என்று சேக்கிழார் பெருமானும் கூறுவார். அதனால் அவர் நம்மை ஆள்கின்றவர் என்பதை பலர் உணராமல் இறைவனை நிந்திக்கின்றார்கள். அங்கனம் நாம் செய்யக்கூடாது. அவர்தான் நம்மை ஆள்கின்றார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நம்மை ஆள்கின்ற தன்மையை ஓரார் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு இடத்திலே குறித்து மீண்டும் அவருக்கு ஆளாக இருப்பதை உணர்த்தும் பொருட்டு அத்தா உனக்கு ஆளா இனி அல்லேன் எனலாமே என்றும், பண்டே நின் அடியேன் என்றும், ஒருமையே அல்லேன் எழுமையும் அடியேன், மீழா அடிமை என்றெல்லாம் பல இடங்களில் பதிவு செய்து எப்போதும் முக்தி நிலையிலும் அவர் ஆண்டான் நாம் அடிமை என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு மிக அழகாக சொல்லுகின்றார். அடுத்து நாம் வழிபடக்கூடிய சிவபெருமான் தோற்றக்கேடு இல்லாதவர், பிறப்பிலி இறப்பிலி. ஆகையால் அவருக்கு நம்மை போன்ற இளமை மூப்பு எல்லாம் கிடையாது. அவர் மூவா முதல்வன். ஆகையால் அந்த ஆதி அந்தம் இல்லாத பெருமானை பற்றி நம்மிடம் சொல்லும் பொழுது மூப்பதும் இல்லை, பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை என்று இறைவனுடைய தன்மையை மிக அழகாக நமக்கு படம் பிடித்து காட்டியுள்ளார். பிறவாய் இரவாய் பேணாய் மூவாய் என்று மிக அழகாக மற்றொரு இடத்திலையும் சொல்லியிருக்கின்றார். இப்படி பலவாறாக அவரை பற்றி சொல்லிக்கொண்டே வரும்பொழுது இறைவனுடைய தன்மையை அவர் மிக மிக அருமையும் எழுமையும் உடையவர், அதாவது அரிதற்கு அரியவன் என்று அருளாளர்கள் எல்லாம் நம்மிடம் கூறியிருக்கிறார்கள் என்று நாம் அறிவோம். ஆனால் அவர் யாருக்கு அரியவர், யாருக்கு எளியவர் என்று ஒரு சந்தேகம் நமக்கு அடிக்கடி மனசுல வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நமக்கு தெளிவா பதில் கொடுக்கிறாங்க. உகந்து உள்கி நன்னாதார்க்கு அரியானை. அவரை நினைச்சு நல்ல நன்னனும் உள்கணும் உருகணும். அவங்களுக்கு அப்படி செய்யாதவங்களுக்கு அரியான், அடியாருக்கு எளியானை. இவர் அதெல்லாம் செய்தார், இவருக்கு அவர் எளியவர், அடியாருக்கு எளியனாக இருக்கின்றார். தேடி மாலையன் காண்பரியானை, சித்தமும் தெளிவார்க்கு எளியானை என்று சொல்லுகின்றார். தெளிவாக இருப்பவர்களுக்கு எளியவராக இருக்கின்றார், ஆனால் மாலையனுக்கு அரியானாக இருக்கின்றார் என்பது நமக்கு மிக அழகா, அதாவது தன் முனைப்பாலும் தன் அறிவாலும் இறைவனை காணலான்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படி யாரெல்லாம் முயற்சி செய்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவன் அரியவன் இல்லையா. காண்பாரியார் கண்ணுதலார் காட்டா காலே என்று மிக அழகாக அப்பர் சுவாமிகளும் சொல்லியிருப்பார் நமக்கு. அதனால நம்ம கனிந்து தொழணும். அப்படி யார் தொழுகின்றார்களோ அவர்களுக்கு அடியார் கெளியனாக இறைவன் காட்சி தருவார் என்பதை நமக்கு மிக அழகாக சொல்லுகின்றார். சரி, அடுத்து நமது இறைவனுடைய தன்மையை பற்றி சொல்லும் போது அவருக்கு எண் குணங்கள் நாம் பார்த்திருக்கின்றோம். அதிலே வந்து ஒரு குணம் வந்து நமக்கு எட்டு குணங்களும் தெரியும். இருந்தாலும் வரம்பில் இன்பம் உடைமை என்பது அவருக்கு உண்டு இல்லையா. அது வந்து அதாவது வரம்பில்லாத இன்பத்தை உடையவர் சிவபெருமான். அதுக்கு அந்த கருத்தை வந்து நமக்கு ஒரு இடத்துல அழகா குறைவிலா நிறைவே குணக்குன்றே என்று திருவாவூர்துறை தர பாடலிலே பதிவு செய்துள்ளார். அந்த குறைவில்லாத நிறைவும் நிறைவா இருக்கிறத எல்லையற்ற இன்பம் இறைவன்கிட்ட எப்போதுமே இருக்குது அப்படிங்கிறத வியந்து போற்றுகின்றார். அந்த குறைவிலா நிறைவே அப்படின்னு ரொம்ப நிறைவுன்னு சொன்னாலே புரியும் அவருக்கு எல்லாம் உண்டு அப்படிங்கிறது. ஆனா மீண்டும் அதை நல்ல அழுத்தம் திருத்தமாக நமக்கு குறைவிலா, அதாவது எதிர்மறையிலையும் சொல்லி நேர்மறையிலையும் சொல்றார். குறைவிலான்னு எதிர்மறையில சொல்லி நிறைவேன்னு நேர்மறையிலையும் சேர்த்து அப்படிப்பட்ட வரம்பில் இன்பம் உடையவர் சிவபெருமான் என்பதை மிக அழகாக, இதே கருத்து நமக்கு திருவாசகத்திலும் வரும் என்பதையும் நாம் கண்டுள்ளோம். அடுத்து நமக்கு மிக அழகான ஒரு சாத்திர நூல் நமது உமாபதி சிவாச்சாரியார் செய்த நூல். அதிலே பதிமுது நிலை என்ற ஒரு நிலையை நாம் பார்த்திருக்கின்றோம். அந்த நிலையிலே அவர் எங்கனம் இறைவன் எப்படிப்பட்டவர் என்பதை மிக அழகாக நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறார் என்பதை நாம் இப்போது காணலாம். மாய மாய மனம் கெடுப்பானை, மனத்துள்ளே மதியாய் இருப்பானை, காய மாயமும் ஆக்குவிப்பானை, காற்றுமாய் கனலாய் கழிப்பானை, ஓயுமாறு உருநோய் புணர்ப்பானை, ஒல்லை வல்வினைகள் கெடுப்பானை, வெய்கொள் தோல் உமை பாகனை, நீடூர் வேந்தனை பணியா விடலாமே என்று சொல்லுகிறார். அதாவது மாய மாய மனம் கெடுப்பானை, உயிர்களுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வஞ்சனையை நீக்குபவர் இறைவன். அடுத்து மனத்துளே மதியாய் இருப்பானே, அந்த வஞ்சமில்லாத மனசுல தூய அறிவாக இருக்கின்றார். மதியாய் என்றால் தூய அறிவாக இருக்கின்றார். காய மாயமும் ஆக்குவிப்பானை என்று மிக அழகாக அடுத்து, அதாவது உயிர்கள் செய்த வினைக்கு ஏற்ப அதுகளுக்கு மாயா காரியமான தூள உடம்பை, ஒருத்தர் மாதிரி ஒருத்தருக்கு இருப்பதில்லை, அவங்க அவங்க வினையின்கு ஏற்ப அவங்க அவங்களுக்கு தூள உடம்பை கொடுப்பவர், அது அவர் தான் தருகின்றார். காற்றுமாய் கனலாய் கழிப்பானை என்று, அந்த உடலை காற்றாயும் தீயாயும் கழிய செய்பவர். ஓயுமாறு உருநோய் புணர்ப்பானை இல்லையா, உயிர்கள் தளர்ச்சி அடையும்படி தீவினைக்கு ஏற்ப துன்பங்களை எல்லாம் கூட்டுவிப்பவர். ஏன்னா நம்ம செஞ்ச வினையை நம்மகிட்ட கூட்டி விக்கிறதுக்கு தருபவன் ஒருவன் வேண்டும் என்று சிவஞான சித்தியாரிலே சொல்லப்பட்டிருக்கும். ஆக அப்படியே அந்த துன்பத்தை எல்லாம் கூட்டுவிப்பவர். அப்படி துன்பம் அனுபவிக்க செய்வதால் என்ன நன்மை என்றால் வினை நீங்குகிறது. ஒல்லை வல்வினைகள் கெடுப்பானே, அதன் மூலம் நமக்கு வினை நீக்கத்தை செய்கின்றார். ஆகையால் நாம் துன்பப்படும் போது வருந்த தேவையில்லை, நம்முடைய வினைகளை இறைவன் நீக்கி கொண்டிருக்கின்றார் என்று நாம் தெளிவாக தெம்பாக இன்னும் சிறப்பாக வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். அடுத்து வெய்கொள் தோல் உமைவாகனையிலே அவரை வந்து மூங்கில் போன்ற தோள்களை உடைய உமாதேவியை இடப்பாகத்தில் கொண்டவர், அவர் நீடூர் தலத்தில் இருக்கின்றார், அவரை வணங்காமல் நாம் இருக்கலாமா என்று ஒரு கேள்வியை நம்மிடம் எழுப்புகின்றார். அதாவது வழிபாடுவதால் உண்டாகக்கூடிய அருள் தான், நம்ம அவரை வழிபடுறோம், அவர் நமக்கு அருள் செய்கின்றார், அதுதான் நம்ம நெஞ்சில் இருக்க வஞ்சத்தை நீக்கும். நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் என்று அபிராமி அந்தாதியில அபிராமி பட்டரும் இந்த கருத்தை சொல்லியிருப்பார். அவருடைய கடைக்கன் பட்டா நம்ம நெஞ்சில வஞ்சம் இருக்காது, அப்ப நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் என்று அதிலே நமக்கு சொல்லி இருப்பார். அது போல அந்த மனசு வந்து தூய்மையா இருக்கணும். மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அறம் என்று வள்ளுவர் பெருமானும் நமக்கு சொல்லி இருக்கிறார். அப்ப மனம் நல்ல தூய்மையாக இருந்தால் அங்கே இறை ஒளியானது பிரகாசிக்கும். அடுத்து அதனால நமக்கு அவர் நம்ம மனசை தூய்மையாக்குறாரு, அவரும் உள்ள இருந்து நமக்கு பிரகாசிக்கின்றார். உயிருக்கு உயிரா நம்முடைய இருக்கிறார், உடனாக அதாவது கலப்பினால் ஒன்றாக இருக்கின்றார், இயக்கும் போது உடனாகவும் இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அடுத்து வினைக்கு ஏற்ப நமக்கு தூள உடம்பு தருகிறார் என்று பார்த்தோம். சிவப்பிரகாசத்துல மிக அழகாக இருவினையின் தன்மைக்கு ஏற்ப ஈடான யாக்கை அண்ணல் அருளால் நன்னி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, உமாபதி சிவாச்சாரியர் சொல்லியிருக்கின்றார். அப்போ நமக்கு இருவினைக்கு ஏற்பதான் நமக்கு உடம்பானது கொடுக்கப்படுகிறது என்பதை மிக அழகாக அதே சித்தாந்த கருத்து இதிலே பொழிகின்றது என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து தீவினைகளுக்கு ஏற்ப நமக்கு துன்பம் ஊட்டுகின்றார் இறைவன். அது எதற்காக என்றால் வினை நீங்குவதற்காக, வினை நீக்கம் செய்வதற்காக என்பதையும், வினை வந்து அனுபவிச்சுதான் கழிக்கணும், பிராரத்த வினை வந்து உடல் ஊழாத்தான் கணியும், அனுபவிச்சுதான் கழிக்கணும். ஆகையால் அப்படி இருக்கிற நேரத்திலேயே நம்ம என்ன செஞ்சிடணும், இந்த உடம்ப வந்து இறை வழிபாட்டுல பயன்படுத்தணும், அது உயிர்களுடைய கடமை. அப்படி இறை வழிபாடு செய்யாத உடம்பால எந்த பயனும் கிடையாதுங்கிறத வள்ளுவர் பெருமான் கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை என்று சொல்லியுள்ளார். அது போல இறைவனை வழிபடாது இருந்தோம் என்றால் அது செய் நன்றி மறத்தலாகும். அப்படி செய்தால் அந்த உயிர்கள் எல்லாம் உய்யவே முடியாது. அப்படியானால் உயிர்கள் உய்ய வேண்டும் என்றால் கண்டிப்பாக அவரை வழிபட வேண்டும். தேகம் கொடுத்ததே அவரை வழிபடுவதற்காகத்தான். முக்கரணங்களால் வழிபாடு செய்தோம் என்றால் முக்கரணங்களால் வினை ஈட்ட மாட்டோம். நம்ம வினை ஈட்டலைன்னா பிறவியே கிடையாது. அப்ப பிறவி நீங்கணும்னா இந்த கொடுத்த பிறவியில முக்கரணங்களையும் இறைவன் பால் வைத்து வழங்க வேண்டும் என்பது நமக்கு தெளிவாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து அப்படி வழிபடுவதால் அவர் நமக்கு என்ன செய்கின்றார், இறைவனுடைய தன்மை என்றால் அவர் கருணையாளன். அவர் நமக்கு ஆன்மாக்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய வினைக்கு ஈடாக இரண்டு வகையான கருணையை அருளுகின்றார். ஒன்று அறக்கருணை, மற்றொன்று மறக்கருணை. இதை நமக்கு சாத்திர நூல்கள் மிக அழகாக சொல்லுகின்றது. ஆக அவர் அளவிறந்த கருணை உடையவர். உயிர்களை திருத்தணுங்கிறது இறைவனுடைய உயர்ந்த ஒரு உன்னதமான எண்ணமாக இருக்கிறது. ஈடேற்றணும் எல்லா உயிர்களையும் அப்படிங்கிறது. திருத்தி திருத்தி வந்து என் சிந்தை இடங்கள் கைலாயா என்று மிக அழகாக இந்த கருத்தை நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காட்டியிருக்கின்றார். நம்ம உடம்புக்கு தாய் தகப்பன் ஒவ்வொரு பிறவிலையும் வேற இருப்பாங்களே தவிர நம்ம உயிருக்கு எப்போதும் தாயும் தந்தையும் சிவபெருமான் தான் என்பதை மிக அழகாக நமக்கு சொல்லி, அப்படிப்பட்ட பெருமான் நம்முடைய குறையை அறிந்து அதை தீர்க்கும் கருணை உள்ளவனாக இருக்கின்றார் என்று மிக அழகாக, நான் ஒரு குறை அறிந்து அருள் புரிவானேங்கிறார். எனக்கு என்ன குறைங்கிறத எனக்கு அதாவது என்னுடைய அத்துவிதமாக இருக்கக்கூடிய பெருமான் எனக்கு என்னுடைய குறையை அறிந்து எனக்கு அருள் செய்கின்றார் என்று மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். அப்ப உயிர்கள் செய்யக்கூடிய குற்றங்களை எல்லாம் குணம் என்று கொள்கின்ற ஒரு தன்மையும் உடையவர். குற்றமே செய்யணும் குணம் என கருதும் கொள்கை கண்டு நீ திருவடி அடைந்தேன் என்று அதிலே கூறியிருக்கின்றார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பெருமான் அவரை பரவுவதால் அவர் நம்முடைய துயரை தீர்க்கின்றார். தொழுவார் அவர் துயராயின தீர்த்தல் உன தொழிலே என்று இறைவனுடைய தொழிலை மிக அழகாக நமக்கு காட்டியிருக்கின்றார். ஒருத்தலும் அவருடைய அருள் தான், தண்டனையும் நமக்கு திருத்துவதற்காகத்தான், அதுவும் அவருடைய கருணைதான். அல்லலிலே அருள் புரிவானை ஓயுமாறு உள்நோய் புணர்ப்பானை ஒருத்தாய் நின் அருளின் என்று பல இடங்களிலே அவருடைய மரக்கருணையையும் நமக்கு தெளிவாக காட்டியிருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு ஒரு வாழ்த்து பாடல். வாழ்க அருள், வாழ்க மறை, வாழ்க உலகெல்லாம், வீழ்க மழை திங்கள்தோறும், மெய்நெறிகள் ஓங்க, ஆழ்க வினை மன்னவனும் மாற்றிடுக செங்கோல், சூழ்க நலம் இன்பமே எவரும் துய்த்திடுக என்றும் என்ற வாழ்க்கையினை கூறி இதுகாரும் ஒரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நமக்கெல்லாம் ஒரு உன்னதமான குரு, ஆதிசைவ மரபில் வந்தவர். அவர் நமக்கு அறிவுறுத்திய சில கருத்துக்களை திருவருளாலும் குருவருளாலும் நாம் இதுகாரும் சிந்தித்தோம். அதற்காக திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்பினை நல்கிய சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு நேரிலே இதனை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: நித்தம்மனாலம் நீரம்பாழகிய சித்த திருப்பரால் அன்னே என்னும். அவன் நித்தம்மனாளர் அல்ல. நீங்க ஒரு காலத்திலே போறீங்க, எல்லாம் ஒரு காலம்தான் உங்களுக்கு. எங்க பெருமான நித்தம்ம நாளம் நீ ரொம்ப அழகி என் இங்க சார் சார் என் சித்த திருப்பரால் அன்னி என்னும் உள்ளத்திலேயே இருக்காங்க. அப்போ நாமெல்லாம் நமக்கு கிடைக்கிற தகுதி எல்லாம் ஒரு காலம்தான். ஆனா பெருமான் நித்தம நாள் என்னைக்கு அம்மையோடு அப்பனாகி சரி ஒழியாது நின்ற சிவனடி சென்னி வைப்பாம். எனக்கு அம்மையோடு அப்பனாகி என்றும் சரி ஒழியாது இருப்பான். நாமெல்லாம் மனைவியோடவே கூட இருக்கணுமா? கல்யாணம் ஒரு வருஷம் வரைக்கும் அப்படி இருந்திருக்கலாம். இந்த சிவ சபை குறிப்பு நீக்கி விடுங்க அல்லவா. அதனால எங்க மாப்பிள்ளைய காணும்? மாப்பிள்ள உள்ளே நோண்டிட்டு இருக்காருங்க. என்ன மாப்பிள்ள இங்க வாங்க என்ன அப்படின்னு கேட்டா ஒண்ணும் இல்லையே அப்படின்னு என்ன சார்தான் அவங்க அப்படி இல்ல. அது சொற்பொழிவுனா சொற்பொழிவு போகும்போது கட்டிக்கிறது. அப்புறமா அவர்கிட்ட ஒரு கோயிலுக்கு போறதுன்னா நேத்து கட்டணும், நீ கட்டக்கூடாது. ஏன்னா போட்டோ எடுத்துக்கிறான் கிடையாது. அது அவங்களுக்கு ஒரு என்ன. அப்புறம் கல்யாணத்துக்கு போகும்போது அதுக்கு ஒரு தனிப்படுற ஆஹா அந்த அந்த ஒவ்வொன்றும் டிசைன் மாற்றுவாங்க. அத்தனை தடவை மடிக்கும் போது எல்லாம் அவங்களே மடிப்பாங்க. இது சிவ அதெல்லாம் சபை குறிப்பில் இருந்து விட்டுருங்க. அப்படி இருப்பது ஒரு காலை இல்லை. ஆனா எங்களுடைய பெருமானுக்கு மட்டும் நித்தம நாளம், நித்தம நாளம். இதெல்லாம் திருவாசல பின்னால படிக்க போறோம். அதனால் எனவே மணாலா போற்றி பஞ்சேரடியால் பங்கா போற்றி. எங்க அம்மா கால எப்படி இருந்தாரு? இலவம் பங்கி எவ்வளவு மென்னு. ஆமா அது கட்டுக்கு எங்க அம்மா கால எப்படி இருந்தாரு? அவ்வளவு மென்ன. ஆமாப்பா பஞ்சின்மே பஞ்சேரடியால் பங்கா போற்றி அலந்தேன் நாயேன் அடியேன் போற்றி. இதுதான் திருவாசகம் இருக்கிற குறிப்பு அடிக்கடி சொல்றது. திருவாசகம் ஒன்று பெருமானுடைய அந்த பரந்த மேலான தன்மையை சொல்லிக் கொண்டிருக்க. இன்னொன்று இப்படி இருந்த பெருமானை பிரிஞ்சிட்டனே பிரிந்து விட்டனே அந்த இடையிடையே அந்த பிரிவாற்றாமை அவருக்கு உள்ளே இருந்தது. கொஞ்ச நாள் தான் இருந்தார். அந்த கொஞ்ச நாள் அவருக்கு ரொம்ப பெருசா அதனால பாருங்க திடீர்னு அருமையா பாராட்டிட்டு இருந்தவர் இப்ப என்ன சொல்றார்? அலந்தேன் நாயேன் திடீர்னு அந்த பிரிவாற்றாமை. சரி அந்த ஆண்டவன் எப்ப நம்ம கூட இருக்கிறது? அது யாரெல்லாம் ஆண்டவனை சென்று விட்டாங்க, நாம ஒரு மட்டும்தான் கீழே எங்க இருக்கிறோம் என்று அந்த நினைவு வந்ததுனால அலந்தேன் நாயேன் அடியேன் போற்றி ரொம்ப மிக வந்தி கொண்டிருக்கிறேன். இயலங்கு சுடரியம் ஈசா போற்றி தொடங்குகின்ற ஒளியாக இருக்கின்ற பெருமானி நீ வணக்கம். கவைத்தலை மேவிய கண்ணே போற்றி. இப்படி ஒரு பதி இருந்ததுதான். அந்த பதி எங்க இருக்குன்னு தெரியலைங்கிறாங்க. கவைத்தலை என்று நீ சொல்லியிருக்கிறேன். திருவாசக திருப்பதிகள் என்று ஒரு ஆய்வு மாணவன் எடுத்துக்கொண்டா நல்லது. எங்க எவன் எடுத்துக்கிறேங்க? எங்களுக்கு எல்லாம் வயசாயிட்டு எதுவுமே எடுக்க முடியல. திருவாசகத்தில் காணும் திருப்பதிகள் என்று எல்லாருக்கும் தெரியும். திருப்பெருந்துறை தெரியுது, சீர்காழி தெரியும், திருவண்ணாமலை தெரியும், இந்த தில்லை தெரியும், ஈங்கோய் மலைன்னு அவரே சொல்றதுக்கெல்லாம் தெரியும். இந்த கவைத்தலை மேவிய எங்க இருக்குது? எந்த கொங்கு நாட்டிலே எந்த பகுதியிலே எங்க இருக்குன்னு பார்க்கணும். நான் அதை சொல்றேன், ஒரு சர்வே பண்ணணும். அநேகமா அந்த மணிவாசகர் திருத்தலுக்கு வரணும், பாண்டி நாடும் இப்ப இருக்கிற கொங்கு நாட்டு பகுதியும் சேர்த்து நம்ம ஆராயணும். இங்கே அந்த ஈரோடு தாண்டி கொஞ்சம், அதே போல ராமேஸ்வரத்திலிருந்து அந்த கடற்கரை வழியா வரணும். ராமேஸ்வரம் டு மதுரை கடற்கரை வழியா ரோடு வருது, அந்த பாதையில வரணும். உத்தரகோசம் அங்கெல்லாம் கேட்டு அந்த பகுதியில தான் ஏதோ சில ஊர் இருக்கு, போய் இருந்து தங்கி செய்யணும். நீயே சொன்னேன், இது செய்யறதுக்கு ஒரு நாள் பேசணும் போது பொள்ளாச்சி மாலிங்க மரத்துல சொல்லிட்டு வந்துருங்க, நான் உங்களுக்கு வேன் தர்றேன், ஒரு டைஜஸ்ட் தர்றேன், ஒரு கிருத்து தர்றேன், போயிட்டு வாங்கிறாரு. இருந்தாதான் அப்ப என்ன செய்யலாம், ஒரு வேன் இருக்குன்னு ஒரு டைஜஸ்ட் ஒரு ஆள் இருக்கணும். அதுல மன்னன் அதனால ஒரு நூலாசிரியர் என்ன எப்படி வேலை செய்யணும்னா கேட்கணும், போய் உட்காந்து முடியுமா, போகணும் பாகணும். ஐயா உத்தரகோசம் அங்கே உங்க வயசான பெரியவங்களே மாடு வீடு மேய்ச்சிருக்கவங்கள போய் அங்க இருந்து ஐயா யாருங்க நீங்க, நாங்கெல்லாம் இந்த பக்கம் கும்பகோணம் ஆயவரம் பக்கங்க இந்த பக்கம் வந்தங்க, இங்க நீங்க ஐயா ரொம்ப காலமா இந்த பகுதியில தானே அங்க இருக்கிறது ஐயா, அந்த பதில் இந்த கவைத்தலை அப்படிங்கிற மாதிரி கவை கவையூர் அவங்க கவைத்தலைன்னு சொல்லக்கூடாது, இந்த கவையூர் குவையூர் அப்படின்னு ஏதேனும் ஒரு ஊர் இருக்குதுங்களா அப்படின்னாரு. நான் அந்த காலத்துல போனது அந்த உத்தரகோச மங்கத்தை மங்கைய பகுதியில ஒரு கவையூர்னு இருக்குதுங்க, அதை கேட்டீங்கன்னா தெரியும். உடனே அந்த அந்த ஊருக்கு போகணும், அந்த ஊர்ல இருக்கீங்களே அங்க இருக்கிற வயசானவங்களை பிடிச்சு இதுக்கு ஊரு என்ன பேருங்க, இது கவையூரும் பாங்க அப்படின்னாரு. இது இதுதான் பேருங்களா வேற இதுன்னு பேருங்களா அப்படிங்கும்போது இன்னொரு பெரியவர் வருவார், என்னாரு ஏதோ நாங்க சின்ன போய் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க தாத்தா கவைத்தலையும் பாங்க ஆஹா அப்படி கண்டுபிடிக்க வீட்டுக்குள்ள ஒரே கவைத்தலை, இது ஒரு ஊர் போகணும், இதுக்கேதான் நோபல் பரிசு கொடுக்கணும். கவிதை ஒரு ஊர்னு கண்டுபிடிச்சுட்டானே அதுக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்ப்பா, நீங்க இப்படி கண்டுபிடிக்கணும். தயாரா இருக்காரு, எங்களை எங்க மடத்தை விட்டு போக முடியலையே. பெரிய பிராணம் ஒண்ணு ஒரே எழுதிட்டோம், அது ஒரு பத்து பிரவும் திருத்தியாச்சு, அது ஏறி இறங்கிட்டதுன்னா பெரிய பிராணம் வந்துட்டுன்னா செஞ்சுக்க அவ்வளவு தெரியும். அதுக்கு மேல மரணம் செய்ய முடியாது, அவ்வளவுதான் நம்ம ரொம்ப ரொம்ப கடைசி அல்ல இது, தம் கட்டி செய்யறோம். ஏன்னா ஒரு 25 வயசுல தொடங்கினது நூல் வேலை, வயசு போய் 70 எவ்வளவு நாள் தான், எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என்று சொல்லி எவ்வளவு நாள் செய்யும், படிக்க ஒரு கண்ணாடி பார்க்க ஒரு கண்ணாடி வச்சுக்கிட்டு எவ்வளவு நாள் பிராணம் எடுக்கிறது. என்னையா கண்டிங்க அந்த நூல் எல்லாம் படிச்சது இல்லைனாரு, படிக்க ஒரு கண்ணாடி பார்க்க ஒரு கண்ணாடி இரண்டு இருக்கிறது. ஏன்னா எடுத்துக்கிறதெல்லாம் இலக்கணமும் சித்தாந்தமும் எடுத்துக்கிட்டோம், இது ரெண்டு வரட்டெடுப்புன்னு எல்லாருக்கும் பேரு, எங்களுக்கு ரொம்ப பாவலு தேங்கல் அந்த தேங்குது, அது எவன் மதிப்பாங்க. நீ ஏதாவது அவனும் அங்கேயே போய் கொண்டு வந்தான், அவளும் அங்கே வந்து கொண்டு வந்தான், இருவரும் கண்டார்கள் எழுதுனா வாங்குவான். நீ தொழிலாபத்துல ஏகாரம் திருநிலையமாம் ஏகாரம் தேற்றமுமாம் அதுக்கு உலகம் சொல்லிட்டு இருந்தார், அது என்ன ஏகாரமும் நீ வாங்கடா நீங்க கூறுவான். இது மொழியியல் என்ன பண்றது, எங்க எங்க எங்க ஆன்மா இந்த பிறவியில் அப்படியே போட்டு வேற வழியில் அதுல பார்ப்போம். அப்படி போய் எழுதணும், அப்படி எழுதுனா கவைத்தலை எங்க இருக்கிறது, அப்படிதான் உத்தரகோசம் அங்கே இருந்து திருத்துகை கண்ணி 4 கல் தொலைவில் இவ்வூர் உள்ளது என்று எழுதினா திருவாசகத்துக்கு பெருமதி. இதுவரை யாரும் செய்யாதது செய்ய வேண்டுவது என்று சொல்லி எந்த ஆன்மா செய்யுமோ அல்லவா அண்ணாமலையானுடைய திருவடியில வைப்போம். கவைத்தலை மேவிய கண்ணியை போற்றி புகைப்பதிமலிந்த குண்டை கோவே கோவையை போற்றி, இது அப்படித்தான் குவைப்பதி விளங்கல விளங்கல. அந்த ஊரில் எழுந்து கொண்டிருக்கின்ற பெருமானிங்கிறார், அது எங்க இருக்குது, ஆனா அந்த அந்த இல்லைங்களா இருக்குங்களா, ராமேஸ்வரம் அந்த கடற்கரை பகுதியிலேயே போய் ஏறணும். எங்க மதுரை இது தூத்துக்குடி போகணும், தூத்துக்குடி இருக்கு அந்த பாதை போகுது, அந்த வழியா போகும்போது இதெல்லாம் நிறுத்தி விரித்து ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்து நல்ல வயசான பெரிய அவங்களை கேட்கணும், முருகா முருகா. அதனால புகைப்பரிமலிந்த கோவே போற்றி, மலைநாருடைய மண்ணே போற்றி. இது ஒன்று இல்ல, மலைநாருடைய அங்க கூட சொல்றேன், மலைநாடுடைய மலைகள் நிரம்பி இருக்கும்படியான நாடுகள் அது எது? மலையாளம் அந்த மாதிரி பகுதி தான். அதெல்லாம் அவருடைய எண்ணங்கள் அப்படி போயிட்டு இருக்கு. மலைப்பதி மலைநாடுடைய மண்ணே போற்றி, கலையார் அருகே சரியாய் போற்றி. ஒரே எழுந்தவங்கெல்லாம் முட்டிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன முட்டிக்கிட்டு இருக்காங்க? கலையார் அதாவது கலைத்தன்மை பொருந்திய அருகே சரியா என்று சொன்னா, அருகே சரினா சிங்கமே என்ற ஒரே எழுந்தவங்களும் உண்டு. சிங்கமே போற்றி என்று அருகே சரி ஒரு ஊர் என்று எழுந்தவங்களும் உண்டு. இப்ப அருகே சரிங்கிறது ஊரா அல்லது சிங்கமா? இது அரியன் பராபரணி, அரியன் பராபரணி இருக்க இருக்க. ஏன் இவரு அப்ப சாமியும் சாவா மூவா சிங்கமே முன்னடிக்கே போதுகின்றேன். யார அப்ப சாமியும் கடைசியில போயிடுறது சாவா மூவா சிங்கமே. இதுல என்ன பண்ணிட்டான் பாருங்க, நிறைய வேண்டி நீ கேட்டவன் நல்லது. அந்த இதுல என்ன, இது எந்த ஊரு? பூம்புகளூர் இல்ல. அங்க அப்பர் சாமியார் கடைசி காலத்துல வந்து சிங்கத்து வாயில போனதுன்னு சொல்லிட்டு ஒரு சிங்கம் போட்டு அவரை உள்ள வச்சிருக்குது. முத்தன்றாம் உள்ள போய்தான் அவர் வந்த பிறகுதான் இது என்னப்பான்னு கேட்டிருக்காரு சாமி. அப்பர் சாமிகள் சிங்கமா இருந்து, சிங்கமா இருந்து ஆண்டவன் முடிஞ்சுட்டாங்க மக்கு பயவெல்லாம் எங்கடா இருக்குனாரு. சாவா மூவா சிங்கமே உன்னடிக்கே போது மக்கு பயல பெருமானி சிங்கமே என்று அந்த உருவிக்கிறாரே தவிர சிங்கத்து வாயில அப்பர் சுவாமி போகலாம் எல்லாம் அந்த போக முடியாது. ஏன் கேக்குறீங்க? நம்ம நம்ம ஆள் கதையெல்லாம் என்னது கேட்கறீங்க? அவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சது. அவர் ஆனா அந்த பின்னி ஒரு அளவுல இரண்டாம் பிள்ளை காலத்துலதான் இந்த திருமுறைக்கெல்லாம் ஓரளவு சொன்னாங்க. 12 திருமுறை அதன் பிறகு அந்த மாதிரி ஆள் வல்லியே சும்மா வேணும்னு பேச்சு என்ன பிரயோஜனம்? அந்த போஸ்டுக்கு வந்தா மட்டும் போதுமா? அந்த தகுதியை அலங்கரித்த பெருமை அவருக்கு தான். திருநெல்வேலி பக்கம் இருக்கவங்களை செய்வர்களுக்கு கொஞ்சம் அதிகப்பட்டு உண்டு. ஆமா திருநெல்வேலி பக்கம் அவர் அப்படி இருந்தாரு. அதெல்லாம் 12 திருமுறை வைக்கணும்ப்பா, அது வைக்கணும் வைக்கணும் சொன்னதெல்லாம் அவர் தான் ரொம்ப அருமையா. ஒரு பக்கம் ஒண்ணு செஞ்சார், அது எங்களுக்கு உடன்பாடுல திருப்பாவை திருவம்பாவை மாநாடு வச்சார். அது இரண்டையும் கலக்கப்படாது. இதனுடைய போக்கு நீக்குகள் வேற, அதனுடைய போக்கு நீக்கு வேற. அதுக்காக இதுக்கு இவங்க அவங்களை குறை சொல்ல வேணா, இவங்க அவங்க வாண்டு வீண்ட கொட்ட வேணா, வீண்டு வாண்ட கொட்ட வேணும். தனித்தனியா இருந்தப்போ அதை போய் ரெண்டும் இணைக்க வேணும். ஏன்னா இணைச்சா எங்க ஆள் பட்டிமண்டால என்ன பண்றான், எது உயர்ந்ததுங்கிறான், அடிச்சு உட்கார வைக்கணுங்கிறேன். ஆண்டாள் பாசுரமும் மணிவாசருடைய பாசுரத்துக்கு நீ எடை போடுறமே ஆளு அல்ல, எடை போடுறதுக்கு அவ்வளவு உனக்கு வந்துட்டு. அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு பெரிய தகுதி வாய்ந்தவர்கள். இவர் எடை போடுறாங்க, எடை போடலாமா போடலாமா? இதை செய்ய முருகாமுருகன் அவங்களுடைய போக்கு அனுபவம் வேறு, ஆண்டாள் இவங்க போக்கு அனுபவம் வேறு. சில பேர் கேட்பாங்க, ஐயா இந்த ரெண்டுக்கு என்ன வேற்றுமேன்னு. இதை செய்ய ராம ராம, ஏன்னா நீங்க திருப்பாவையும் கேட்கறதுனால சிவ சிவ ராம ராம. அம்மையாருடைய அனுபவம் அமைப்பு வேறு, மணிவாச பெருமானுடைய எழுச்சி அமைப்பு வேறு, திருவேறு செல்லியராதலும் வேறு, இருவேறு உலகத்தியத்தை திருக்குறள் தான் திருவேறு செல்லியராதலும் வேறு. அவ்வளவுதான், அதுதான் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது. ஏன்னா ரெண்டு பேரும் அவங்க பெரியவங்க, ரெண்டு பேரும் அவங்க பெரியவங்க, அம்மாவும் பெரியவங்க மணிவாசம் பெரியவங்க. இதை போய் நான் தீர்வு போறேன் அவ்வளவும் அவங்க வந்துருத என்ன செய்வீங்க? திருப்பாவை சொல்றேன், திருவும்பாவில என்னென்ன குறைவுன்னு சொல்லிட்டு இவன் அவன் குறையை சொல்லி ஆக இரண்டு பெரும் பேராசிரியருடைய குறையை கேட்பது நல்லதா? ஞானியுடைய குறையை பேசுவது நல்லதா? என்னென்ன பாவம் பண்ணணுமோ தீப்பறோம், இன்னமும் பாவம் கூடாது. அது ஒண்ணு செஞ்சார். மற்றதெல்லாம் ரொம்ப அருமையா அவர் காலத்துல உத்தரராம்பள காலத்துல செஞ்சதுல மிக அருமை. இந்த ஒரு அருமையான சிலையை எடுத்துட்டார். அவருடைய திருவடிகளுக்கெல்லாம் வணங்கி இருக்கணும். ஏன்னா சாவா மூவா சிங்கமே உன்னடிக்கே போதுகிறேன்னு சொன்னவொடனே சிங்கம் ஒண்ணு ஆண் திறந்திருக்கிற மாதிரி அதுக்குள்ள நாவுக்கரசர் சிந்திச்சா
3: இது சிவ
2: உண்மையா உன்னடிக்கே போதுகின்றேன் என்று 9 பாட்டு இருக்குது. அதை விட்டுட்டான் இந்த மூசா அவர் சிங்கம்னு உருவகிச்சார். பெருமான பெருமானே இது சிங்கம் அல்ல, ஒரு சொல்லம் அல்ல, நான் சொல்றேன் திருக்குறளுக்கு ஒரே இல்ல பரிமையில சிங்கம் பா அப்படிங்கிறோம். அப்படின்னா நல்ல முழுமையான அருமையான உரைன்னு இருக்கும். அது போல பெருமானை சிங்கமே உருவகித்தார தவிர சிங்க வாயில திருநாவுக்கரசர் போனார்னு வைக்கலாமா? என்னப்பா நீங்க ஆணைக்கரம்னா குதிரைக்கு போறோம்னு அறிஞ்சிருக்க. எனவே இதுக்கெல்லாம் என்னைக்கு ஒரு எழுத போறாங்களோ என்னைக்கு எழுத போறோமோ கலை யார் அருகே சரியாய் போற்றி. அப்போ அருகே சரிங்கிறது ஒரு ஊர் என்றும் கருதலாம், அருகே சரிங்கிறது பெருமானை சிங்கமையாக உருவகித்து சொல்லலாம். ஆனா ஊர் என்பது கொஞ்சம் சிறப்பா இருக்கும். ஆனா அது எங்க இருக்குன்னு தெரியல. போய் ஆராயும் யார் ஆராயும் கலை யார் அருகே சரியாய் போற்றி திருக்கடுக்குந்தில் செல்வா போற்றி. வம்பு இல்ல திருக்கடுக்குந்தில் செல்வா போற்றின்னா இதுக்கு இதுல அடாரா உடனே வம்பு இல்லன்னு பொறுப்பமர் பூவனத்து அரணியை போற்றி. அது வழக்கம் திருப்புவனம் அது நம்ம பாண்டி நாட்டு தலங்கள்ல ஒன்று. சரி அருவமும் உருவமும் ஆனாய் போற்றி. அதுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன் ஏன் அருவாக இருக்கணும் உருவாக இருக்கணும் சொல்லிங்களா. அருவமும் உருவமும் ஆனாய் போற்றி மருவிய கருணை மலையே போற்றி. கருணை மலையே என்ற காவாய் கனகத்திரளையே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி என்கிறது. அது போல கருணை மலையே போற்றி துரியமும் இறந்த சுடரே போற்றி. துரியமும் இறந்த சுடரே போற்றி. என்னது துரியம் என்பது இந்த இந்த தலை மேலே இருக்கிற ஒரு 12 அங்குலத்துக்கு மேலே இருக்கிற பகுதி அந்த துரியம் என்று சொல்வது. அது வந்து யோகியர் அந்த மூச்சு காற்றை அடக்கி இது இந்த தொலை வழியாக அந்த மூச்சு காற்றை மேலே செலுத்தணும் அந்த இடத்துல பெருமான் இருக்கிறார்னு சொல்றோம். அதையும் கடந்திருக்கிற சுடரே போற்றி பெரிவரிதாகிய தெளிவையே போற்றி. எங்களுக்கு எல்லாம் என்னதான் எடுத்தெடுத்து சொன்னாலும் கூட மேலும் எல்லா தன்மையும் உன்னை பற்றி தெரிந்து கொள்ள முடியாது. எங்களுடைய தெளிவுக்கு அரிதாக இருக்கின்ற பெருமானி வணக்கம். தோளாமுத்த சுடரே போற்றி. இந்த தோளான்னா தொலைக்காதன்னு அர்த்தம், தொலைக்காதன்னு அர்த்தம். கேள்வியால் தோற்கப்படாத துணி திருக்குறள் திருக்குறள் தோளான்னா தோற்கப்படாத தொலைக்கப்படாதன்னு என்ன செய்யாது கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செய்யுங்க. அது என்ன சொன்ன இந்த எல்லாருக்கும் காதுல வந்து தொலை இருக்குது. இது மாதிரி நல்ல செய்திகளே பல முறை கேள்வியாக இந்த காதுல தொலைச்சிருந்தாதான் உண்மையான தொலை இல்லைன்னா தொலை இல்லை அப்படின்ட்டு திருவள்ளுவர். சாமி நீங்க பாருங்க கண்ணாடி போட்டுருக்கல அடாரா இந்த தொலை தொலைகள்ட நல்ல செய்திகள் நுழைஞ்சு நுழைஞ்சிருக்கணும். அதில் அப்படி போட்டு தொலை வேண்டாம் இயல்பா இருக்கிற தொலை அதெல்லாம் தப்பு பரிமையில் பழைய துளை துளை என்றா பழைய துளை நீ பிறந்தவனே தான் தொலை இருக்குது காதுக்குள்ள. இது மாதிரி போய் அரிய செய்திகளை தேவாரமும் திருவாசகமும் சித்தாந்த சாத்திரமா இருக்கிற செய்திகளை எல்லாம் பல முறை அதுல காதுல கேட்டு கேட்டு அப்படி தொலைக்கப்படும் அந்த செய்தி அதெல்லாம் உண்மையான தொலைவுடைய செய்தி இல்லைன்னா சாதாரண தொலைவுடைய செய்திதான். இல்ல சார் என் காது நல்லா கேட்கும் சார் கேட்பினும் திருவள்ளுவர் கேளா தகையவே இந்த அக்கப்போர் செய்தியெல்லாம் உன் காது கேட்குது தெரியுது ஆனா ஆன்மீக செய்தியை கேட்டிருக்கா அந்த பக்கம் போறது இல்லைங்க அப்ப நீ கேட்கு. அப்போ என் நல்ல செய்திகளை கேட்ட செய்திதான் செவிடில்லாதது ஏனைய செய்திகளை கேட்டது செவிடு. என்ன சாமி இப்படி இருக்கீங்க என் பட்டியல நான் செவிடுன்னு எழுதுறேன். உச்ச நீதிமன்றம் போ முன்ஜாமீன் வாங்குறேன் போ அருமையாங்க பழைய துளை துளை என்றாம் பரிமையில் எழுதணும் என்ன மனுஷன் தோளா முத்த அப்படின்னா தோற்கப்படாத அதாவது துளை செய்யப்படாத முத்த சுடரே போட்டு நீ முத்துன்னு சொல்லலாம். அந்த முத்து கருவி கிருவி போட்டு துளைக்கப்பட்ட முத்து அல்ல கருவிகளால் துளைக்கப்படாத முழு முத்து அந்த முழு முத்துன்னு ஒன்னு சொல்லணும். முத்தே போற்றி முத்தச்சுடரே போற்றி ஆளானவர்களுக்கு அன்பா போற்றி. யார் உங்ககிட்ட அடியவர்களா இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீ அன்பு செலுத்துவாய் அன்பா

கொள்ளுமலை போற்றி என்றார் முன்னும் முன்னும். அப்படி பெரிய ஆறாது என்ன சுவைக்க சுவைக்க சுவைக்க சுவைக்க தவிட்டாத இன்பத்தை தருகின்ற பெருமான். பெம்மான் பேர் ஆயிரம் உடைப்பெம்மான் போற்றி. ஆயிரம் கூட கூட சும்மா ஆயிரம் ஆயிரமா இருக்க ஒரு எண்ணிக்கையை மேற்க தவிர சரிய ஆயிரம் அர்த்தம் அல்ல. சரி ஆயிரம் எத்தனையோ பெயருடையவன், எத்தனையோ பெயர் பின்னி இருக்கின்ற ஆன்மாக்கள் சொல்ல இருக்கின்றன. இப்ப இதுவரைக்கும் நம்ம எத்தனையோ அருளாளர்கள் அந்த பெருமானை வாய்விட்டு அழைத்திருக்கிறார்கள். இன்னும் பின்னே வருகிற சமுதாயம் என்ன எத்தனை எத்தனை ஆன்மாக்கள் என்னென்ன பெயர் கிடைக்கிறதோ, அதனால எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் பெயருடையவன் நம்முடைய பெருமான். பேராயிரம் உடை பெம்மான் போற்றி அருமை அருமை. தாலி அருகின் தாராய் போற்றி. தாலின்னா அருகம்புல், அருகம்புல் மாலை அணிந்தவனி பெருமானுக்கு அருகம்புல். அப்ப மூத்த பிள்ளையாருக்கு சரி, விநாயகருக்கு நிறைய அருகம்புல் இருக்கும், இவருக்கும் தாலி அடிக்கல. அருகினை முடித்தோனை ஆதாரம் ஆனவனை மழு உழைப்பிடித்தோனை.

அருகந்தாத அருகினை முடித்தோணி அருகம்புல் அணிந்தவனி ஆதாரம் ஆனவனை எல்லா உயிர்களுக்கும் அவன் தான் அடித்தளமாக இருப்பான். அவர் கையில் என்ன சாமி வச்சிருப்பார்? மழு ஊழை பிடித்தோனை, கையில ஒரு மழுவும் மானும். இன்னும் என்ன சாமி? மா காளி நானமுனம் அவைதான் நடித்தோனை, காளியே பயப்படும்படியாக நடித்தானா? அப்படிப்பட்டவன் தான் எங்க பிள்ளைக்கு அப்பா. மாதாதையே எனவும் வருவோ நீ அர்ணகநாதனுடைய இனிப்பு. என்ன இனிப்புன்னா சைவனத்துடைய இனிப்பு. ஏன்னா இவன் போட்டு முட்டி மதிக்கிற நாராயணன் அப்படின்னா சரி, அது யாரு? எங்க பிள்ளையினுடைய மாமா பண்ணது சிவ சிவ சிவ சிவ. அது யாரு? எங்க அப்பா, எங்க பிள்ளையினுடைய அப்பா. உறவுப்பா, உறவே போற்றி. இந்த திருமுருகன் திருப்புகள்ல என்ன ஒரு அருமின்னு கேட்டா, இன்னாருக்கு மருகனி என்று போது வைணவம் வந்துருது, இன்னாருக்கு மைந்தனி என்று வரும்போது சிவம் வந்துருது, பம்பெல்லாம் போச்சு. அப்படி அப்படி ஒரு பாணி எது அப்படி அவருக்கு அந்த முருகப்பெருமானு சொல்லும் போது சொல்லுவதற்கு இடமும் இருக்குது. அரியணி முடித்தோனி ஆதாரமானவன், மழுவொழி பிடித்தோனி மாகாளி நானமனும் அவைதன் அடித்தோனி மாதாதையே எனவும் வருவோனி. பலகலை படித்தோது பாவான லாவிலூரை இருதரண வித்தார கோலாகுதா உயிர்த்து பரந்தசி குறப்பாவி தோல்மேகு மோவூறு மணவாளா பள்ளி நாச்சியார் பதும வயலை பூவ நீதேவராக பழனிவர் கற்பூர கோலாகலா அமர பெருமாளி. அப்பா வந்து ரொம்ப சின்ன பிள்ளையில பாரியார் சுவாமிகள் ஒரு அந்த சின்ன பசங்க கிடையாது, மூணு காசு அப்ப மூணு காசு இதை வாங்கி. ஆனா ஆறு படை வீடும் ஒவ்வொரு திருப்பூர் போட்டு முதல் இது கைத்தல் வைக்கணும், அடுத்து ஒன்பது திரு தேர்மணி, திருப்பரங்குன்றத்துக்கு உனைத்தினம் தொழுதலன், திருச்செந்தூருக்கு கொம்பனை ஆர்க்காது மோதிரு, பழனிக்கு தலைவலி மறுத்து எடுக்காமலை சோகசுரம், சுவாமிமலைக்கு சரணகமல ஆலயத்தை அறிவிச்சு நேரம் வச்சது, நம்முடைய திருத்தணிக்கு நிலையா சமுத்திரமான சம்சாரம், நம்முடைய பழமுரு சோலைக்கு வாஜினை அடர்ந்த வேல்விடியர்தங்கள் போட்டு கடைசியில நிறுதரார்கொடு காலா ஜெய ஜெய துறகளிய திடுவேலா ஜெய ஜெய அந்த பாட்டை போட்டு மூணு தான். அதான் முதல் முதல்ல அவங்க அப்பா வருது நெற்று பண்றா. அப்பா இல்லை, ஆனால் அவள் சொன்ன நீட்டு விட ஒருத்தர் கேட்டார், இந்த இளைஞர் உலகம் வளரணும்னா என்னையா பண்ணும்னர், பெற்றோர் தான் பொறுப்பு, வேற யாரும் இல்லை. அது இப்ப சும்மா பெற்றோர் பெற்றோராவே இல்லை, மன்னிக்கணும் என்னையும் சேர்த்து. இந்த அஞ்சாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் வரும்போதே இப்படி சொல்லணும், இல்லைன்னா நிச்சயம் வளர போறதில்லை, குட்டியோராதான் போடணும், நம்முடைய பிள்ளைங்க பிள்ளைங்களா ஆகாது. என்ன பண்ண சாயந்தரம் உட்கார்ந்து அந்த விளக்கல படிக்கும் போதே மூஞ்சிய பாப்பாங்க, நெத்தியில ஒண்ணும் இல்லைன்னு நாய எந்திரி மோச கடவுள் தெரிஞ்சு இல்லாம என்ன படிப்பு வந்துருக்கு, ஜீவ ஜீவ ஜீவ ஜீவ ஜீவ ஜீவ என்னமோ அப்படி எல்லாம் செய்யறாங்க. அதனால அந்த ஆறு திருப்பூர் நான் கூட அதை படிப்பு நினைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல அருமையான திருப்பூர் உள்ளது. அது காரணமா திருப்பூர் போய் தட்டி கொடுக்குறதுல அது ரொம்ப அருமையா ஒவ்வொரு திருப்பூரும் அந்த மாதிரி ஒரு ஆறே ஆறு முன்னால கைத்தல் நிறைகணி இது இந்த இந்திரதர திருமணி, பின்னால வந்து நிறுதலாற்கூறு காலாஜே ஜே சுரகல் ஏத்திரு வேளாஜே ஜே நிறைவேளாத்திர பாலாஜே ஜே விரலான நெடிய வேற்படை யானை ஜே ஜே அந்த மாதிரியான பாட்டு, அது மங்கள பாட்டது. இப்படியா ஒரு சின்ன நூல் தொகுத்து எல்லாத்தையும் கொடுத்தது பாராயணத்து. அதுதான் முதல் முதல் திருப்பூர்னு படிச்சது நான் அறிவோம். எப்ப 8 வயசு 9 இதா இருக்கும்போது முருகா. எனவே தாலி அருகின் தாராய் போற்றி, தாலி அருகுன்னா அருகம்புல், நீரொளி ஆகிய நிறுத்தா போற்றி நீள் ஒளியினர். என்ன கேட்டா, இப்ப எல்லா ஒளியும் ஒரு காலத்துல இருந்து கொஞ்சம் அப்படி சுருங்கும், ஆனால் பெருமானுடைய ஒளி ஒன்றுதான் வளர்ந்து கொண்டே போகும்.
அருமையா திருப்பி பாவல ஒளி வளரு விளக்கே என்ன பாருங்க அப்படி நெருக்கமா உலத்தில உண்டே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே. அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா ஒளியும் காலப்போக்கில் மங்கும். பெருமானி நீ ஒளி வளர் விளக்கே. அதான் இங்க ரொம்ப அருமையாக ஒளி வளர் நீரொளியாகிய நிறுத்தா போற்றி சந்தன சாந்தின் சுந்தர போற்றி. சந்தன சாந்தின் சுந்தர போற்றி. நம்ம ஏதாவது கல்யாணம் போயிட்டு போனோம்னா சந்தனம் கொடுக்குறாங்க. முன்னெல்லாம் சந்தனம்னா உடம்பெல்லாம் பூசுவாங்க, இப்படி கிடையாது. ஒரு டவாரா வச்சுக்கிட்டு 3000 பேர் எடுத்துக்கிறோம். ஏன் தொட்டும் தொடாமல்தான், பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும். முன்னெல்லாம் நெஞ்செல்லாம் பூசி உடம்பெல்லாம் பூசி அப்படிதான் இருந்த காலம். இப்ப அப்படி இல்ல, தொட்டும் தொடாம கூட சந்தனத்தை கொஞ்சம் கழுத்துல வச்சிருப்பாங்களாம். அப்போ யார் பார்த்தா, யார் பெண்களும் ஒரு கால எல்லையில் சந்தனத்தை உடம்பெல்லாம் பூச மாட்டாங்க. பெருமான் சந்தனம் சொன்னா பக்தியா எடுத்துக்கிட்டு இது யார் சார் பார்த்த அந்த நாகரீகத்தை? நம்முடைய திருமுறைகள் ஞானசம்பந்த பெருமான் மங்கையர்கரசியாரை பாராட்டுகிறார்.

ஏன்னா கணவனுக்கு திருநீர் பிடிக்காது, நெற்றி வச்சுக்கிட்டா கண்டு கூட்டு கேட்டு முடியும்னு சொல்லணும். ஆனா திருநீரோ இடாத பழக்கம் அவருக்கு முடியல அந்த மாவுக்கு. பாவம், ஏன்னா சோழர்களுடைய பெண்ணது, சோழர்கள் எவனுமே சைவந்த வேற மாறினதே கிடையாது ஒரு ஆள் கூட. அப்படி இருந்த காலம். அதனால வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சோழ நாட்டு பெண்ணது திருநீரோ கணவனுக்கு பிடிக்கல, கணவனுக்கு பிடிக்காது சிந்திக்க கூடாது, ஆனா ஆன்மாவோ தந்து திருநீர் அணியும் நினைப்பு, அதனால நெஞ்சில் அப்படி பட்டும் படாது. அதை கண்டு ஞான சம்பந்தர் உள்ளம் ஒரு அருமையா பாடுது. எப்படி சாமி மங்கையர்கரசியா இருப்பாங்க, நீங்க கொடுத்து வச்சீங்க அந்த அம்மாவை பார்க்க எங்களுக்கு தெரியினார், உட்கார ராஜா மங்கையர்கரசியார் தானே பார்க்கணும், ஒரு நீண்ட லாங் செயின் போட்டிருப்பாங்களா, கண்ணு முடிக்க முத்தின் தாழ்வாடமும், முத்துக்களாலான தாழ்வடம். ஏன்னா பாண்டி நாட்டிலே முத்து பேர் போனது, அதனால பாத்தீங்களா ரொம்ப டிசைன் லாங் செயின் ஒண்ணுதான். நிறைய போட்டுக்கிறதும் முத்தின் தாழ்வ, அப்புறம் சந்தன கோழம்பும் அப்படிங்களா, நீரும் திருநீரும் அது எங்க இருக்குங்க, மார்பில் மூயங்க, நெத்தில இருந்த கணவனா இருக்கு பிடிக்கல, தந்தைய மரபோ அது இட்டே பழக்கப்பட்ட மரபு, அதனால மார்பின் முயங்க. ஏன்னா கொஞ்சம் அப்படி பட்டம் படாமல் இருக்கும், தந்தனமும் இருக்கும், தெளிவும் இருக்கும். சிவசிவ இப்படி காட்டினாரே ஞான சம்பந்தர். ஏன் அங்க இருக்கிற யாரு நீங்க எல்லாம் பார்க்க முடியாதுடா, கொடுத்து வைக்கலடா, நான் பார்த்தோம்ப்பா நீங்களும் பாருங்க.

0: சுதாமூர்த்தியில விட்டோம்னா இந்த பாட்டுலாம் ஆருமையா படும். ஆனா இது பாரு மாட்டாங்க, இது நாலஞ்சா பாட்டு அங்கே இருக்கிறசி பல பேர் போன் பாவி ஒண்ணுதான் ட்ரேட் மார்க். இதெல்லாம் பின்னால மூணாவது நாலாவது பாட்டு, அதனால கொஞ்சம் தெரிவிங்க. அந்த முதல் பாட்டுனா அடிப்பிச்சுடாங்க, மங்கையக்கரசி வளவர் போன் பாவை அருமையா பாடுவாங்க. என்ன பண்றது? எனவே தாலி சந்தன சாந்தின் சுந்தர போற்றி, அதனால சந்தன பெருமானுக்கு அப்படி பண்ணல, யாருக்காகவும் மறைக்க வேண்டியது இல்லை, நல்ல அருமையா சந்தனம் பூசிட்டே இருப்பாங்க.
1: திருச்சிற்றம்பலம் சைவன் டாக்டரின் அன்பார்ந்த நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு, தலைப்பு திருமந்திரம் யான உரை, வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரை செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. எல்லாமுள்ள சிவபெருமான் திருவடியை சிந்தித்து மனம் மொழி மெய்களால் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களை வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைக்கு பெருமைமிகு செந்தமிழ் சிவ ஆகமமாகிய திருமந்திரத்திலே பாயிரம் என்ற தலைப்பில் உள்ள சில செய்திகளை இறைவன் உணர்த்தியதை நாம் இன்று சிந்திப்போம். பாயிரம் என்று சொல்லுகின்ற பொழுது அது முன்னுரையாகவும் அதே நேரத்தில் வரலாறாகவும் இருக்கும். பாயிரம் பொது பாயிரம் என்ற ஒன்று உண்டு, சிறப்பு பாயிரம் என்ற ஒன்று உண்டு. பொது பாயிரம் என்று சொன்னால் நூலை பற்றிய பொதுவான ஒரு முன்னுரையை கொடுப்பது, நூலுக்குள்ள பொதுநிலை. சிறப்பு பாயிரம் என்று சொன்னால் நாம் எந்த நூலை பற்றி பேசுகின்றோமோ அந்த நூலில் இருக்கக்கூடிய செய்திகளை சுருக்கமாக ஒரு அறிமுக உரையாக முன்னுரையாக கொடுக்கப்படுவது சிறப்பு பாயிரம். அந்த சிறப்பு பாயிரத்தில் தான் இன்று பேசுகின்றோம். இப்ப திருமந்திரத்தில் ஒன்பது தந்திரங்களில் நாம் சிந்திக்கப் போகின்ற செய்தியை சுருக்கமாக சொல்லக்கூடிய பகுதி இது. இந்த திருமந்திரம் ஆசிரியப்பாவினால் அருளப்பட்ட நூல். இதில் உள்ள அத்தனை பாடல்களுமே ஏகாரம், ஏகாரத்தில் முடியும். இது இரண்டும் இந்த நூலுக்குள்ள ஒரு சிறப்பு. பொதுவாக இந்த திருமந்திரத்தை பற்றி நான் அடிக்கடி கூறுவது உண்டு. இதில் நான்கு வரிகள் இருந்தாலும் இந்த முதல் வரியானது சற்று எளிமையாகவும், இரண்டாவது வரி

உள்ளன. இதில் முதல் பாடலிலே இந்த பாயிரம், அதிலே சிவபெருமானுடைய பெருமை, சிவத்தை பற்றி கூறுகின்ற நூல், அப்ப சைவ ஆகமங்களினுடைய பிழிவு, 28 ஆகமங்களினுடைய பிழிவு, அந்த 28 ஆகமங்களையும் 9 தந்திரங்களில் வைத்து அதை 9 ஆகமங்களுடைய பிழிவாக இதில் கொடுக்கப்பட்டுள்ளன. இது சைவ நூல் என்பதனால் இது சிவபெருமானுடைய பெருமையை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் எங்கு யாவரும் இல்லை. இப்ப சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, இது திருமந்திரத்திலே திருமூலர் கண்ட அனுபவம். ஒவ்வொரு அருளாளர்களும் தான் அடைந்த அந்த அனுபவங்களைத்தான் பாடல்களாக பதிவு செய்வார்கள். மாணிக்க வாசகருடைய அனுபவம் திருவாசகத்தில் இருக்கும், சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அனுபவம் சுந்தரர் தேவாரத்தில் இருக்கும், அதே போல அப்பர் பெருமானுடைய அவருடைய அருள் அனுபவம் அவருடைய 4, 5, 6 திருமுறைகளிலே இருக்கும். திருஞான சம்பந்தருடைய அருள் அனுபவம் அவர் அருளிய 1, 2, 3 திருமுறைகளிலே இருக்கும். அதே போன்று ஒவ்வொரு அருளாளர்களும் தான் அடைந்த அனுபவங்களை அந்த தன் இறைவன் உணர்த்திய வண்ணம் பாடல்களாக, அதாவது பணுவல்களாக, அதை ஆங்கிலத்தில் ஹைம்னு சொல்லுவாங்க, அந்த பாடல்களாக அவர்கள் பதிவு செய்வார். அப்படி திருமூலருடைய அனுபவம் திருமந்திரமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அப்போ சிவனோடு ஒக்கும் தெய்வம், சிவம் என்றால் மங்களம் என்று ஒரு பொருள். தான் மங்களமாக இருந்து கொண்டு தன்னை அடைந்தவர்களுக்கும் இன்பத்தை தருபவன், அதான் சிவன் பேர். தன்னடைந்தாருக்கு இன்பங்கள் தருவானை, இது திருஞான சம்பந்தருடைய வாக்கு. அப்ப தானும் மங்களமாக இருப்பவன் சிவன். அந்த சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. அப்ப தேடினும் இல்லை அப்படின்னா அவர் அடைந்த அனுபவம், there is no god like சிவா அப்படின்னு சொல்லலாம். திருமூலருடைய அனுபவம், சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. ஒப்புதல் அப்படின்னு சொல்றோம். தனக்கு ஓமை இல்லாதான் தால் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது. இது வள்ளுவம் பேசுகிறது, குறள் பேசுகிறது. அது தனக்கு ஓமை இல்லாதான், இன்கம்பேரபிள், இன்கம்பேரபிள் அப்படின்னா அந்த அந்த அந்த இறைவனுக்கு நிகராக ஒரு பொருள் வேறு ஒன்று இருக்கக்கூடாது, அதுதான் சிவம்னு பேர். அவனோடு ஒப்பார், அப்ப உலகத்தில் உள்ள பொருள்கள், உலகத்தில் உள்ள ஆன்மாக்கள், யாருமே தேவராக இருந்தாலும் சரி மக்களாக இருந்தாலும் சரி யாருமே அவருக்கு நிகரில்லை. அப்ப இறைவன் ஒருவன், அந்த ஒரே கடவுள் தான் உலகெங்கும் பரவியிருக்கிறான், உலகெங்கும் நிறைந்திருக்கிறான், உலகெங்கும் கலந்திருக்கிறான், உலகெங்கும் கலந்து இருக்கக்கூடிய நிலையில்தான் அவன் இறைவன். எல்லாம் தெரிந்தவன், எப்பொழுதும் எக்காலத்தும் எப்பொழுதும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பரம்பொருள், அதுதான் நம்ம சச்சிதானந்தம் சொல்றது. அது சச்சிதானந்தமாக இருப்பவன், இது சொரூப இலக்கணம்னு பேர். சொரூப இலக்கணம் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாது. தடத்த இலக்கணம் அப்படின்னு சொன்னா அந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய நிலை, பொதுநிலை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உருவம் தாங்கி வருதல், அப்போ உருவம் ஒரு தடுத்த நிலையில் வந்துடும். ஸ்வரூபம்ங்கிறது வந்து சச்சிதானந்த நிலை. அந்த சச்சிதா நிலந்துக்கு பேர் தான் அந்த சிவம் அப்படின்னு சொல்றது. அப்ப சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. இப்போ உலகத்தில் இறைவனுக்கு நிகரான மக்களோ மானிடரோ தேவரோ உலகத்தில் யாரும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. அப்படிப்பட்ட இறைவன் அவன் இங்கே இருக்கிறான். அடைமொழி இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு, புவனம் கடந்து அன்று, புவனம் கடந்து. அப்போ

அதாவது உலகம், புவனம், அண்டம், பேரண்டம், இப்படி நம்ம போயிட்டே போகணும். இது புவனம் கடந்துன்னா எத்தனையோ புவனங்கள், புவனம் கடந்து எல்லா உலகங்களையும் கடந்திருக்கின்றான். புவனம் கடந்து அன்று பொன்னொளி மின்னும். அப்ப அந்த புவனம் கடந்து இருக்கக்கூடிய உலகளாமுணர்ந்து ஓதற்கறியவன், பெரிய புராணம், உலகளாமுணர்ந்து ஓதற்கு அறியவன் அப்படிங்கிறார். உலகளாம்ங்கிறார். இப்ப எத்தனையோ உலகங்கள், இப்ப நமக்கு தெரிஞ்சது இந்த சோலார் சிஸ்டம் ஒண்ணுதான், ஆனா இது உலகங்கள் நிறைய இருக்கு. அப்பர் பெருமானே எல்லா உலகமும் ஆனாய் நீயம்பார். அப்போ அந்த அந்த நிலையில பார்க்கும் பொழுது அவர் வந்து சொரூப இலக்கணம், அந்த இறைவன் உருவம் தாங்கி வருகிறான். கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி, இப்ப உருவம் தாங்கி வருகிறான். இப்ப உருவம் தாங்கி வருகின்ற பொழுது அது பொது இலக்கணமாகிதான். அந்த பொது இலக்கணம் வருகின்ற பொழுதுதான் அந்த அருவம், அரு உருவம், உருவம் என்ற மூன்று நிலைகள் வரும். பொன்னொளி மின்னும் அப்படியே அந்த உடம்ப பார்த்தீங்கன்னா தக தக தகன் மின்னும், சிவபெருமானுடைய மேனி. அது பார்த்தீங்கன்னா அந்த அதாவது வந்து அந்த பிழம்பு, நெருப்பு பிழம்புன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த தீவண்ணத்தன் அப்படிம்பாங்க, அந்தி வண்ணத்தன் அப்படிம்பாங்க, பொன்னாரி மீனியனையம்பாங்க. அதாவது இந்த அந்த உடம்பு பார்த்தீங்கன்னா தக தக தக தகன் இருக்கும், ஆயிரம் கோடி சூரிய பிரகாசமும் பாங்க. அதுதான் நம்மளுடைய பொன்னொளி மின்னும். அப்ப அந்த அந்த உடம்பு பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தரமூர்த்தி நாயனனுடைய தேவாரத்தில் சொல்லுவார், பொன்னா

0: இது சுந்தரருடைய பாடல். பொன்னாரி மேனியனேங்கிற சுந்தரமூர்த்தி நாயனார். அப்ப சுந்தரமூர்த்தினர் பொன்னாரி மேனியனே என்று எடுக்கக்கூடிய அந்த பாடலுக்கு, அந்த தமிழ் வரிகளுக்கு அடித்தளம் இட்டவர் நம்முடைய திருமூலர். பொன்மொழி மின்னும் அந்த உடம்பு பார்த்தீங்கன்னா தக தகது அவருடைய உடம்பு பொன்மொழியா, இவருடைய தான் ஒளியை வந்து சூரியனை கொடுத்தாராம். சூரியனுக்கு ஒளி எப்படி கிடைச்சது அப்படின்னு பார்க்கணும். சூரியனுக்கு ஒளி எப்படி கிடைக்கும் அப்படின்னா, சூரியனுக்கு ஒளியை கொடுத்தது சிவபெருமான் தான். ஏன்னா அருக்கனில் சோதி அமைத்தோல் காண்க, அருக்கன சூரியன். அப்ப அருக்கன் என்ற சூரியனுக்கு ஒளியை கொடுத்தவன் இறைவன். நமக்கு சூரிய கொடியே தெரியும், சூரியனுடைய பிரகாசம் எப்படி இருக்கு நமக்கு தெரியும். அப்ப சூரியனுக்கு வந்து ஒளி கொடுக்கணும்னா, இப்ப சிவபெருமானுடைய ஒளி எவ்வளவு பெரிய ஒளி? இப்போ 1 லட்சம் ரூபா ஒருத்தர் கடன் கொடுக்கணும்னா பல கோடி வச்சிருக்கணும். கோடீஸ்வரம் தான் லட்சம் கடன் கொடுக்க முடியும். அப்போ அவ்வளவு பிரகாசமான ஜோதி, அதனாலதான் அருட்பெரும் ஜோதின்னார் திருவம்பாவையில. ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதின்னார் மாணிக்க வாசகர். அப்ப அந்த ஜோதிமயமான இறைவன், அந்த இறைவன் பொன்னொளி மின்னும் தவண சடைமுடி. இந்த தவணம் அப்படின்னு சொன்னா அந்த நெருப்பு கலர், அந்த முடி பார்த்தா செஞ்சடைன்னு பாங்க, சிவப்பா இருக்கும். ரெண்டாவது தவண சடைங்கிறதுக்கு இந்த சடையா பாத்தீங்கன்னா ஞானத்தினுடைய அடையாளம். சிவபெருமானுக்கு சடை போட்டிருப்பாரு, அப்படி சடையெல்லாம் அப்படி போட்டிருப்பாரு. பிங்ககன்னு பேரு சிவபெருமானுக்கு, ஒரு பேர் பிங்ககன்னு சொல்லுவாங்க. அந்த பிங்ககன் அப்படின்னு சொன்னா இந்த தலைக்கோளம் உள்ளவன், அதாவது இந்த பின்னி போட்டிருக்கும். அது யாருக்குன்னா சடைதான் ஞானத்தின் அடையாளம். அப்போ அந்த தவக்கோளம் உடையவன், தவத்தினுடைய பயனாய் உள்ளவன் அப்படின்னு சொல்லணும். அப்ப தவண சடைமுடி, அந்த தலைமுடியை தாங்கிக் கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட இறைவன் எங்கே உரைகின்றான்? த காட் ரிசைட்ஸ் இன் எவ்ரிபடிஸ் ஹார்ட் அப்படின்னு. எங்கே உரைகிறான்? ஒவ்வொருவருடைய ஆன்மாவில் உரைகிறான். நெஞ்ச தாமரைங்கிறாங்க. இந்த தாமரைங்கிறது இந்த அநாகத சக்கரம்னு சொல்றது. அநாகத சக்கரம் சொன்னா அந்த நெஞ்சுக்குழி, அதுதான் நமக்கு. அதாவது நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தாய், நெஞ்சத்துல இடமா வைக்கணும். ஞானியர்கள் வந்து இறைவனை வழிபடக்கூடிய இடம் அநாகத சக்கரம். யோகியர்கள் இறைவனை வழிபாடுகின்ற இடம் பூர்வ மத்தி. இது ஞான நூலாக இருப்ப, இப்ப ஞானத்தை பற்றி நாம் பேசுகின்ற பொழுது தாமரை இறை, இந்த அடியார்களுடைய உள்ள தாமரையில், மனத்தாமரையில் இறைவன் வீட்டிருக்கிறான். அப்ப எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய இறைவன் அடியார்களுடைய உள்ளத்திலும் இருக்கிறான். உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறைவன் அடியவர்களுடைய உள்ளத்தை விட்டு நீங்கவில்லை. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இது மாணிக்க வாசகர். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ் வாழ்க. அப்போ மாணிக்க வாசகருடைய உள்ளத்தை விட்டு இறைவன் நீங்கவில்லைன்னு பொருள். இது ஒரு பாடலை சொல்வார் நம்முடைய திருவாசகத்துல, வெண்பாவில சொல்லுவார். வெண்பாவில, இன்பம் பெருக்கி இருளகற்றி எங்கியாண்டும் துன்பம் துறவுறுத்து சோதியாய் அன்பமைத்து சீரான் பெருந்துறையான் என்னுடைய சிந்தையை ஊராக கொண்டான் உவந்து. அப்ப சிவபெருமான் மாணிக்க வாசகருடைய உள்ளத்தில் மகிழ்ந்து அமர்ந்திருக்கிறான் அப்படின்னு சொல்றார். இது மாணிக்க வாசகருடைய அனுபவம். அதே போல திருமூலருடைய அனுபவம் தாமரை ஆணை. அப்ப திருமூலருடைய உள்ளத்திலும் இறைவன் மகிழ்ந்து இருக்கிறான். இப்ப தாமரை அப்படிங்கறத இன்னொரு வகையாகவும் விளக்கம் கொடுக்கலாம். இந்த மறைனா மான் அர்த்தம். தா மா மறைனா தாவுகின்ற மான். அப்ப இந்த பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய திருக்கரத்துல பாத்தீங்கன்னா மானும் மழுவும் இருக்கும். அப்ப அந்த மான்கிறது தாவுகின்ற மானை இறைவன் தன்னுடைய திருக்கரத்தில் வைத்திருக்கிறான். அது என்னன்னா, அது ஒரு சிறப்பு இருக்கு. இந்த மான் வந்து சத்தத்தை யாரும் கேட்டிருக்கீங்களான்னு தெரியல. மான் ரொம்ப சவுண்டு போ சவுண்டு சவுண்டு மானினுடைய அந்த கத்தும் பொழுது ரொம்ப கத்துமா. அப்ப அவ்வளோ பெரிய அந்த சத்தத்தையே அவர் தாங்கிக்கிட்டு கையில் வச்சிருக்கிறார். அதான் தேவாரம் திருவாசகம் இந்த மாதிரி திருமுறைகள் எல்லாம் படிக்கிறவங்க பாடுறவங்க எப்படி வேணாலும் பாடலாம். அந்த பன்முறையோடு பாடினா நல்லது. அதான் பண் சுமந்த பாடல். சரி, பண் தெரியாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, உள்ள முருகி அவர்கள் பாடினால் இறைவன் கேட்பான். ஏன்னா அவ்வளவு பெரிய சத்தம் போடுகின்ற அந்த மானையே தன்னுடைய கரத்தில் ஏந்தி அதையே கேட்டுக்கொண்டிருக்கின்ற இறைவன் அடியவர்களுடைய அனுபவத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தையை நிச்சயமாக கேட்பான். அதனால யாரு வேண்டுமானாலும் திருமுறைகளை பாடலாம், திருமுறைகளை ஓதலாம். இந்த ஓதுதல் என்பது உள்ளமும் சேர்ந்து பாடணும். இந்த பாடுறதுங்கிறது பாடுறதுங்கிறது வந்து வாய் மட்டும் பாடுறது. ஆனா ஓதுதல் என்பது உள்ளமும் சேர்ந்து பாடணும். உள்ளமும் சேர்ந்ததான் இவர் ஓதல்னு பேர். அதான் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். அப்ப திருமுறைகளை ஓதாமல் ஒரு நாளும் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். நிச்சயமாக சிவபெருமான் கேட்டு மகிழ்வார். அதுதான் இந்த அவ்வளவு ரகசியங்களையும் இந்த முதல் பாடலிலே அவரு சிவபெருமானுடைய பெருமைகளை சொல்லுகின்றார். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, சிவபெருமானை போற்றி வணங்க வேண்டும். போற்றுதல் அப்படின்னு சொன்னா அவருடைய பெருமையை பேசுதல். போற்றி அந்த இறைவனை வந்து போற்றுதல் அப்படின்னாவே அதுக்கே புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதுக்கு நம்ம வந்து அந்த பாடலை எப்படி எடுக்கிற, அந்த வரிகளை எப்படி எடுக்க முடியாது. அது நால்வேறு மக்களுடைய தேவார திருவாசகளிலிருந்தே அந்த போற்றி நம்ம எடுத்துக்கலாம். அந்த போற்றி வணங்குதல்ங்கிறது அது ஒரு இறைவனை வணங்க வேண்டிய முறையில் அது ஒன்று. அப்படி வணங்கினால் சிவபெருமானுடைய அருளை எளிமையாக பெற முடியும். அந்த சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? சிவன் பெருமானை வணங்க வேண்டும். வணங்க தலை வைத்துங்கிறார். வணங்க தலை வைத்து அந்த தலை எதுக்கு இருக்குன்னா, இறைவனை வணங்குவதற்கு தான் தலை. இறைவனை வணங்குவதால் தலை. திருவள்ளுவர் பாடலை சொல்லுவார், கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. தாளை வணங்கா தலை, இறைவனுடைய தாளை வணங்கா தலை. அப்ப இறைவனுடைய இறைவனுடைய திருவடியை வணங்காத தலை, அது இருந்தும் பயனில்லைங்கிறார். அந்த அந்த அந்த பாடல் ரொம்ப நல்லா உற்று கவனிக்கணும். அந்த கோளில் அப்படிங்கிறது கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். கொள்ளுதல் இல்லாத அந்த கோள், கொள் கொள்னா ஏற்றுக்கொள்ளுதல், கொள்ளுதல்ங்கிறது அந்த கோள்னு வந்திருக்காங்க, அது இலக்கணத்தில் வரும் அது. அப்ப கோளில் பொறியில் குணம் இலவே. அப்ப கோள்னா கொள்ளுதல் இல்லாத பொறி, கோளில் குணம் இலவே. அப்ப இந்த கண் இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த கண் அப்படின்னு சொன்னா பார்க்கணும். அப்ப கொள்ளுதல் என்ற தன்மை உண்டு. அப்ப கொள்ளுதல் என்ற ஒரு தன்மை இல்லாத பொறி கண் இருந்தும் குருடு. இப்ப காது இருக்குன்னு வச்சுமே, இந்த காது வந்து அதை கேட்கணும், கேட்டாதான் அது இவருக்கு செவி. அப்ப அது அந்த அந்த அந்த கொள்ளுதல் தன்மை இல்லாத பொறி செவிடுன்னு பேர். அப்ப ஒரு பொறின்னு இருந்தா அதுக்கு பயன் இருக்கணும். அப்போ கண் இல்லாதவர்களுக்கு கண் இருந்தும் குருடு, காது இருந்தும் செவிடு, அதே மாதிரி வாய் இருந்தா பேசணும். வாயே வாழ்த்து கண்டாயினர் அப்பர் பெருமான். அப்ப அந்த வாய் இருந்தும் பேச முடியலன்னா அது பேரு ஊமை. அப்ப ஒரு ஒரு பொறி இருந்தால் அதனுடைய பலன் இருக்க வேண்டும், அதனுடைய தன்மை இருக்க அங்க இருக்க வேண்டும், அப்பதான் அது முழு பலன். இப்ப தலைன்னு வச்சுங்களேன், இப்ப தலை ஒரு பொறி தானே, மெய் வாய் கண் மூக்கு செவி, அப்ப தலை ஒன்றுங்க. அப்ப தலை அதுக்கு ஒரு பலன். அப்ப இறைவனை வணங்காத தலை, அப்ப தலை இருந்தும் பயனில்லை. இப்ப குருடு செவிடு ஊமை என்பது போல தலை இல்லாதவர்கள் என்ன சொல்லுவாங்க? தலை இல்லாதவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தலையில்லாத முண்டம் சொல்லுவாங்க. அப்ப இறைவனை யார் யார் வணங்கவில்லையோ அவர்களுக்கு தலை இருந்தும் பயனில்லை. எவ்வளவு, அதாவது அதனாலதான் திருக்குறள் நம்ம ஆழ்ந்து படிக்கணும். அப்படிப்பட்ட இறைவன் யாரு பார்க்க, அப்பனை. இறைவன், இறைவனை அப்பனைங்கிற இந்த அப்பன்கிற வார்த்தை திருமந்தத்துல உண்டு, ஆனா அப்பருங்கிற வார்த்தை கிடையாது. திருநாவுக்கரசு பெருமானுக்கு அப்பர் என்று பெயரிட்டவர் திருஞான சம்பந்தர். அப்பரே முதன் முதலாக பெயர் வைத்தது. அப்பன்கிற வார்த்தை உண்டு, ஆனா அப்பர் என்ற வார்த்தை நாவுக்கரசு பெருமானுக்கு திருஞான சம்பந்தர் இட்டு அழைத்த பெயர். இந்த அப்பனை அப்படின்னா இந்த அப்புதல் அப்படின்னு அந்த அப்புதல் சொன்னா அந்த அது வந்து இப்ப இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா ஒரு செவுர் இருக்கும். அது செவத்துல பாத்தீங்கன்னா அந்த செவத்துக்கு வந்து இந்த சிமெண்ட்டை எடுத்து அப்புவாங்க. அந்த அப்பும் போடுறதுதான் அது ஒட்டும், இல்லைன்னா பேத்துட்டு விழுந்துரும். அப்ப அப்புதல்ங்கிறது என்னன்னா ஒரு நெருக்கமான உறவுன்னு அர்த்தம். கண்ணப்பர் என்ன செஞ்சாருன்னா கண்ணை வந்து அப்பினார், அதான் கண்ணப்பர்னு பேர். அப்ப அப்புதல், அப்ப நெருக்கமான உறவு. அப்ப இறைவன் நமக்கு நெருக்கமான உறவாக இருப்பதனால் அவரை அப்பன் என்று சொன்னார். இப்ப அப்பன் அப்படின்னு சொல்றோம். அப்பன் என்று சொன்னால் இப்ப ரெண்டு அர்த்தம் சொல்லணும். இப்ப நமக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்பான்னு சொல்றோம். இது வந்து உடம்புக்கு தந்தை, இந்த உலகியல் ரீதியாக நமக்கு தாய் தந்தை இவங்கெல்லாம் இருக்காங்க. அப்ப இந்த உடம்புக்கு தந்தை, இந்த உலகத்தில் நாம் பெயரிட்டு அழைக்கக்கூடிய பேரண்ட்ஸ் அப்படி சொல்றோம், ஃபாதர் அப்படிங்கிறோம், அப்பாங்கிறோம். ஆனா உயிருக்கு தந்தை இறைவன், எல்லா உயிர்களுக்கும் இறைவனே தந்தையாக இருக்கிறான், அதனாலதான் அப்பனை அப்படிங்கிறார். அப்பனை நந்திங்கிறார். இறைவனுக்கு ஒரு பெயர் நந்தி, நந்தி நாமம் நமச்சிவாயங்கிறார். திருஞான சம்பந்தர் அந்த நந்தி நாமம் நமச்சிவாயா அப்படின்னா சிவபெருமானுக்கு உள்ள ஒரு பெயர் நந்தின்னு பேர். அப்பனை நந்தியை அகலார சிவபெருமான எப்படியெல்லாம் வந்து நம்முடைய திருமூலர் எப்படியெல்லாம் அழைக்கிறார் பாருங்க. அப்பனை நந்தியை ஆறா அமுதினை. இப்ப ஆறா அமுதுங்கிறோம். ஆறா அமுது அப்படின்னா இப்ப பெரும்பாலும் ஆறா அமுதுங்கிறது வைணவ பெயர் மாதிரி வரும், ஆனா சைவ பெயர். ஆறாமுது அப்படின்னா இறைவனை அனுபவிக்கின்ற பொழுது, அந்த பேரின்பத்தை நுகருகின்ற பொழுது ஒவ்வொரு முறையும் மாறுபட்டு கொண்டே இருக்கும், ஒரே மாதிரி அனுபவிக்க முடியாது. அதான் ஆறாமுது, திகிட்டாத அமுது, தெல்லமுது அப்படிங்கிறோம். அப்ப இறைவனை மாந்தி மாந்தி மாந்தி அனுபவிக்கின்ற பொழுது அடியவர்களுடைய உள்ளமானது பேரானந்தத்தில் திளைப்பதனால் இறைவனுக்கு பெயர் ஆறாமுதுன்னு பேர். அப்பனை நந்தியை ஆறா அமுதினை அப்ப ஒப்பிலி. இந்த ஒப்பிலிங்கிற வார்த்தை, அதாவது திருமந்தத்துல ஒரு ஒரு சொல் அவை பிராட்டி சொல்லுகின்ற போது 3000 பாடல்களை தாங்கிய திருமந்திரத்தை திருமூலர் சொல் அப்படின்னு. அப்ப அதை சொல்லினுடைய ஆழம் எவ்வளவுன்னு பார்க்கணும் நம்ம. ஒப்பிலிங்கிறாரு, ஒப்பிலின்னா அன்இக்வல்டு, அது அவருக்கு ஈக்குவலா யாருமே கிடையாது. ரெண்டாவது இன்கம்பேரபிள், எல்லாம் தெரிந்தவர் உலகத்தில் யார் என்று சொன்னால் இறைவன் ஒருவனே. இறைவனோட கம்பேர் பண்ண முடியாது, யாரையுமே கம்பேர் பண்ண முடியாது. இப்போ ஒரு பொருளை எடுத்தோம்னா இந்த ஒரு பொருள் மாதிரி ஒரு பொருள் இருக்குங்கிறோம். அதே மாதிரி ஒருத்தரை பார்த்தோம்னா அவரை போலயே நடக்கிறாருங்கிறோம், இல்ல அவரை போலயே குணத்துல இருக்கிறாருங்கிறோம், இல்ல அவரை போலயே நல்லவருங்கிறோம். இப்ப மனிதர்களை ஒப்பிடலாம், ஆனா இறைவனை ஒப்பிடுகின்ற பொழுது யாரோட ஒப்பிட முடியும்? அப்ப ஒப்பிலி, இறைவனை யாராலும் ஒப்பிட முடியாது. ஏன்னா எல்லாம் தெரிந்தவர், எக்காலத்தும் எப்பொழுதும் இருக்கக்கூடிய பரம்பொருள். அப்படிப்பட்ட இறைவன் யார் அப்படின்னா அவன் ஒரு வள்ளல். எல்லாம் ஒரு ஒவ்வொரு சொல்லும் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆழம் பாருங்க. வள்ளல்னா மறைக்காம கொடுக்கணும், தனக்கு வச்சுக்கிட்டு கொடுக்க கூடாது. அதாவது அதாவது என்னன்னா, கேட்கும் போதெல்லாம் கொடுக்கட்டே கொடுக்கணும், கேட்காமலும் கொடுக்கணும். இப்ப மழை பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டு கொடுக்கல, கேட்காமலே கொடுக்குது. திருவாசல் சொல்வாரு, முன் சுரக்கும் இன்னொருளேம்பர் மாணிக்க வாசல், முன் சுரக்கும் இன்னொருளே. நம்ம கேட்காமலே கொடுப்பாரோ, நமக்கு தேவையை அறிந்து கொடுப்பாரோ, நமக்கு என்ன தேவையோ அதை அறிந்து அதை முன்கூட்டே கொடுத்துருவார். அதுதான் வள்ளல். வள்ளல் அப்படின்னா தன்னை போற்றுவ, நம்முடைய அவரை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ போற்றுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அருளக்கூடிய மிகப்பெரிய ஒரு தயை உள்ளவர், தயாநிதினு சொல்றோம் இல்லைங்களா, அவர் தான் வள்ளல். பார்த்தீங்கன்னா அந்த அந்த வள்ளலுக்கு அப்புறம் வார்த்தையை போறார் பாருங்க, ஊழி முதல்வன். அது என்ன ஊழி முதல்வன்? ஊழி முதல்வன், முதல்வன் என்று சொன்னாலே இறைவனை குறிக்கும். இப்ப ஊழி முதல்வன் அப்படின்னா ஊழிக்காலம்னு உண்டு. இப்ப சீர்காழிக்கு 12 பேர் உண்டு, சீர்காழிங்கிறதான் 12வது பெயர். இப்ப 12 ஊழி இப்ப நடந்து கொண்டு இருக்கிறது 12வது ஊழிக்காலம் சொல்றது. அதனால 12 பேர்ல 12வது பேர் சீர்காழிக்கு உண்டு. இப்ப ஊழிக்காலம்னா என்ன அப்படின்னா, ஒரு காலத்தில் இந்த உலகமானது, அதாவது உலகம் அப்படியே கம்ப்ளீட்டா அப்படியே ஒன்றோடு ஒன்று, உன் பிரளயம் சொல்லலாம், பிரளயம்னு சொன்னாலும் கூட வெள்ளத்தால், வெள்ளத்தால் அப்படியே முழுகும், இல்ல ஏதோ ஒரு இயற்கை பேரிடர், ஏதோ ஒன்று காரணத்தினால் உலகமானது ஒடுக்கப்படும். உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும் ஒடுங்குகின்ற பொழுது அவை மாயையில் ஒடுங்கும். இப்ப மாயைங்கிறது உலகம் முழுவதும் நிரம்பி இருக்கக்கூடிய ஜடம், கண்ணுக்கு தெரியாது அறிவோம், ஆனா இறைவன் கண்ட்ரோல்ல தான் இருக்கும், அதுதான் மாயை. இப்ப இந்த கூடாரம் போட்டிருப்பாங்க, சர்க்கஸ் கூடாரம். அந்த சர்க்கஸ் கூடாரம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து விரிச்சு விட்டுருவாங்க, திரும்ப இன்னொரு இடத்துல போட்டுருவாங்க, ஒரு இடத்துல ஒடுக்குவாங்க, இன்னொரு இடத்துல விரிச்சு விடுவாங்க. அதே போல இறைவன் என்ன செய்வார்னா, இந்த உலக மாயால் மாயால் படைக்கப்பட்ட இந்த உலகத்தை ஒரு கால எல்லையில் ஒடுக்குவார். ஒடுக்குகின்ற பொழுதுதான் அந்த இறைவனுக்கு, சிவபெருமானுக்கு பெயர் ருத்ரன்னு பேரு. அந்த அந்த மாயையில ஒடுங்கும் பொழுது அந்த மாயையெல்லாம் சக்திகள் ஒடுங்கும், அந்த சக்திகள் ஒடுங்கும் பொழுது அந்த சக்தி வந்து சிவத்தில் ஒடுங்கும். அப்ப சிவங்க ஒடுங்காது, ஏன்னா சிவன் பறந்திருக்காரு, எல்லா இடத்துல இருக்கிறாரு அவரு. அப்ப ஒடுங்கி சிவபெருமானுக்கே ஒடுங்கி கடவுள்னு பேரு. அது சிவஞானம் போதுல முதல் நூற்பாலே வரும். அப்ப முள் வாங்கிங்கிறோம், இப்ப முள் வாங்கி அப்படின்னு சொன்னா அது ஒரு நவுன், வாங்கி அது ஒரு நவுன் தான், முள் வாங்கி, முல்லை வாங்குகின்ற ஒரு கருவி, முள் வாங்கி, வாங்கி என்பது நவுன். அதே போல இறைவனுக்கு ஒடுங்கி கடவுள், இப்ப ஒடுங்கினாவே இறைவனுக்கு சிவபெருமான் தான் குறிக்கும். அப்ப அந்த ஊழி முதல்வன் என்று சொன்னால், ஊழி காலத்தில் எல்லாவற்றையும் தன்னிடத்தில் அடக்கி கொண்டு ஒடுக்கி கொண்டு மீண்டும் அது படைக்கப்படும். அது சிவபெருமான் ஒருவரால் தான் முடியும். அந்த சிவபெருமான் வந்து 5 தொழிலை செய்கிறான், ஒருவரே ஐவராக இருந்து செய்கிறான். அதான் படைக்கும் போது பிரம்மாவாகவும், காக்கும் பொழுது விஷ்ணுவாகவும், ஒடுக்குகின்ற பொழுது ருத்திரனாகவும், உயிர்களுக்கு மறைப்பு சக்தி, அதாவது பக்குவப்படுத்துவதற்காக மறைப்பு சக்தியை கொடுக்கின்ற பொழுது மகேஸ்வரனாகவும், அருளுகின்ற பொழுது சதாசிவனாகவும் இருந்து 5 விளை செய்கிறான் அப்படின்னு சொன்னான். அப்ப ஊழி முதல்வன் யார்? சிவபெருமான். இல்லையே சிவப்பிரகாசம் என்ற ஒரு நூல் இருக்கிறது, இந்த 14 சாத்திரங்களிலே சிவப்பிரகாசம் என்ற ஒரு நூல், அதனால சைவர்கள் கட்டாயம் படிக்கணும். அதுலதான் ரொம்ப ஆழமான செய்திகள் எளிமையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த ஊழி முதல்வனை என்ன செய்யலாம், இறைவனை எப்பரிசாயினும் ஏத்து மின். எப்பரிசாயினும் ஏத்து மின்கள் என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய ஆளுடைய அரசு ஒரு நுட்பம் சொல்றார், ஒரு அஞ்சி ஆகினும், பயந்தாலும் சாமிக்க முடியும், பயபக்தின்னு சொல்றோம், அஞ்சி ஆகினும். இப்ப இறை வழிபாடு முதல்ல பயத்துல தான் ஆரம்பிக்கும், அப்புறம்தான் பக்தி, அதான் பயபக்தின்னு சொல்றோம். அஞ்சி ஆகினும் அப்படின்னா அன்புபட்டாகினும், நெஞ்சம் வாழ்வி, நெஞ்சம் வாழி நினை நின்றி யூரை நீ, திருநின்ற ஊர், நின்றி யூரை நீ நினை. அப்ப அஞ்சு பட்டாயினும் அன்பு பட்டாயினும் எப்படியாவது நினைச்சா சரி. இறைவனை எப்படியும் வழிபடலாம், எங்கேயும் வழிபடலாம்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: திரு ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருமடங்களிலே அந்த அருமையாக சன்னிதானங்கள் அப்படி வணங்குவாங்க. பூஜை முடிந்த கருத்தில் நிறைவா வருகின்ற பொழுது நமக்கெல்லாம் திருநீர் வணங்கிட்டு அதன் பிறகு அவங்க நிறைவாக அப்படியே எழுந்தருளுகின்ற பொழுது இந்த மாதிரி வணங்கியல் அட்டாங்க பஞ்சாங்கம் என்று சொல்றதற்கே அதை எட்டுறுப்பும் ஐந்துறுப்பும் பட வணங்குதல் இப்படியெல்லாம் வணங்கும்படியான அந்த அமைப்பை பெற்று பிறகு நீடு கோபுரம் முன்பிரஞ்சி இதெல்லாம் அந்த உறுப்பினால் வணங்கியவர் அங்கிருந்து நீடருள் பெற்று உள் ஆர்வம் மிக பொழிந்தடு அன்பினால் பொங்கு நாள் மலர் பாதம் முன்பணிந்தேர்த்தி மீண்டும் புறத்தணிந்து எங்குமாகி நிறைந்து நின்றவர் தாமகிழ்ந்த இடங்களில் தங்கு கோலம் இரஞ்சுவாரருள் தாவில் அன்பரோடு எழுதினார். அங்கிருந்தவாறு மீண்டும் புறப்பட்டு திருப்புறமேட்டிலிருந்து சென்றாராம். சென்று வம்பு நீடலங்கள் மாறி நந்தொன்றர் வன்னி கொண்டை தும்பு வெல் அடம்பு திங்கள் துயநீர் அணிந்த சென்னி தம்பிரான் அமர்ந்த தானம் பலபல சார்ந்து தாழ்ந்து கூடலை ஆற்றூர் சார திருக்கூடலை ஆற்றூருக்கு போனாராம். அது என்ன நடுநாட்டு பதியா நடுநாட்டு பதிய நினைக்கிறேன். ஆமா, நாங்க திருக்கூடலை ஆற்றூர் போனார். அப்படி போகின்ற பொழுது செப்பரும் பதியில் சேரார் திருமுது கொண்டை நோக்கி ஒப்பரும் போடார் செல்லும் ஒருவடி உமையாரோடும் மெய்ப்பரும் பொருளாய் உள்ளார் வேதியராகி நின்றார் முப்படி நூலும் தாங்கி நம்பி ஆரூரல் முன்பு. அவருக்கு நோக்கம் என்னன்னா நேர திருமது குன்றத்துக்கு போகணும்னு நோக்கம். ஆனா அது என்ன, அந்தவர் போற வழியில திருக்கூடலை ஆற்றூர் இருக்கு, கொஞ்சம் உள்ளடங்கி ஒரு பல்லாங்கு போனா கூடலை ஆற்றூரை வணங்கலாம். இவருக்கு எப்படியோ அதை விட்டுட்டு இவரு நேர திருமது குன்றமே காணதா இருக்கு. திருமது குன்றம் என்ன பெரு, அப்ப பெருமான் என்ன பண்ணாராம், ஒரு அடியவர் கோலம் கொண்டு அப்படி வந்து நின்னாராம். நின்ன உடனே இவருக்கு என்ன, ஏன்னா நமக்கு வழி தெரியாத கேக்குறாராம். நின்றவர் தம்மை நோக்கி நெகிழ்ந்து சிந்தையராய் தாழ்வார் இன்றியாம் முதுகுண்டை இத வழியமக்கு எம்பும் என்ன. ஐயா பெரியவங்களே வணக்கம், என்னால் அருமையா திருநீர்லாம் அணிந்து ரொம்ப அருமையா வைத்தியமா இருக்க பெருமானி அல்லவா. ஐயா பெரியவங்க வணக்கம், இந்த திருமுதுகுன்றம் அடியேன்னு சொல்லணும், அதுக்கு வழி என்னவோ அப்படின்னு கேட்டார். காதல விடுதுக்கு தோருடைய செவியன்ல இது. ஆமா, தோருடைய செவியன் இது. அதனாலதான் சின்ன பிள்ளை கூப்பிட்டதே காதல விழுந்துருக்குது. இது பெரியவர் கேட்டிருக்காரு, அதனால இருந்தாலும் கூட காதல விடாத மாதிரி கூடலை ஆற்றூர் செல்லுகிற வழி இதுதான், அடியேன் அங்குதான் செல்லுகிறேன், தாங்களும் வரலாமி அப்படின்னு சொல்லி. என்ன அர்த்தம், திரு கூடலை ஆற்றூரை வணங்கி போப்பான்னு அர்த்தம். அதுக்கு அதனால முன்னே போனாராம். போன உடனே இவர் ரெண்டாவது, ஐயா இல்ல அது கேட்கல, திருமது குன்றம் அல்லவா கேட்கிறேன்னு சத்தம் கூட சொல்லல. பெரியவர் சொன்ன உடனே சரி கூடலை ஆற்றும் கூட அனுப்புறாரு. அப்படி போக கொஞ்சம் தூரம் போனாராம். கண்டவர் கைகள் கூப்பி தொழுது பின் தொடர்வார் காணார். அப்படி கொஞ்சம் தூரம் போனோடனே அந்த கோபுரம் தெரிஞ்சது. இவர் விட்டுட்டு ஆளை காணாம் பார்த்தா கோபுரம் தான் தெரியுது. பண்டலர் கொண்டையாரை வடி உடை மழு என்று அருமையான பாட்டு. குன்றவில்லாளி யாரும் கூடலை ஆற்ற வடி உடை மடுவென்றேத்தி அண்டரதம் பெருமான் போந்த அதிசயம் அறியேன் என்று கொண்டெழும் விரிப்பினோடு கூடலை ஆற்றூர் புக்காருங்களா. அந்த பதியம் எங்க பாடினது, கூடலை ஆற்றூரில் எங்கு பாடியது, கூட வந்த அடியவர் திருமுது குண்டத்துக்கு வழியதுன்னு கேட்டவுடனே கூடலை ஆற்றூர் போவதற்கு இதான் வழி அடியன் செல்லுகிறேன் முன்னு சென்றார் பாருங்க. சென்றவர் அந்த கோபுரத்தை அணுகும் போது மறைஞ்சிட்டார். அப்படி மறைஞ்ச உடனே எனவே அந்த அடியவர் கூடலை ஆற்றூரை அணுகிய நிலையில் அடியவர் மறைந்துவிட அது பொழுது அருளியது இந்த பதிகம். ஆமா, உரி போத்து கொடியணி தெருவேணி குடிகூடல் உமையோடும் கொடியணி கூடலை ஆற்றுவதி பிளாங்ஸ் எல்லாம் நாலஞ்சு பேர் சேர்ந்து முடிச்சிருக்கிறோம். இதெல்லாம் பிலபதி பிளாங்ஸ் தான், நல்ல பாட்டு இது. இல்ல இதை அப்பா பாடுற நிலைமை வேற, இவங்க எல்லாம் அருமையா உண்டு படி.

0: கூடலையாற்று அடிகள் இவ்வழி போந்த அதிசயம் அறியே. அவங்க பாணி அவங்க எல்லாம் பண்ணோட படிச்சவங்களா கிடையாது, அது நாங்க அப்படியே. ஆகவே அடிகள் இவ்வழி போந்த அதிசயம் அறியே. எங்க இப்படியே கூடவே முன்ன அந்த பெரியவங்க வந்தாங்க காணானாரு, வந்தவர் பெரியவர் காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலே காட்டினார் முடிஞ்சிருக்கு. எதை எதை வழிபடாம போற நினைச்சார், வழிபடாம போனார். அதை வழிபட வைத்தது அவருடைய ஆணை, அவ்வளவுதான். இனிமே திருமதி குண்டத்துக்கு எத்தனையோ பேர் வழி சொல்ல போறோம். கூடலையாற்றூர் காணத்தான் இவர் காட்டினார். காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்கா, நீ காட்டினா காண்பேன் இல்லைன்னா எங்கேயான காணும். காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்கா, வாய்மை ஆயிற்று. அதனால் அங்க போய் அந்த அருமையான பதியத்தை செஞ்சாராம். அடிகளி அவர்கள் இப்ப கிழார் பெருமானுக்கு எப்படி தெரிந்தது என்று ஒரு பையன் கேட்டான்னா, இந்த பதிகத்தால் கிடைத்தது. இந்த பதிகத்தினால பரிவுடை மடிவேந்தி மதகரி ஒரி போட்டு கொடியணி நெடுமாட கொடிகுழல் உமையோடும் கொடியணி கூடலை ஆற்றூரில் அடிகளி வழி போந்த அதிசயம் அறியேனி என்ற நான்காவது வரிதான் இந்த வரலாற்றை உருவாக்கி தந்தது. அப்போ திருமுறையில அவ்வளவு அடுத்த பாகமும் அதை அமையா படித்ததுனால இந்த வரலாற்றை இப்படி அமைக்கலாம் முடிஞ்சது. ஏன்னா அவருக்கு என்ன முன்னோடி, என்ன முன்னோடி, யாராவது வடமொழியில பாடி வச்சாங்களா அப்படி தமிழாக்கம் பண்றதுக்கு, சிவசிவ இல்லையே. ஆதலால் அந்த அருமையான அந்த ஈற்றடிதான் இந்த வரலாற்றை நமக்கு உருவாக்கி தருகிறது. எனவே பெரிய புராணத்தை போற்றுகின்ற பொழுதெல்லாம் அதற்கு ஏதுவாக இருக்கிற அந்த முன்னைய அந்த மூவர் தமிழையும் போட்டுக்கிட்டே அப்படி படிக்கும் போது சேக்கடார் படிப்பது போல் படிச்சுட்டு ஆழம் அகலம் நீளம் எல்லாம் தெரிந்து வரலாறு படிக்கிறது. அருமையான பாடல் என சரி. இப்பொழுது திருமதி அங்கே வணங்கினார், திருமுதுகு குண்டத்தை வணங்கினார், நேர மீண்டும் இது கூடலை ஆற்றுடைய வணங்கினார். வணங்கியவர் மீண்டும் திருமுதுகு குண்டம் சேரார். கடலை கோபுரத்தை தாழ்ந்து முன் இறங்கி கோயில் குடை வலம் கொண்டு புக்கு போற்றினர் தொழுது வீழ்ந்து நடனவில்வாரி நஞ்சியிட எனும் செஞ்சொல் மாலை தொடி நிகழ் பதிகம் பாடி தொழுது கை சுமந்து நின்று. அங்கே போய் அந்த ஒரு அருமையான பதிகத்தை பாடி வணங்கினாராம். நாதர்பார் பொருள் தாம் வேண்டி நன்னிய வண்ணமெல்லாம் கோதரு மனத்துள் கொண்ட குறிப்படும் பரவும் போது சாதுவில் கொண்டை வேந்தார் தர அருள் பெறுவார் சைவ வேதிய தலைவர் மீண்டும் மெய்யில் ஒன்பொடியும் பாட. அருமை அருமை. அப்படி அங்க போய் நஞ்சி இடைங்கிற அந்த பதியம் பாடுகின்ற பொழுது இவர் கொஞ்சம் பொருள் வேண்டும் குறிப்போடு பாடினாராம். இப்ப பொருள் வேண்டும் குறிப்போடு பாடுது என்ன, அந்த பதியம் முழு தெரிஞ்சிருந்தாதான் சொல்லலாம். அந்த பொருள் வேண்டும் குறிப்பு எங்க இருக்குன்னு தெரியுமா பாருங்க. அப்படி பொருள் வேண்டும் குறிப்போடு பாடியதுங்கிறாரு, அது அந்த பதிகத்துல எப்படிப்பட்ட அமைப்புல அமைந்திருக்கிறது பாருங்க. முஞ்சியடு சங்கமார்க்கும் சீர்முது குண்டரே, முதல் பாட்டுல அந்த குறிப்பு இல்ல. ஏரி கனக கமலமலர் அன்னசேவடி ஊதித்தனையும் தெரிந்து கால நோங்கலோ வாரிக்கண் சென்று வளக்க வளைக்கல் பட்டு வருந்தி போய் மூடிக்களில் முழக்க முழக்க அறா முதுகுண்டரே. தொண்டர்கள் பாட விண்ணொருள் ஏத்த ஒடிதறிவியர் பண்டகன் தரும் பலிக்கு செல்வதும் பான்மையே. கண்டகர் வாரிகள் வில்லிகள் புறங்கா குஞ்சினர் பொண்டகை வேள்வி முழக்கரா இல்ல. இறைப்பரிய இம்மை ஏத்துவார்க்கு அம்மை செய்வதன் விடைப்பறியாத வெங்காலனி உயிர் வீட்டினீர் அலைப்பெரியா அரவு அல்குலாளுடைய கங்கை சேர் முளைப்பெரி சென்னை முடைமுறை கண்டனே. இங்க ஒரே ஒரு சிறு குறிப்பு இருக்கு பாருங்க. எத்தனாவது பாட்டுல, நான்காவது பாட்டுல, இழைப்பு அரியீர் இம்மை ஏத்துவார்க்கு அம்மை செய்வதன் அரியனை பார்த்தாலே நான் என்ன என்ன மாதிரி இழைப்பு என்னப்பா அப்படின்னு கேட்க வேணாமா. இனிமே பொதுவா ஒருத்தர் பார்த்தோம்னா ஐயா கொஞ்சம் இழைச்ச மாதிரி இருக்கேன்னு கேட்ட பிறகுதான் சொல்லணும் இல்லைங்களா. நாமே போய் நான் கொஞ்சம் இழைச்சிருக்கேன் இல்லைங்க இழைச்சிருக்கேன் இப்ப ரொம்ப கவலை எனக்கு போடான்னு போடுவான் மானமே போடும். அதனால அவங்க கேட்கும் போது அவங்க கேட்கும் போது அப்படி ஒண்ணு இல்லீங்களே இல்லீங்க கொஞ்சம் இழப்பு தானுங்க என்று சொல்லணுமே தவிர நீயா போய் நான் ரொம்ப இழைச்சிருக்கேன் அப்படின்னா ரொம்ப கவலை ரொம்ப அருமை. அது பாருங்க இழைப்பு அறியீர் இம்மை ஏத்துவார்க்கு அம்மை செய்வது என் இந்த பிரிவில நான் வழிபடுவதற்கு அடுத்த பிரிவுகளை தந்து என்னையா பிரச்சனை இப்பிரிவிலே தரணும் என்ற குறிப்பு ஒன்று இருக்குது. அப்போ ஏதோ ஒரு மனசுல ஒரு குறிப்பு இருக்குது. இந்த வரி அந்த அவருக்கு சேக்கலாருக்கு ஏதுவாயிருக்கு அல்லவா. ஒன்று இன்னும் பார்க்கணும் சரிங்களா. ஆரிய சிந்து அடியாரும் நீர் மகந்தரும் பாடி படைத்த பாத்தீங்களா அடுத்த பாரு ரொம்ப வெளிப்படையா தெரியுது. ஆடி அசைந்து அடியாரும் நீரும் அகந்தோரும் பாடி படைத்த பொருள் எல்லாம் உமையாளுக்கோ ஏங்கானே உங்க உங்க வீட்டு பொருள் எல்லாம் எல்லாம் உங்க அம்மாவுக்கு தானே இருக்க ஒரு ஆனா கிள்ளி தெரிக்க மாட்டேங்கிறீங்களே சம்பாதித்து அவங்கதான் ஆனா செலவு பண்றது மட்டும் நம்ம கொடுத்துட்டு சாப்பிடுவோம். இங்க ஒரு குறிப்பு என்ன இருக்குது, எல்லாம் எல்லாம் உங்க மனைவிக்கு தானே தீபாவளிக்குன்னா, உங்க மனைவி தான் படையெடுக்கிறதா ஏயா, நாங்களாம் அடியெல்லாம் இல்ல இருக்கிறது இல்ல என்ற ஒரு குறிப்பு. அது இந்த ஒரு குறிப்பு பதிலா, இப்படி எல்லாம் படிச்சாதான் பெரிய பிராணி எப்படி ஆச்சுன்னு தெரியும். இடைபட நுண்ணிடை மங்கையோடு காற்றிலே குளவர காதுகள் மோதன் என்று குனிப்பதே மலர் அங்க ஒண்ணு இல்ல. செண்டில் இடைச்சிடு நாய் குறைக்க செழிச்சிகள் மண்டு இடை பழிதேறப் போவது வாழ்க்கையே குறைத்திகள் அந்தி திரிந்தறியாரும் நீரும் அகந்தோறும் சந்திகள் தோறும் பலிக்கு செல்வது தக்கதே மந்தி கடுவனுக்கு உண்படம் இல்ல. அங்கெல்லாம் கூட இல்ல. செட்டி நின் காதலி ஊர்கள் தோறும் அறம் செய்ய அட்டுமின் தில்வலிக்கென்று அகங்கடிப்பதே இல்லையா. செட்டி நின் காதலி ஊர்கள் தோறும் அறம் செய்ய அட்டுமின் தில்வலிக்கென்று அங்கு ஐயா நான் அரஞ்செய்கிறேன் அரஞ்செய்கிறேன்னு டாம் டாம் போட்டுக்கிட்டு எல்லாம் சில்லற வாங்குறீர் இங்க கொஞ்சம் அப்படி காட்டினா என்ன அப்படிங்கிற குறிப்புல லேசா இருக்கு, லேசா இருக்குது. அப்புறம் எத்திசையும் திரிந்து ஏற்ற கால் பிறர் என் சொலார் பந்தியினால் இடுவாரிடை பலிகொள்மினோ. அப்புறம் அவரெல்லாம் அதையும் கூட இல்ல. அடுத்ததுல முத்தி முத்தாறு வளம் செய்யும் முது குண்டரை பித்தன் ஒப்பான் அடித்தொண்டன் ஊரன் பிதற்றிவை தத்துவ ஞானிகள் ஆயினார் தருமாற்றிலார் எத்தவத்தோர்களும் ஏத்து. அதெல்லாம் ஆவே அந்த ரெண்டு ஒரு பாடல் இருக்கு பாருங்க, அதுதான் அந்த குறிப்பு. அவ்விடத்துல எல்லாம் இருக்குது, இவ்விடத்துல ஒண்ணும் இல்லை அப்படிங்கறது அந்த நிலையே அந்த விண்ணப்பம் செய்தாராம். ஆதலால் இப்படி படிச்சிருக்காரு அவர். இங்க என்ன சொன்னார், நாதர்பால் பொருள்தாம் வேண்டி நன்னிய வண்ணமெல்லாம் கோதரு மனத்தில் கொண்டு குறிப்பொடும் பரவும் போது. வெளிப்படையா சொல்லல, குறிப்பா அப்படி சொல்லிட்டு இருக்க. என்னங்க எல்லாம் தீபாவெல்லாம் வருதாட்டு இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், சிவ சிவன்னு அர்த்தம். பலது கொடுத்தாச்சு நம்ம கொடுத்து விட்டு இருக்கணும் அல்லவா. அதனால இப்ப எல்லாம் பதுசா வரும் நீங்களா, எலக்ட்ரிசிட்டி போர்டு எல்லாம் ஃபேன் இருக்கிறது மற்ற போன் இருக்கிறது எல்லாம் வந்து எல்லாம் வந்து கண்டு ஐயா வழியடியோம் ஆட்கொண்டால் கொள்ளாதோம் எத்தோனு நண்புடமை எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவன் இத்தனையும் வேண்டு இமக்கேரோர் என்பவர் திருவம்பா பாடுறாங்க பாட்டும். இப்படியாக வரும். எனவே இந்த மாதிரி குறிப்பாக அந்த பரவும் போது காதவில் கொண்டை வைந்தார் தர அருள் தர அருள் பெறுவார் சைவ வேதிய தலைவர் மீண்டும் மெய்யில் வெண்பொடியும் பாட. மீண்டும் ஒரு பாடல் மெய்யில் வெண்பொடியுங்கிற பாட்டையும் பண்ணலாம். பண்ணுனே பனிமதிக்கடையாதாமும் பன்னிரண்டாயிரம் பொன் நனி அருள் கொடுக்கும் ஆற்றால் நல்கிட. பனிரெண்டாயிரம் பொன் கொடுத்தாராம் யாரு, திருமதி கொண்ட பெருமான். பார்த்த உடனே என்ன செய்தாராம், நல்கிட உடைய நம்பி நனி வரும் மகிழ்ச்சி பொங்கு அடாராடாரா பெருமானுடைய கருணை இப்படி எல்லாம் இருக்கணும் எனக்கு என்று சொல்லிவிட்டு அதை வாங்கி கொண்டார். வாங்கி கொண்டு தாழ்ந்து எழுந்து அருகு சென்று அப்படியே மெதுவனர் நனி கனி வீடம் இயற்றினார் பின் முன் பின் ஒன்று கடலுற்றார் என்னார். இதை கொடுத்து தீர் திருவாரூர் போய் சேரணுமே அப்படின்னு என்ன அர்த்தம், கொடுக்கிற தெய்வம் கூடைய பொத்துக்கிட்டுல கொடுக்கணும். அதே திருவாரூர்ல போய் அதுலயும் இவர் தெருவில் போய் இவர் இருக்கிற வீட்டுல போய் இவர் அது வீட்டுல உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டு என்ன அப்படின்னு இருக்கும்போது அப்படி கொடுக்கணும். அதனால் அது இவர் என்ன அனுப்பி வந்துதான், இதெல்லாம் சரி கொடுத்து தீர் என்ன தீர்ந்தது அருளும் இக்கனகமெல்லாம் அடி அணியிற்கு ஆர் ஊர் உள்ளோர் மருளுறவு எப்ப அங்கே வரப்பெற வேண்டும் என்ன பதிலா. இதெல்லாம் அரியன் இங்க இருந்து கொடுத்துட்டு திருமது குன்றம் எங்க இருக்கு, திருவாரூர் எங்க இருக்குது, அவ்வளவு இருக்குது. ஆனா திருவாரூர்ல அரியன் இருக்கிறேன், இந்த பொருள் எல்லாம் அங்க வருமாறு அருள் வாழிக்கணும் என்று சொன்னார். அப்படி சொன்ன உடனே பெருளுரை எழுந்த வாக்கால் செடுமணி முத்தாற்றிட்டு பொருளினை முழுதும் ஆரூர் குளத்தில் போய் கொள்க என்றார். சரி அப்படியானால் இங்க இருக்கிற ஆத்துல போட்டுரும், பொங்கூர் குளம் பெரிய குளம் அல்லவா அதுல போய் எடுத்துக்கும் அப்படினர். இப்ப பகுத்தறிவாதி என்ன, நல்ல ஆலியா இருக்கிறதையும் விட்டுட்டு பெருமாள் சொல்லுவதுனால இது என்ன பதுசா. சரி நமக்கு என்ன எங்க இருந்தா நமக்கு வர வேண்டியது திருவாரூருக்கு வரணும் அவ்வளவுதானே நோக்காது. அதனால என்ன பண்ணிச்சான், எல்லாம் எடுத்துட்டு போய் எங்கே என்று தம்பிரானா நல்கும் இன்னருள் பெற்ற பின்னர் வன் தொண்டர் மச்சம் வெட்டி கை கொண்டு அங்கதான் தகராறு. இவரு நம்புனா முழுசும் நம்பணும், கொஞ்சம் அந்த நம்பிக்கை குறைவு. என்னன்னு கேட்ட, சரி இங்க எல்லாம் பத்திர மாத்து தங்கமா இருக்குது, அங்க வர்றது கொஞ்சம் தரம் கம்மியா போச்சுன்னா சிவ சிவ அப்படின்னு சொல்லிட்டு முதுகுண்ட பெருமான் அப்படி இப்படி எங்கேயோ பார்க்கும்போது பட்டணம் ஒன்னு எடுத்து நீங்களா அதை எடுத்து எடுப்பில் எடுத்து வைத்துக் கொண்டு மச்சம் வச்சு கொண்டு திரும்ப எல்லாம் விட்டுட்டு தான் அப்படி போடும்போது என்ன செய்தாராம், பொன்விரல் எடுத்து நீருள் புகவிட்டு போது சென்றார். அப்படி மேல ஏறும்போது அந்தனை வலித்தா வலிந்து ஆட்கொண்ட அருளிதில் அறிவேன் என்று. அதனால நீங்க அன்னைக்கு வலிய தடுத்து ஆட்கொண்டீர்கள், அது போலவே இன்னைக்கு உங்களை முழுமையா நான் நம்பி இருக்கிறேன். இது எனக்கு எங்க கிடைக்கணும், அந்த குளத்துல கிடைக்கும். என போடும் போதே ஐயம், அது இங்க போட்ட பவுன் தான் வருமாங்கிறது ஐயம். இந்த ரெண்டு ஐயம் இருந்ததுனாலதான் அங்க தோண்டி தோண்டி பார்க்கும்போது அந்த அம்மா சிரிச்சு விட்டா. என்னன்னு கேட்ட, உலகத்துல இந்த மாதிரி பவுன் கிடைச்சதுன்னா எனக்கு ஒரு போன் பண்ணப்படாது, நான் வந்து எடுத்துட்டு வந்துருவேன். ஏயா கொடுக்கற தெய்வம் கூரைய பொத்துக்கிட்டா கொடுக்கும், ஏதாவது ரெண்டு ஆள் வச்சு வச்சு அப்படிதான் எடுத்துட்டு வரணும், அல்லது எனக்கு ஒரு இது பண்ண நான் வந்திருப்பேன். இப்படி இருக்குங்களா, ஆத்துல போட்டு குளத்துல தேடுறது. அந்த அம்மா பாவம் திருவாரூரை சிரிக்க வச்சு, அது ஏனைய பெண்ணை வெள்ளித்தறியில் காண்க. அதனால அறிவேன் என்று மேவிய காதல் தொண்டு விரவுமை விருத்தி பெற்றார் ஆவியின் விருத்தியான அந்தனர் புலியூர் மண்டில் காவியம் கண்டர்கூத்து கண்டு கும்பிடுவன் என்று பாவி சூழ் தில்லை மூதூர் வழி கொள்வான் வணங்கி போந்தார். அப்பா இங்க எல்லாம் ஆத்துல போட்டார், கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டார், எடுத்து வச்சுட்டு நேர அங்கிருந்து என்ன ஞாபகம் வந்ததுனாரு, அவங்களுக்கு எல்லாம் அதான் தானே ஆடும் பணி தானே. அதனால தில்லை பெருமானை நாளாச்சு வணங்கினா தேவலான்னு வந்துதான். திருமது குன்றத்தில இருந்து எங்க இப்ப தில்லை, அதனால் அங்கிருந்தவாறு வணங்கி போந்தார். போகின்றவர் மாடுல பதிகள் சென்று வணங்கி போய், இடையில இருக்கிற பதிகள் எல்லாம் வணங்காமல் போகல, எல்லாம் வணங்கி போய் மங்கை பாகர் நீடிய கடம்பூர் போற்றி நிறைந்த ஆனந்த கூத்தர் ஆடிய தில்லை மூதூர் அணிந்து அணிவாயில் புக்கு சேடுயர் மாடமன்னும் செடுந்திருவீதி சேர்ந்தார். இதே அவர் முன்ன வருகின்ற வருகின்ற பொழுது அடிக்கடி அந்த முன்னெல்லாம் அவர் வர்றதுக்கு வருகைக்குரிய அந்த அமைப்பெல்லாம் சில பாடல்ல சொல்லுவாங்க, இப்ப அப்படி இல்ல. அதனால் நேர திருமுகண்டத்தில் புறப்பட்டார், இடையில் பல பதிகள் வணங்கினார், இதோ திருவந்து தில்லை வந்தார். இதுல அவர் புறநா புறப்புறநாமலைன்னு ஒரு நூல் புலவர்கள் பாடினாங்கன்னா நீடவும் குறுகவும் நிவப்பவும் தூக்கிய பாடிய புலவருக்கு பரிசில் நீட்டிருந்து. நீட்டினாலும் நீட்டுவாங்க, குறுக்குனாலும் குறுக்குவாங்க. ஆமா ஆமா ஆமா, ஒரே பாட்டுல அல்லவா நாலஞ்சு ஊரையும் சொல்லுவாங்க, ஆனா நூறு பாட்டு சொல்லி ஒரு ஊரை விட்டு அகன்றார் என்று சொல்லுவாங்க. அது மாதிரி இங்க திருமது குண்டுல இருந்து போறதுக்கு இந்த காலத்திலேயே இவ்வளவு சீக்கிரம் போயிருக்க முடியாது, இருந்தா கூட. அவர் என்ன பண்ணார், உடனே செருந்திரு வீதி சார்ந்தார். இப்படி இதோ சுந்தர் எங்கே இருக்கிறார் அப்படின்னாரு, அருமையா தேரோடு வீதியில வந்து இங்கே தில்லைக்கு வந்துட்டார். தில்லைக்கு வந்தவர் ஆடிய திருமுன்பான அம்பொனின் கோபுரத்தின் ஊடுபு கிரஞ்சி ஓங்கும் ஒளிவளர் கனகமண்டில் நாடக செய்யதாலை நன்னுற உள்நிறைந்து நீடும் ஆனந்த வெள்ளக் கண்கள் நீர் பறந்து பாய. பெருமானை பார்த்த உடனேயே அந்த ஆனந்த கண்ணீர் தானியே வருதான். பரவுவாய் குளறி காதல் படி திருப்படியை தாழ்ந்து, வாய் வேற பாடக்கூட புலர்தான் அப்படி தன்னை மறந்துடறான். காதல் படி திருப்படியை தாழ்ந்து, நாம எல்லாம் திருப்படியை தாழ்னா போட்ட சட்டையை கழட்டணும், இல்ல என்ன கீழே நின்று பண்ணுங்கணும், அவங்க சட்டைங்கிறதே தெரியாது. எனவே பெருமானுடைய திருமுன்னிலே சென்றாராம். பரவுவாய் குளறி காதல் படி திருப்படியை தாழ்ந்து விரவிய மெய்யங்கம் ஐந்தும் எட்டினும் வணங்கி, பத்தீங்களா இங்கேயும் அந்த உறுப்புகள் ஐந்தால் வணங்கணும் அல்லது உறுப்புகள் எட்டால் வணங்கணும் என்றார். இதுதான் வைத்துக் கொண்டு நம்முடைய ஆறுமுகநாவலர் எப்படி கோயிலுக்குள்ள சென்று வழிபாடு செய்யணும், எப்படி தீட்சை பெறணும், என்னென்னவெல்லாம் சொல்லணும் என்று சின்ன சின்ன பாலபாடம் பாலபாடம் ஆளுதான். ஒரே ஒரு புண்ணியமா அவருதான் இலங்கையில் இருந்து வந்தவர். என்ன பண்றது, வேற யாரும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கவங்க அப்புறம் தான் அதை பின்பற்றினாங்களே தவிர முதல் முதல் எழுதிய பெரியவர் அவர் தான். அங்கேயிருந்து வந்து அருமையா ஆறுமுகநாவலர் ஸ்கூல்னு ஒரு பள்ளிக்கூடம் வைத்து இதெல்லாம் செய்து செய்து பெரியவர் வந்தார். பள்ளிக்கூடம் வைத்தது பின்னால அவர் பேர்ல அவர் அந்த பொருள் எல்லாம் செய்து இந்த மாதிரி செய்தவர். நல்ல வேலையா தமிழர் வாய்ப்பா, இன்னைக்கு அந்த பள்ளியே ஆறுமுகநாவலர் உயர்நிலை பள்ளி. அதுல சாமிநாதன் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் ஹெட் மாஸ்டரா இருந்தார், ஓய்வு பெற்றார். இருந்தாலும் அந்த ஆறுமுகநாவலர் உயர்நிலை பள்ளியை ரொம்ப அருமையா போற்றி பாதுகாப்பார். அதோடு அவர்கள் எழுதிய நூல்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் வரணுங்கிறதுக்காக பதிப்பிக்கிறவர் அவர் தான். நல்ல வேலையா இருக்கு, இல்லைன்னா அந்த நூல்லாம் கிடைக்கூடாது, பாலபாடம் இதெல்லாம். எனவே இப்படி அங்கே சென்று பெருமான் அந்த ஐந்து நாள் ஐந்து உறுப்புகளினாலும் எட்டு உறுப்புகளினாலும் வணங்கியவர் நேர அந்த பெருமானை நோக்கியவாறு இந்த அருமையான பாடலை பாடினாராம். எது மடித்தாடும் அடிமைக்கண் அன்றியே மனமே நீ வாழு நாளும் தடுத்தாற்றி தருமனார் தமசைக்கில் ஈடும் போது தடுத்தாட்கொள்வான். எப்பா இப்ப நமக்கு வேணா நாலு பேர் அஞ்சு பேர் எப்பவும் துணையா இருக்கலாம், நம்ம விட்ட பிறந்த பிள்ளைகளோ பகத்தூர்காரத்து விட்டு வரலாம்பா. யமன் வந்து அந்த உயிரை புலனைந்தும் பொறிகளங்கி நெறிமயங்கி அறிவு அடிந்துட்டு ஐமேல் உந்தி அளமந்த போது யாருப்பா வருவா? பேரப்புள்ள வருமா? அல்ல, வரும். வந்து உதவ முடியுமா? எதிர்காரங்க உதவ முடியுமா? பகுதூர்காரங்க உதவ முடியுமா? அப்போ திருவையாற்று பெருமான் அல்லவா செய்வார்னு ஞானசம்பந்தர் பண்ண. அதே போலதான் இங்க மடித்தாடும் அடிமைக்கண், மடித்து ஆடும் அடிமை. என காலை மடிச்சுதான் ஆடுறாரு. அந்த அடிமைக்கன் அன்றியே இதல்லவா பார்த்து பார்த்து வணங்கணும், அந்த வணங்கிய பாதத்தை அல்லவா பார்த்து வணங்கணும். அப்படி இல்லாம மனமே நீ வாழ்நாளும் வேற எதையும் வணங்குறியப்பா. அந்த தடுத்தாட்டி தருமனார் தமர்சைக்கில் இடும் போது தடுத்தாட்கொள்வான். அந்த யமபயம் வருகின்ற பொழுது தடுத்தாட்கொள்கின்ற தகுதியும் உரிமையும் உடைய ஒரே ஒருவன் பெருமான். ஆமா, கடித்தாடும் தமரகங்கள் எரியகளும் கரிய பாம்பும் பிடித்தாட்டி பொலியோற்றி தம்பளத்தாம் பெருமானை பெற்றாமந்தி. அருமையான
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய்.

அருள்வடிவாயிய பாலகுசாம்பாள் கடம்பவனேசருடைய திருவருளினாலே இந்த சிவ தர்மோத்தர என்கின்ற இந்த ஞான நூலிலே பல விசிட்ட காரணவியல் என்கின்ற இயலிலே எளிமையாக சிவஞானத்தை பெறுவதற்கு ஒரு வழி சொல்லுகிறார். சிவஞானம் மிக உயர்ந்தது, அதற்கு மேலே உயர்ந்தது இல்லவே இல்லை. சிவனுக்கு மேலே உயர்ந்த கடவுள் இல்லை. அவனுடைய ஞானத்தை பெறுவதாயிருக்கிற சிவஞானத்திற்கு மேலே உயர்ந்த பொருள் இல்லை. அப்படிப்பட்ட சிவஞானம் வந்து பெறுவது என்றால் சாதாரணமானதல்ல. சிவஞானத்தை பெறுவதற்கு எத்தனையோ காலங்கள் தீர்த்தமாடி மூர்த்தியை தரிசித்து தரத்தை தரிசித்து காடு மலைகளிலே சஞ்சரித்து உணவை வெறுத்து உடலை வெறுத்து மலையிலிருந்து குகையிலிருந்து அதற்கு மேலே நல்ல சற்குருவை அடைந்து சற்குருவினாலே உபதேசத்தை சிவஞான உபதேசத்தை பெற்று அந்த குருவினுடைய வாக்கியத்தை இரவும் பகலுமாக எண்ணி தியானித்து தியானித்து பூசித்து சிவஞான நூலை வாசித்து சிவனடியாரனுக்கு தர்மத்தை செய்து அதற்கு மேலே வந்து சிவத்தியானம் இடைவிடாமல் செய்து உலக ஆசைகளை எல்லாம் விட்டு எல்லாவற்றையும் விட்டு தன்னையும் விட்டு அந்த நிலையிலே வருவது சிவஞானம், சாதாரணமாக வருவது அல்ல. அப்படிப்பட்ட சிவஞானத்தை இல்லறத்தில் இருக்கிறவன் எளிதாக பெற்றுவிடலாம். இல்லறத்திலே இருக்கின்றவர்கள் எளிதாக பெற்றுவிடலாம். அப்படி எளிதாக பெறுவதற்கான வழிதான் சிவஞானிகளை சிவ யோகிகளை பூசித்து அவர்களுக்கு திருவமுது செய்வித்தல். சிவஞானிகளை சிவ யோகிகளை சிவனடியாரனை பூசித்து அவர்களுக்கு திருவமுது செய்து வைத்து அவர்கள் அருளாலே சிவஞானத்தை எளிமையாக பெற்றுவிடலாம். ஒன்றும் தெரியாதவனும் சிவஞானியை பூசித்தானால் அவனுக்கு சிவஞானம் கிடைத்துவிடும். ஒன்றும் தெரியாதவனும் தவம் என்னவென்று தெரியாதவன் கூட சிவஞானியினுக்கு சிவஞானிக்கு பூசை செய்து அவருக்கு திருவமுது செய்வித்து அவர் உண்ட பிறகு உண்டு அவரை மனம் வாக்கு காயங்களாலே கள்ளங்கவடு இல்லாமல் நன்றாக வழிபட்டானையானால் சிவஞானத்தை பெற்றுவிடலாம். அப்படிப்பட்ட சிவஞானத்தை பெறுவதற்கான அந்த வழியைத்தான் இந்த இயலிலே இந்த ஆசிரியர் நமக்கு அருளி செய்கிறார். எப்படி சொல்லுகிறார் என்றால், அறுத்துக அமலந்தன்னை அகத்துணர்ந்தவரை அன்னம் கருத்திருந்தவர்க்கு செய்த பூஷனை கடவுள் கொள்வர். நேராக சிவபெருமானை கண்டு சிவனுடைய பிம்பமாக இருக்கின்ற சிவலிங்கம் முதலான மூர்த்திகளைக் கண்டு நாம் வணங்குகிறோமே தவிர நேராக சிவபெருமான் மாண்மடு சதுர்புஷம் திருநேத்திரம் நீலகண்டம் ஜதுர்புஷம் உமாதேவியோடு இப்படி சிவபெருமான் வந்தாரு அவருக்கு சாப்பாடு போட்டோம் சாப்பிட்டுட்டு போனார்னு யாராவது சொல்லி இருக்கிறார்களா? இது நடக்கிற காரியமா? நாயனார் வீட்டுக்கே ரெண்டு பேர் மூன்று பேர் வந்து சாப்பிட வந்துட்டு சாப்பிடாமே போயிட்டார். சாப்பிட்றேன்னு பாவனை காட்டிட்டு சாப்பிடாம போயிட்டார். கிளையான் குடிமாற நாயனார் வீட்டுக்கு வந்தார், சாப்பிட்ற மாதிரி படுத்திருந்தாரு. அவரை அவ்வளவு சிரமம் கொடுத்து அந்த ராத்திரியிலே போய் நீ நெல்முறைய வாரிக்கிட்டு வான்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு அவளை வேலை கொடுத்து அதை வறுக்க வச்சு அதை குத்தி அரிசி ஆக்கி சமையல் பண்ணி கீரை எல்லாம் சரி பண்ணி அவ்வளவு தயார் பண்ணிட்டாலும் ரெண்டு பேரும் பட்னியா கடந்துகிட்டு அப்படி சரி பண்ணாங்களே, சாப்பிட்டு விட்டுல போகணும். இவ்வளவு வேலையை வச்சுப்பிட்டு சாப்பிடல. சிறுத்தொண்ட நாயனாருக்கு அளவே இல்லை அவருக்கு கொடுத்த வேலையும் அவருக்கு கொடுத்த வேதனையும். கடைசியா சாப்பிட்டாரான்னா சாப்பிடல. கண்ணப்ப நாயனார்கிட்ட சாப்பிட்டாரா? இந்த மாதிரி எச்சில் பண்ணி கொடுக்கறவன் சாப்பிடுறது பிரியமா இருக்கும் போல சாப்பிடல. கூசாது வேலை நூழுதரு நீராடி. எந்த நீரில் ஆடினார்? கூசாது வேடன் உமிழ்தரு நீராடி ஊனும் எனும் முறை கூறாம நீயா அவனுகர் தரு சேடம் சேடம் எச்சில் கோதாம் எனாமல் அது குற்றமில்லை என்று சொல்லி அமுதிசை வேதாகமாதி முதல்தரு கோலோகநாத குரமகள் உருவாட்டு. அதனாலே அப்படி வந்து பரமேஸ்வரன் வந்து சாப்பிடுறது கிடையாது. பரமேஸ்வரனுடைய அடியார்கள் சாப்பிடுவார்கள். பரமேஸ்வருடைய அடியார்கள் சாப்பிட்டு அவர்கள் இதயத்திலே வெளியிலே அகத்திலையும் புறத்திலையும் அவனை பூசிப்பார்கள், நேசிப்பார்கள், அவன் புகழை வாசிப்பார்கள், அவன் திருவருளை யாசிப்பார்கள். அவனை வணங்காதவர்களை
பூசிப்பார். ஆகையினாலே அப்படி பரமேஸ்வரனுடைய அருளை பெற்றவர்கள் பெற வேண்டி முயற்சி பண்ணுவோர்கள். திருவருளை பெறுவதற்காக முயற்சி பண்ணி கொண்டிருப்போம் அவர்கள் தான் சிவஞான செயலுடையார். இப்ப நாம எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், எதுக்காக முயற்சி பண்றோம், சிவஞானத்தை பெறுவதற்காக, திருவருளை பெறுவதற்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படித்தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம், வேற ஒண்ணும் இல்லையே. அப்படி முயற்சி பண்ணி கொண்டிருக்கின்றவர்கள் சிவஞானிகளே. சிவஞானத்தை பெற்றவர்கள் சிவஞானிகள், சிவஞானத்தை பெற வேண்டிய முயற்சி பண்ணுகின்றவர்கள் சிவஞானிகளே. சதவிகிதம் குறைச்சலா இருக்கும். சிவஞானத்தை பெற்றவர்கள் 100, பெற முயற்சி பண்ணுவர்கள் 50 வச்சுக்கோ, 60 வச்சுக்கோ. அதனால என்ன, சிவஞானத்தை பெற முயற்சி பண்ணி கொண்டிருக்கிற சிவஞான செயலுடையார்கள். சித்தியார்ல தெளிவா சொன்னார், சிவஞான செயலுடையார். சிவஞான போதம் சிவதர்மோத்திரம் சொல்றோம்னா இதுக்கு என்ன பேரு, சிவஞான செயல். இதை கேக்குறீங்கன்னா என்ன பேரு, சிவஞான செயல். சிவனை பூசிக்கின்றீர்களா என்ன, அதுக்கு அர்த்தம் சிவஞான செயல். சிவனடியாருக்கு திரும்பது செய்விக்கின்றீர்கள் என்ன, சிவஞான செயல். சிவாலயம் தரிசனம் பண்றீர்களா, சிவஞான செயல். இப்படி இத்தனையும் சிவஞான செயல், சிவஞானத்தை பெறுவதற்காக செய்கின்ற காரியங்கள். அவர்கள் கையில தான் தலமளவு கொடுத்தா மலையளவு உருகும்னார். அதை இங்க என்ன சொல்றாருன்னா, அமலன் தன்னை அகத்து உணர்ந்தவரை. அமலன் என்றால் சிவபெருமானுக்கு பெயர், நமக்கெல்லாம் சமலன் பெயர். சிவபெருமானுக்கு அமலன், சமலன் என்றால் மலத்தோடு கூடியவர்கள், அமலன் என்றால் மலம் இல்லாதவன், மலத்தோடு கூடாதவன். இந்த உயிரிலே நாம இருக்கு, உயிரிலே வந்து மலம் இருக்குதா, அவனும் இருக்கிறான், சிவனும் இருக்கிறான், மலமும் இருக்குது. அப்படித்தானே சொல்லுது நூல், அது பின்னாடி சொல்றாரு. அதுக்கு விளக்கம், உயிரிலே சிவன் எங்க இருக்கிறாருப்பா, உயிருக்கு உயிராக இருக்கிறார். மலம் எங்க இருக்குது, உயிரில தான் இருக்கு. திரிமலத்திற்குளிக்கும் உயிர் அருள் கூடும்படி கொடி கட்டினேங்கிறார் அல்லவா, திரிமலத்திலே குளித்துக் கொண்டிருக்கிறதா, மலத்திலே குளிக்கதா உயிர். அந்த மலம் போகும்படியாக அருள் கூடும்படியாக நான் கொடி கட்டினேன் என்கிறார் உமாவதீஸ்வரர். அதனாலே அப்படி வந்து உள்ளே இருக்கின்ற பரம்பொருளை உணர்ந்தவர்கள், உள்ளே இருக்கின்ற பரம்பொருளை உணர்ந்தவர்கள், அமலன் தன்னை அகத்து உணர்ந்தவரை அன்னம் அறுத்துக. அமலன் தன்னை அகத்து உணர்ந்தவரை, உள்ளே உணர்ந்தவர்கள். வெளியிலே பார்த்து கும்பிடுகின்றவர்கள் அதிகம், உள்ளே பார்த்து கும்பிடுகிறவர்கள் கொஞ்சம். வெளியிலே ஆண்டவனை கண்டு கும்பிடுகின்றவர்கள் அதிகம், உள்ளே கண்டு கும்பிடுகின்றவர்கள் குறை. அப்படி உள்ளே கண்டு கும்பிடுகின்றவர்கள் வந்து சிவஞானத்தை சீக்கிரத்திலே பெறுவார்கள். அதுக்குத்தான் அந்தரியாக உள்ளே காண்பது. அப்படி உள்ளே காண்பது என்பது சாதாரண விலை அல்ல, அது நாளடைவிலே அது வந்து சித்திக்கும். காண முயற்சி பண்ணுகிறோம், கண்டு கொண்டு இருக்கிறோம், காண்போம். காண்பதற்கு அவன் திருவருள் வந்து கூடிவிட்டால் நன்றாக காட்டுவார். அப்படி உள்ளே கண்ட அகத்து உணர்ந்தவரை அன்னம் அறுத்துக, அவர்களுக்கு திருவமுது செய்விப்பாயார். கருத்திருந்து அவர்க்கு செய்த பூசை கடவுள் கொள்வர். அந்த ஞானிக்கு செய்த பூசையை யார் ஏற்றுக்கொள்வார்கள், சிவபெருமான் ஏற்றுக்கொள்வார். சிவஞானிக்கு செய்கின்ற பூசையை சிவபெருமான், அப்படியே சிவஞானி கிடைப்பது அரிது. அப்படின்னா அந்த சிவஞானி கிடைப்பது அரிது என்று சொன்னால் எப்படி அருளை பெறுவதென்றால், அதான் இந்த சிவஞான செயல் உடையவர்கள் சிவஞானிகள். இப்ப பரிமணன் சிவஞானி வச்சுக்கோ, பரிமணன் சிவஞானி, இவருக்கு செய்கின்ற பூசையை யார் ஏற்றுக்கொள்வார்கள், சிவபெருமான் ஏற்றுக்கொள்வார். சிவனையே வணங்குகின்றவர்கள் சிவஞானிகள். சிவனை தானே வணங்குற, புறதெய்வத்தை கும்பிட்டு கூடாது என்ன, இல்ல பல பேர் இங்கிட்டும் கும்பிட்டு அங்கிட்டும் கும்பிடுறேன், அன்பு வீணாப்பு. நமக்கு இருக்கிற அன்பு எவ்வளவு இருக்குது, கொஞ்சம் இருக்கு. இத இங்கையும் செலவு பண்ணி அங்கேயும் செலவு பண்ணி எங்க போய் கும்பிட்டாலும் பலன் கொடுக்கறவன் வந்தேன், கணக்கில் இல்லைன்னு கொடுக்க மாட்டேன். நீ எந்த சாமி கொடுக்கறவன் வந்தான், கெடுக்கிறவனும் வந்தான். வினையின்படி அவர் கெடுக்க மாட்டாரு, வினையின்படி. வினைய ஊட்டுவோன் யாரு, சிவருமா. வினை கேடன் யாரு, சிவருமா. வினை இல்லாதவன் யாரு, சிவருமா. வினை கேடன் சிவருமா, வினை இல்லாதவன், வினை நீங்கி விளங்கி அறிவன் சிவருமா. வினைய ஊட்டுவோன் சிவருமா. ஊட்டு வைப்பானும் உறங்கு வைப்பானும் இங்கு ஒன்றோடு ஒன்றை மூட்டு வைப்பானும் எங்கு வைப்பானும் உயர்ந்தவனை காட்டு வைப்பானும் இருவனை பாத கயிற்றின் வழி ஆட்டு வைப்பானும் ஒருவன் உண்டே தில்லை அம்பலத்தில் என்பது பட்டினத்து சுவாமி. அதனாலே அப்படி சிவனை உள்ளே உணர்ந்தவர்களுக்கு
செய்த பூசையை யாரு ஏற்றுக்கொள்வார்கள்? சிவபெருமான் ஏற்றுக்கொள்வார். இப்ப ஒரு பிள்ளைக்கு உபகாரம் பண்ணணும்னா அந்த பிள்ளையினுடைய தந்தை என்ன பண்ணுவான்? மகிழ்ச்சி அடைவான். ஒரு பிள்ளைக்கு உபசாரத்தை பண்ணினோமானால் அந்த உபசாரத்தை கண்டு யாரு மகிழ்ச்சி அடைவா? தந்தை மகிழ்ச்சி அடைவார். அது போல அடியவர்களுக்கு செய்கின்ற

செய்கின்ற உபசாரம் எல்லாம் உடம்புக்கு தான் செய்யும். பன்னீரை தெளிச்சு, பொன்னாடைய போத்தி, சந்தனத்தை பூசி, மாலையை போட்டு வந்து இன்னும் பல வகையான உபசார வார்த்தைகளை சொல்லி திருமுத்து செய்ய வைக்கிறோம். ஒரு 10 பவுனை வச்சு கொடுக்கறோம்னு வச்சுக்கோ. இதெல்லாம் எதுக்கு? உடம்புக்கு தான். ஆனால் அதை அறிந்து மகிழ்ச்சி அடைவது எது? உயிர். உடம்பு பெறுவதை அறிந்து மகிழ்ச்சி அடைவது உயிர். ஏன்னா உடம்புக்கு வந்து இது கிடையாது. எது கிடையாது? அறிவு கிடையாது. உடம்புக்கு அறிவு கிடையாது. உடம்பு சடம், உயிர் சித்து. உடம்பு அறிவில்லாதது. உடம்பு அறிவுடையதா? இல்ல. உயிர் அறிவுடையது. அறிவுடைய உயிர் அறிவில்லாத உடலுக்கு செய்கிறதே அறிவுடைய உயிரானது ஏற்று மகிழ்ச்சி அடையும். அதே போல அறிவு சிற்றறிவுடையவர்களாக இருக்கின்ற சிவ அடியார்களுக்கு, சிவஞானிகளுக்கு இந்த உபகாரத்தை பேரறிவுடையவனாகிய கடவுள் உள்ளே இருந்து ஏற்றுக்கொள்கிறார். அதனால உயிரை பிரித்து உடம்பை பிரித்து உபசாரம் பண்ண முடியுமா? உயிரை காட்டு உனக்கு உபசாரம் செய்ய சொல்ல முடியுமா? செய்ய முடியாது. உயிர் வந்து தெரியாமல் இருந்து நாம் செய்கின்ற உபசாரத்தை ஏற்றுக்கொள்கிறது. அதே போல கடவுளும் தெரியாமல் இருந்து உபசாரத்தை ஏற்றுக்கொள்கிறார். அதனாலதான் ஒருத்தனுக்கு உபசாரங்கள் உடலிடை உலகர் செய்வர். பிரித்துடல் உயிரை பேணும் பற்றிய யாரை பெற்றார்? உயிரை பிரித்து உடம்பை பிரித்து உபகாரம், இது அறிவில்லாத உடம்பு, இதை விட்டுடு அப்படின்னு சொல்லி அறிவுள்ள உயிருக்காராவது செய்ய முடியும். அதுபோல கடவுளுக்கு செய்ய வேண்டும் என்றால் கடவுளினுடைய அடியார்களுக்கு செய்யும். அந்த பூசையானது தண்டரு சிந்தை தபோதனர் தாம் மகிழ்ந்து உண்டது மூன்று புவனம் உண்டதுங்கிறார் திருமூலர். தண்டருன்னா மனத்திலே வந்து குற்றமில்லாதவர்களாக இருக்கின்ற தபோதனர்கள், தபோதனர்கள்னு பேரு. தபோதனர்னா தவத்தை தனமாக உடையவர்கள், அது தபோதனர்னு பட முடியல. தவத்தையே தனமாக உடைய ஞானிகள் மகிழ்ந்து உண்டது மூன்று புவனம் உண்டது. கொண்டது மூன்று புவனமும் கொண்டது என்று எண்டிசை நந்தி எடுத்துரைத்தானே திருமந்திரம். வித்தக ஆகிய வேடத்தர் உண்டவும் அத்தன் அயன்மால் அருந்திய வண்ணம். சிவஞானிகள் சிவவேடமுடையவர்கள் உண்ட உணவு பரமாவிஷ்ணு உருத்தரன் முதலானவர்கள் எல்லாம் உண்டதற்கு சமானம். சிவஞானிகள் உண்ட உணவு பரமாவிஷ்ணு உருத்தரன் முதலான தேவர்கள் எல்லாம் உண்டதற்கு சமானம். சித்தன் தெளிந்தவர் சேடம் பருகிறின், அதற்கு மேலே அவர்கள் உண்ட பிறகு உண்பது, அவர்கள் உண்ட இலையிலே உண்பது, பாத்திரத்திலே உண்பது. அது பாத்திர சேடம், பரிகல சேடம் சொல்றது. பாத்திர சேடங்கிறது அடியார்கள் சாப்பாடு போட்டு மிச்சம் இருக்கிறது சாப்பிடுறது. பரிகல சேடம் என்பது சாப்பிட்ட பாத்திரத்திலே சாப்பிடுவது, அது பரிகல சேடம். இப்படி சேடம் பருகிடின் முத்தியாம் என்று நம் மூலன் முடிந்தது. சிவனடியார்கள் சிவஞானிகளுடைய சேடத்தை பருகினவர்கள் முத்தியை பெறுவார், முத்தியை பெறுவார். இந்த சில இடங்கள்ல அடியார் இடத்துல சாப்பாடு வாங்கி சாப்பிடணும்னா பண்றா, சாப்பாடு போட்டு அவங்க சாப்பிடறதுக்குள்ளே போய் கேட்டுக்கிட்டு அதுக்குள்ளே வாங்கிக்கிறாங்களா, அது சேடம்னா பேரு. அப்ப அவங்க சேடத்தை போய் சாப்பிடுறாரு, சாப்பிட்ட பிறகு. அதனாலே இப்படி வந்து இந்த சிவஞானத்தை எளிதிலே பெறுவதற்கு இது நல்ல வழியாக இருப்பது. என்னென்று கேட்டால், இவர் இப்ப ஒரு 20 வருஷமாக சிவனை பூசிக்கிறார். 20 வருஷமா சிவனை பூசித்து அந்த சிவன் அருளை பெற்றிருக்கிறார். அந்த பெற்றிருக்கிற காரணத்தினால அவருக்கு செய்கின்ற பூஜை உபசாரம் இவைகளை எல்லாம் அவர் கண்டு மகிழ்கிறார். மகிழும் போது உள்ளே இருக்கிற சிவன் மகிழ்ந்து இந்த உணவு அருத்தியவனுக்கு அருளை கொடுக்கிறார். சிவன் மகிழ்ந்து உணவு தந்தவனுக்கு அருளை கொடுக்கிறார். அவர்கிட்ட இருக்கிறதே சேர்த்து வச்சிருக்கிறத வாங்கறது. அவர் சேர்த்து வச்சிருக்கிற தவத்தை சாப்பாடு போட்டு வாங்கறது. எளிமையான வழி. இவரை திட்டினோம்னு வச்சுங்க, அவர் சேர்த்து வச்சிருக்க பாவத்தை எல்லாம் வாங்கி பரிமணம் மோசமான ஆளு அப்படின்னு திட்டணும்னு வச்சுக்க, அவர் முன்ன பிறவியிலே இப்போ தெரிஞ்சோ தெரியாம இருக்கிற பாவத்தை எல்லாம் வாங்கி. ஆனா அவன் தான் நல்ல பாவத்தை வாங்குற. பொறுமையால் பிராரத்தத்தை, பிராரத்த கர்மம், புசிக்கு நாள் செய்த கர்மம் மறுமையில் தொடராவண்ணம். இந்த கர்மம் வினைகள் அடுத்த பிறவிக்கு அறாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றேங்க, ஒரு நூல் அது கைவல்யனவன் இதம்னு ஒரு நூல். பொறுமையால் பிராரத்தத்தை புசிக்கு நாள்

0: செய்த கண்ணும் மறுமையில் தொடரா வண்ணம் மாண்டு போம் வகையேதன்னில். அந்த வினை மாண்டு போறதுக்கு ஒரு வழி சொல்றேன். சிறியவர் இகழ்ந்து ஞானி செய்த பாவத்தை கொள்வர். சிறியவர் இகழ்ந்து ஞானி செய்த பாவத்தை கொள்வர். கொள்வர்னா வாங்கிக்குவான். அறிபவர் அறிந்து பூசித்து அறமெல்லாம் பறித்து உண்பார். அறமாகி புண்ணியத்தை பெற்றுக் கொள்வார். புண்ணியம் உனக்கு வர வேணும்னா ஞானியே பூசணை பண்ணு, பாவம் வர வேணும்னா ஞானியே இகழ். அடியார் மனம் சலிக்க எவராயிலும் பழிக்க அபராதம் வந்து கெட்ட பிணி மூடி. அடியார் மனஞ்சலிக்க யாராவது பண்ணினானால், அடியார் மனஞ்சலிக்க எவராகிலும் பழிக்க அபராத வந்து கெட்ட பிணி மூடி. அனைவோரு வந்து சிச்சு என நால்வரும் சிரிக்க அனரோடு அளந்து செத்து விடுமா பொருள் என்பது திருப்புகள். ஆகையினாலே அப்படி பத்தர்கள் பத்தினி தத்துவ ஞானிகள் சித்தம் கலங்கிட தீவினை செய்தவர் அத்தமும் ஆயுளும் ஆண்டொன்றில் மாய்ந்திடும் சத்தியம் இது சதானந்தி ஆலயம் என்பது திருமந்தம். ஆகையினாலே இப்படி திருவருளை சிவஞானத்தை பெறுவதற்கு சிவஞானிகளுக்கு பூசிப்பவன் சிவஞானிக்கு உணவு தருபவன். விடுத்துலக அமனந்தன்னை விரும்பிய விதுலர்க்கு அன்னம் கொடுத்தவர். அமலந்தன்னை விரும்பிய விதுலர்க்கு அன்னம் கொடுத்தவர். உலகத்தை விடுத்து ஞானிகள் உலகத்தை விட்டவர்கள். உலகத்தை விட்டவர்கள் அஞ்ஞானிகள். உலகத்தை தொட்டவர்கள் விட்டவர்கள் தொட்டவர்கள். ஞானி உலகத்தை விட்டு விடுவார். உலகத்திலே இருப்பான், உலகத்தை விட்டுருவான். அவன் அஞ்ஞானி உலகமும் அவன் ஒன்றாக பிசைந்து கொண்டிருப்பான், பின்னி கொண்டிருப்பான். அஞ்ஞானிகள் உலகம் வேறு, அவன் வேறு இல்லாமல். ஞானிகள் கடவுள் வேறு, ஞானிகள் வேறு இல்லாமல். அஞ்ஞானிகள் உலகம் வேறு, தான் வேறு இல்லாமல் இருப்பார்கள். அப்படி எழுது. அஞ்ஞானிகள் உலகம் வேறு, தான் வேறு இல்லாமல். ஞானி கடவுள் வேறு, தான் வேறு இல்லாமல். அதனாலே உலகத்தை விட்டு அமலனை விரும்பிய விதுலருக்கு அன்னம். விதுலர்னா உப்பில்லாதவர்களாகிய அந்த ஞானிக்கு அன்னம் கொடுத்தவர். அன்பு கூற பிதிர்களை குறித்த நாளில், பிதிர்களை குறித்த நாளில் அன்னம் கொடுத்தவர்கள் சிவஞானிகளுக்கு. பிதிர்களை குறித்த நாளாகிய சிரார்த்தம் முதலான நாளிலே, சிரார்த்தத்திலே பிதிர்கள் தினம்னு வருது. பிதிர்களுக்கு செய்கின்ற பூஜை அவசியமா இருந்தது. பிதிர்காரியம் பிதிர்கடன் வருது. பிதிர்கடன் அதனாலே அந்த நாளிலே சிவஞானிக்கு அன்னம் கொடுத்தவர். எடுத்தெடு மூன்று சுற்றம் கீழ்கிடந்து இளையாது. இருபத்தொரு பேர், மூவேழு இருபத்தொரு பேர், தாய் வகை தந்த வகை தன் வகை, இப்படி இருபத்தொரு தலைமுறை, இருபத்தொரு பேரை வந்து நரகத்திலிருந்து எடுத்து சொர்க்கத்தில் வைக்கிறாராம். சிரார்த்தத்திலே சிவஞானிக்கு அமுது ஊட்டினவர்களுடைய சுற்றத்தார் இருபத்தொரு பேரை, இருபத்தொரு பேருக்கு லைசன்ஸ் ஆடுறது, இருபத்தொரு பேர்த்தே நரகத்திலிருந்து எடுத்து சொர்க்கத்தில் வைக்கிறார். மூவேள் சுற்றம் முரநூறு நரகிடை ஆளாமையருள் அரசையே போற்றி என்பது திருவாசகம். எடுத்தெடு மூன்று சுற்றம் கீழ்கிடந்து இளையாதென்று நடத்தொழில் நம்ப நாட்டில் இருத்தியே இருப்பர் நம்பார். அவர்களை இந்த சிவஞானிக்கு அமுது ஊட்டியவன் அந்த முன்னோர்களை நரகத்தில் இருந்தாலும் அவர்களை சிவலோகத்திலே கொண்டு வைக்கிறார். சிரார்த்த தினத்திலே அடியவர்களுக்கு திருவமுது செய்து வைத்து தம்மனை அடைந்த யோகர் தமது அடி பணிந்து தம்முடைய இல்லத்தை சிவ யோகிகள் வந்தால் அவருடைய திருவடியை பணிந்து, திருவடியை பணிந்து. அப்படி தம்மனை அடைந்த யோகர் தமது அடி பணிந்து தாமும் எம்மையே ஆளும் ஈசன் இவரென இட்ட பிச்சை வெம்மைய நரகந்தன்னில் வீழ்ந்ததன் குலத்தை மீட்டு மெய்மையே சிவலோகத்து இருத்திடு மையப்பன் வேறே. தம்முடைய மனையை அடைந்த யோகிகளுடைய திருவடியை பணிந்து அவர்கள்தான் எம்மை ஆள்கின்ற சிவபெருமான் என்று கருதி அவர்களுக்கு இட்ட பிச்சை, அவர்களுக்கு செய்து வைத்த திருமுகம். அவர்கள் வந்து நரகத்திலே வீழ்ந்த தம்முடைய குலத்தை மீட்டு சிவலோகத்தில் இருத்துகிறார். மறுபடியும் அதை வந்து விளக்கம் பண்றார். சிவஞானிகளுக்கு திருமுகம் செய்வித்தால் தன்னுடைய குலத்தவர் நரகத்தில் இருந்தாலும் அவங்க சிவலோகத்துக்கு போறாங்க. இந்த புத்தர்கள் பிதர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அவர் குருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை தவறாமல் செய்ய வேணும். மாசந்தோறும் செய்யும் அமாவாசை தர்ப்பணம் மாசந்தோறும் சிறார்த்தம் இருக்குதே அந்த திதியிலே செய்யறது, அப்படியும் செய்யலாம். மாச சிறார்த்தம் வருஷ சிறார்த்தம் அது ஒண்ணுதான் பல பேர் செய்வாங்க. மாசந்தோறும் செய்யறது அந்த திதியிலே செய்ய வேணும். அது இங்க சில பேர் தெரிஞ்சவா கூட செய்ய மாட்டேங்கிறார்கள். உலகினர் பாவ வேதம் உண்டு, உளவாதி ஐந்தால் அலையுடன் முதலைந்தாலும் அவ்வினை அரும் எம்மாறி கிழகிய விரிக்கு நூலை இசைத்தருள் குறவர்க்கென்றும் நிலைமையது அவர்க்கு புசை நித்தலும் நிகழ்த்துவார்க்கே. இது எப்படின்னு கேட்டா தொழில் செய்வதாலே பாவம் வரும். உழவு தொழில் செய்வதாலே பாவம், உழவு தொழிலா இருந்தே உணவு வருது, உழவு தொழிலா இருந்தே உணவு வருது. உழவு தொழில் செய்வதனாலே பாவம், சமைக்கிறதுனாலே பாவம், உணவு சமைக்கிறதுலே பாவம், பின்னாடி விளக்கம் வருது. உழவு தொழில் செய்வதனாலே பாவம். இப்படி பாவம் வந்துச்சுன்னா அது எப்படி தீரும் அப்படின்னு கேக்குறீங்களா? அது சிவாய்க்கு நிற்கும். நூலை ஞான நூலை வந்து உபதேசம் பண்ணுகின்ற குருவுக்கும் அடியவர்களுக்கும் பூசை நித்தம் நித்தலும் செய்பவனுக்கு அந்த பாவம் வராதுங்கிறார். உழவு தொழிலாலும் மற்ற சமையல் முதலானவற்றினாலும் பாவங்கள் வரும். அந்த பாவங்கள் சிவனடியாரர்களுக்கு திருமுது செய்வதிப்பினாலே அந்த பாவம் வராமல் போகும்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு உயிரவை நிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் நான்காம் திருமுறை 67வது பதிகம் 1வது பாடல் வரைகிலேன் புலன்கள் ஐந்தும். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தலம் திருக்கொண்டீச்சரம் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருநேரிசை.

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு உயிரவை நிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் நான்காம் திருமுறை 26வது பதிகம் 7வது பாடல், கழித்திலேன் காம வெண்ணோய். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: தலம் திரு அதிகை வீரட்டானம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருநேரிசை.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு உயிரவை நிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 6 திருமுறை 95 பதிகம் 9 பாடல் குலம் பொல்லேன். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6 திருமுறை தனித்திருத்தாண்டகம்

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு உயிரவை நிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 4 திருமுறை 78 பதிகம் 3 பாடல், மாட்டினின் மனத்தை. வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த 4 திருமுறை குறைந்த திருநேரிசை.

திரு பாண்டிக் கொடுமுடி திருத்தலத்தை அடைந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த திருப்பதிகம் மற்று பற்றி எனக்கு இன்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். பாண்டிக் கொடுமுடி நற்றவா, உனை நான் மறக்கினும் நா சொல்லும் நமச்சிவாயவே நமச்சிவாயவே என்று அருளிய திருப்பதிகம் பண் பழம்பஞ்சுரம் 7 திருமுறை. நமச்சிவாய திருப்பதிகத்தில் இது ஒரு பதிகம். திருச்சிற்றம்

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: மாணிக்கவாசக சுவாமிகள் திருப்பெருந்துறையில் அருளிய திருப்பள்ளி எழுச்சி.

வேதங்கள் சிவபெருமானுடைய மூச்சுக்காற்று என்பார்கள். வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனாகிய சிவபெருமானை துதித்த இடம் வேதாரண்யம் என்று சொல்லக்கூடிய திருத்தலம். இது வேதவனம் என்றும் திருமறைக்காடு என்றும் பல பெயர்களை கொண்டு விளங்குவது. சோழ நாட்டின் காவிரி தென்கரை தலங்களுள் இந்த ஊர் 125வது தலமாக விளங்கப்பெறுவது. மயிலாடுதுறையிலிருந்து காரைக்குடி செல்லும் வழியில் உள்ள திருத்துறைப்பூண்டியிலிருந்து கோடிக்கரை செல்லும் பாதையில் இந்த தலம் அமைந்துள்ளது. மயிலாடுதுறை, கும்பகோணம், திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, நாகப்பட்டினம் முதலிய தலங்களிலிருந்து வேதாரண்யம் செல்வதற்கு ஏராளமான பேருந்து வசதிகள் இக்காலத்தில் உள்ளன. இந்த தலம் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற மூன்றாலும் பெருமை பெற்றது. ராமபிரான் இலங்கை செல்வதற்காக கடலில் அணை கட்டினார் என்று வரலாறு சொல்கிறது. அப்படி அணை கட்டின இடங்கள் வேதாரண்யம், ராமேஸ்வரம், கன்னியாகுமரி என்ற மூன்று இடங்களை குறிப்பிடுவார்கள். அவை முறையே ஆதிசேது, மத்திய சேது, அந்திய சேது என்றும் மூன்று வகைப்படும். அவற்றுள் வேதாரண்யம் ஆதிசேது என்று கருதப்படுவது. இதற்கு சத்தியகிரி என்ற பெயரும் உண்டு. இந்த மறைவனம் என்ற பெயர் மருவி மறைசை என்ற இலக்கியங்கள் வழங்கப்படுகிறது. இந்த சத்தியகிரியிலிருந்து வேத நதி தோன்றி கடலோடு கலந்ததால் கடலுக்கும் அதே பெயர், அதாவது வேத நதி என்று கூறுவார்கள். ராமர் ராவணனை கொன்ற கொலைப்பழி தீர்வதற்காக ராமேஸ்வரத்தில் ராமநாத பெருமானை வழிபட்டது போல இந்த தலத்திலும் வழிபாடு செய்து அருள் பெற்றார். இவரை ஆதி ராமர் என்று கூட சொல்வார்கள். ராமபிரானை பற்றியிருந்த வீரகத்தி தோஷத்தை போக்கிய விநாயகமூர்த்தி இத்தலத்தில் வீரகத்தி சேத விநாயகர் என தனிச்சன்னதி ஒன்று அருள்பாலிக்கிறார். நான்முகன், திருமால், இந்திரன் முதலிய தேவர்களும் வழிபட்டிருக்கிறார்கள். ஒருமுறை கைலாயத்தில் பார்வதி தேவிக்கும் சிவபெருமானுக்கும் திருக்கல்யாணம் நடக்கும்பொழுது கைலாயம் சற்று தாழும்பொழுது அதை சமன் செய்வதற்காக பெருமான் அகத்தியரை வேதாரண்யத்துக்கு அனுப்பியதாகவும், அங்கு குருமுனிவர் வந்து சேர்ந்தவுடன் பூமி சமனாக ஆகிவிட்டதாகவும் புராணங்கள் சொல்கின்றன. எனவே இங்குள்ள மூலவரின் பின்புறம் இறைவன் உமாதேவியோடு மணவாள கோலம் கொண்டு காட்சியளிப்பதை காணலாம். விஸ்வாமித்திரருக்கு பிரம்மரிஷி பட்டம் கிடைத்ததும் விளக்கில் உள்ள எண்ணெயை தூண்டுவதற்காக வந்த எலிக்கு இறைவன் மகாபலி சக்கரவர்த்தி ஆகக்கூடிய பேற்றை நல்கியதும் இந்த தலத்தின் மற்ற சிறப்புகளாகும்.

0: அம்பிகை யாழை பழித்த மொழியம்மை வீணாபாத விதூஷிணி என்று வழங்கப்படுகிறாள். இந்த அம்பிகை சக்தி பீடங்களுள் ஒன்றாகிய சுந்தரி பீடத்தை அலங்கரிக்கிறாள். நடராஜ பெருமானின் 16 சபைகளுள் தேவசபை இங்கு உள்ளது. சப்த விடங்க தலங்களுள் இதுவும் ஒன்று. ஸ்வேதகேது, நாசிகேது, விஸ்வாமித்திரர், கௌதமர், மனு, மாந்தாதா, தசரதன், வசிஷ்டர் ஆகியோர் வழிபட்ட பெருமைகளையும் உடையது. இங்கு வேதாமிர்தம் என்ற ஒரு ஏரி உண்டு. வேத நதியாகிய கடல், ஆலயத்துக்குள் இருக்கக்கூடிய மணிகர்ணிகை என்ற சிறப்பு வாய்ந்த திருக்குளம் ஆகிய புனித திருத்தங்களை இந்த தலத்தில் பார்க்கிறோம். புண்ணிய காலங்களில் பெருவாரியான மக்கள் இவற்றில் நீராடுவர். இந்த கோயிலை வழிபடுவதற்கு முன்பு இதன் 4 வழிவீதிகளையும் வழிபட்டு பிறகு கோயிலுக்குள் செல்வது சிறப்பு உடையது. மண்ணினார் வலம்சி மறைக்காடு என்று தேவாரம் இதனையே தெரிவிக்கும். திருக்கோயில் கிழக்கு நோக்கிய அமைப்பினை உடையது. 5 நிலைகளிலும் கூடிய ராஜகோபுரம் இதற்கு அழகு சேர்க்கின்றது. மேல் திசையில் உள்ள வாயிலிலும் இவ்வாறே ராஜகோபுரம் அமைந்துள்ளது. சுவாமி அம்பாள் சன்னதிகள் கிழக்கு நோக்கிய அமைப்பு உடையவை. 2 பிரகாரங்கள் உள்ள பெரிய கோயிலாக இந்த ஆலயம் விளங்குகிறது. கீழகோபுர வாயிலை அடுத்து வெளிப்பிரகாரத்தில் தென்கிழக்கே மணிகர்ணிகா தீர்த்தமும் நவகர்ணிகா தீர்த்தமும் உள்ளன. இதனை அடுத்து வன்னிமரம், விஸ்வாமித்திரர் கிணறு, மடைப்பள்ளி, நந்தவனம் ஆகியன உள்ளன. மேலை பிரகாரத்தில் சேர சோழ பாண்டியர்கள் ஸ்தாபித்த சிவலிங்க கோயில்களையும் வீரகத்தி சேத விநாயகர் சன்னதியையும் மேலைக்குமாரர் சன்னதியையும் தரிசிக்கலாம். வடக்கு பிரகாரத்தில் அம்பாள் கோயில் தனியாக இருக்கிறது. இதன் எதிரே 16 கால் மண்டபம், ஊஞ்சல் மண்டபம் முதலியனமும் உள்ளன. தலமரம் புன்னை இங்கு இருக்கிறது. 2 கோபுர வாயில் வழியாக நுழைந்து உள்பிரகாரத்தை அடைந்தோமானால் சுந்தரமூர்த்தி நாயனார் பறவையாரோடு தியாகராஜரை வணங்கியவாறு நிற்கும் சன்னதியை காணலாம். அடுத்தது பிக்ஷாடனர், அர்த்தநாரீஸ்வரர் ஆகிய திருவுருவங்களை தரிசித்துவிட்டு தெற்கு திருமாளிகைப்பத்தி மண்டபத்தை பார்த்தோமானால் 63 நாயன்மார்கள் எழுந்திருப்பதை காணலாம். கன்னி விநாயகர், வேதவனப்பிள்ளையார், காட்சி கொடுத்த நாயனார், சந்திரசேகரர், சுப்பிரமணியர், கஜலட்சுமி சன்னதிகளும் அடுத்தடுத்து உள்ளன. வடக்கு பிராகாரத்தில் சனீஸ்வரர், சரஸ்வதி, அன்னபூர்ணி, துர்கை ஆகிய சன்னதிகள் விசேஷமானவை. இந்த தலத்துக்கு சிறப்புடைய ஒரு மூர்த்தி தெற்கு நோக்கி தரிசனம் கொடுக்கக்கூடிய துர்காம்பிகையின் சன்னதி. இங்கு பிரார்த்தனைகள் செய்வதற்காக மக்கள் திரளாக கூடுவர். இதனை அடுத்து நடராஜ சபை இருக்கிறது. நவகிரகங்கள் வக்கரமின்றி நேராக உள்ளனர். சுவாமி கோயிலும் தியாகராஜர் கோயிலும் இணைந்தவாறு இருபெரும் கோயில்களாக இருப்பதை காணலாம். சுவாமி சன்னதிக்கு முன்பு அர்த்த மண்டபம், சிரமண மண்டபம், மகாமண்டபம், அஸ்தான மண்டபம் முதலியவை அழகாக விளங்குகின்றன. இங்கு உற்சவமூர்த்திகளையும் காணலாம். தியாகராஜர் சன்னதியில் தியாகப்பெருமான் புவனி விடங்கர் என்ற நாமத்தோடு தரிசனம் அளிக்கிறார். இவருடைய பீடம் ரத்ன சிம்மாசனம், நடனம் ஹம்ச நடனம். இங்குள்ள விடங்கருக்கு அபிஷேக ஆராதனைகள் தினமும் நடக்கின்றன. மேலே கோபுரத்தின் அருகில் உள்ள வீரகத்தி செய்த விநாயகர் ஒரு காலை தூக்கியவராக அழகாக தாண்டவம் ஆடுகின்ற அற்புதமான மூர்த்தியாக விளங்குகிறார். ராமருக்கு வீரகத்தி விலகிய இடம் அதற்கு முன்னால் உள்ளது. கல்வெட்டுகள் இந்த தலத்து பெருமானை வேதவனம் உடையார் என்றும் வேதவனம் உடைய நாயனார் என்றும் குறிக்கின்றன. யாழை பழித்த மொழி உமையாள் என்று இந்த அம்பிகையை சொல்வார்கள். சுந்தரமூர்த்தி நாயனார் இதே பெயரை யாழை பழித்தன்ன மொழி மங்கை ஒரு பங்கன் என்று தனது பதிகத்தில் வைத்து பாடியிருக்கிறார். தியாகராஜ பெருமானை முசுகுந்த சக்கரவர்த்தி வழிபட்டிருக்கிறார். தியாகேசன் ஆடக்கூடிய நடனம் ஹம்ச நடனம், அதாவது அன்னபட்சி போல மெதுவாக அடியை எடுத்து வைத்து அசைந்து ஆடக்கூடிய மூர்த்தி இவர். இத்தலத்தின் விசேஷ மூர்த்தியாகிய துர்காம்பிகை மக்களின் குற்றங்கள், கிரகக் கோளாறுகள் முதலிய குறைகளை போக்கி அருளக்கூடிய கண்கண்ட தெய்வமாக விளங்கி வருகிறாள். அதேபோல் காட்சி கொடுத்த நாயகர் மூர்த்தியும் அற்புதமான மூர்த்தம். இவர் முகத்தில் உள்ள புன்னகை, அவருடைய வலதுகை ரிஷபத்தின் தலையில் ஊன்றி இடதுகையை தொடையில் மீது வைத்திருக்கக்கூடிய லாவகம், இவையெல்லாம் காண்போர் உள்ளத்தை கவர்வது. விழா காலங்களில் தியாகேசர் புறப்படாத நாட்களில் சந்திரசேகரர் பவனி வருகிறார். இந்த தலத்திற்குரிய விருட்சங்களாக வன்னியையும் புன்னையையும் சொல்கிறார்கள். சுவாமி சன்னதியில் வன்னியும் அம்பாள் சன்னதியில் புன்னையும் இருக்கின்றன. இவை மிகப்பழையவை. இந்த வன்னி மரத்தின் அருகில் அகத்தியரும் விஸ்வாமித்திரரும் தவம் செய்ததாக சொல்வார்கள். புன்னை மரத்தின் அருகில் நசிகேது ஸ்வேதகேது ஆகியோர் தவம் செய்ததாக சொல்வார்கள். மணிகர்ணிகையில் நீராடி இந்த வன்னி மரத்தை வலம் வந்து பெருமானுக்கு வழிபாடுகள் நிகழ்த்தினால் நன்மைகள் பலவும் பெறலாம் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். இந்த தலத்தில் 96 தீர்த்தங்கள் உள்ளன. அவற்றில் ஆடி தை அமாவாசைகளிலும் சிவராத்திரி தினத்திலும் புரட்டாசி மாலை பட்சத்திலும் மார்கழி வெயில் பாதத்திலும் வைகாசி ஐப்பசி கார்த்திகை மாசி மகம் பங்குனி உத்திரம் முதலிய பௌர்ணமி நாட்களிலும் கிரகண காலங்களிலும் முறைப்படி நீராடுவோர்கள் இம்மை மறுமை பலன்களை நிச்சயமாக எழுதுவார்கள். மணிகர்ணிகையில் காசி கங்கை வந்து சேருவதாக கருதப்படுகிறது. எனவே இங்கு கங்கையில் நீராடிய பலனையும் பெறுவது உறுதி. பல ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரக்கூடிய புண்ணிய காலங்கள் விதை பாதத்தின் 4 பாதம், அமாவாசையின் 1 பாதம், திருவோண நட்சத்திரத்தின் நடுப்பாகம், ஞாயிற்றுக்கிழமை உதயகாலத்தில் கூடியிருந்தால் அதனை அர்த்தோதய புண்ணிய காலம் என்று சொல்வார்கள். அது திங்கட்கிழமை உதயகாலத்தில் வந்திருந்தால் மகோதய புண்ணிய காலம் என்று சொல்வார்கள். இந்த நாட்களில் கங்கை காவிரி முதலிய புண்ணிய நதிகள் கடலோடு கலக்கக்கூடிய சங்கமத்துறைகளிலும் வேதாரண்யம் கோடிக்கரை ராமேஸ்வரம் தனுஷ்கோடி முதலிய புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி எதிர்காரியங்கள் செய்தால் மிக்க பலனை தரும் என்று கூறப்படுகிறது. வேதாரண்யத்துக்கு அருகில் தேவார பாடல் பெற்ற அகத்தியன் பள்ளி மற்றும் கோடிக்குழகர் ஆகிய சிவாலயங்கள் உள்ளன. ஸ்ரீ ராமர் பாதம் என்னும் இடமும் உள்ளது. வேதாரண்யத்தை முக்தி தலமாகவும் சொல்வார்கள். இதன் பெயரை சொன்னாலே முக்தி சித்திக்கும் என்று கூறுகிறார்கள். அப்படி பெயரை சொன்ன மாத்திரத்திலேயே முக்தி தரக்கூடிய ஊர்களின் பெயர்களை ஒரு வெண்பா அழகாக காட்டுகிறது. அதாவது தில்லைவனம், காசி, திருவாரூர், மாயூரம், முல்லைவனம், கூடல், முதுகுன்றம், நெல்லை, களர், காஞ்சி, கழுக்குன்றம், மறைக்காடு, அருணை, காலத்தி, வாஞ்சியம் என முத்தி வரும் என்பதே அந்த பாடல். இந்த தலத்தில் திருஞானசம்பந்தரும் திருநாவுக்கரசு சுவாமிகளும் திருவேழிமலையிலிருந்து புறப்பட்டு திருவாஞ்சியம் வழியாக திருமறைக்காட்டை அடைந்தபோது திருக்கோயிலை வலம் வந்து காலங்காலமாக வேதங்கள் வழிபட்டு அடைத்துவிட்டு சென்ற திருக்கதவத்துக்கு அருகில் வந்து அடைந்தார்கள். இவற்றை திறந்து மீண்டும் மூடுவதற்கு வலமை உடையவர்கள் யாரும் வராததால் அந்த கதவு நெடுநாட்களாக திறக்கப்படாமலே இருந்தது. இதனை அறிந்த ஞானசம்பந்த பெருமான் திருநாவுக்கரசியை நோக்கி, அப்பரே, நாம் எப்படியும் இந்த நேர்முகமாக இருக்கக்கூடிய இந்த வாயிலின் வழியாக சென்று மறைக்காட்டு ஈசனை வழிபட வேண்டும். ஆகவே இந்த கதவும் திறக்கும்படியாக நீவீர் திருப்பதியும் பாடியர் உள்ளீராக என வேண்டினார். அவருடைய விருப்பத்திற்கு இணங்க நாவுக்கரசரும் பன்னிநேர் மொழியாள் என்று தொடங்கக்கூடிய அந்த பதிகத்தை பாடினார். இந்த பதிகத்தை முழுவதும் 10 பாடல்கள் பாடி முடித்த பிறகு இந்த கதவும் திறந்தது. பிறகு ஞானசம்பந்தர் பாடிய பிறகு முதல் பாடல் ஆன உடனேயே கதவும் மூடியது. அன்று முதல் அக்கோவில் திறக்கவும் திரும்ப மூடவும் இவர்களுடைய தேவார பதிகங்கள் துணை செய்தன. இருவரும் நிலமிசை வீழ்ந்து இறைவனை கண்ணார கண்டு வணங்கி போற்றி வழிபட்டார்கள். அந்த அன்பினுக்கு அளவு காண முடியாது. ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கினார்கள். என்பு நெக்கு உருக நோக்கி இறைவனை வழிபட்டார்கள் என்று சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகிறார். அப்படி அங்கு இருந்தபோது பாண்டிமாதேவி மதுரையிலிருந்து தனது மந்திரியாகிய குலச்சேரி நாயனார் மூலமாக ஞானசம்பந்தருக்கு தூது அனுப்பினார். அக்காலத்தில் சமண சமயம் உயரோங்கி பாண்டிய நாட்டில் சைவ சமயம் மிகவும் குன்றியிருந்தது. பாண்டிய மன்னன் இந்திரசீர் நெடுமாறனும் சமண சமயத்தை சார்ந்து விட்டான். சைவத்தில் ஈடுபாடு சற்றும் குறையாத மங்கையர்க்கரசியாரும் குலச்சேரியாரும் மட்டும் முழு நம்பிக்கையோடு மீண்டும் சைவம் மலர்வதற்கு இறைவன் உறுதுணை செய்வான் என்று நம்பிக்கையோடு இருந்தார்கள். ஞானசம்பந்த பெருமான் வேதாரண்யத்தில் இருப்பதாக அறிந்தவுடன் தூதர்களை அனுப்பி தனது நாட்டின் நிலையையும் சமயத்தின் நிலையையும் அவருக்கு விண்ணப்பிக்க செய்தார்கள். அப்பொழுது ஞானசம்பந்த பெருமான் மதுரை செல்வதற்காக தீர்மானித்தார். அந்நிலையில் அப்பர் பெருமான் ஞானசம்பந்தரை அணுகி, சமணர்கள் மிக வஞ்சனை உடையவர்கள். அவர்கள் எனக்கு செய்த தீங்குகள் பல. மேலும் இன்று நாளும் கோளும் நன்றாக இல்லை. ஆகவே தேவரீர் எழுந்தருள்வது தக்கதன்று என்று தடுத்தருளினார். அதை கேட்ட பிள்ளையார், சிவபெருமானின் திருவுருள் இருக்கும்போது சிவனடியார்களுக்கு கோள்கள் எந்த தீங்கும் செய்ய மாட்டா என்று ஆணையிட்டு சொல்லியவாறு வெளியூர் தோழி பங்கன் என தொடங்கும் கோளரு திருப்பதிகத்தை அருளி செய்தார். பிறகு பாண்டி நாட்டுக்கு புறப்பட்டு சென்றதாக பெரிய புராணம் நமக்கு காட்டுகிறது. பிற்காலத்தில் சுந்தரமுத்து சுவாமிகள் சேர்வான் பெருமாள் நாயனாருடன் பல சிவதலங்களையும் தரிசிக்க திருவாரூரிலிருந்து திருமறைக்காட்டின் வழியாக வரும்பொழுது இந்த ஞானசம்பந்தரும் அப்பர் பெருமானும் திறக்கவும் அடைக்கவும் பாடிய சிறப்புகளை நினைந்து தானும் அந்த மூர்த்தியை பதிகம் பாடி வணங்கிவிட்டு அகத்தியன்பள்ளி கோடிக்கரை முதலிய தலங்களை பணிந்து பிறகு மதுரை சென்றார் என்று பெரிய புராணம் நமக்கு காட்டுகிறது. இந்த தலத்தில் உள்ள மணிகர்ணிகி தீர்த்தத்தின் சிறப்பினை சொல்லும்பொழுது, காசியில் இறக்க முக்தி, கமலையில் பிறக்க முக்தி, தேசுரு சிதம்பரத்தை தரிசிக்க முக்தியாகும். மாசிலா மேன்மை பூண்ட மறைசெயம் பதியோ கூறில் ஆசிர தீர்த்தம் தன்னில் ஆடவே அளிக்கும் முக்தி. என்று ஒரு பாடல் உண்டு. இந்த தலபுராண பாடல் மூலமாக காசியில் இறப்பதும் திருவாரூரில் பிறப்பதும் பிள்ளையை தரிசிப்பதும் எப்படி முக்தியை அளிக்குமோ அதுபோல வேதாரண்யத்தில் உள்ள மணிகர்ணிகா தீர்த்தத்தில் நீராடுவதே முக்தியை தரக்கூடியது என்று சொல்லப்படுகிறது. வேதாரண்யத்துக்கு தெற்கே 10 கிலோமீட்டர் தூரத்தில் கோடி தீர்த்தம் என்ற ஒரு தீர்த்தமும் உண்டு. இங்கும் புண்ணிய காலங்களில் மக்கள் திரண்டு வந்து நீராடுவார்கள். இந்த தலத்தின் புராணத்தை பாடியருடையவர் அகோரதேவர் என்பவர். அவர் இயற்றிய புராணம் திருமறைக்காட்டு புராணம் என்று சொல்லப்படுகிறது. மேலும் பரஞ்சோதி முனிவர் என்பவர் வேதாரண்ய புராணம் என்ற பெயரிலும் இந்த தலத்தின் புராணத்தை பாடியிருக்கிறார். இவரே திருவிளையாடல் புராணத்தையும் இயற்றியருடையவர். இத்தலத்திற்கு மரசை அஞ்சாதி என்ற ஒரு நூலும் உண்டு. தாய்மானாடிகள் இந்த ஊரில் வேளாளர் மரபில் தோன்றியவர். பிறகு சிவஞானியாகி விளங்கி மௌனகுருவிடம் உபதேசம் பெற்ற தலம் திருச்சிராப்பள்ளி. அப்படிப்பட்ட சிறப்பினை உடைய வேதாரண்ய தலத்தை திருப்புகழில் அருணுயிர்நாதரும் புகழ்ந்திருக்கிறார். முருகனை பாடும் இடத்தில் வேழமுகர்க்கு தம்பி என்னும் திருமுருகோனே வேதவனத்தில் சங்கரர் தந்தருள் பெருமானே என்று குறிப்பிடுகிறார். சிதம்பரநாத முனிவர் அவருடைய கேத்திரக்கோவை பிள்ளைத்தமிழில் இந்த தலத்தில் உள்ள வீரகத்தி சேத விநாயகரையும் சேர்த்து குறிப்பிடப்பட்டுள்ளது. திருமறைக்காட்டினில் ராமர் பின்னே தொடர்ந்து வரும் வீரகத்தி தீர்த்தருள் செய்யும் விநாயகன் மகள் சகோதரன் வருகவே மறைகள் நாளும் பணியும் உபய சரணாம்புயன் வள்ளி நாயகன் வருகவே என்று பாடியருளியுள்ளார். இப்படிப்பட்ட பெருமைகளை உடைய திருமறைக்காட்டிற்கு அன்பர்கள் சென்று வணங்கி அந்த வேதவன பெருமானுடைய அருள் எல்லாவற்றையும் பெற்று நலம் பெறுமாறு வேண்டுகிறோம். சிதம்பரம்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: திருமுதுகுன்றம் நடநாட்டு தலங்கள் 22 ஒன்று திருமுதுகுன்றம். விருத்தாசலம், பழமலை, விருத்தகிரி என்பன வேறு பெயர்கள். பிரம்மன் படைப்பில் பல மலைகள் உண்டாயின. அம்மலைகளுக்கு எல்லாம் தாமே பழமலையாக இருக்கிறோம் என்று முதுகுண்டர் உணர்த்திய செய்தி புராண வாயிலாக அறிகிறோம். திருமலை பூமியின் கீழ் அதி சுக்குமமாக உள்ளது. அதன் கொடிமுடி மீதே பழமலைநாதர் எழுந்தருளியுள்ளார் என்று ஆண்டோர் கருதுவர். தட்சிண வாகினியாக மணிமுத்தாறு பெருமான் திருக்கோயில் வாயிலை அடுத்து ஓடுவது முதுகுன்றவாணர் திருவடிகளில் வீழ்ந்து வணங்குவது போன்று உள்ளது என்று ஞானசம்பந்த பெருமான் பாடி அருளுகின்றார்கள். மேலும் மலைப்பண்டங்களான கொத்தார், மலர், அகில், சந்தனம், குளிர், குங்குமம் முதலியனவற்றை பாதகாணிக்கு பொருளாக சமர்ப்பித்து வழிபடுவதாக காட்டியிருக்கும் திறம் கவுனியர் பெருமானுக்கே உரியது. அப்பர் பெருமானுடைய திருப்பதிகங்கள், சுந்தரர் பெருமானுடைய திருப்பதிகம், மேலும் அணிசெய்வன மூத்தாய் உலகுக்கு எல்லாம் முதுகுன்று அமர்ந்தவனே என்று அருளி செய்யும் சுந்தரர் இங்குள்ள ஆற்றில்தான் பொன்னை இட்டு திருவாரூர் கமலாலயத்தில் எடுத்தார் என்பது வரலாறு. இரு தலங்களிலும் மாற்றுரைத்த பிள்ளையார்கள் உள்ளனர். 5 பெருங்கோபுரங்கள், 5 கொடிக்கம்பங்கள், 5 நந்திகள், ஆலய வளாகத்தில் அமைந்துள்ள காட்சி கவினார்ந்த ஒரு அற்புதமான படைப்பு. இறைவர் பழமலைநாதர், விருத்தகிரீசர், இறைவி விருத்தாம்பிகை, பாலாம்பிகை, திருத்தலமரம், வன்னி. இம்மரம் காலத்தால் மிகத் தொன்மையானது. இம்மேடையில் ரோமசர் உள்ளிட்ட திருமேனிகள் உள்ளன. தீர்த்தம் நித்யானந்த கோபம், அக்னி தீர்த்தம், சக்கர தீர்த்தம், குபேர தீர்த்தம், மணிமுத்தாறு முதலியனவாம். யாஜ்ஞவல்கியர், சுக்கராச்சாரியார், சிகண்டி, கோசிகன், விதர்க்கன செட்டி, விபச்சித்து முனிவர், அகத்தியர், ஸ்வேதமன்னர், நாதசர்மா, அனவர்த்தனை முதலியோர் வழிபட்டு பேர் பெற்றனர் என்பர். அருணகிரிநாதர் குமாரதேவர் வழிபட்ட திருத்தலம். இங்குள்ள ஆலத்து பிள்ளையார் கோயில் அருள் செறிந்த அற்புத ஆலயமாகும். திருத்தலத்து பிரகாரம் ஒன்றில் கைலாச பிரகாரம் என்று பெயர் அமைந்தமை காணலாம். மேலும் பஞ்சாவரண பிரகாரம் அமைந்த பதி என்பதும் அறிய வேண்டிய ஒன்று. சிவாகமக் கோயில் தனியே உள்ளது. திரு எருக்கத்தம்புலியூரை வணங்கி பதிகம்பாடி புறப்பட்ட காளியர் மன்னர் வழி நெடுகிலும் உள்ள பல தலங்களையும் போற்றி பணிந்து திரு முதுகுன்றத்திற்கு எழுந்தருளினார். வரும் வழியிலேயே முதுகுன்று அடைவோமே என்று ஆர்வத்தோடு எழுந்தருளிய செய்தி பதிகப் பாடல்களில் பறக்க காணலாம். கண்ணுதற் பரமர்தம் கவினார்ந்த ஆலயத்தை கண்டு தொழுது கலைஞான செம்மல் கவுனியர் பெருமான் திரு இருக்கு குரல் எனும் அமைப்பில் அமைந்த திருப்பதிகம் ஓதி அருளினார். வாழ்க்கை உயர வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் அவசியம் ஓத வேண்டிய திருப்பதிகம் இது. நின்று மலர் தூவி எனத் தொடங்கும் பாடல் பண் குறிஞ்சி.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திரு எறும்பியூர்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் தலம் திருமழவாடி.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு பொருள்வையின் பிரிவு. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: ശിവായ. യു ആർ ലിസണിംഗ് ടു ശൈവം ഡോട്ട് ഓർഗ് റേഡിയോസ്, 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽസ് ഫ്രം ശൈവം ഡോട്ട് ഓർഗ്. ഓം നമ ശിവായ.
1: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு குரு நிந்தை கூடாமை. பாடியிருப்பவர் சிவ சத்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் 2 தந்திரம் குரு நிந்தை கூடாமை.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு: பெரியாரை துணை கோடல். பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
1: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் இரண்டாம் தந்திரம் பெரியாரை துணை கோடல்.

திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை கல்லாட தேவநாயனார் அருளி செய்த திருக்கண்ணப்ப தேவர் திருமரம். பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

தலையில் வீழ்த்து கருமாகறுத்து கோலில் ஏற்றி கொழ தீ காய்ச்சி நாவில் வைத்த நட்போலகமும்

பேருரை கண்ணுதல் முடியில் பூசை அடியால் நீக்கி நீங்க குணத்து கோசரிக்கு அன்று அவள் நேசல் காட்ட முக்கள் நப்ப

பார்ப்பிற்கு அமழ்ந்தார் கணபதியே. வேந்தா உடைத்தமரே வேண் விண்ணுதல் நுங்கிய விண்ணும் மண்ணும் செய்தினை பயனும் பண்ணுதல் கடல் என்பரே மெய் அல்

வரவர்கள் அருங்கோட்டரும வரான்மையில் காய்பவள் அருங்கோட்டருமவர் ஆண்மையுள் காய்பவள் கூந்தன்பு தருங்கோட்டரும் அறப்பிப்பித்தல் தருள் கோட்டரும் அறப்பிற்பத்தரு சித்தத்தரியானையும் பித்தரு பிற்பத்தரு சித்தத்தரியணையும் ஒரு கோட்டிரு செவிமுக்கள் செல்மேனிய ஒழ்களீரே கல்யாணிக் கற்றை கணபதியை

0: 그렇지. 저는 뭐
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. கபில தேவநாயனார் அருளிச் செய்த சிவபெருமான் திரு இரட்டை மணிமாலை. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
0: திருச்சிற்றம்

0: அந்தமிலா ஆனந்தம் அணிகொள்தில்லை கண்டேனே. வினைப்பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு தனை சிறிதும் நினையாதே தளர்வெய்து கிடப்பேனே. என பெரிதும் ஆண்டு கொண்டன் பிறப்பறுத்த இணையிலியை அனைத்துலகும் தொழுந்தில்லை அம்பலத்தே கண்டேனே. உருத்தெரியா காலத்தே உள்புகுண்டன் உளமண்ணி கருத்திருத்து உண்புகுந்து கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானே தித்திக்கும் சிவபதத்தை அருத்தியினால் ஆயடியேன் அணிகொள்தில்லை கண்டேனே. கல்லாத புல்லறிவில் கடைபட்ட நாயேனே வல்லாளனாய் வந்து வனப்பெய்து இருக்கு வண்ணம் பல்லோரும் காணையன்றன் பசுபாசம் மறுத்தானே. எல்லோரும் இறஞ்சுதில்லை அம்பலத்தே கண்டேனே. ஜாதிகுளும் பிறப்பெண்ணும் சுழிப்பட்டு தடுமாறும் ஆதமிலி அநாயேனே அல்லலிருத்தாட்கொண்டு பேதகுணோ பிறருருவம் யான் எனதென்றுரைமாய்த்து கோதமில் அமுதானானைக் குழாவதில்லை கண்டேனே. பிறவிதனை அறமாற்றி பிணிமூப்பென்று வெயிரண்டும் உறவினொடும் ஒழியச் சென்று உலகுடைய ஒரு முதலை செறிபொழில் சூழ் தில்லை நகர் திருதிட்டம் பலமண்ணி மறையவரும் வானவரும் வணங்கிட நான் கண்டேனே. பக்திமையும் பரிசுமிலா பசுபாசும் மறுத்தருளி பித்தனிவன் என என்னை ஆக்குவித்து பேராமே. சித்தமெனோ தின்கயிற்றால் திருப்பாதும் கட்டுவித்த வித்தகனார் விளையாடல் விளங்குதில்லை கண்டேனே. அளவிலா பாவகத்தால் அழுக்குண்டிங்கறிவின்றி விளைவொன்றும் அறியாதே வெறுவியினாய் கிடப்பேனுக்கு அளவிலா ஆனந்தம் அளித்தன்னே ஆண்டானே. களவிலா அபானவரும் தொழுந்தில்லை கண்டேனே. பாங்கினொடு பரிசொன்றும் மரியாத நாயேனே. ஓங்கி உள தொழிவளர உழப்பிலா அன்பருளி வாங்கிவினை மலமறுத்து வான் கருணை தந்தானே. நான்கு மறை பயில்த்தில்லை அம்பலத்தே கண்டேன். பூதங்கள் ஐந்தாகி புலனாகி பொருளாகி பேதங்கள் அனைத்துமாய் பேதமெலா பெருமையனே. கேதங்கள் கடுத்தாண்ட கிளரொளியை மரகதத்தை வேதங்கள் தொழுதெத்தும் விளங்குதில்லை கண்டேனே. திருச்சிற்றம்பலம்.
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

சுடர்கான்பான் அலந்து போனேன் அருள் செய்யாய். ஆர்வம் கூற அடியேற்கே அடியார் சிலருன் அருள் பெற்றார். ஆர்வம் கூற யானவமே முடையார் பிணத்தின் முடிவின்றி முனிவால் அடியேன் மூக்கின்றேன். கடியேனுடைய கடுவினையை கலைந்துள் கருணை கடல் பொங்க உடையாய் அடியேன் உள்ளத்தே. ஓவாதுருக அருளாயே அருளாரமுதப் பெருங்கடல்வாய் அடியாரெல்லாம் புக்கழுந்த இருளாராக்கே இது பொறுத்தே. எய்த்தேன் கண்டாயம் மானே மருளார் மனத்தோர் உன்மத்தம் வருமாள் என்றிங்கனைக் கண்டார் வெருளா வண்ணம் மெய்யன்பை உடையாய் பெற நான் வேண்டுமே வேண்டும் வேண்டும் மெய்யடியார் உள்ளே விரும்பி என அருளால் ஆண்டாய்.

0: காவி சேரும் கயற்கண்ணால் பங்காவும் தன் கருணையினால் பாவியர்க்கோ உண்டாமோ பரமானந்த பழங்கடல் சேர்ந்து ஆவி ஆக்கை யான் எனதென்று யாதும் இன்று அறுதலே அறிவே பெற்றா நின்னன்பர் அந்தமின்றி அகநகவும் புறமே கிடந்து புலைநாயேன் புலம்புகின்றேன் உடையானே பெறவே வேண்டோமை அன்பு பேரா ஒழியா பிரிவில்லா மறவா நினையா அளவிலா மாளா இன்ப மா கடலே கடலே அணைய ஆனந்தோ கண்டாரெல்லாம் கவர்ந்துண்ண இடரே பெருக்கி ஏசற்றிங்கு இருத்தலழகோ அடினாயேன் உடையாய் நீயே அருளுது என்று உணர்ந்தாதொழிந்தே கழிந்தொழிந்தே சுடரார் அருளால் இருளீங்க ஜோதி இனித்தான் துணியாயே துணியா உருகா அருள் பெருக தோன்றும் தொண்டர் இடை புகுந்து தினியார் மூங்கில் சிந்த ஏன் சிவனே நின்று தேய்கின்றேன் அடியார் அடியார் உனக்குள்ள அன்பும் தாரார் அருளிய தனியா தொல்லை வந்தருளி தளிர்பொற்பாதம் தாராயே தாரா அருளொன்றின்றியே தந்தா என்றும் தமரெல்லாம் ஆரா நின்றாரடியேனும் அயலார்போல அயர்வேனோ சீராரருளா சிந்தனையை திருத்தி ஆண்ட சிவலோகா பேரானந்தம் பேராமை வைக்க வேண்டும் பெருமானே மானோர் பங்கா வந்திப்பார் மதுரக்கணியே மனம் நெகா நானோர் தோளா சுரையொத்தால் நம்பி இத்தாள் வாழ்ந்தாயே ஊனே புகுந்த உனை உணர்ந்த உருகி பெருகும் உள்ளத்தை கோணே அருளும் காலந்தான் கொடியேற்கொன்றோ கூடுவது கூடி கூடி உன்னடியார் குடிப்பார் சிரிப்பார் கழிப்பாரா வாடி வாடி வழியற்றேன் வற்றல் மரம்போல் இருப்பேனோ ஊடி ஊடி உடையாயோடு கலந்து உள்ளுருகி பெருகினுக்கு ஆடி ஆடி ஆனந்தம் அதுவே ஆக அருள் கலந்தே திருச்சிட்டு.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் திருவிளையாடல் புராணம் இரண்டாம் படலம் வெள்ளையானை சாபம் தீர்த்த படலம். திருவிளையாடல் புராணத்தின் முதல் படலத்துல நாம என்ன பார்த்தோம்? இந்திரன் அவரோட குரு வியாழ பகவானை அவமதிச்சதால படாத பாடுபட்டு பிறகு பிரம்மஹத்தி தோஷம் நீங்கி சுவாமியின் திருவருளால மீண்டும் இந்திரலோகம் கிடைக்க பெற்றதை பார்த்தோம் இல்லையா? இந்த இரண்டாம் படலத்துல இந்திரனோட யானை ஐராவதம் சுவாமிக்கு சூட்டின ஒரு பூவை அவமதிச்சதால பட்ட துன்பத்தையும் அதுக்கப்புறம் அதுக்கு சாபம் நீங்கியதையும் நாம பார்க்க போறோம். ஒரு முறை காசி மாநகர்ல துர்வாச முனிவர் ஒரு சிவலிங்கத்தை ஸ்தாபிச்சு அந்த பெருமானுக்கு சிவாகம விதிப்படி மனம் ஒன்றி ரொம்ப சிறப்பா பூஜைகள் செய்து வழிபட்டுட்டு வந்தாராம். அப்போ முனிவரின் பூஜையில மனம் குளிர்ந்த சுவாமி அவரோட அன்பை வெளிப்படுத்த தன் ஜடாமுடி மேல இருந்த ஒரு தாமரை பூவை முனிவர் பூஜை செய்து கொண்டிருந்த சிவலிங்கத்தின் மேல விழ செய்தாராம். ரொம்ப அற்புதமான தோற்றமும் ரொம்ப உன்னதமான நறுமணமும் கொண்டிருந்த அந்த பூவை பார்த்ததுமே தெரிஞ்சு போச்சாம் முனிவருக்கு, இந்த பூ இங்கே எந்த ஒரு தடாகத்திலையும் முளைத்த பூ கிடையாது, இந்த பூ சுவாமி தலையிலிருந்து தான் விழுந்துச்சு அப்படின்னு அவருக்கு அந்த பூவை பார்த்த மாத்திரத்திலே புரிஞ்சிருச்சான். சுவாமியே தன் பக்தியை மெச்சி தனக்கு அந்த தாமரை பூவை பரிசளிச்சிருக்காருன்னு தெரிஞ்சதும் துர்வாச முனிவருக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு. சுவாமியை திருப்தி செய்யதானே அவர் காசியில இருந்து பூஜை செஞ்சிட்டு இருந்தாரு. சுவாமி அவரோட பூசைக்கும் பக்திக்கும் மனம் குளிர்ந்தது, அதனால அவர் தலையிலிருந்து ஒரு தாமரை பூவை தரவும் துர்வாச முனிவர் அவருக்கு அங்கே செய்த பூஜை ரொம்ப திருப்தியாகி அங்கிருந்து கிளம்பி ஸ்வர்கலோகம் போனாராம். அவர் போகும்போது அந்த பூவை தன்னோட இரண்டு கையிலையும் ஏந்தி தலையிலையும் மார்பிலும் முற்றிக்கொண்டு அதை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து ஸ்வர்கலோகம் போனார். துர்வாச முனிவர் ஸ்வர்கலோகம் போய் சேர்ந்த போது அங்கு ஒரே கோலாகலமும் கொண்டாட்டமுமா இருந்தது. என்ன காரணம்னா, அப்போதான் இந்திரன் அசுரர்களோட ஒரு போர்ல வெற்றி பெற்று அவரோட தலைநகரமான அமராவதிக்கு ரிட்டர்ன் வந்துகிட்டு இருந்தார். அதனால தேவர்கள் அவருக்கு மங்களவாத்தியம் வேத முழக்கம் ஆட்டம் பாட்டம்னு ரொம்ப பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுத்துட்டு இருந்தாங்க. கரெக்டா இந்த சமயத்துலதான் துர்வாச முனிவர் அங்க வந்து சேர்ந்தாராம். இந்த துர்வாச முனிவர் இருக்காரே, அவருக்கு பயங்கர கோபம் வரும். ஆனா ஊனா இந்த அப்படி சாபம் அப்படின்னு சாபத்தை கொடுத்துட்டு போயிடுவாரு. அவரை பார்த்தாலே தேவர்களும் மற்ற ரிஷிகளும் பயந்து நடுங்குவாங்க. அப்பேற்பட்ட முனிவர் இந்திரனுக்கு தேவர்கள் கொடுத்துட்டு இருந்த வரவேற்புக்கு வந்து சேர்ந்தாரு. இந்திரன் அவரோட யானை ஐராவதத்தின் மேல அமர்ந்து பவனி வந்துட்டு இருந்தாரு. இந்திரனுக்கு தேவர்களும் மற்றவர்களும் அவர் போர்ல வெற்றி பெற்றதால ஏகப்பட்ட பரிசு பொருட்களை அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் வாங்கி வாங்கி இந்திரனுக்கும் அவரோட யானைக்கும் அலுத்தே போச்சோம். துர்வாச முனிவர் இந்திரனுக்கு வாழ்த்து சொல்லி ஏதாவது பரிசளிக்கணுமே அப்படின்னு பார்த்தாரு. அவர் கையில தன் உயிரினும் மேலாக வைத்திருந்த சுவாமியே கொடுத்த தாமரைப்பூ இருந்தது. அந்த பூவிற்கு முன்னால பொன்னாவது வைரமாவது மாணிக்கமாவது, அதை விட உயர்ந்த பரிசு வேற என்ன இருக்க முடியும்? அதனால அவரும் இந்திரனை பாராட்டி அவர் கையில சுவாமி கொடுத்த பூவை தன் இரண்டு கைகளாலும் சுவாமியையே தூக்கி கொடுக்கற மாதிரி எடுத்து கொடுத்தாராம். அது வரைக்கும் பல விலை உயர்ந்த பரிசு பொருட்களை வாங்கிய இந்திரன் ஒரு பூவை கண்டதும் அதோட மேன்மையை தெரிஞ்சுக்காம மரியாதை குறைவா ஒரு கையை நீட்டி வாங்கினாராம். யாராவது பெரியவங்க ஏதாவது பொருள் கொடுத்தா நம்ம ரெண்டு கையையும் நீட்டி பணிவா வாங்கணும். இந்திரன் யானை மேல உட்கார்ந்துருக்காரு, துர்வாச முனிவர் கீழே நின்றுட்டு இருக்காரு. இந்திரன் எப்படி வாங்கணும்? கீழே இறங்கி போய் வாங்கணும் இல்லையா? அதுவும் அவர் கொடுக்குற பூனா சரி சாதாரண பூவா கொடுக்க போறாரு, ரொம்ப விசேஷமா இருக்கணும்னு இந்திரனுக்கே தெரியணும்ல. அவர் என்ன பண்ணாராம், மேல உட்கார்ந்துகிட்டே கையை நீட்டி வாங்கினாராம். வாங்கினதோட மட்டுமில்ல, அத என்ன பண்ணாரு, தன் வெள்ளை யானையின் மேல வைத்தாராம். தலைவன் எப்படியோ தொண்டன் அப்படித்தானே, இந்திரனின் வாகனம் இந்திரனை போலதானே இருக்கும். இந்த வெள்ளையானை அந்த தாமரை மலரை தூக்கி கீழே போட்டு தன் காலால மிதிச்சு தேய்ச்சிடுச்சான். துர்வாச முனிவர் இத பார்த்துட்டாரு. சுவாமியின் ஜடாமுடி மேல இருந்த தாமரை மலருக்கு உன் இந்திரலோகம் என்ன, இந்த மொத்த பிரபஞ்சத்தை கொடுத்தாலும் ஈடாகுமா? அவ்வளவு மேன்மையான பூவை அற்ப பதரே இப்படி அலட்சியமா கீழே தள்ளிவிடலாமா? யானை மேல உட்கார்ந்தவாறு ஒற்றை கையில நீ வாங்கினது முதல் குற்றம், அதை விட பெரிய குற்றம் அதை போற்றி பாதுகாத்து வைக்காம உன் யானையின் தலையில வச்சது, சுவாமி தலையில வச்சது தூக்கி உன் யானை தலையில வச்ச, அது ரெண்டாவது குற்றம். அந்த யானை தன் காலால மிதித்து சிதைக்கும்படி செய்துட்டியே அப்படின்னு கோபமா திட்டாராம். அது வரைக்கும் இருந்த கோலாகலம் அப்படியே நின்று எல்லாரும் பயந்து நடுங்கி ஒடுங்கி போய் கப்பு சுப்புன ஆயிட்டாங்க. துர்வாசர் ரொம்ப கோவக்காரராச்சே, என்ன சொல்ல போறாரோ தெரியலையே அப்படின்னு பதறி போய் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்களாம். முனிவர் எல்லாரும் பயந்த மாதிரியே இந்திரனை நோக்கி சாபம் விட்டாராம். ஏ இந்திரனே, உன்னோட தலை ஒரு பாண்டிய வீரனால சிதறி போகும், உன்னோட இந்த நான்கு கொம்புகளை உடைய இந்த வெள்ளை யானையும் காட்டு யானையா மாறி அலையும் அப்படின்னு சாபம் விட்டுட்டாரு. அவரோட சாபத்தை கேட்ட தேவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டு அவர்கிட்ட ஓடோடி வந்து, ஐம்பொறிகளையும் வென்ற ஐயனே, எங்கள் அரசனும் வெள்ளை யானையும் செய்தது தப்புதான், அதனால ஆனா தயவு செய்து அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு காலில் விழுந்து கெஞ்சினாங்களாம். இப்பதான் இந்திரன் படாத பாடுபட்டு எந்திரிச்சு வந்தாரு. வந்ததே சரின்னு ஒரு போர்ல வென்று அசுரர்களை வேற கொஞ்சம் தட்டி வச்சிருக்காரு. இப்போ போய் அவருக்கு சாபம் கிடைச்சா இன்னொரு இந்திரனுக்கு எங்க போய் அலையறதுங்கிறது ஒரு கவலை. இன்னொரு கவலை என்ன தெரியுமா, அரசர்கள் அரக்கர்களை அழித்த கையோட இந்திரனுக்கு சாபத்தினால ஏதாவது ஆகிட்டா திரும்ப அரக்கர்கள் தலை தூக்கி ஒன்னுக்கு ரெண்டு மடங்கா இம்ச பண்ணுவாங்க இல்லையா? அதனால தேவேந்திரனுக்காக தேவர்கள் எல்லாம் முனிவர் காலில் விழுந்து மன்றாடினாங்களாம். துர்வாச முனிவர் எப்பவுமே ஒரு சாபம் கொடுத்துட்டு உடனே அதுக்கு ஒரு விமோச்சனமும் சொல்லிடுவாரு. ரொம்ப நல்லவர். அவரோட நோக்கம் மற்றவங்களை துன்புறுத்தணுங்கிறது இல்லை, ஏதாவது தப்பு செய்தா அந்த தப்பை திருத்தணுங்கிறது மட்டும்தான் அவரோட நோக்கம். அதனால அவரே அதுக்கு பரிகாரமும் சொல்லிடுவாரு. இங்க அவரை எல்லாரும் ரொம்பவும் வேண்டி கேட்டுக்கிட்டதால சரி இந்திரனோட தலை தப்பிச்சிடும், ஆனா அவன் தலையில உள்ள மணி மகுடம் மட்டும் தட்டப்பட்டு சிதைந்து விழும் அப்படின்னு சாபத்தை கொஞ்சம் குறைச்சு சொன்னாராம். ஏன் அப்படி மணிமகுடம் தட்டி விழுறது பெரிய விஷயம்? ஏன்னா ஒரு மன்னனுடைய மணிமுடியை க்ரௌனை தலையில தட்டி விட்டு சிதைக்கிறதுங்கிறது ஒரு மன்னனுக்கு பெரிய அவமானமாகும். மன்னன்னாலே தலையில கிரவுன் இருக்கணும், கையில செங்கோல் இருக்கணும், வெண்கொற்ற குடை இருக்கணும் அப்படின்னு சில புரோட்டோகால்ஸ் இருக்குல்ல, அதுல மன்னன் தலையில அணிந்திருக்கும் மணிமுகடத்துக்கு ரொம்ப மரியாதை உண்டு. மகுட பங்கம் ஏற்படுவது ரொம்ப பெருத்த அவமானம். அதனால துர்வாச முனிவர் இந்திரன் சுவாமியினுடைய நிர்மாலயத்தை அவமானப்படுத்தியதால அவனும் அவமானம் அடையட்டோங்கிற மாதிரி ஒரு சாபம் கொடுத்துட்டாரு. இதத்தான் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திரனுக்குத்தான் சாபத்தை குறைச்சாரே தவிர ஐராவத யானைக்கு சாபத்தை குறைக்கல. 100 வருடம் காட்டு யானையா திரிந்து பின் பழைய நிலைக்கு அடையும் அப்படின்னு யானைக்கு கொடுத்த சாபத்திற்கு ஒரு எக்ஸ்பைரி பீரியடை மட்டும் சொல்லிட்டு கிளம்பிட்டாராம். அதனால வெள்ளை யானை சாதாரண கருப்பு நிற யானையா மாறி பூலோகம் வந்து சேர்ந்துருச்சு. தன் உரு மாறி, கலர் மாறி, தான் யாருங்கிற ஞாபகம் இல்லாம ஒரு காட்டு யானையா 100 வருஷங்கள் காட்டுக்குள்ளேயே அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்துச்சான். 100 வருஷங்கள் முடிந்த பிறகு எங்கெங்கோ அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்த யானை சரியா சொக்கலிங்க பெருமான் எழுந்தருளி இருந்த கடம்ப வனத்துக்குள்ள வந்து சேர்ந்துச்சான். அங்க வந்த உடனேயே அதற்கு தான் யாருங்கிற நினைவு வந்துருச்சான். தான் செய்த தவறுக்காக ரொம்பவும் வருத்தப்பட்ட யானை அங்க அந்த புற்றாமரை குளத்துல மூழ்கி எழுந்து சுவாமியை போற்றி வணங்கிச்சான். தன் துதிக்கையினாலேயே அந்த குளத்தின் நீரை முகர்ந்து வந்து சுவாமிக்கு பல முறை குளிர குளிர, அபிஷேக பிரியர் இல்லையா சுவாமி, அதனால பல முறை குளிர குளிர அபிஷேகம் செய்து பிறகு அங்கேயே பூத்திருந்த பொன் தாமரைகளை சுவாமிக்கு சாற்றி அழகு பார்த்துச்சான். சுவாமியோட நிர்மாலயத்தை ஒரு தாமரை பூவை அது தன் காலால மிதிச்சதுனால தானே அதுக்கு இவ்வளோ பிரச்சனையும். சுவாமி எவ்வளவு தயவு கூர்ந்து அந்த யானை தன்னை பூஜிக்க ஒப்பில்லாத திருமேனியையும் காட்டி பொன் தாமரைகளையும் கொடுத்து மகிழ்ந்தார் பார்த்தீங்களா. சுவாமி கருணை கடல் இல்லையா. வெள்ளையானை அந்த மாதிரி அன்போடு பக்தி செய்யவும் சுவாமி அதன் அன்புக்கு இறங்கி யானையின் முன்னே தோன்றி உனக்கு என்ன வரம் வேணும் கேளு தர்றேன் அப்படின்னு சொன்னாராம். வெள்ளையானை அதுக்கு, சுவாமி நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், அதை மன்னிச்சு என் கண் முன்னால தோன்றி எனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்குறீங்களே அதுவே பெரிய பாக்கியம், தயவு செய்து எனது தவறை மன்னியுங்கள், இங்க உங்களோட சிவலிங்க திருமேனிக்கு மேலே இருக்கும் தங்க கூரையை, அந்த கூரையை யாரு கொண்டு வந்தா, இந்திரன் தேவதச்சன்ட்ட சொல்லி கொண்டு வந்தாரு, ஞாபகம் இருக்கா நம்ம போன படலத்துல பார்த்தோமே. அந்த தங்க கூரையில எப்படி தேவதச்சன் என்ன பண்ணிருந்தாரு, பல யானைகள் அந்த தங்க கூரைய தாங்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு அமைப்புல செஞ்சு கொண்டு வந்தாரு இல்லையா. இந்த யானை வந்து கேட்டுச்சான், ஐராவதம் யானை வந்து கேட்டுச்சான், உங்களோட அந்த சிவலிங்க திருமேனிக்கு மேல இருக்கிற தங்க கூரையை பல யானைகள் தாங்கி பிடிப்பது போல இருக்கே, அந்த யானைகள்ல ஒரு யானையா நானும் அந்த தங்க கூரைய எப்போதும் தாங்கி பிடிச்சிட்டு இங்கேயே உங்க மேலேயே நான் இருக்கணும் அப்படின்னு கேட்டுச்சான். எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சா போதும் அப்படின்னு சுவாமி கிட்ட கேட்டுச்சான். அதுக்கு சுவாமி, என் மேல ரொம்ப பக்தி கொண்டவன் இந்திரன், அதனால நீ அவனுக்கு வாகனமாகி அவனை சுமந்து செல்வதில் தான் எனக்கு பெருமகிழ்ச்சி, அதனால நீ மீண்டும் ஸ்வர்கலோகம் போய் தேவேந்திரனுக்கு வாகனமாக இருந்து வா அப்படின்னு சொல்லி அதுக்கு கேட்காமலேயே பல வரங்களை கொடுத்து மறைஞ்சாராம். ஐராவத யானையினால அப்பவே திரும்ப இந்திரலோகம் போக முடியும்னாலும் அது போகல. போகாம என்ன பண்ணிச்சான், சொக்கலிங்க மூர்த்திக்கு மேல மேற்கு புறத்துல தன் பெயர்ல ஒரு குளத்தை உருவாக்கி அதுக்கு ஐராவத தீர்த்தம்னு பேர் வச்சு, பிறகு அங்கேயே ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அதுக்கு ஐராவதேஸ்வரர் அப்படின்னு பெயரும் சூட்டி, தன்னை போன்ற யானைகளுக்கு கடவுளான யானை முக கடவுள் யாரு பிள்ளையாரையும் அங்கேயே பிரதிஷ்டை செய்து அதற்கு ஐராவத கணேஸ்வர் அப்படின்னு பெயரும் சூட்டி அங்கேயே தங்கி மனம் குளிர குளிர பூஜைகள் செய்துட்டு இருந்துதான். இன்னைக்கு கூட மதுரைக்கு போனீங்கன்னா அந்த குளத்தையும் யானை வழிபட்ட சிவலிங்கத்தையும் கணபதியையும் பார்க்கலாம். ஐராவத தீர்த்தத்தை இப்போ மக்கள் என்ன சொல்றாங்க, யானை ஊரணி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஐராவதம் சாபம் நீங்க பெற்று இன்னமும் ஸ்வர்கலோகம் வராமல் பூலோகத்திலேயே இருக்கிறது இந்திரனுக்கு தெரிய வந்துச்சு. அவர் உடனே தனது ஏவலாட்களை அனுப்பி யானையை கூட்டி வர சொல்லி அனுப்புனாராம். ஏவலாளிகள் போய் ஐராவதத்தை கண்டு, உனக்குதான் சாபம் தீந்து போச்சே, இன்னும் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, இந்திரன் உன்னை அழைச்சிட்டு வர சொன்னாருன்னு சொன்னாங்களாம். ஐராவதம், இதோ வரேன் இதோ வரேன், நீங்க முன்ன போங்க, உங்க பின்னாடியே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிச்சான், இந்திரலோகம் போல மீண்டும் கீழ்திசையில போய் ஐராவதபுரம்னு ஒரு நகரை அமைத்து அங்க இந்திரன் பேர்ல ஒரு லிங்க திருமேனியை ஸ்தாபிச்சு இந்திரேஸ்வரர் அப்படின்னு பேரும் வைத்து பூஜை செய்துட்டு இருந்துதான். ஐராவதபுரத்தை இப்போ என்ன சொல்றாங்க, ஐராவத நல்லூர் அப்படின்னு சொல்றாங்க. இன்னமும் அந்த ஊர் இருக்கு. சுவாமியே திரும்பி போன்னு சொன்ன பிறகும் ஐராவதத்துக்கு மீண்டும் சொர்க்கலோகம் போக விருப்பம் இல்லை. இந்திரன் அழைச்சும் அது கிளம்பி போகல. மதுரையம்பதி அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இடங்கிறதுனால ஐராவதத்திற்கு அங்கிருந்து கிளம்பி போக மனசே வரல. தான் ஆள் அனுப்பியும் ஐராவதம் வந்து சேராததை கண்ட இந்திரன் மீண்டும் தன் ஏவலாளிகளை அனுப்பினாராம். இந்த முறை மறுக்க இயலாமல் ஐராவதம் அவங்களோட மனசே இல்லாம கிளம்பி போச்சான். அங்க இந்திரனை வழிபட்டு தான் சுயநினைவு இல்லாம காடு மலையெல்லாம் சுற்றி திரிந்து பின் சுவாமியின் திருவருளால சாப விமோச்சனம் பெற்றதையும் ஐராவத தீர்த்தம், ஐராவதேஸ்வரர், ஐராவத கணேஸ்வரர், ஐராவத கணேசர், ஐராவத இந்திரேஸ்வரர் அப்படின்னு பல லிங்கங்களை ஸ்தாபித்து வழிபட்டதையும் சொல்லி முடிச்சுதான். இதோட திருவிளையாடல் புராணத்தின் இரண்டாவது படலமான வெள்ளையானை சாபம் தீர்த்த படலம் முடியுது. இந்த படலத்தை பக்தியோட படிக்கிறவங்களுக்கும் கேட்கிறவங்களுக்கும் அவங்க செய்த தீவினை அவங்களை விட்டு அகலும். ஐராவத தீர்த்தத்தில் நீராடி ஐராவதேஸ்வரரையும் ஐராவத கணேசரையும் வணங்கினாலும் இந்த பலன்கள் கிடைக்கும். வெள்ளையானை போன வழியிலேயே போய் வைகை நதியில் நீராடி இந்திரேஸ்வரரை வணங்கினாலும் சாபங்கள் நீங்க பெற்று தேவேந்திர பட்டம் கிடைக்கும். வைகையில நீராட அங்க தண்ணி இருக்கான்னு கேட்காதீங்க, நம்ம தவம் அங்க தண்ணி எப்போதுமே இருக்காது. சரி, நான் இந்த புராணத்துல குறிப்பிட்டபடி இந்த புராணத்தை கேட்டால் இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா உடனே என்கிட்ட எல்லாரும் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா, இப்ப நீங்க சொன்ன புராணத்தை முழுசுமா நான் கேட்டு முடிச்சிட்டேனே, உடனே எனக்கு என்னை பிடிச்ச கஷ்டங்கள் விட்டு போயிடுமா அப்படின்னு கேட்பாங்க. புராணத்தை கேட்டு முடிச்சதுமே ஜூம் தத்தா அப்படின்னு மந்திரம் நிகழ்ந்துடாது. இந்த புராணத்தின் உட்கருத்தை உள்வாங்கி அதை பற்றி பல முறை சிந்தித்து உங்களிடம் அது போல என்ன தப்பான குணம் இருக்கோ அதை மாற்றினா கண்டிப்பா உங்களை பிடித்த கஷ்டம் விலகும். ஐராவத யானை ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு, ஏன் கஷ்டப்பட்டுச்சு, சுவாமியோட நிர்மாலயத்தை அவமதிச்சதால தானே. ஏகப்பட்ட பரிசு பொருட்களை வாங்கிய யானை ஒரு தாமரை பூவை முனிவர் கொடுக்கவும் எல்லாரும் என்னமா போட்டி போட்டுக்கிட்டு விலை உயர்ந்த பொருட்களை கொடுக்கறாங்க, இவரு பாரு ஒரு தாமர பூவை கொண்டு வந்து பெரிய அருவமா கொடுக்கறாரே அப்படின்னு அலட்சியப்படுத்தினால வந்த வினை தானே இது. நீங்களும் உங்களுக்கு உங்க அப்பா அம்மா பாட்டி தாத்தா மற்ற ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் என்ன கொடுத்தாலும் அதன் மதிப்பு என்னன்றத பார்க்காம அதில் உள்ள அன்பை பார்த்து பழகுங்க. கோயிலுக்கு போனால் அங்கே தரப்படும் விபூதி பிரசாதங்களை அசால்ட்டாக அங்கே இங்கே கீழே கொட்டுறது, சுவத்தில் போடுறது, தூணில் போடுறது, கீழே கொட்டுறது அப்படின்னு இல்லாமல் அதை சிவப்பிரசாதமாகவே பத்திரப்படுத்தி தினமும் மறக்காமல் நெற்றி கேட்டுக்கோங்க. அப்போ இந்த புராணத்தின் உள்கருத்து உங்களுக்கு உள்ள செயல்பட்டு உங்களுக்கு பிற்காலத்தில் வரவேண்டிய கஷ்டங்கள் உங்களோட இன்றைய நல்ல பழக்க வழக்கங்களினால் உங்களை விட்டு போகிடும், உங்ககிட்ட வராமலே போயிடும். சரியா? அப்போ இந்த புராணத்தின் பலன் உங்களுக்கு வேலை செய்ய தொடங்கும். நாளைக்கு மூன்றாம் படலமான திருநகரம் கண்ட படலத்தை நாம பார்ப்போம். சரியா? திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருநள்ளாறு, பண் பழம் தக்கராகும்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
2: ஓம் நம சிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: ஓம் நம சிவாய்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு அறிமுக உரை. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: சிற்றம்பலம் நம பார்வதி பதயே ரகர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, நாட்டோர்க்கும் இறைவா போற்றி. சிற்றம்பலம் ஒளியான திருமேனி உமிழ்தான மிகமேவு கழியார வருமானை கடல்நாளும் அறவாமல் அழியாளும் அறதூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினைகூட நினையாவே. சின்ன இன்பச் சேவடியும் திருவிழியும் திருமார்பும் செல்வக்கையும் நன்னுமன்பர் கருள் கருணை திருமுகமும் பசுங்குழுவினடையேயாகி புண்ணியத்தின் புலிவாகி அற்புத கோலக் கொழுந்தாய் புலினாயேற்கு கண்ணை விட்டு நீங்காத சிவஞான சற்குருவே கருணை வாழ்வே. திருச்சிற்றம்பலம் பெருந்துறையில் சிவபெருமான் அருள்தலும் பெருங்கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்திரு கண்ணீர் மலைவாரத்துரிய நிலை கடந்து போந்து திருந்து வெறு சிவபோக கொழுந்தேரல் வாய்மெடுத்து தேக்கிச் செம்மாந்து இருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதவூர் அடிகள் அடி இணைகள் போற்றி. திருச்சிற்றம்பலம் நம் திருத்தலத்திலே திருக்கோயில் கொண்டு எழுந்தருளியிருந்து நம்மை எல்லாம் வாழ்வித்தருளும் எல்லாம் வல்ல ஸ்ரீ பாகம்பிரியாள் அம்மை சமேத ஸ்ரீ சங்கர ராமேஸ்வர பெருமானுடைய பொன் போன்ற திருவடி கமலங்களை மனமொழிமைகளாலே போற்றி பரவிக்கொண்டு திருக்கைலாய விளம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்து 24வது அருட்பீடத்திலே எழுந்தருளியிருந்து சித்தாந்த சைவ அருட்பரிபாலனம் புரிந்தருளி வருகின்ற ஸ்ரீர ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவருடைய திருவடி கமலங்களை திசை நோக்கி வணங்கிக் கொண்டு இங்கே நம்முடைய தூத்துக்குடி சிவனடியார் திருக்கூட்ட அமைப்பின் சார்பாக மார்கழி திருவாதிரை நன்னாளினை ஒட்டி திருவம்பாவை சிந்தனையை செய்ய வேண்டும் என்ற ஒரு விருப்பம் திருவருளாலே எழுந்தபடியினாலே இன்றைய வகுப்பானது திருவம்பாவை சிந்தனைக்காக அர்ப்பணிக்கப்படுகின்றது. எத்தனை பாடல்கள் சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டுவிக்கின்றனவோ அத்தனை பாடல்களை நாம் சிந்திக்கலாம் என்று கருதுகின்றேன். அடியேன் சிறந்த அறிஞர் பெருமக்களுடைய உரைகளிலே அந்த உரைகள் வாயிலாக பெற்ற செய்திகளையும் திருவருளால் அடியேனுக்கு கிடைக்கப்பெற்ற சில செய்திகளையும் இந்த பேரவையின் முன்னே சொல்லி மகிழ்வதற்கு ஒரு பெருவாய்ப்பு நல்கிய திருவருளையும் குருவருளையும் அடியேன் பல்காலம் போற்றி பரவிக்கொள்கின்றேன். திருவாசகம் என்று சொல்லும் பொழுதே அது கருங்கல் மனதையும் கரைய வைத்து கண்ணுதர் பரமன் கலர் சேவடிகளிலே இடையராத பேரன்பை வளர்ப்பதற்கு உறுதுணையாக விளங்கக்கூடிய ஓர் ஒப்பற்ற பணுவல் என்பது அடியார் பெருமக்கள் எல்லாம் அனுபவத்திலே அறிந்த உண்மையாகும். அத்தகைய அந்த அற்புதமான திருவாசக பணுவலின் ஒரு பகுதியாக திருவம்பாவை விளங்குகின்றது. செவிவழி செய்தியாக ஒரு செய்தி வழங்கி வருவது நமக்கெல்லாம் தெரியும். தில்லையிலே மணிவாசக பெருமானிடம் சிவபெருமானே ஓர் அந்தனர் திருவுருவில் வந்து திருவாசக பாடல்களையெல்லாம் ஓதச் சொல்லி தாமே தம்முடைய திருக்கரத்தினாலே எழுதி கொண்ட வரலாறு

திருக்கோவையும் பாடுக என்று சொல்லக்கூடிய அந்த கருத்திலே சுவாமி எவ்வாறு சொன்னார் என்று சொன்னால், பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று சொன்னார். ஆக திருவாசகம் என்பது திருவம்பாவை மட்டுமன்று, அது சிவபுராணம் தொடங்கி அச்சோபதிகம் வரை உள்ளது. அதிலே இடையிலே திருவம்பாவையும் ஒரு பகுதி, அதுதான உண்மை. ஆனாலும் பெரியோர்களால் வழங்கப்பட்டு வரும் செய்தி என்னவென்றால், பாவை பாடிய வாயால் கோவை பாடுக. அப்ப திருவம்பாவையினுடைய முக்கியத்துவம் நமக்கு, அங்கு திருவம்பாவை மட்டும் அங்கு குறிப்பிடப்படவில்லை, திருவாசக நூல் முழுக்க அங்கு குறிப்பிடப்படுகின்றது. திருவம்பாவை என்பதன் மூலம் திருவாசக நூலே குறிப்பிடப்படுகின்றது. ஒரு பொருளினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதியினை சொல்வதன் மூலம் அந்த முழு பொருளையுமே குறிப்பிடக்கூடிய ஒரு வழக்கு உண்டு. தமிழ் இலக்கணத்திலே சினை ஆகுபெயர் என்று சொல்வார்கள். வெற்றிலை நட்டான் அப்படின்னு சொன்னால் வெற்றிலை கொடியை நட்டான்னு அதுக்கு அர்த்தம். வெற்றிலை என்பது உண்மையில் அந்த இலையைத்தான் குறிக்கின்றது. அந்த வெற்றிலை கொடியிலே அந்த இலைதான் முக்கிய உறுப்பு. ஆகவே அந்த கொடியாகிய முழு பொருளுக்கே அந்த கொடியின் ஒரு பகுதியாக இருக்கின்ற அந்த இலையின் பெயர் ஆகி வந்தது. ஆக அங்கு அந்த இலை வந்து வெற்றிலை அந்த கொடியிலே இலை ஒரு உறுப்பு தான, ஒரு உறுப்பைத்தான் சினை என்பார்கள். அதில் ஒரு சினை தான் அந்த இலை. ஆனால் அந்த சினையாகிய இலையின் பெயரே அந்த முழு தாவரத்திற்கும் ஆகி வந்ததல்லவா வெற்றிலை நட்டான்னு சொல்லும் பொழுது. இப்போது புதிய ஒரு உதாரணம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், வானொலி பெட்டியை எடுத்துக்கொள்வோம், ரேடியோ பெட்டி, அந்த டிரான்சிஸ்டர் என்று சொல்கின்றோம். ஒரு காலத்தில் ரேடியோ ரொம்ப பெரிய அளவில் இருக்கும், பெரிய சைஸில், அது வால்வு ரேடியோன்னு சொல்லுவாங்க. அந்த வால்வு ரேடியோ தான் ஒரு காலத்தில் பயன்பாட்டில் இருந்து வந்தது. அதற்கப்புறம் சிறிய அளவில் கையாளுவதற்கு எளிதாக டிரான்சிஸ்டர் ரேடியோன்னு வந்தது, அதுவும் பாக்கெட் ரேடியோ அப்படிலாம் வந்தது. அந்த காலத்தில் அதெல்லாம் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ தொலைக்காட்சி என்னெல்லாமோ வந்துட்டுது. அப்போது டிரான்சிஸ்டர்னு சொல்கிறோம் அந்த ரேடியோவை, இந்த ரேடியோவுக்கே டிரான்சிஸ்டர்னு பேர் இல்லையா, டிரான்சிஸ்டரை ஆன் பண்ணு, டிரான்சிஸ்டரை ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். டிரான்சிஸ்டர் எடுத்துகிட்டு வான்னு அந்த ரேடியோ பெட்டியை தான் நம்ம குறிக்கிறோம். ஆனால் உண்மையில் டிரான்சிஸ்டர் என்பது அந்த ரேடியோ பெட்டியின் உள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கருவிகளுள் ஒரு கருவி, அவ்வளவுதான். ரேடியோ மெக்கானிக் பார்க்குற கடையில் போய் டிரான்சிஸ்டர்னு கேட்டால் அவங்க அந்த சின்ன கருவி தான் தருவாங்க. டிரான்சிஸ்டரில் நீங்கள் கேட்குற எந்த வகை டிரான்சிஸ்டர் கேட்குறீங்க, அதில் பல வகைகள், அந்த வகையை குறிப்பிட்டு சொன்னால் அந்த டிரான்சிஸ்டருங்கிற அந்த சின்ன கருவியை தான் எடுத்து தருவார்கள். அது ஒரு சட்டை பைக்குள்ளேயே வந்து 50-60 டிரான்சிஸ்டரை போட்டு வச்சுக்கலாம், அந்த அளவு சின்ன கருவி அது. ஆனால் அந்த ரேடியோ பெட்டியில் அதுதான் முக்கியமான கருவி. ஏன்னா அந்த வால்வு ரேடியோ போய் இந்த புது வகையான ரேடியோ வரும்போது எந்த விஷயத்தில் இந்த பழைய ரேடியோவிலிருந்து வித்தியாசப்படுகிறதுன்னு சொன்னால் அந்த டிரான்சிஸ்டருங்கிற கருவி தான். அந்த வால்வுங்கிற வெற்றிட குழாய்க்கு பதிலாக இந்த டிரான்சிஸ்டர் அதைவிட துரிதமாகவும் செயல்திறனோடும் இது வேலை செய்வதனால இதுக்கு வரவேற்பு வந்து விட்டது, அந்த பழைய கருவி போய்விட்டது. அப்போ அந்த டிரான்சிஸ்டருங்கிறது உள்ள இருக்கிற ஒரு சின்ன கருவி தான், அது மொத்த ரேடியோ பெட்டிக்கே பெயராக வந்துட்டு, அதுவும் ஒரு சினையாகுவேர் என்று சொல்லலாம். வெற்றிலை மாதிரி இதுவும் ஒரு சினையாகுவேர்னு சொல்லலாம். ஆனால் திருவாசகத்தை பொறுத்தவரையிலே திருவாசகத்தின் பொருள் யாது என்று கேட்ட தில்லைவாழ் அந்தணர்களிடம் மணிவாசக பெருமான், குறைவிலா நிறைவாகிய தில்லை கூத்தனே பொருள் என்று தெரிவித்தருளினார்கள். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் என்று அவர்களே சிவபுராணத்தை சொன்னதற்கு ஏற்ப அதன் பொருளை இவர்கள் கேட்க அந்த பொருளை சொன்ன மாத்திரத்திலேயே மணிவாசக பெருமான் தில்லை கூத்த பெருமானிடம் பரமுத்தி நிலையிலே ஒன்றை தெளித்து விட்டார்கள். ஏற்கனவே அவர்கள் சீவன்முத்தர் தான், அதிலே பரமுத்தி அனுபவம் கிடைத்திரும். ஆனால் இந்த உடம்பிலிருந்தும் நீங்கி அந்த ஒரு வேறுபாடு இருக்கின்றதல்லவா, அந்த பரமுத்தியை அவர்கள் அடைந்து விட்டார்கள். ஆக ஏற்கனவே அவர்கள் சீவன்முத்தராக திகழ்ந்துதான் திருவாசகம் பாடினார்கள். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் என்று முதற்பனவிலேயே குறிப்பிட்டு விட்டார்கள். அதன் பொருளை எடுத்து சொல்லும் கூத்தபெருமான் தான் பொருள்னு சொன்ன மாத்திரத்தில் பரமுத்தி. அப்போ கூத்தபெருமானே பொருளாக இருக்கும் பட்சத்தில் இதில் வந்து திருவாசகத்தில் இந்த பகுதி தான் மிகச்சிறந்தது, அந்த பகுதி கொஞ்சம் குறைந்ததுன்னு நம்ம எதுவும் ஒப்புநோக்கி உயர்வு தாழ்வு சொல்ல

0: முடியாது. இருந்தாலும் இந்த திருவம்பாவைக்கு அப்படி ஒரு தனி சிறப்பு இருக்கின்றது. ஏற்றத்தாழ்வுன்னு நாம ஒன்றோடு ஒப்பிட முடியாட்டாலும் ஒரு தனிச்சிறப்பு என்பது இந்த திருவம்பாவைக்கு இருக்க போய் தான். பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று திருவாசகம் முழுவதையுமே திருவம்பாவை என்ற சொல்லினாலே தழுவிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையானது உருவாகி இருக்கிறது என்று நாம் கருதலாம். ஆகையினால்தான் ஒரு மரபு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த திருவாதிரை உற்சவ நாட்களிலே திருவம்பாவை மட்டுமே ஓதப்பெறுதல். நம்முடைய திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்திலே அந்த மரபு தொடர்ந்து பேணப்பெற்று வருகின்றது. அதுபோலத்தான் பிற மடாலயங்களிலும் பேணப்பெறும். மாதவ சிவஞான யோகிகள் காலத்திலேயே ஒரு செய்தியை அறிகின்றோம். 18ஆம் நூற்றாண்டு பொழுது, இப்போ 21ஆம் நூற்றாண்டு, அன்றாடம் திருத்தொண்ட தொகையை ஓதக்கூடிய அடியார்கள் இந்த திருவாதிரை உற்சவ நாட்களிலே திருவம்பாவை மட்டுமே ஓதக்கூடிய ஒரு நிலை இருப்பதனாலே அடியார்களை துதிக்க முடியவில்லையே என்று மாதவ சிவஞான யோகிகளிடம் விண்ணப்பம் செய்ய, அவர்கள் அடியார்கள் மீது திருத்தொண்டர் திருநாம கோவை என்ற ஒரு போற்றி பணுவல் இயற்றி உபகரித்தார்கள் என்ற செய்தியினை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. ஆகவே இந்த வழக்கு திருவம்பாவை மட்டும் ஓதக்கூடிய ஒரு வழக்கு இருப்பதற்கு இது ஒரு சான்று. நம்முடைய திருவாதவூர் அடிகள் திருவண்ணாமலையிலே எழுந்தருளியிருந்த சமயத்திலே ஆட்பாளவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான் புகில் அளவில்லை கிளக்க வேண்டா என்று சொன்னார். அதுபோல மூவர் முதலிகளுக்கு அவர்கள் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற முறையிலே நிறைய தலங்கள் அவர்கள் சென்று பெருமானை வழிபட்டு அடியார் பெருமக்களை ஆற்றுப்படுத்தி வந்தார்கள். ஆனால் மணிவாசக பெருமானுக்கு ஞானாசிரியராக எழுந்தருளிய எம்பெருமான் இன்னின்ன தலங்களில் வழிபட்டு தில்லைக்கு வருக பரமுத்தி அருள்வோம் என்று அருளாணி தந்திருக்கின்றார்கள். இவர்களை ஆட்கொண்ட விதம் அப்படி. எல்லாவற்றுக்கும் நாம் காரணம் கேட்டு அறிந்து கொள்ளுதல் என்பது முடியாது. அந்த முறையிலே அவர்கள் சிற்சில குறிப்பிட்ட தலங்களுக்கு எழுந்தருளினார்கள். அந்த மாதிரி செல்லும் பொழுது ஒரு சமயம் திருவண்ணாமலைக்கு எழுந்தருளிய சமயத்திலே அங்கு திருவாதிரை திருநாளுக்கு திருநாளை உள்ளடக்கிய 10 நாட்கள், அந்த நாட்களிலே அவர்கள் நேரிலே கண்ட காட்சி என்னவென்றால், கன்னிப்பெண்கள் வைகரை பொழுதிலே அவர்கள் துயில் உணர்ந்து என்று சொன்னால், துயிலிலிருந்து எழுந்து தங்களுடைய தோழிகள் வீட்டிற்கு சென்று அவர்களை அழைத்து கொண்டு எம்பெருமான் புகழை பாடிக்கொண்டே இச்செயலை அவர்கள் செய்து கொண்டு திருக்குளத்திற்கு நீராடச் செல்கின்றார்கள். அவர்கள் பாவை நோன்பு என்ற நோன்பினை அவர்கள் அனுட்டித்து வந்தார்கள். இந்த காட்சியை நேரிலே கண்ட வாதவூரடிகள் அவர்களுடைய திருவாக்காக வைத்து திருவம்பாவை என்ற இந்த ஒப்பற்ற பாசகத்தை அருளி செய்தார்கள். திருவாசகத்திலே திருவம்பாவை உட்பட பல பகுதிகள் மகளிர் கூற்றாக இடம்பெற்றுள்ளதை நாம் பார்க்கின்றோம். திருத்தெள்ளேனம், திருப்பொற்சுன்னம் போன்ற பல பகுதிகள் பார்க்கின்றோம். அதில் என்ன சிறப்பு, மகளிர்னு சொல்லும்போது என்ன சிறப்பு என்று சொன்னால், சிவபெருமான் திருவருளை பெறுவதற்கு நமது சமயாச்சாரிகள் அனைவரும் ஒருமனதாக நமக்கு காட்டியுள்ள வழி என்று என்னவென்று சொன்னால், ஒன்று இருந்து நினைவின்கள் என்பதுதான். ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் என்று தம்மை பற்றி குறிப்பிடும் போது திருக்கடைக்காப்பிலே குறிப்பிட்டார்கள். அதனாலதான் அவர் உரைத்த திருநெறிய தமிழை யார் அதிலே வல்லவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் தோல்வினையிலிருந்து எளிதாக நீங்கப்பெறுகின்றார்கள். ஏன்னா அது யார் உரைத்த திருநெறிய தமிழ், ஒரு நெறிய மனம் வைத்து பெருமானை உணர்ந்தவர் உரைத்த தமிழ். அப்பர் பெருமானும் ஒன்று இருந்து நினைவின்கள் என்று உபதேசித்தார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அப்படித்தான், சிம்மாந்து சிம்புளித்து சிந்தையினில் வைத்து உகந்து திறம்பா வண்ணம். இந்த சிந்தையில வச்ச அந்த நம்மளுடைய சித்தத்தில் வைத்த அந்த சிவ சிந்தனையிலிருந்து நாம பிறழக்கூடாது என்று அறிவுறுத்தினார்கள். ஆகவே எல்லாரும் அந்த ஒருமித்த சிவ சிந்தனையை, அப்படிப்பட்ட ஒரு ஒருமித்த சிந்தனை, ஒரு செயலிலே எடுத்துக்கொண்ட சிந்தனையிலே ஒன்று இருத்தல், மேற்கொண்ட செயல்பாட்டிலே ஒன்று இருத்தல் என்பது பெண்களுக்கு இயல்பாக வரக்கூடியது. ஆகவே நாம கொஞ்சம் கூட கொஞ்சம் முயற்சி பண்ணி அதை கொண்டு வரணும். பெண்களுக்கு அது இயல்பாக வரும். அதான் வள்ளுவ பிறந்தகை யாருக்கு பெருமை கிடைக்கும் என்று சொன்னால், ஒன்றுபட்ட சிந்தனையும் செயல்பாடும் கொண்ட மகளிர் எப்படி இருக்கின்றார்களோ அவர்களைப் போல தம்மை தம்முடைய ஒழுகலாற்றை வைத்துக் கொள்பவர்களுக்கு பெருமை கிடைக்கும் என்று சொன்னார். ஒருமை மகளிரே போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டொழுகின் உண்டு என்பது திருக்குறள். ஒருமை மகளிரே போல என்று எடுத்துக்காட்டு காட்டியுள்ளமை நாம் இங்கு சிந்திக்க வேண்டும். ஒருமை மகளிர் என்று குறிப்பிட்டார். அதாவது அந்த ஒன்றுபட்ட சிந்தனை, எடுத்துக்கொண்ட செயலை முடிக்கும் வரை அதிலேயே கருத்தாக இருத்தல். ஆக இப்படி பெரியோர்கள் எல்லோரும் தெரிவித்துள்ளார்கள். அதுபோலத்தான் மணிவாசக பெருமானும் மகளிர் வாக்காகவும் மகளிர் விளையாட்டிலும் வைத்து திருவம்பாவை, திருவம்மானை போன்ற பல பகுதிகளை தந்துள்ளார்கள். இப்படி மணிவாசக பெருமான் திருவண்ணாமலையிலே கன்னிப்பெண்கள் வைகரை பொழுதிலே தம்முடைய தோழிகள் இல்லந்தோறும் சென்று அவர்களையெல்லாம் ஒன்றாக அழைத்துக் கொண்டு பெருமான் புகழை பாடிக்கொண்டு அவர்கள் சென்றார்கள். நீராடும் போதும் அவருடைய புகழையே பாடினார்கள். அதன் விளைவாக அவர்களுடைய வாக்காக வைத்து திருவம்பாவை அருளி செய்தார்கள் என்பதற்கு சான்று திருவாத ஊரடிகள் புராணம். திருவாத ஊரடிகள் புராணம் கடவுள் மா முனிவர் என்ற ஓர் அருமையான ஆசிரியர் அருளி செய்த நூலாகும். அந்த திருவாத ஊரடிகள் புராணத்திலே மாதர்கொள் மாதரெல்லாம் மார்கழி திங்கள் தம்மின் ஆதிரை முன் ஈர் ஐந்தே ஆகிய தினங்கள் எல்லாம் மேதகு மனைகள் தோறும் அழைத்து இருள் விடிவதான போது இவர் தம்மிற் கூடி புனல் தடம் ஆடல் செல்வார் என்று கூறப்பட்டுள்ளது. மாதர்கொள் மாதர் எல்லாம், மாதர்னாலே பெண், மாதர் என்ற சொல்லுக்கு அழகு என்ற பொருளும் உண்டு. ஆகவே மாதர் பிறை கண்ணியானை, அந்த இடத்துல மாதர் என்பது அழகு, அழகிய பிறை. மாதர் இருபொருளும் வரும்படி ஒரே பாட்டில் சொன்னார். மாதர்கொள் மாதர்னர், அழகு நிறைந்த பெண்கள். மாதர்கொள் மாதர் எல்லாம் மார்கழி திங்கள் தம்மின் ஆதிரை முன் ஈரைந்தே ஆகிய தினங்கள் எல்லாம். ஆதிரை நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரத்துக்கு முன்னாடி ஈரைந்தே தினங்கள், அந்த பத்து நாட்கள், பத்து நாட்களில் எல்லாம் பத்து நாட்களும் மேதகு மனைகள் தோறும் அழைத்து தோழியருடைய மனைகளுக்கு சென்று சென்று அவர்களை எழுப்பி அழைத்துக் கொண்டு எந்த பொழுதுல இருள் விடிவதான போது, இருள் அப்படியே நீங்கி நீங்கி விடியல் வரக்கூடிய பொழுது, இரவினுடைய கடைசி பகுதி, இரவின் கடைக்கூறு வைகரை, அந்த பொழுதிலே தம்மிற் கூடி எல்லாரும் ஒன்னு சேர்ந்து புனல் தடம் ஆடல் செல்வார். அன்னவர் இயல்பு கண்டார் ஆங்கவர் புகன்றதாக மன்னிய திருவம்பாவை வாசகம் பேசி என்று அந்த புராணத்திலே கூறியும். அந்த பெண்களுடைய இயல்பை கண்ட மணிவாசக பெருமான் அவருடைய இயல்பு பேரியல்பாக உள்ளது என்பதை உணர்ந்து சாதாரணமான மக்களை தம்முடைய இலக்கியத்தில் வைத்து பாடுவார்களா இது மாதிரி மணிவாசக மாதிரி ஞானிகள்? அவருடைய இயல்பு அவ்வளவு உயர்ந்த இயல்பு இருந்ததனால, அவ்வளவு உயர்ந்த இயல்பாக இருந்ததனால அன்னவர் இயல்பு கண்டார் ஆங்கவர் போன்றதாக எப்படி சொல்லியிருக்காங்க பாரு. மன்னிய திருவம்பாவை காலகாலத்துக்கு நிலைபெற்று இருக்கும்படியான அந்த திருவம்பாவினை அருளி செய்தார்கள் என்று திருவாத ஊரடிகள் புராணம் நமக்கு இது தோன்றிய வரலாற்றை குறிப்பிடுகின்றது. பாவை நோன்பு என்பது கன்னிப்பெண்களால் கடைபிடிக்கப்படுவது. தமக்கு நல்ல கணவர் வேண்டும் எனவும் நாட்டில் மழை வளம் வேண்டும் எனவும் பிரார்த்தனை செய்து மேற்கொள்ளப்படுகின்ற விரதம் அந்த பாவை விரதம். இந்த விரதத்தின் தொடர்பாக பாவை பாடல் என்ற ஒரு இலக்கியமே அந்த செய்யுள் வகையே உருவானது. தொல்காப்பியத்திலே இந்த பாவை பாட்டு குறித்த செய்தியினை உரையாசிரியர், அந்த உரையாசிரியரின் பெயர் பேராசிரியர், திருக்கோவையாருக்கு பேராசிரியர் உரை என்று ஒன்று உள்ளதல்லவா நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி தொல்காப்பியத்தின் பொருளதிகாரம் என்ற ஒரு அதிகாரத்திற்கு மட்டும், அதிலையும் கடைசி நான்கு இயல்களுக்கு மட்டும் பேராசிரியர் என்ற ஒரு உரையாசிரியரின் உரை உள்ளது. திருக்கோவையாருக்கு உரை செய்த பேராசிரியர் வேறு, தொல்காப்பியத்துக்கு உரை செய்த பேராசிரியர் வேறு என்று சொல்வார்கள். தொல்காப்பியத்துக்கு உரை செய்த பேராசிரியர் தொல்காப்பியம் முழுமைக்கும் உரை செய்திருக்க வேண்டும் என்பதற்கு சான்றுகள் கிடைக்கின்றன என்று அறிஞர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் நமக்கு கிடைத்திருப்பது அந்த கடைசி அதிகாரத்தில் கடைசி நான்கு இயல்களுக்கு மட்டும்தான். முழுமையாக கிடைச்சிருந்தா அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்பது பல அறிஞர்களும் கூறக்கூடிய ஒரு கருத்தாகும். அந்த உரையாசிரியராகிய பேராசிரியர் அவர் பாவைப்பாட்டினை குறிப்பிட்டு பாவைப்பாட்டு என்பது நான்கு அடிகளுக்கு மேல் பாடப்படுவது என்று குறிப்பிடுகின்றார். சங்க இலக்கியங்களிலே எட்டு தொகை, பத்து பாட்டு, இவையெல்லாம் சங்க இலக்கியங்கள். சங்க இலக்கியங்களிலே சில நூல்களிலே தை நீராடல் குறிப்பிடப்படுகின்றது. அதுவும் இந்த மார்கழி நீராடலை ஒத்தது என்று கூறுகின்றார்கள். இங்கே திருவாதிரை நட்சத்திரம் சிறப்பிடம் பெறுகின்றதல்லவா, அந்த திருவாதிரை நட்சத்திரத்திலே இறைவனை போற்ற அந்தணர்கள் விழா எடுப்பார்கள் என்றும், அந்த சமயம் கன்னிப்பெண்கள் பாவை நோன்பிருந்து நீராடுவர் என்றும் பரிபாடல் என்ற எட்டு தொகை நூல் சங்க இலக்கியம் குறிப்பிடுகின்றது. அது தவிர ஐங்குறு நூறு, கலித்தொகை, நற்றினை ஆகிய சங்க இலக்கியங்களிலும் இந்த பாவை பாடல் பற்றிய செய்திகள் இடம்பெறுகின்றன. ஆகவே இது தமிழ் மக்களுடைய பாரம்பரியமான ஒரு வழக்கம் என்பது நமக்கு தெளிவாகின்றது. அதனாலதான் மணிவாசக பெருமானும் தம்முடைய காலத்திலே நேரிலே இந்த விரத நிகழ்வினை கண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு திருவம்பாவை மணிவாசக பெருமான் அருளி செய்திருக்கின்றார்கள். திருவாசகத்தினுடைய ஒவ்வொரு பகுதிக்குமே அதனுடைய தத்துவார்த்தமான பொருள் என்ன என்பதை பழைய திருப்பெருந்துறை புராணம் குறிப்பிடுகின்றது. திருப்பெருந்துறை தலபுராணம் இரண்டு உள்ளன. பழைய திருப்பெருந்துறை புராணம் ஒன்று, புதிய திருப்பெருந்துறை புராணம் இன்னொன்று. ரெண்டுமே நம்முடைய ஆதீனத்தின் அருட்கொடைகள் தான். பழைய திருப்பெருந்துறை புராணம் சுந்தரலிங்க முனிவர் என்ற திருக்கூட்டத்து முனிவர் பிரான் அருளி செய்தது. புதிய திருப்பெருந்துறை புராணம் ஆதீன மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் இயற்றியது. பழைய திருப்பெருந்துறை புராணத்திலே சிவபுராணம் தொடங்கி அச்சோபதிகம் வரை அந்த ஒவ்வொரு பகுதியும் என்ன கருத்தை உள்ளடக்கியுள்ளன, ஒவ்வொரு பகுதியினுடைய உட்கருத்து என்ன என்ற செய்தி அழகாக ரெண்டு அடிகளிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது பழைய திருப்பெருந்துறை புராணத்தில். அந்த முறையில் நாம திருவம்பாவையினுடைய உட்கருத்து என்ன, அதனுடைய சாரமான கருத்து என்ன என்பதை இரண்டு அடிகளிலே அந்த பழைய திருப்பெருந்துறை புராணம் கூறுவதை நாம் பார்க்க வேண்டும். என்ன, உறங்கிக் கொண்டிருக்கின்ற தோழியை எழுப்புகின்றார்கள், நீராடவா என்று அழைத்துச் செல்கின்றார்கள். அதுதான் நமக்கு பாடலை படிக்கும் போது நமக்கு தெரிய வருகின்றது இல்லையா. அது சாதாரண உலகியல் தூக்கத்திலிருந்து எழுப்பி ஏதோ வெளியில் இருக்கக்கூடிய ஒரு தடாகத்திலே நீராடுதல் என்ற அளவில் அமைந்து விடுவதல்ல, அதற்கும் மேலாக உயர்ந்த பொருள் அங்கே உள்ளது, ஆன்மா சம்பந்தப்பட்ட கருத்து அங்கே உள்ளது என்பதை பழைய திருப்பெருந்துறை புராணம் கூறுகின்றது. என்னவென்றால், மல இருள் உற்று உறங்காமல், மல இருள் உற்று உறங்காமல், மண்ணு பரிபாகர் அருட்செலம் முழுக வருக என செப்பல் திருவம்பாவை. மல இருள் உற்று உறங்காமல், இரவிலே உறங்குதல் என்பது என்னவென்றால் ஆணவ மறைப்பிலே அறியாமையோடு கிடத்தல். ஆன்மாக்களாகிய நாமெல்லாம் அனாதியிலே எவ்வாறு இருந்தோம் என்று சொன்னால், ஆணவமெல்லாம் நம்முடைய அறிவை முழுமையாக மூடியிருக்க, மறைத்திருக்க, நம்முடைய அறிவு சிறிதும் விளங்க பெறாமல் அறியாமையிலே கிடந்தோம். அது எதை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அதற்கு ஓரளவுக்கு எடுத்துக்காட்டுவதற்கு நமக்கு ஒரு சான்றாக இருப்பது உறக்கம்தான் இல்லையா. இந்த உறக்கத்தை விடவும் பெரிய அறியாமை கேவல நிலை. இருந்தாலும் இப்போ நம்முடைய சகல நிலையில அதைத்தான் எடுத்துக்காட்ட முடியும். இந்த விழிப்பு நிலையை நாம் அதுக்கு எடுத்துக்காட்ட முடியாது, ஏன்னா இதில் ஓரளவு அறிவு விளங்குது. ஆகையினாலே இந்த உறக்க நிலை இருக்கின்றதே அது கேவல நிலையை ஒத்தது. ஆணவ மனத்திலே ஆன்மா அழுந்தி கிடத்தல். அந்த ஆணவ மனத்திலே அழுந்தி கிடக்கின்ற ஆன்மாவை தூண்டி அது ஆணவ மனத்தில் அவ்வாறு அழுந்தாமல் எதிலே திளைக்க வேண்டும் என்று சொன்னால், சிவபெருமானுடைய அருட்புணலிலே திளைக்க வேண்டும். சிவபெருமானுடைய அருட்புணலிலே திளைக்க வேண்டும். ஆணவச்சார்பை விட்டு அருட்சார்பை பெற வேண்டும். அருட்செலம் முழுக வருக, முழுக என்று சொன்னால் அங்க குளத்தில் முழுகுதல் திருவம்பாவையில சொல்லப்படுகின்றது. அந்த குளம் என்பது என்ன, எம்பெருமானுடைய திருவருள் தான். பைங்குவளை கார்மலரால் திருப்பாடல் அது குறிப்பிடப்படுகின்றது. அம்மை எப்பனாகவே அந்த திருக்குளம் காட்டப்படுகின்றது அல்லவா. ஆகையினாலே அந்த தத்துவ கருத்தை அவ்வளவு அருமையாக பழைய திருப்பெருந்துறை புராணம் சொல்கிறது. ஆணவமலை இருளிலே அழுந்து கிடக்கின்ற ஆன்மாவை திருவருளானது தூண்டுகிறது. தூண்டி அந்த திருவருளே, தூண்டக்கூடிய திருவருளே எப்படி இருக்கின்றது, ஒரு தூய நீராக இருக்கின்றது, புனலாக இருக்கின்றது. ஆகவே அருட்புணலாகிய தன்னிடம் முழுகும்படி, அல்லது அடியார்கள் தம்மை ஒத்த பிற அடியார்களை தூண்டி ஆணவச்சார்பை விட்டு எழுக, ஆணவ இருளிலிருந்து விழித்தெழுக. ஏன்னா நம்முடைய ஆணவ மறைப்பே இருக்கிறது, ஆணவ மறைப்பு இருக்கிறது என்பதை தெரியாமலே நாம் இருக்கிறோம். அதுவே மலை இருளுற்று உறங்குதல் தான். உறங்குதல்ல நம்ம உலகியல்ல உறங்குற மாதிரி தூங்கணுங்கிறது இல்லை. என்னிடம் ஆணவ பிணிப்பு இருக்கிறது, அதனாலதான் சிவச்சார்பு எனக்கு கிடைக்கல. இந்த மாதிரி எந்த சிந்தனையுமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பது இல்லையா, அது என்ன? அது மலை இருளுற்று உறங்குதல். அப்படி ஒரு அறியாமையில் இருக்கின்ற ஆன்மாக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி நீ இருப்பது ஆணவ இருட்சார்பு, அதிலிருந்து எழ வேண்டும், திருவருளாகிய தடாகத்திலே நீ மூழ்கி திளைக்க வேண்டும், அப்போதுதான் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்கும், பேரின்பம் கிடைக்கும் என்று அடியார்கள் ஒருவர் மற்றொருவரை ஆற்றுப்படுத்துதல் என்ற அந்த தத்துவத்தை உள்ளடக்கியது இந்த திருவம்பாவை என்று திருவம்பாவையின் உள்ளுரையினை அருமையாக தெரிவிக்கின்றது பழைய திருப்பெருந்துறை புராணம். ஆகையினாலே உள்ளுரை என்பது ஏதோ அக இலக்கியங்களுக்கு மட்டும்தான் என்பது இல்லை. பக்தி இலக்கியங்களுக்கும் உண்டு, புற இலக்கியங்களுக்கும் உண்டு. உச்சிமேர் புலவர்கள் நச்சினார்க்கினியர் என்று போற்றப்படுகின்ற உரையாசிரியர் நச்சினார்க்கினியர் குறிப்பிடுகின்றார், அகத்திற்கும் புறத்திற்கும் உள்ளுரை ஓமம் பொது என்று குறிப்பிடுகின்றார். மேலும் தத்துவார்த்தம் சொல்லும் பொழுது சிவபெருமானுடைய தாதான்மிய சக்தி நெருப்பை விட்டு என்றும் நீங்காத சூடு போல, பரசிவத்தை விட்டு என்றும் நீங்காத தாதான்மயமாய் விளங்கக்கூடிய அந்த பராசக்தியானது நவசக்திகளையும் பிரேரித்து, அதாவது நவசக்திகளையும் செலுத்தி அவற்றின் மூலமாக உலக சிருஷ்டியை நடத்துதல் என்றும் கூறுவார்கள். நவசக்திக்கு ஏற்ப பெண்களின் எண்ணிக்கையும் 9 கூறுவதும் உண்டு. ஆனால் அப்படி அந்த பெண்களின் எண்ணிக்கை 9 என்று கூற வேண்டியதில்லை என்று அடியேன் கருதுகின்றேன். நிறையவே வந்திருப்பார்கள். ஏனென்றால் ஒரு திருப்பாடலே எண்ணிக்கோடு உள்ளவா சொல்லுகோம் என்று குறிப்பிடுகின்றாள். ஆகவே எண்ணி சொல்ல வேண்டிய அளவிற்கு, ஒவ்வொருத்தரா எண்ணி சொல்ல வேண்டிய அளவுக்கு நிறைய பேர் இருக்கின்றார்கள் என்பதை நாம் அங்கே தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆக இனி திருவம்பாவை எந்த மாதிரியான ஒரு செய்யுள் அமைப்பிலே அமைந்திருக்கின்றது என்பதையும் நாம் காண வேண்டும். ஏன்னா நம்ம திருவாசக பதிப்பாசிரியர்கள் எல்லாம் ஒவ்வொரு திருவாசக பகுதியை குறிப்பிடும் போதும் மேலேயே தலைப்பிலேயே அது என்ன பாவகையில் இருக்கிறது என்பதையும் குறிப்பிட்டுள்ளார்கள். ஏன்னா அதையெல்லாம் நம்ம பாதுகாக்கணும். அதாவது கழிப்பா என்பது அந்த பாவகை. இந்த கழிப்பால பல வகை இருக்கிறது. கழிப்பால பல உறுப்புகள் உள்ளன. அதுல தரவு என்பது ஒரு உறுப்பு. 2 தரவுகள் சேர்ந்தது தரவு இணை என்று சொல்வார்கள். இணை என்பது 2. திருவடியை இணையடி சொல்வார்கள் இல்லையா? ஆமா, தரவு இணை, 2 தரவுகள் சேர்ந்ததுனாலே தரவு இணை கொச்சக கழிப்பா. இப்போ அச்சோபதிகம் முத்திநெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை தரவு கொச்சக கழிப்பா. இது தரவு இணை, 2 தரவுகள் இருப்பதனால. இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, வெண்பா எப்படி இருக்கும்? வெண்பான்னா என்ன இருக்கும்? வெண்தலை பெற்று வந்தால் அது வெண்பா. அத மாதிரி திருவம்பாவை வெண்தலை பெற்று வந்தது. இது கழிப்பாவாக இருந்தாலும் வெண்தலை பெற்று வருகின்றது. வெண்தலையை சேர்த்து எழுதும் போது வெண்தலைன்னு எழுதுவாங்க, வேற ஒண்ணும் இல்லை. பிரிக்கும் போது வெண்தலைன்னு பிரிச்சுக்கணும். ஆகவே வெண்டலையான் வந்த இயல் தரவினை கொச்சக கழிப்பா. இயல் தரவினை சேர்த்து எழுதும் போது இயற்றரவினைன்னு இருக்கும். ஆகவே இதுல ஒன்றும் நமக்கு சிரமம் இல்லை. இது ஒரு செய்யுள் அமைப்பு, ரொம்ப அற்புதமான செய்யுள் அமைப்பு. இந்த அமைப்புல நம்ம சாதாரணமா செய்யுள்கள் பார்க்க முடியாது. ஒரு அபூர்வமான ஒரு அமைப்பு இது. அதான் தமிழ் விடுத்து சொல்லும் போது என்ன அப்படின்னா, இந்த பா இலக்கணங்கள்லாம் கவிஞர்களை சிரமப்படுத்துவதற்காக ஏற்பட்டதில்லை. ஏன்னா இந்த காலத்தில் அப்படி சொல்லிட்டு இருக்கிறோம், எந்த பாவுக்குள்ளும் அடங்காமல், எந்த ஒரு செய்யுள் அமைப்புக்குள்ளும் அடங்காமல் உரைநடை போலவே எழுதலாம், அந்த சொல்லுகின்ற முறையிலே கவிதைத்தன்மை இருந்தால் போதுமானது என்று சொல்லி அது கடைபிடிப்பதற்கு எளிதாக இருப்பதனால நிறைய அந்த மாதிரி கவிதைகள் வந்துவிட்டன, புதுக்கவிதைகள் என்று நாம் அதை சொல்றோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மதுரை சொக்கநாதர் தமிழ் விடுதூதிரே என்ன சொல்லியிருக்கின்றார் என்று சொன்னால், இந்த பா வகைகள் எல்லாம் ஒரு வயலுக்கு வரப்பு மாதிரி அவசியம். இந்த வயலுக்கு 4 பக்கமும் வரப்பு வச்சு பயிர்களை கட்டுப்படுத்துறீங்களேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இல்லையா. அந்த 4 பக்கம் உள்ள வரம்பு, வரம்பு தான் வரப்புங்கிறோம், அந்த வரம்புகள் அவசியம். அதை மாதிரி ரொம்ப அழகாக செய்திகள் சொல்லப்படுவதற்குத்தான் இந்த வரம்புகள், பா இலக்கணமாகிய வரம்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றனவே ஒழிய, இந்த இதை கடைபிடித்து எழுதப்பெற்ற இலக்கியங்கள் காலகாலத்துக்கு நிலை பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அப்புறம் என்ன நமக்கு ஐயப்பாடு? அப்படி வளரக்கூடிய இலக்கியங்கள் என்னன்னா, அந்த வயல்ல அப்படி 4 பக்கமும் வரப்பு வச்சு இந்த வயல்ல என்னென்ன பயிர்கள் இல்லாமல் விளைவிக்கின்றோமே இல்லையா. ஆமா, நெல்லு வாழை இன்னும் எத்தனையோ கனி தரக்கூடிய மரங்கள் தென்னை மரங்கள் என்று எத்தனையோ வளர்க்கிறோம். அதிலே முத்திக்கனியை தரக்கூடிய மரங்களும் வளர்க்கப்பெறுகின்றன என்று தமிழ் உடுது குறிப்பிடுகின்றது. ஆக தமிழ் மொழியில் உள்ள பிற பிற இலக்கியங்கள் எல்லாம் பிற பிற தாவரங்களைப் போல என்று சொன்னால், நம்முடைய திருவாசகம் தேவாரம் போன்ற இலக்கியங்கள் எல்லாம் முத்திக்கனியினை தரக்கூடிய தாவரங்கள் போல இல்லையா? முத்திக்கனி தரக்கூடிய தாவரங்கள் நம்முடைய திருமுறைகளும் சாத்திரங்களும். அதான் சொன்ன சித்திக்கும் தெள்ளமுதே, தெள்ளமுதின் மேலான முத்திக்கனியே. தெள்ளமுது மற்ற இலக்கியங்கள்லாம் தெள்ளமுதுன்னு வச்சுக்கிட்டா, அந்த தெள்ளமுதுக்கும் மேலான முத்திக்கனியை தரக்கூடிய தாவரங்களாக நம்முடைய சைவ இலக்கியங்கள் விளங்குகின்றன. அப்படிப்பட்ட ஒரு இலக்கியம் தான் திருவாசகம். அந்த திருவாசகமாகிய தாவரத்திலே அற்புதமான சுவை கொண்ட ஓர் அருங்கனியாக திகழ்வது நம்முடைய திருவம்பாவை என்று கூறலாம். ஆக இப்படி திருவம்பாவினுடைய பெருமைகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக காலத்தினுடைய அருமைப்பாடு கருதி முன்னுரை குறித்த செய்திகளை இந்த அளவிலே நிறுத்திக்கொண்டு இனி திருவம்பாவை திருப்பாடல்களை நாம் ஒவ்வொன்றாக சிந்திக்கலாம் என்று கருதுகின்றேன். ஆக திருவம்பாவினுடைய உள்ளீடான கருத்தை பழைய திருப்பரந்துரை புராணம் எடுத்துரைக்கின்ற முறையிலே பார்த்தோம். ஓரிரு சொற்களிலே சொல்லக்கூடிய விளக்கு உள்ளதல்லவா எல்லா திருவாசக நூல்களிலும் பதிப்புகளிலும் நம்ம பார்க்கலாம். சிவபுராணம் என்று சொன்னால் சிவபெருமானது அனாதி முறைமையான பழமை என்று சொல்வார்கள். சிவபுராணம் என்று சொல்லும் பொழுது அவ்வாறு குறிப்பிட்டிருப்பார்கள், சிவனது அனாதி முறைமையான பழமை. அதுபோல திருவம்பாவிக்கு சத்தியை வியந்தது என்று குறிப்பிடுவார்கள். சத்தியை வியந்தது என்று சொல்லும்பொழுது திருவருட்சக்தியினுடைய அந்த எல்லையில்லாத ஆற்றல், எல்லையில்லாத கருணை, அதை வியந்து பாடிக்கொண்டுதான் இவர்கள் வருகின்றார்கள். தோழிகளை எழுப்ப அவர்கள் வீட்டிற்கு செல்லும் போது அருளை வியந்து போற்றிக்கொண்டுதான் செல்கின்றார்கள். அவர்களை எழுப்பும் போதும் அருட்பெருமைகளை எல்லாம் சொல்லிக்கொண்டுதான் எழுப்புகின்றார்கள். எல்லாருமாக சேர்ந்து நீராட போகும்போதும் திருவருளின் பெருமையைத்தான் வியந்து போற்றுகின்றார்கள். நீராடும் போதும் அதுதான் அவர்களுக்கு சிந்தனை. ஆகையினாலே அந்த பொது நோக்கிலே சத்தியை வியந்தது என்று நாம் கொள்ளலாம். இதற்கு ஆழமான விளக்கங்கள் பல உள்ளன, அவையெல்லாம் ஆராய்ந்து கொள்ளத்தக்கனவாக இருக்கின்றன. ஆகவே இந்த அளவிலே சத்தியை வியந்தது என்பதற்கு விளக்கம் சொல்லிவிட்டு திருப்பாடல்கள் வரும்பொழுது திருவருள் உணர்த்தினால் மேற்கொண்டு விளக்கம் சொல்வேன் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன்.
1: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளிச் செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 31வது திருப்பதிகம் கண்டப்பத்து திருத்தில்லையில் அருளிச் செய்தது நிருத்த தரிசனம் என்கிற தலைப்பில் அடிகள் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய பதிகம் இது. இதற்குரிய ராகம் செஞ்சுருட்டி.

0: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய். ஷைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசைப்பயிற்சி. வழங்குபவர் சிவத்திரு குடந்தை லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய.

0: சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிச் செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
1: சகனாவோனோ சக வீரியம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வந்தே தட்சிண கைலாசம் வந்தேமாப்ஜினேமபி வந்தே வேணுவனேஸ்வரம் வந்தே ஸ்ரீமத்காந்திமதேஸ்வரி வந்தே ஸ்ரீமூலலிங்கஞ்ச ஸ்ரீமத்தாம்ரசபாவதி சிவகாமி சமோ வேதம் சுந்தரம் லோகசுந்தரம். திருச்சிற்றம்பலம் நிலனே நீர் வழித்தீர் நெடுவானகமாகி நின்ற புலனே குண்டரிகற்று அயல் மாலவன் போற்றி செய்யும் கனவே கற்பகமே திருக்கற்குடி மன்னின்ற அனசேற்கையினே அடியேனையும் அஞ்சேல் என்னேந்தொட்டும் தாஜினம் சாணப்பரிந்துனே பாமியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொழி பெருக்கி உலப்பில ஆனந்தமாய தேதினைச் சொறிந்து புறம் புறந்திரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனைத் தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருடுவது இனியே நையாத மனத்தினை நைவிப்பன் இத்தெருவே நீ ஐயா உலா போந்த அன்று முதல் என்று வரை கையார் தொழுது அருவி கண்ணாரச் சொறிந்தானும் செய்யாயோ அருள் கோடை திரைலோக்கிய சுந்தரனே. ஆறார் வந்தார் அமர குணத்தின் அணியுடையாதிரை நாள் நாராயணனோடு நான் முகன் அங்கியம் அறிமிய எந்திரனும் தேரால் வீதியில் தேவர் குழாங்கள் திசையனைச்சும் நிறைந்து பாராச்சொழுகள் பாடியும் ஆடியும் பல்லாண்டு கோருதுவே. ஆதிமாமரை விதியினால் ஆறு சூழ் வேணிநாதரே உன்னாகவே குறியோ நல்வேள்வி தீரு நீங்க நீ செய்யவும் திருக்கழுமலத்து வேதி வேதியானே வரும் செய்யவும் மிகுமா வேகப்பொருள் குணந்தே மேவு சிவாகமத்து தீரில் பொருளும் தெளிந்து உயிந்தேன் ஏது குறை தெற்றியூள் சிங்க சிமையான மாமுனிமன் ஒற்றாமரை அடுக்கள் போக்கு. திருச்சிட்டம் வர நம பார்வதி பதயேர மகாதேவ. எல்லாம் வல்ல பரம கருணாநிதியாக எம்பெருமானுடைய திருவழி துணை கொண்டு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கான காஞ்சிபுராண படன வகுப்பிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் என நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கழிந்த வாரத்திலே கச்சபேஸ்வரம் என் படனம் என்பதை சிந்தித்தோம். இன்று சிந்திக்க இருப்பது சகோதர தீர்த்த படலம் என்பது. நம்ம சட்டையெல்லாம் இப்போ போடுறோம், இந்த சட்டைக்கு குப்பாயம்னு பேர் தமிழ். அந்த காலத்தை குப்பாயம்னு சொல்லுவாங்க. அந்த குப்பாயம் எப்படி இருக்குன்னா வெள்ளை வெள்ளையேன்னு சும்மா செலவை இப்போ தான் போட்டு கொண்டிருக்க மாதிரி. செலவின்னு சொல்கிறோம்போது இப்போ பழைய செலவை பல்ல. அப்போ ஆற்றுக்கு கொண்டு போய் ஊர் மண்ணில் போட்டு கசக்கி எடுத்து துவைச்சு அப்புறம் கொண்டு வந்து இஸ்திரி போட்டு கொண்டு வந்து எல்லாம் சர்ஃப் தான் இப்போல்லாம். ஏன்னா நாளுக்கு நாள் நாம் சோம்பேறி ஆகிண்டே வரும். அதனால் நம்முடைய செயல்களும் எவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியுங்கிறத தான் நான் நினச்சேன். ஏன்னா விரைவான உலகம் இது, எல்லாமே மிக விரைவாக நடக்கக்கூடிய உலகம். ஒரு வருஷத்தில் செய்யக்கூடியதே ஒரு நாளில் செய்யணும்னு ஆசை நமக்கு. 5 வயது பூர்த்தியானால் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுன்னு அந்த காலத்தில் இருந்தது. இப்போ 3 வயதில் சேர்க்குறான், அதுவுமே 2.5 வயசு 3 வயசுன்னு ஆக்கிட்டு கொண்டு செல்கிறதான். ஏன்னா சீக்கிரம் படிக்கணும், நாளைக்கே கலெக்டராக வரணும், அப்படியே சம்பாத்தியம் பண்ணி கொண்டு கட்டணும். அந்த வயசு வயசுக்கு தக்கன பக்குவம் வாங்கும் சக்தி. இது கேட்பதான் வகுப்பு அந்த காலம் வகுத்து வச்சுருக்கேன். வகுப்பு 1, 2, 3 எதுக்காக வச்சுருக்கேன். 1ஆம் கிளாஸ்லேருந்துக்கே 11 வகுப்பை வச்சு கொண்டு நடத்திடலாமா, முடியுமா, நடக்குமா? ஆனால் நமக்கு ஆசை இப்போ அப்படித்தான். முதல் வருஷமே ஐஏஎஸ் பாஸ் பண்ணிடலாம். ஆமாம், மனுஷனுடைய இயல்பு அப்படித்தான். அந்த முறையில் குப்பாயம் என்ற சட்டை, அதை வெள்ளை வெள்ளையங்கிற சட்டை வாங்கணும், வெள்ளி குப்பாயம் அதை போர்த்து. அந்த காலத்து சட்டை உண்டா அது ஒரு கேள்வி இருந்திருக்கு. மன்னர்களுடைய போட்டோவெல்லாம் பார்த்தா சட்டை இருந்திருக்கு, ஆனால் நாம் போடுறதில்லை. பெரிய தானவந்தர்கள் தான் சட்டை போடுறது. சட்டை போடுவது ஒரு ஆடம்பரம். ஒரு காலத்தில் சட்டை போடுறா அது ஒரு ஆடம்பரமாக இருந்த காலம். இப்போ இல்லை, சட்டை இல்லைன்னா கஷ்டம். ஆமாம், என்னையே அசட்டையாக இருக்கான்னு நினைப்பான். எனக்கு தான் சட்டை போட பழி சசில் வரும்போது சட்டை இல்லைன்னா அவன் மேனி இடிக்கும் போது இவன் எங்கேயும் இடிக்கிற அசிங்கமாக இருக்குது. அப்போ ஏதாவது அதுவனுக்கும் நமக்கும் ஒரு நடுவில் ஏதாவது ஒன்று வேண்டி இருக்கு. அதனால் வெள்ளை வெள்ளி குப்பாயம் வெள்ளை போன்ற சட்டம் அதை போர்த்து கொண்டு இருக்கார் மகர்ஷிலாம். குப்பாயம் போத்தில் வெண் திருமேரி உடம்பு கூட அணிந்திருக்கிறார்கள், திருநீற்று ஒளியினால திகழ்கின்றார்கள். அந்த திருநீற்று ஒளி அவருக்கு உடம்பு கூட அந்த திருநீர் பூசி அந்த திருநீற்று ஒளியிலே திகழும் போது எப்படி இருக்கு பார்க்கறதுன்னா வெள்ளி குப்பாயம் போட்டிருக்க போல இருக்கு. அது கதிர் வீசுகின்றது, சூரியனுடைய கதிர் எப்படி வீசுகின்றதோ அந்த மாதிரி அவருடைய திருமேனி வீசுகின்றது. சில பேர் விபூதி இப்படின்னா ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். காரணம் என்னன்னா ஏற்கனவே கருத்த மேனி கருங்க நிறைய அந்த கருத்த மேனியில் கடையில் வாங்கின விபூதி அதனால பல பழனம் இல்லையா அதை உழைச்சி போட்டாசமாக தூக்கி காட்டும். அந்த மாதிரி சில பேருக்கு விபூதி இட்டால் சரியாகவே வராது. பார்த்தாச்சு ஏற்றனா விபூதி இப்படிலாம் இட்டாலும் சரி அது ஒரு ஷைனிங் கிடைக்காது, மங்களாக தான் இருக்கும். அதுக்கும் கொடுத்து வைக்கணும். சிவவேடம் தரித்தாலும் அந்த சிவவேடம் சிவவேடமாக தெரியவருக்கும் ஒரு அதுக்கு ஒரு யோகம் வேணும், அந்த டேஸ்ட் சொல்லணும், கிடைக்கணும். ஆமாம், அந்த மாதிரி முனிவர்களெல்லாம் வெண் திருவெண்ணீரணின் அப்படி இருக்கிறார்கள். அது எப்படி இருக்குன்னு சொன்னால் வெள்ளிக்குப்பாயம் போட்டது போலே வெள்ளி சட்டை அணிஞ்சிருக்க மாதிரி இருக்கிறாங்க. வெள்ளி குப்பாயம் போர்த்தன பொதிந்த வெண் திருநீற்றொழி கதிர்கள் அள்ளிக்கொள்வனையமேனி. அவட மேனி எப்படி இருக்கின்றது? கச்சபாதயம் அறைந்தன. அந்த மாதிரி முனிவர்கள் இருக்கிறாங்க. கச்சபாதை கச்சபேஸ்வரி ஆலயம், அதை பற்றி ஏற்கனவே சொன்னோம். மலநோய் தள்ளி பேருதம் அத்தல குளவால். மலநோயை நீக்கக்கூடிய அதற்கு உதவக்கூடிய ஸ்தலம் அது எங்க? அதுக்கு மேற்கே இருக்கு. என்ன இருக்குன்னா சகோதர தீர்த்தம். அதுக்கு மேலே நாம் ஏற்கனவே போன வாரம் படித்த அந்த கச்சவீஸ்வர தீர்த்தத்துக்கு மேற்க இந்த சகோதர தீர்த்தம்னு ஒன்று இருக்கு. அந்த தீர்த்தத்துக்கு என்ன விசேஷம்னு மலநோய் தீர்க்கும், மலநோய் நீக்கக்கூடிய. அங்கே யார் இருக்கா? புள்ளி தோளாடை புனைந்தனம் பெருமான். மான் தோல் அணிந்திருக்கார். அந்த மான் புள்ளி புள்ளியா இருக்கும். அந்த மாதிரி புள்ளிகள் உள்ள மான் தோலை உடையவர் அவர் பொலிவுறும் இருக்கைகள் பொழிவான். அவர் இருக்கின்ற இருக்கைகளாம் ஆலயங்கள். அவர் எழுந்திருக்கின்ற ஆலயங்களை பற்றியெல்லாம் சொல்லுகிறேன் என்று தொடங்குகின்றார். ஆசனம், ஜபத்துக்கு ஆசனம் உள்ள மாந்தோல் விசேஷம் பேர். இப்ப மாந்தோல் இதை இருக்குனாலே பிடிச்சு கொண்டு போயிடுவான். தடை செய்யப்பட்ட பொருள் அதான் மாந்தோல், புலித்தோல். இதெல்லாம் இருக்குன்னு சொன்னாலே உனக்கு எப்படி வந்தது இந்த தோல்? எத்தனை புலியை கொண்டேர், எத்தனை மாந்தோனை கொண்டேன்னு கொண்டு வந்துடான். நான் அறுபது சமயம் ட்ரெயினில் போயிட்டு இருந்தேன், பிஸ்கட் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஏற்றாலும் ஒரு குழந்தை இருந்து பார்த்துட்டே இருக்கும். எங்கள் மாமிஷனா பையன் குழந்தை பார்த்துருந்துக்கே பிஸ்கட் ரெண்டு கொடுக்கும் கொடுக்கூட அவனுக்கு தெரியாது. அது அது என்னச்சின்னு வீட்டில் தின்னுட்டு வந்து இங்கே வாயில் எடுக்கும். கடைசி இந்த பிஸ்கட்டுனாலும் வாயில் எடுத்தாலும் கே பிஸ்கட் கேசப்பறம் தலை வச்சுவான். அது அந்த காலம் வருஷம் ட்ரெயினில் ட்ரெயின் பண்ணுறது இப்போ ரொம்ப ரிஸ்க்கு. ஆமாம், ஒரு உபகாரங்களெல்லாம் அந்த காலத்தில் முடியாது. ஆமாம், கொஞ்சம் ஒரு ஓரமாக உட்கிறேம்மா அவ்வளோதான். நம்ம நாம வெளியில் போயிடுதான், கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கி நம்ம வெளியில் தெரியும் இறக்கம். அதெல்லாம் இந்த காலத்தில் முடியல, அதை நம்ம செலுத்த முடியல. ஆமாம், அந்த அளவுக்கு நம்முடைய யுக தர்மங்கள்லாம் இப்போ இப்போ இருக்கு. அந்த மாதிரி வெள்ளி குப்பாயம் போர்த்தன பொறிந்த வெண் திருநேற்று கதிர் திருநீரொட்டி கதிர்கள் அள்ளிக்கொள்வனையமே நீர் கச்சபாதயம் அறைந்தனம் மலநோய் தள்ளி பேருடம் அத்தல குடவால் சகோதர தீர்த்த நீக்கரையில் புள்ளித்தோளாடை புனைந்தனம் பெருமான் பொறிபுறம் இருக்கைகள் ஒழிவான். மண்ணுமை கிழவி கரிமுகன் தென்பால் மாண்டகன் ஈசனை வழுத்தே. சத்தியமொழி பேசுகின்றார். போன வாரம் விநாயகர் சத்திய விநாயகரன், அப்புறம் மற்ற விநாயகர்லாம் பொய் சொல்லுவாரான் தெரியல. சத்திய விநாயகர்ன்னு சத்தியம் உண்மையை சொல்லுவார். அந்த மண்மை கிழவி கரிமுகன் அந்த உண்மையே பேசுகின்றான் சத்தியமொழி விநாயகர்னார. அவருக்கு தென்பால மாண்டகன் ஈசனை வழுத்தி. மாண்டகன் என்றான ஒரு முனிவர், அவர் வணங்கின அந்த ஈஸ்வரன். மாண்டகன்னி என்றான ஒரு முனிவர் இருந்தாராம், அவர் பூஜைத்தார்களாம். கன்னி ஓர் பாகன் அருளினான். அந்த கன்னியை உருவாகத்திலே உமை உருவாகன் இருக்கிறானே அவனுடைய அருளினால் மாண்ட கன்னிமா முனிவரன் என்பான். மாண்ட கன்னி என்கிறான் ஒரு முனிவன். அவன் என்ன செய்தான்? மின்னிழை கடவுள் மடந்தையர் ஐவர் வீங்கிழ வனமுறை திளைத்து பொன் உதகலத்தின் முதபிரம் கோகம் புவிமிசை இருந்தவர் நுகன்றான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை. அதான் சொன்னான், மனிதனுக்கு வந்து அவனுடைய ஒரு பத்து பேர் இருந்தானால் நூறு ஆசை இருக்கும், அவ்வளோத்தையும் அவன் தீர்க்கணும். அது அவனுடைய இறைவனுடைய கடமை. அதனால இன்னைக்கு ஒரு ஆசைப்பட்டோம், நிறைவேறல. ஆனால் ஏதாவது ஒரு ஜென்மத்தில் நமக்கு அந்த ஆசையை நிறைவேற்றுவோம், நிறைவேற்றாகணும். அப்போ தான் நம்ம பக்குவம் ஆகும். அதாவது ஒரு நமக்கு ரொம்ப கவலை, கார்ப்பரேஷன் சேர்மன் ஆகியே வச்சுக்கிடுவோம், இந்த ஜென்மத்தில் நடக்காது, அதுக்குண்டான பாலிடிக்ஸ் மாதிரி பண்ண முடியாது. ஆமாம், எப்போவாது ஒரு ஜென்மாவில் கார்ப்பரேஷன் தலைவரை ஆக்கி அதில் உண்டான கஷ்டங்களெல்லாம் அவனை அனுமதிக்க வச்சு, அப்போ எனக்கு என்ன கார்ப்பரேஷன் பதவியே வேண்டான்னு அவன் நினைக்கணும். ஓர்ப்பு வரணும். ஓர்ப்பு எப்போ வரும்னா அனுபவிச்சா தான் வரும். ஒரு பொருள் மேலே ஓர்ப்பு எப்போ வரும்னா அதே முங்கி எழுந்து அதனுடைய கஷ்ட நஷ்டங்கள் நமக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான் நமக்கு தெரியும், மைனஸ் பாயிண்ட் தெரியாது. அதில் மைனஸ் பாயிண்ட் எல்லாம் அவனுக்கு சுட்டி காட்டி வச்சு அப்போதான் அவனை ஓர்ப்பு வச்சா இல்லை இவ்வளோ இருக்காது. அந்த மாதிரி என்ன செய்வான்னா இந்த முனிவர் என்ன, இவருக்கு ஒரு ஆசை, அங்கே போய் அங்கே வைக்கணும், தேவலோகத்தில் போய் கண்ணிகை தான், கண்ணிகையில் எங்கே கூட இங்கே ஆனால் ரம்பை ஊர் சொல்லி திருவத்தமை எல்லாம் கன்னிகைகளெல்லாம் இங்கே பூலோகத்துக்கு வரவழைச்சு அந்த கன்னிகைகளோட இவர் அனுபவிச்சிருந்தார். மின்னிடை கடவுள் மடந்தையர் ஐவர், தேவலோகத்திலிருந்தான கடவுள் மடந்தையர் பெண்கள் ஐவர், அவர்கள வீங்கிட மனமுறை திளைத்து பொன் உலகிடத்தின் நுகர்வரும் போகம், அந்த உலகத்தில் என்னெல்லாம் போகம் உண்டோ அதை பூரா இங்கே அனுபவிக்கணும். அதாவது சில பேருக்கு சில விஷயத்தில் தானாகவே ஓர்ப்பு அனுபவிக்காமல் எப்படி என்ன ஆனாலும் சரி ஒரு பைசா கூட எடுக்க மாட்டான். அப்படி ஒருத்தான் ஒரு பைசா கூட யாழை பணமாக எடுக்க மாட்டான். ஏன் எடுக்க மாட்டேங்கிறான், அதுக்கு அழுத்தம் இருக்கான், எது கண்ணாலும் எடுத்து பைக்கில் போட்டுருவான். அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் தான், சின்ன வயசில் அவனுக்கு ஏதாவது பொருளை கண்டால் உடனே ஆத்திடுறான். ஆமாம், ஆனால் மகா சாமர்த்தியசாலி, அதை எடுக்கிற ஆளாக கண்டுபிடிக்க முடியாது. அதான் ஒரு செகண்டில் கண்ணை மறைச்சிடான். ஆமாம், நான் ஒரு 58 ஐயப்ப சாமி கோயிலுக்கு போட்டோம். அப்போ ஒரு விட பஜனைகள்லாம் நடந்தது எல்லாம் இருக்கும்போது பழத்தில் மாலை போட்டிருந்தான், இந்திராட்ச மாலை. இந்த பழங்கிலேருந்து வந்தான், நான் ஏ புள்ளிக்காரன் வந்திருக்கான் பார்த்துங்கம்பாங்க. ஆ, நான் மத்தனவே இருக்கும்போது என்ன பண்ணிட முடியும், ஆகும்னா 5 மாலையை காணலை, 25 இருக்கும் மாலை, 5 தான் மாலையை காணும், எப்படி எழுத்தான் அது நான் கொண்டு போயிட்டான். அப்புறமா தான் மாலையை படுத்துட்டு மாலையை காமா காணேன் காணாங்க அங்க அந்த வந்துட்டு போயிட்டான்ல சரியா போச்சு. ஆனால் அது என்ன செய்வானா உபயோகிக்க மாட்டான், நேராக கொண்டு வீட்டில் வந்து அறையில் கொண்டு போட்டோம். அதோடு அவனுடைய மொழி முடிஞ்சிச்சு, அந்த அது ஆப்பாயிடு. அதை மனோதர் தெரியல, அது ஒரு டிசீஸ்ங்கிறேன், மனோதர் டாக்டர் கேட்டால் அது ஒரு மனோதர் தெரியல, அது ஒரு டிசீஸு. ஆனால் அவரை அனுபவிக்கணுங்கிற அவனுக்கு அந்த ஆசை அதில் இல்லை, பொருளை எடுத்து அதை அனுபவிக்கணுங்கிற ஆசையோடு எடுக்கலை, எடுத்துடணும் அதனால வீட்டில் ஒன்று போட்டோம், அதோடு அது முடிஞ்சு வச்சு. அது மாதிரி இன்னொருத்தர் எடுக்கவே மாட்டேங்கிறான். காரணம், முன் பிறவிகளிலே அவன் அனுபவித்து அதில் ஓர்ப்பு தோன்றி சே அர்த்தம் பொருளை தொழக்கூடாது, அங்கே ஒரு எண்ணம் அவனுக்கு, இவனுக்கு இன்னும் பல பிறவி இருக்கு அந்த ஓர்ப்பு வருது. அதனால் பிறவியில் ஏற்பட்ட பல பிறவியில் ஏற்பட்ட அனுபவங்களின் மூலமாகத்தான் ஓர்ப்பு தோணும். திடீர்னு நாளைக்கே நான் ஓர்ப்பு தோணும்னா சொல்லிகிட்ருக்கலாம், சார் இப்போ எனக்கு எல்லாம் ஆசை இல்லை சார், அதெல்லாம் போச்சு, அதெல்லாம் முடிஞ்சாச்சு, நம்ம சமையல் அதெல்லாம் நமக்கு சே ஒன்றுன்னு எனக்கு இப்போ ஆசை இல்லைன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆசை ஓடுக்கு ஒரு கோடி ஆசை இருக்கும் மனசு பிள்ளை, அதை வெளியே சொன்னால் கேவலங்கிறனால சொல்ல மாட்டேங்கிறான். சார் இத்தனை வயசுக்கு ஒரு அறிவு இருக்கா எனக்கு இந்த ஆசைப்படுறானேன்னு சொல்லிடுவானே, அதான் கிட்ட ஒன்றுமே இல்லை ஆனும் சொல்லிட்டேன், ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் சும்மா பம்மாச்சு, அனுபவிச்சு ஓடினா தான் ஒர்ப்பு வரும், அனுபவம் இல்லாமல் ஒர்ப்பு வரவே வராது. அந்த மாதிரி இவருக்கு மேல் உலகத்தில் மின் இடை கடவுள் மடந்தையர் வேலுலக தேவதைகள்லாம் ஒரு செய்கிறம்பை விதோத்தமை உனால் அந்த மடந்தையர்கள்லாம் இங்கே வந்து அவர்களோட போகங்களை அனுபவித்து கொண்டு சந்தோஷமாக இருக்கார். பொன்னுலகிடத்தின் நுகர்பெரும் போக அந்த உலகத்தை நல்லாம் போக உண்டா அழிஞ்சே புவிமிசை இருந்தவர் நுகர்ந்தான் அதை அனுபவித்தார். மத மலம் அறுக்கும் சகோதரத்தட நீர் வரைப்பிழை முன்னாலே சொன்னோம் போன செய்யல இந்த சகோதர சீர்த்தத்துக்கு என்ன பலன் சொன்னான் மலநோயை நிற்கக்கூடியார்கள் அந்த ஆணவ மரத்தினுடைய வலுவை குறைக்கக்கூடிய சக்தி இந்த சகோதர சீர்த்தத்துக்கு உண்டு. வளாகம் ஒன்றியற்றி அந்த மலனோ மலமரம் அறுக்கும் சகோதர தடநீர் வரை பிழையில ஒரு இடம் வளாகம்னா ஒரு இடம் அதை ஏற்படுத்தி அடநீரை இனிதி வீற்றிருந்து அறம்பை அன்னலார் இளமுறை போகம் சதகம் சமைப்ப அதாவது இந்திரனுக்கே பொறாமப்படாது நம்ம விட கிட்டிக்காரனா இருக்காங்க நமக்கு மேலே அவ்வளோ அழகா இருக்கான ஒருத்தன் சிலர் இப்ப நம்மளோட வில்லாடிதான் இருக்கானு ஆன் சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்திரனே இவனை கண்டு பொறாமப்படுற அளவுக்கு இவர் போகங்களை அப்படி அனுபவிச்சுட்டு இருக்காராம். சதகன் சதமகன் சமர்ப்ப நுகர்ந்தனன் நெடுநாள் கடைமுறை முத்தி சார்ந்தான் கடைசியில் முத்தியை போய் சேர்ந்தார். சிதறடி தடங்கன் ஐயர் அம்பையர்கள் தீர்த்தம் என்றுரைப்பது தடமே வரிவிழி சேர்ப்ப குடமுலை மதர்ப்ப வாழ்வளை கரங்க வண் திமிரும் தெரிமலர் கூழை தையலார் குடையும் தென்புணல் தடம் அதன் கனு குலையுமே செவ்விய அந்த விழி இருக்க அதெல்லாம் பரவி அகன்ற கண்களை உடைய பெண்கள் குடமலை மதர்ப்ப அந்த மார்பு அப்படி திமிர் அப்படி நிற்கிறது ஆன்னு சொல்லலாம். இப்போ அதெல்லாம் பார்க்க முடியாது நீங்கள் இப்போ ஒன்று சொல்லுங்கள். ஆமாம் அந்த காலத்தில் 16 பெண்களுக்கே அப்படி இப்போ இப்போ ஒரு பொண்ணுக்கு ஒன்றும் கிடையாது. ஆமாம் ஒரு குழந்தைய பார்த்தோன்னா ஞானம் ஒன்றுடா. ஆமாம் எங்கள் பெரிய மாமியார் இருந்தால் 8 குழந்தை பெற்றா 8 குழந்தை பெற்றதுக்கப்புறம் அவர் 30 பொண்ணு மாதிரி நின்றான். அது அந்த காலத்துக்கு மாறி இப்போ ஒரு பிரசவம் தான் அதோடு சொல்லி முடிஞ்சது. அந்த மாதிரி இருந்த பெண்கள் இருந்தாலும் மறி விழி சேப்ப செவ்விய பரவி அகந்த கண்களையுடையவள் குடமுறை மதர்ப்ப வாழ்வழை கரண்ட வண் திமிரம் உதரிமலர் கூழை தையலாக அவள் என்ன குடைய குடையும் தென்புணல் தடம் அது தென்புறத்தில் இவளெல்லாம் குளிக்கிற இடம் குடையும் என்றால் குளித்தல் திருவம்பாயிலுடைய குழைந்து குழைந்து நீராடி அந்த அவர் தீர்த்தமாடி அதன் குலைமேல் எரியலர் குடங்கை மாண்டகன் ஈசன் இனிதமர் இருக்கையின் அப்படி எல்லாரும் குளிக்கிற அந்த எரியலர் குடங்கை மாண்டகன் இருக்கிறேன் குற்றன் நீங்க அறிபவன் அந்த மாண்டீசன் அப்படி அந்த அந்த வளாகம் இடத்தை அமைத்தானா அதில் நிற்கார் குடசார் அரியி அதுக்கு மேற்கிட அருள் அறுத்து அருள்வன் ஈசம் ஒன்றுண்டால் அதுவரம் காரணம் அருள் அறுத்து அறிவன் குற்றம் நீக்கி அறிபவன் ஆம் நம்முடைய குற்றங்களை தான் நீக்கி அறிபவன் குறை வேறு குற்றம் வேறு அதாவது குறை என்பது தீர்த்து கொள்ளக்கூடியது குற்றம் தீர்க்க முடியாது குறைக்கு தண்டனை கிடையாது குறை உடையவன் யாரு குறை இல்லாதவனே கிடையாது நாட்டில் எல்லாத்தையும் ஒரு பயன் வாங்கிட்டு இருக்குதாங்க ஆனால் குற்றம் இருக்கக்கூடாது குறை அதான் மிஸ்டேக் பண்ணலாம் ஆனால் குற்றம் செய்யக்கூடாது அதுதான் இங்கே என்ன சொன்ன அருள் அருத்தொருள்வன் நம்முடைய குற்றங்களையெல்லாம் நீக்கறிபவன் அவனுக்கான ஈசன் ஒன்றுண்டால் அது வரும் காரணம் அது வருகின்ற காரணத்தை சொல்வோமாக நான் சொன்னேன் மூதளர் கடவுள் தன்னுடன் பிறந்த முன்னவர் மும்மையர் உள்ளார் பேதுரா மதுகை மூவரும் விண்ணோர் பெரும் அபிசும் துமக்கல் ஆற்றாது மேதகம் ஆவி இறந்தனர் அதனை விரிதழற் பண்ணவன் நோக்கி யாழினை புரியவில்லனக்கும் இழம்பை எதுமே என்றுடமழங்கி. அக்னி தேவன் நாலு பேர் பிரதேஷ் மூணு பேரா அக்னி தேவனுக்கு அந்த மூன்று அழற்கடவுள் தன்னுடன் பிறந்த அந்த மூன்று சகோதரிக்கால அவளுக்கு இந்த ஹவிஸை தாங்கக்கூடிய சக்தி இல்லையா. தேவனுக்கு இங்கேருந்து ஹவிஸ் கொடுக்குறோம் அக்னியிலான கொடுக்குறோம் அந்த அக்னிபானம் வாங்கி அங்கே கொண்டு கொடுக்கணும். இந்த அக்னிபானுக்கு ஏன் இவன் தான் போஸ்ட்மேன் நாம் இங்கே அக்னியில் கொடுக்குற குரலை வாங்கி யாரு கொண்டு கொடுக்குறோமோ அங்கே கொண்டு போய் சேர்க்கிறது இதுதான் அவனுடைய வேலை. அதனால தான் அக்னியில் கொடுக்குறோம் இல்லை தண்ணியில் கொண்டு போடக்கூடாது சுவாகம் கொஞ்சம் முடிஞ்சு வச்சு. ஆமாம் அதனால் அக்னி பகவானுக்கு அந்த வேலை. அதில் மூணு பேருக்கான அவனுக்கு இந்த மாதிரி இந்த ஹவிசை வாங்கி கொண்டு கூடிய சக்தி இல்லாமல் போச்சு. அந்த ஹவிசை தாங்கக்கூடிய சக்தி இல்லாமல் போச்சு. கந்தபுராணத்தை படிக்கிறோம்ல எம்பெருமாருடைய ரேசஸ் வந்து தண்ணீர் வாயுவால் தாங்க முடியல அப்புவால் தாங்கிக்க முடியல அக்னியாக தாங்க முடியல கடையை சரவண பொயில கொண்டு தள்ளினான் நான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி அந்த அதை தாங்க முடியல அதை மூது அலற்கடவுள் தன்னுடன் பிறந்த முன்னவர் மும்மையர் உள்ளார் பேதுரா மதுகை மூவரும் அதாவது மயங்கராத வலிமை உடையவர்கள் அப்படி இருந்தோம் விண்ணோர் பெரும் அவிசுமக்கலாற்றாது விண்ணோர்கள் கொடுக்கப்பட்ட அந்த அவிசை அவர்களால் சுமக்கம் ஆற்றாது மேதகம் ஆவி இறந்தார் இறந்தே விட்டான் தாங்க முடியல. ஆனால் இந்த அபிசை தாங்கி அங்கே கொண்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவளது ஆற்றல் இல்லாமல் இறந்தே போனான். அதனை அதே அக்னிவான் பார்த்தாராம் ஏதாது நம்ம சகோதரர்கள் இந்த அபிசை வாங்கி கொண்டு சேர்க்க முடிய வழியில்லாமல் போய் எல்லாரும் மண்டையை போட்டானே நமக்கு அந்த இதாராம் ஏன்னா அவர் சந்தேகம் அவருக்கு பயம் வந்துடுச்சு. விரி தளர் பண்ணமன் நோக்கி வெறிதடனா அக்னி அவன் அதை பார்த்து யாழினை புரிவல் நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியே அவங்க மூணு பேரும் போயிட்டாலும் தாங்க முடியாமல் அவை நானும் அப்படி ஆயிடுவேனோ என்று புரிவல் எனக்கும் இவ் இடும்பை எழுதுமே என் இடும்பை கஷ்டம் இந்த மாதிரி கஷ்டம் நான் ஆயிடுவேனோ என்று மழுங்கி என்ன செய்தானான் மகோததியனைய ஐயர் அம்பயரம் வாவியல்லூரக் கரந்து சகோதரர் சம்மை இழந்தவன் தனக்கு சகோதரன் நீ தடம் புனலே உகாது எனக் புரத்தியந்துரைத்து அங்கண் உறைந்தனன் அன்று தொற்று அழிகள் முகேரனப் பாயும் மதத்தடம் அதற்கு மொழிபெயர் சகோதர சீர்த்தன். மகோததி என்ன கடலுக்கு பேர் மகோததின்னு உததி என்றால் கடவுள் மகோததி என்ன பெரிய கடல் அந்த மகோததி அணைய ஐயர் அம்பயரம் பாவியின் உள்ளூரக் கரந்து சகோதர தம்மை இழந்தவன் தனக்கு சகோதரர் பெயர் அந்த சகோதர சீர்த்தத்தில் அவர் விழுந்ததுனால என்ன ஆச்சுன்னா அவளுக்கு முக்தி கிடைச்சது. இயம்பிற்றாக வெண்கலனோ செய்தடை கலம்புகுந்தேனை பரிவுரக் காட்டி கொடுத்தனே தூண்டிற்படுகொலை இருகன சகித்து இவெல்லாம் அந்த கடலுக்கு இந்த நதிக்குள்ள போய் ஒழிஞ்சிட்டு இருக்கான். தேவரெல்லாம் இவாழா தேடி இருந்தாராம் எங்கே போனானே காணதே ஆனால் எல்லாம் தேடி வர மாட்டில் இந்த சகோதர சீர்த்தம் கிட்ட வந்தவுடனே இந்த மீன்கள் சும்மா இருக்க வேண்டியானே ஏவா இந்த இங்கே இருக்கான் ஒழிய தெரியாமல் தலையாரி வீட்டில் ஒழிஞ்சான்னு ஒரு கதை உண்டு. ஆமாம் அது மாதிரி இவங்க இவங்கன்னா இந்த மீன்கள்லாம் கூட்டிட்டு தான் உட்காந்துருக்கான் பாருங்க. ஆனும் உடனே இவாளாம் அவங்க சாபம் விட்டாங்க உங்களுக்குலாம் நல்ல சாவே கிடையாது
2: அவன் வந்து தலையை கொட்டி வீசி கொக்குமுடி இழுக்கணும். அதாவது அந்த தூண்டில் போடுறானே, அந்த தூண்டில் அந்த அந்த மாம்சத்துக்கு ஆசைப்பட்டு அது வந்து கைகளை அதை குத்திக்கிறோம். ரொம்ப அவசரப்பட்டோம், இந்த மீன் அதை குத்தி நாக்கில் குத்திக்கணும். அவன் இழுத்துவான், அதுக்கப்புறம் அதை எடுக்கணும். நம்ம நாக்கில் ஒன்று குத்தினா பிடிச்சி இழுக்கும்போது நமக்கு என்ன வலி வலிக்கும், குத்துணும் ஒரு வலி, அது எடுக்கும்போது தானே வலி இல்லையா. அந்த மாதிரி நீ இப்படி சாவை உங்களுக்கு சாவு அப்படி தான் போங்க சாவிட்டேன். எழுதழர் புத்தேல் அண்ணனன் உரைய இமயவர் எங்களும் துருவி பெரிசிழப்பை திரு இழப்பெய்து ஆண்டு வந்துரலும் பெருந்தளத்துறையும் மீன் அவர்க்கு தெரிகர என்பிற்றாக வெங்கனலோன் செயிர்த்தடை கலம்புகுந்து ஏனை பரிவுரை காட்டிக் கொடுத்த நீர் தூண்டு படுகரை உருக என சவிற்று அப்படி சாமிட்டு போயிட்டார். மின்னன வெளிக்கொண்டு இறந்து வெளிக்கொண்டு இறந்து வெளிக்கொண்டிருந்து மின்னன வெளிக்கொண்டு இறந்து நின்றழைக்கும் விண்ணவர் தங்களை நோக்கி முன்னுறப்போமின் மறுபல் என்று எம்பி
3: தேவரெல்லாம் பார்த்தோன்னு இவர் தண்ணி கொண்டு காட்டுக்குள் வெளியில் வந்தார். சரி நீங்கள் முன்னே போன பின்னால் வரேன். அது முன்னால் போய் பின்னால் வரேங்கிறனாலே சம்மாரம் என் மறப்பொரு இல்லைங்கிறான் முடியும். சில பேர் பேசாவ கூட்டம் போய் மாமா போட்டு கலெக்டரை கண்டு பெருசாக கொடுத்துருவோன்னே நாம நாளைக்கு எல்லாரும் போய் ஆமாம் சரி நாளைக்கு காலையில் எல்லாரும் 10 மணிக்கு வந்துருங்க எல்லாரும் போவோம். சொன்னவன்ல 10 பேர் பாயோர் வரமாட்டான் போயிட்டு நடக்க விட தானே கலெக்டர் கொண்டு பெட்டியில் கொடுத்துருவோம் வாங்க எல்லாரும் போவோம் ஆ பேசினவன முதல்ல காணும். சரி 10 பேருக்காக போவோம். போகும்போது பைய காலை பின்னா வைப்பான், நீங்கள் போங்க இந்த வந்தாருங்க சின்ன சமாதாரம் இருக்குது அவ்வளோ. அதில் 5 பேர் காணாது, கலெக்டர் ஹவுஸ் கிட்ட போகும்போது 5 பேர் காணாது. அப்புறம் கலெக்டர் மாடி படி ஏறணும், 3 பேரை காணாது. பின்னா ஊற்றினா பின்னா தடவை என் மேலே நிற்கும் போது 2 பேர் தான் இருக்கான், இவன் தான் பலி. இதுதான் நம்முடைய சாமர்த்தியம் பேசுறதுலாம் பவாரம் ரெண்டு பார்த்துறேன். அதை எப்படி ஆ உமா பெட்டிஷன் கொடுக்கறது கூட வரமாட்டான் பயம், என்ன பயம் இல்லை அது அப்படி தான் நம்முடைய இனம் அப்படி தான். இல்லை நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் ஆகும். அதாவது எங்கள் கோயிலில் திருப்பணி நடக்குது, அவன் என்ன பண்ணிட்டான் அந்த கல்வெட்டு பதியம் திருநெல்வேலி பதியம் கல்வெட்டு வச்சிருந்தது, அந்த சுவர் ரொம்ப டேமேஜாக இருக்குது புதுசாக அந்த சுவரை கட்டணுக்காண்டி அதை பேக்க போனோம். அது டை இன்னைக்குலாம் தொட்டோன்னா பொடி பொடியாக வருது துண்டு துண்டாக விழுந்துட்டு. அந்த பிரகஸ்பதி என்ன பண்ணால் அங்கே கொண்டு போகாது வசந்தம் கொண்டு போட்டிருந்தா ஒருத்தருக்கும் தெரியாது. அங்கே 9வது எல்லாத்தையும் மண்ணை கொண்டு தள்ளியிருக்கானே அங்கே கொண்டு போட்டான். அதாவது கவுச்சிக்கு போட்டான்னா நியமிச்சுக்கு போட்டான் அவ்வளோ தேக்கணுமா. உடனே போட்டோ எடுத்தாச்சு இதை விட்டாச்சு செயலில் கொடுத்தாச்சு ஒரு ஆஹா நெல்லை பதியத்தை உடச்சி தான் வைஷ்ணவுடைய ஆதிக்கம் செய்வாலயத்தில் ஏன்னா தெரியாது. நான் எதிர்த்து கோயிலுக்கு போகிறேன் எல்லாரும் ரெண்டும் எல்லாரும் வந்து ஐயா ஐயா இந்த மாதிரி நடந்துச்சு அப்படியா நாம் நாளைக்கு போய் நாம் பெடிஷன் கொடுத்தணும் அதுக்கான கொடுக்கணும் கொடுங்களே நீங்கள் தான் வரணும் நீங்கள் தான் முதல்ல சேரணும் இந்த கொம்பு சிவர வேலை எங்கிட்ட விட்டுறாரு. ஏன் இத்தனை பேர் இருக்கு, எத்தனை பேர் உட்காந்து 50 பேர் உட்காந்துருக்கான். நாங்கள்லாம் வரோம் சொல்லல, நீங்கள் முன்னால் போகணுமா நான் அவர் முன்னால் வரலாம், நான் தான் முன்னால் போகணுமா. இந்த கொம்பு சேர வேலை எனக்கு வேண்டாம், நீங்கள் போங்க நான் பின்னால் வரேன்னு கொடுக்கவே இல்லை. ஒரு பெடிசனடி கொடுக்கவும் முடியல கிடையாது. 2 நாள் ஆச்சு, நானும் அதான் ஒத்துரும் ஒன்றும் செய்யலை. எனக்கு தான் பொறுக்கலை பாவம், நேராக ஆஃபீஸில் போனேன் வீடு வீடுன்னு விட்டேன். மறுநாள் பதிய வந்துட்டு சோரில் பதிய வந்துட்டு இதுக்கு இங்கே என்ன பாடு அடுத்தவன்கிட்ட கொம்பு செய்யணும் நாம் பலனடையணும் இதுதான் நம்ம ஆட்களுடைய வழக்கம். அந்த முறையில்
2: நீங்க முன்னால போங்க, நான் பின்னால வரேன். ரஜினி தேவன் முன்னுற போமின் வருவல் என்று எம்பி முழறி நீ தடமதன் கரையன் மண்ணு மன்னீசர் வல்லரை இருத்தி மரபுளி அருச்சனை ஆற்றி. அவர் என்ன பண்ணாரு, அந்த கரையில ஈஸ்வரன் வள்ளலை இருத்தி என்ன பண்ணாரு, இஷ்டம் போல பூஜை பண்ணாரு. கன்னட மொழியில் பூஜை பண்ண போறேன் இன்னையில இருந்து அப்படி சொன்னாரு. இல்லை, அது என்ன கன்னடத்துக்கு ஆரம்பித்தனும் கன்னட மொழியில பூஜை பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேங்க. மலையாளி மலையாள மொழியெல்லாம் பூஜை பண்ண போறேன்னு சொல்ல மாட்டேங்க. தமிழனுக்கு மாற்றம் தனிக்கணும், தமிழை தான் பூஜை பண்ண போறேன். தமிழ பூஜை இங்க இருக்கு. பூஜை என்று சொன்னாலே ஆகவன் தான், பூஜை அந்த சொல்லியாச்சினாலே அதுக்கு செய்முறை போல ஆகமத்தினா இருக்கு. ஆமாம், வைத்தியத்தெல்லாம் சுருக்கம் தான். என்னடா அப்படி இருக்கும்போது இவர் திருமுறைப்படி தமிழோடைய வருவோம் அவனை பாருங்க. ஒரு சத்தியவிரன்னு இருக்கு, குருநாதர் அவர் தான். அவர் ஒரு பத்தரி போட்டிருக்கார் தமிழ் வழி கும்பாபிஷம் எப்படியா செய்யறது. அதை பூரா இந்த அட்டையிலேருந்து இந்த அட்டையிலையும் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு, ஜோராக இருக்கு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஈசானமூர்த்தாய நமஹா ஆனன்னு சொல்லி கூப்பிடுறேன். இதெல்லாம் மொழி இல்லை, மந்திரங்கள். மந்திரம் வேற, மொழி வேற. மந்திரங்களுடைய உச்சரிப்பு இந்த மொழியில் இருக்கு. அந்த மந்திரம் சொல்லுவதற்குண்டான உச்சரிப்பு இந்த மொழியில் இருக்கு, அதனால் அந்த மொழியில் எழுதி காட்டுறான். ஆனால் மொழிக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. இவங்க அதை மொழிக்குள்ளே நுழைச்சி பேசிட்டு இருக்காங்க. நான் ஈசானம் உத்தாயனமான தென்முக கடவுளே போச்சு. இது என்னது, அதே தான் சொல்ல நீ. நான் என்ன சொல்றேனா அதே தான் நீ சொல்ற, புதுசா சொல்லணும். வேற ஏதாவது புதுசா கண்டுபிடிச்சு சொன்னா அது உன் கெட்டிக்கா இருக்கணும். தற்புருஷ பக்தராமயனமா கிழக்கு முகத்துவனே போச்சு. அதே தான் நான் சொன்னதான் நீ சொல்ற. இது என்ன தமிழ் வழியில பண்றானா, அது தமிழர் என்றது இனம் உண்டு, தன அவருக்கு இனம் உண்டு. ஆனால் அந்த வரை என்ன, வள்ளலை இருட்டி மரபுடி அர்ச்சனை ஆற்றி, மரபுபடிப்படி அர்ச்சனை பண்ணார். என்ன மரபு சொன்னால், ஆகமப்படி சுபூஜை செய்தார்.
4: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
5: தலம் திருவட குரங்காடுதுறை திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளி செய்த மூன்றாம் திருமுறை பண் சாதாரி ராகம் பந்துவராளி திருச்சி.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய.
1: வணக்கம். சைவம் டாட் ஆர்க் செய்து வரும் பல சிவத்தொண்டுகளுள் ஒரு அங்கமாக இன்றைய தினம் சிவாலயங்களில் பரம்பரையாக பூஜை செய்து வரக்கூடிய ஆதிசைவர்கள் அவர்கள் காட்டும் ஆகம வழி நெறிமுறைகள் இன்றைய சூழ்நிலையில் ஆலய வழிபாடுகள் எவ்வாறு நடைபெறுகின்றன, இன்னும் மேன்மேலும் அவை சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்கு என்ன செய்யலாம் என்றெல்லாம் நம்மிடையே இன்று உரையாட வந்திருப்பவர்கள் இருப்பப்பட்டு சிவஸ்ரீ கல்யாண சுந்தர சிவாச்சாரியார் அவர்கள். அவர்கள் பரம்பரையாக சிவாகமம் கற்றவர்கள், பல சிவாலயங்களுக்கு கும்பாபிஷேகத்தை மிக மிகச் சிறப்பாக செய்து கொடுத்தவர்கள், சிவாகம கலாநிதி போன்ற பல பட்டங்களை பெற்றவர்கள், பல ஆதீனகர்த்தர்களிடமும் பாராட்டுதல்களையும் வெகுமதிகளையும் பெற்றவர்கள். அதோடல்லாமல் கும்பகோணம் நகரத்தில் ஒரு சிவாகம பாடசாலையில் ஆசிரியராகவும் இருந்து பல ஆதிசைவ குடும்ப குழந்தைகளை அந்த நன்னறி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடையே நாம் இன்று அளவலாவது நாம் பெற்ற ஒரு பெரிய பாக்கியமாக இங்கு கருதுகிறோம். இப்பொழுது அவரிடம் ஒரு சில கேள்விகளையாவது கேட்டு நம்மளுடைய செய்யும் ரேடியோ மூலமாக பலருக்கும் பயன்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இந்த கேள்விகளை அவரிடம் முன்வைக்கிறோம். நமஸ்காரம்.
2: நமஸ்காரம்.
1: ஆகமசீலருக்கு ஓர் அம்மானே என்று திருவாரூர் பரவியூர் மண்டலி என்கிற ஒரு ஸ்தலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளியிருக்கிறார்கள். ஆகம சீலர்களான ஆதிசேவர்களுக்கு அம்மானாகவும் தலைவனாகவும் குல தெய்வமாகவும் இருப்பவன் பரமேஸ்வரன் என்பதை இந்த வாக்கியம் காட்டுகிறது. இப்பொழுதுள்ள கால சூழ்நிலையில் பலர் கிராமங்களில் வசிக்க முடியாமலும் மேலும் படிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தாலும் ஊரை விட்டு வெளியூருக்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாயிருக்கிறார்கள். இது போன்ற நிலையில் அந்த கோவில்களில் 6 கால பூஜைகள், 4 கால பூஜைகளாகி, 2 காலமாகி, 1 காலமாகக்கூடிய ஒரு துர்பாகியம் நேரிட்டுள்ளது. ஒருவரே பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கு சென்று பூஜையை செய்து கொண்டு வர வேண்டிய நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. பாடசாலைகள் இதற்கு ஏதாவது தீர்வு வழங்க முடியுமா? பாடசாலைகளில் உள்ள குழந்தைகள் அதற்கு எவ்வளவு தூரம் ஒத்துழைப்பார்கள்? அவர்கள் தங்களுடைய ஊருக்கு சென்று இந்த பூஜையை தொடர்ந்து செய்வார்களா? அவர்களுடைய தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரிக்குமே, அதற்கு என்ன செய்வது? இப்படியெல்லாம் பல சிந்தனைகள் ஏற்படுவது சகஜமாக ஆகிவிட்டது. இதற்கு இதை பற்றி தாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்?
2: இன்றைய காலகட்டத்தில் ஆதிசைவ குழந்தைகள் மிகவும் குறைந்துவிட்டது. ஒரு குடும்பத்தில் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக 5-6 குழந்தைகள் இருக்கும், ஏதோ ஒருவன் மற்றும் பள்ளிக்கு சென்று கல்வி கற்பான், பாக்கி எல்லாரும் குல ஆச்சாரப்படி ஆகமத்தை தகப்பனாரிடமோ தகுந்த குருவிடமோ கற்று தொழில் செய்து வந்தார்கள். எல்லா கோயில்களுக்கும் சிவாச்சாரிய தட்டுப்பாடு இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ ஒரு 10-15 ஆண்டு காலமாக ஒரு 10 கோவிலுக்கு ஒரு அர்ச்சகராவது இருப்பார்களா என்றால் கிடைக்கவில்லை. மக்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு எவ்வளவு வேண்டுமானாலும் தருகிறேன் என்ற நிலை வரும் பொழுது அதற்கு அசாமி இல்லை. வறுமையில் வாடும் பொழுது நிறைய அசாமிகள் இருந்தார்கள். இதற்கு முதல் காரணம் இந்த வறுமை தான். ஒரு 100 ஆண்டு காலம் ஆதிசைவ குலத்திற்கே, இன்னும் சொல்ல போனால் அர்ச்சகர் தொழிலுக்கே வருமானம் மிக மிக மிக குறைவு. ராஜாக்கள் பக்தர்கள் தங்களிடம் எது இருந்தாலும் அதை அர்ச்சகர்களுக்கு கொடுத்து அந்த குடும்பத்தை காப்பாற்றி வந்தார்கள். அந்த குடும்பம் வளர்ந்தது. அந்த கொடுப்பனை குறைய இவர்கள் வறுமையினால் வேறு என்ன செய்வது என்று நினைத்து, முதலிலே அரசாங்கம் விதிக்காத போதே தாங்களே தங்கள் குடும்ப கட்டுப்பாட்டை வளர்த்து கொண்டு விட்டார்கள். அதனால் 1 குழந்தை 2 குழந்தை 2, 1 பெண்ணு 1 ஆண் இப்படி ஆகிவிட்டால் அதுலேயும் 1 இல்லை. ஒரே குழந்தையாக இருந்து பெண்ணாக இருந்தால் ஆண் வார்த்தை இல்லை. அப்போ அடுத்தபடியாக அந்த கோவிலை பராமரிக்க, அந்த தகப்பனார் செய்த தொழிலை செய்ய அர்ச்சகர் இல்லை. அவர் இருக்கும் வரையில் தன்னை நம்பி பக்தர்கள் கொடுத்த ஆலயங்களை செவ்வனே செய்ய வேண்டும் என்பதற்காக இன்று 20 கோயில் 30 கோயில் கூட வைத்திருக்கிறார்கள். சாவி அவர்கள் வீட்டிலே இருக்கும். ஒரு காலம் பூஜை செய்து வருகிறார்கள். அதுவும் இனி கிரமம். பாடசாலையில் வரக்கூடிய குழந்தைகளே ரொம்ப அரிது. இப்ப திருச்செங்கோடு, வயலூர் இப்படி உள்ள கேத்திரங்களிலிருந்து முறையாக அந்த பூஜை நடக்க வேண்டும், நமது தாத்தா பாட்டன் தகப்பனார் செய்த தொண்டை செய்ய வேண்டும் என்று அவர்களிடம் இருக்கக்கூடிய இதே 1 குழந்தை 2 குழந்தையை பாடசாலைக்கு அனுப்புகிறார்கள். அவர்களுக்கு அந்த கோவிலேயே சரியாகிவிடுறது. அதனால் வெளியில் சென்று அவர்கள் இன்னும் பல கோவிலுக்கு சேவை செய்ய முடியவில்லை. வான்மிகள் வழாது பெய்வ மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வநீதி அப்படின்னு சொல்றாருன்னா, மாதம் 3 மாறு பெய்யணும், நமக்கு தேவையான ஜலம் கிடைக்கணும், நல்ல பூமி விளையணும், குன்றாது வாழணும், இளமை ததும்ப இருந்துட்டே இருக்கணும், செல்வ செழிப்போடு இருக்கணும்னா இந்த ஆலயத்தில் நடக்கக்கூடிய பணிகள் பூஜைகள் சரியாக நடக்க வேண்டும். கேள்வி கேட்கிறார்கள், அப்ப அவர்கள் செஞ்சா நல்லதுங்கிறீங்க, அவர்களுக்கு கொடுக்க எங்கிட்ட பணம் இல்லை, அப்ப அவரோ பணம் இல்லாம செய்ய மாட்டேங்கிறார், ஆளும் இல்லை, இப்ப என்ன பண்றது? இப்ப பல கிராமங்கள்ல அந்த சங்கடம் இருக்கு. நாம் தான் அதற்கும் வழி வைக்க வேண்டும். எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அன்னைக்கு ராஜா ஒருவன் இருந்தான், இன்னைக்கு நம்ம எல்லோருமே ராஜா. எல்லாருக்குமே இந்த பொறுப்பு இருக்கிறது. நாட்டை காவந்து பண்ண வேண்டும், நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று. நாடு நலம்பரம் வேண்டுமென்றால் ஆதிசைவ குழந்தைகள் இது நன்றாக இருக்க வேண்டும். அதை வளர்ப்பதற்கு நாம் தான் உறுதுணையாக அவர்களுக்கு வேண்டுகிறதை செய்து இன்னும் அதிகமாக அந்த குலத்தை விரிவாக்கம் செய்து இந்த தொழில் முடங்காமல் பார்த்து நாமும் நன்றாக வாழ அந்த இறைவனை பிரார்த்திக்க வேண்டும்.
1: பல கிராமங்களில் ஒரு 40-50 வருடங்களாக கும்பாபிஷேகம் ஆகாமல் கோவில் அப்படியே கைவிடப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு கால பூஜைகள் வேற. அங்கே கேட்டால் கும்பாபிஷேக செலவுனால் அது 1 லட்சம் ஆகும், 1.5 லட்சம் ஆகுமே, ஏன்னா நாங்கள் எங்கே போவோம், அரசாங்கமும் எங்களுக்கு ஒன்றும் செய்கிறதில்லை, எல்லாத்துக்கும் வெளியூர்காரர்களை எதிர்பார்க்க வேண்டியிருக்க, இந்த நிலைமையில் நாங்கள் என்ன செய்ய முடியும், ஒரு யாகசாலைன்னு பொட்டாதிக்கு விழாகிறது, சிவாச்சாரிய சம்பாவனை கொடுக்க வேண்டியிருக்கு, வஸ்திரம் எல்லா செலவுகளும் சேர்த்து பார்த்தா 10 லட்சக்கணக்கில் ஆகிடுது. இதை தவிர திருப்பணி வேற பண்ண வேண்டியிருக்க, இதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், இது இப்படி ஒரு காரணம் காட்டி ஒரு 40-50 வருஷங்களாக பல ஊர்களில் கும்பாபிஷேகம் இருக்குது. இது இப்படியே விட்டுட்டாக்கா இன்னொரு 60-70 வருஷம் தொடர்ந்து போயிடுமோன்னு ஒரு கவலையும் இருக்குது. இது முன்னோர்கள் வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிட்டு இருந்ததுனால திருப்பணி செலவு குறைச்சலாக இருந்தது, வெறும் கும்பாபிஷேக செலவோடு போயிருந்தது. அதுக்கு என்ன செய்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல. ஒன்று, ரெண்டாவது, இந்த கும்பாபிஷேகம்னு பண்ணும்பொழுது சுவாமிக்கு நவகுண்ட பட்சம், அப்புறம் 5 குண்டமானு சுவாமி அம்பாளுக்கு பண்ணணும்னு அது ஒரு மத்தியம பட்சமாக வந்து, இப்போ என்னடான்னா 1 குண்டத்திலேயே எல்லாத்தையும் போடுறது, ஏன்னா செலவு பண்ண முடியலையே அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து எந்த விதத்தில் ஆகம சம்மதம் இருக்குங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். இதனால் வந்து சுவாமியுடைய சாந்தித்தியம் குறையறதுக்கான வாய்ப்பு உண்டா? இதை எப்படி பண்ணினா இதை வந்து ஜனங்களுக்கும் ஒரு திருப்தியாக பண்ணலாம், சுவாமிக்கும் ஒரு சாந்தித்தியம் குறையாமல் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறோம்.
2: ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. இறைவன் இருக்கக்கூடிய இடத்திற்கு கர்ப்ப கிரகம்னு பேரு. முதல்ல கர்ப்ப கிரகம்தான் முக்கியம். கர்ப்ப கிரகத்துக்குள்ள நாம் ஸ்தாபிக்கப்படுகிற வணங்கப்படுகிற இறைவன், அந்த இறைவனுக்காகத்தான் அதுக்கப்புறம் மண்டபங்கள் கோபுரங்கள் பிராகாரங்கள் எல்லாம் விஸ்தாரம். அந்த இறைவன் அந்த கருவறையில் இருக்க வேண்டும் என்றால் அது அந்த கும்பாபிஷேகத்தினால் செய்யக்கூடிய ஒரு சக்தி ஏற்றத்தினாலே தான் இருக்கும். இல்லைன்னா இப்ப ரோட்ல போடுற கருங்கெல்லாம் ஒண்ணுதான், சுமதாங்கியாக இருக்கிற கருங்கெல்லாம் ஒண்ணுதான், நம்ம வாசப்படியில போடுற கருங்கெல்லாம் ஒண்ணுதான், உள்ள இருக்கிற கருங்கெல்லாம் ஒண்ணுதான். அந்த கருவறைகளுக்குள் இருக்கக்கூடிய ஒரு கல்லுக்கு மாத்திரம் தனி சக்தி வரணும்னால் அது ஆகமப்படி கும்பாபிஷேகம் செய்து அது 12 ஆண்டுக்கு ஒரு முறை கட்டாயம் செய்ய வேண்டும் என்று. இது சின்ன விஷயம், அதுல இருந்து தான் வந்திருக்கு. இப்ப எல்லாத்தையும் கேரண்டி கார்டு கொடுக்குறான், 2 வருஷம் 5 வருஷம்னு. எதுலேருந்து கொடுக்குறான்ப்பா? ஏன் ஒரு ஃபேக்டரி செஞ்சாரு, அவன் 500 வருஷம் இருக்க வேண்டியதானே? இருக்க முடியாது. அந்த மந்திரத்தினுடைய உச்சாரணத்துக்கு அந்த கல்லுல தேங்க இருக்கக்கூடிய நிலை அவ்வளவு தான். அப்போ அந்த 12 ஆண்டு காலம் ஒரு முறை கட்டாயம் பண்ணணும். அதுல உத்தமோத்தமமாக 33 குண்டம் வரைக்கும் சொல்லியிருக்கு. நவகுண்ட பட்சம் உத்தமம், பஞ்சகுண்ட பட்சம் மத்தியமம், ஏககுண்ட பட்சம் அதமம். ஆனால் எல்லாத்துலேயும் பூஜை ஒண்ணுதான். அதனுடைய ஆவர்த்தி என்று சொல்லக்கூடிய உரு ஏற்றக்கூடிய அளவுல 1 தரம் சொல்றது, 10 தரம் சொல்றது, 100 தரம் சொல்றது, 1000 தரம் சொல்றது. இப்ப 9 குண்டம் போட்டு 1000 ஒரு வேலைக்கு 9000 ஆகும், 4 காலம் பண்ண 35000 ஆவர்த்தி ஆகும். ஒரு குண்டம்னா வெறும் 1000 ஆவர்த்தி தான் ஆகும். எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த மந்திர சக்தி ஏறுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த 12 வருஷ காலம் ரொம்ப திடமா இருக்கும். நீங்க பார்க்கலாம், சில கோவில் கும்பாபிஷேகம் ஆனோடனே என்னமாப்பா கூட்டம் வருது, எத்தனை பேர் வரா, எப்படி நடக்கிறதுங்கிறோம். சில கோயில் கும்பாபிஷேகத்துக்கு முன்ன கூட தேவலப்பா, யாராவது எப்பாவது வருவாங்க, இப்ப ஒருத்தரும் வர்றது இல்லையா. நம்ம இந்த கும்பாபிஷேக செலவில் இந்த ஒரு குண்டம் போட்டு பண்ற ஆலயங்கள்லாம் மந்திரம் ஒன்று தான், அங்க சக்தி இருக்கும். ஆனா மற்ற சௌரியங்கள் அங்கே நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்ம கரண்ட் இழுக்கிறோம், இதுல இவ்வளவுதான், இத்தனை வாழ்த்து தான் உபயோகப்படுத்தலாம்னா அவ்வளவுதான் பண்ணலாம். ஆனா அதே இது மின்சாரம் டைரக்டா கொடுத்தோம்னா எவ்வளவு வேணாலும் சப்ளை ஆகுது, எத்தனை யூனிட் வேணாலும் ஏற்றிக்கலாம். அந்த மாதிரி தான் அங்க சக்தி ஏத்துறத பொறுத்து தான் இந்த 12 ஆண்டு காலம் நமக்கு அருள் பாதிக்கிறதும் இருக்கும். அதுல கட்டாயம் இந்த ஆடம்பர செலவுகளை விட்டு கடைசி பட்சமாக ஒரு குண்டமாவது போட்டு அந்த கும்பாபிஷேகத்தை 12 ஆண்டுக்கு ஒரு முறை பண்ணுவது தான் கிராமம் நகரம் நாட்டுக்கு நல்லது. இதை சொல்லிவிட்டு நான் கொண்டே கும்பாபிஷேக செலவு 10,000, ஆனால் ஆடம்பர செலவு இன்னைக்கு கச்சேரி விளம்பரம் அன்னதானம் இப்படி எத்தனையோ பேரில் செலவு ஆறுது. அதை தவிர்த்து உயிர் மாத்திரம் ஓடிண்டு மனுஷன் உயிரோட இருந்தா போறோன்னு நினைக்கிற நிலை ஒரு குண்டம். கொஞ்சம் நம்மளோட கூட மாட பழகி எல்லாத்துக்கும் வந்து போறா போல இருக்கிறது பஞ்சகுண்ட பட்சம். நம்ம கூப்பிட்டாலும் கூப்பிடாலும் வந்து நல்லதை செஞ்சு நம்மளோட ஒத்துழைச்சு சந்தோஷமா வாழ்க்கை வாழறது 9 குண்டம். எங்க இருந்தாலும் நான் டைரக்டா போன் மூலமாவது உனக்கு ஒத்தாசை பண்றேன்னு எனக்கு கூப்பிடாமலே வந்து செய்யக்கூடிய ஒரு எண்ணம் 33 குண்டம். இந்த அளவுல கட்டாயம் கும்பாபிஷேகம் பண்ணி அந்த இடத்துல சக்தியை நிலைநிறுத்தணும். திருப்பணி கூட

தேவி எப்படி அருள் புரிஞ்சாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி முழு நம்பிக்கை அந்த அடியார்களுக்கு உண்டு. எல்லாமே கடவுள் செயல் இருப்பாங்க, எல்லாம் சிவன் செயல் என்று இருந்தால் அவர்கள் சிவஞானி. சொல்றார் ஆவன ஆவ அழிவன அழிவ. அது என்ன உடம்பு தானே, உடம்பு உடம்பு என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு நாள் வந்தது, ஏதோ ஒரு நாள் போக போகுது, இது நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ இது உடல், ஆவன ஆவ உடல் வந்தது, அழிவன அழிவ. இப்போ ஏதோ ஒரு காலத்தில் வந்தது, ஏதோ ஒரு காலத்தில் போக போகுது. இந்த உலகம், வீடு, வாசல் இதெல்லாம் வச்சுருக்கோம் நம்ம, ஒரு காலத்தில் வந்தது, ஒரு காலத்தில் போக போகுது. இதுதான் வள்ளுவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, ஆவோழ் போகும்பார். வர்ற நேரம் வந்தால் வரும், போகிற நேரம் வந்தால் போவோம். இங்கே நம்ம என்ன பண்ண முடியும்? இது நம்ம சிந்திக்கக்கூடாது. எல்லாம் அவள் இறைவன் தலையெடுத்து அப்படின்னு நினச்சிட்டு போகணும். அவள் இறைவன் விட்ட வழி நினைக்கணும். ஆவன ஆவ அழிவன அழிவ. இது என்ன சொன்னார்னா, அந்த தனுகரன் சொல்லிட்டார், இந்த உடம்பு கருவிகரணங்கள் இதெல்லாம் சொல்லிட்டார். அப்புறம் போவன போவ புகுவ புகுவன. அது என்னன்னா, நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், வாழ்ந்துகிட்டு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா பிராரத்தை தான் நம்ம அனுபவிக்கிறோம். இப்போ அனுபவிக்கிறது எல்லாமே பிராரத்தம் தான். சஞ்சீதம் வேற இருக்குது, அதே மாதிரி ஸ்டாக்காக இருக்குது. இப்போ இந்த 10,000 நெல் ஸ்டாக் வச்சுருக்கிற மாதிரி இருக்குது பக்கத்தில், அது அப்படியே இருக்குது. இப்போ நாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறதுலாம் இப்போ பிராரப்தம். இப்போ பிராரப்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம என்ன செய்கிறோம், ஆக அந்த சேர்த்துடுறோம், புதுசாக வேறு சேர்த்துடுறோம். அது என்ன ஆகும்னா, இந்த மறைவன அப்படின்னா நம்ம அனுபவிச்சு கழிக்கிற வினையெல்லாம் போயிட்டே இருக்கும், புதுசாக வேற வந்துக்கிட்டே இருக்கும் புகுவனை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அந்த சிவஞானி என்ன செய்யணும், எது வந்தாலும் பரவாயில்ல, ஆவன ஆவ அழிவன அழிவ, வர்றது வரட்டும் போகிறது போகட்டும் சொல்கிறோம் இல்லையா. அப்போ என்ன சொல்கிறாரு, இந்த எல்லாம் காவலன் பேர் நந்தி காட்டித்து கண்டவன், இறைவன் அதை உணர்த்துறாரு. அதை இதுதான் இது சிவஞானிகளை காட்டித்து கண்டவன் அப்படின்னா, இந்த ஞானிக்கு சிவபெருமான் இதை உணர்த்தியிருக்கிறான், உணர்ந்து அதன் வழியாகவே அந்த ஞானி நடந்து கொண்டிருக்கிறார். இறைவன் காட்டி அருள அதையெல்லாம் இதை பார்த்துட்டு இது இப்படித்தான் அப்படின்னு அமைதியாக போயிடும். அதுதான் மௌனம். சும்மாயிரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனேங்கிறார் அருணகிரிநாதர். சும்மா இருந்தார், ஏன்னா மௌனம்தான், இந்த மௌனம் நோக்கி பயணம் வேணும். அப்போ எதாவது நம்மால் எதுவும் செய்ய முடியாது, எல்லாம் கடவுள் கண்ட்ரோலில் இருக்கும், இறைவன் கண்ட்ரோலில் இருக்கும். எல்லாம் சிவன் செயல் என்று இருக்கக்கூடிய நிலை அது, அதுதான் சிவஞானி கிளை. இப்போ இந்த ஞானிகள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, துறவுன்னு ஒன்று சொல்லணும். இப்போ பட்டினத்தாரை சொல்லும்போது துறவு தான் முக்கியமாக சொல்லணும், அவர் ஞானி. அது துறவு நிலைன்னா அந்த உள்ளம் துரத்தல் தான் துறவு. இல்லம் துரத்தோணும், இல்லத்தை விட்டு துறக்கிறது துறவு தான். அதை விட உள்ளம் துறந்தோன் சதகோடி உயர்வு அப்படின்னு, அவ உள்ளத்தை துறக்கிறதா 100 கோடி உயர்வுங்கிறார். அப்ப வெறும் இல்லத்தை துறக்கிறதான் துறவி கிடையாது, அது துறவு தான். இருந்தாலும் அதுக்கு மார்க் கம்மி, மதிப்பெண் கம்மி. அப்ப உள்ளம் துறந்தும் சதகோடி உயர்வுன்னு, அதே பட்டினத்தாருடைய வரலாறுலாம் படிக்கணும். அவரே என்ன சொல்ல நிறைய சொல்றாரு, அவருடைய கருத்தெல்லாம் சொன்னோம்னா படித்தோம்னா ஒரு மன தெளிவு கிடைக்கணும். அவரு என்ன சொல்றாரு, பெரிய ஞானி அப்படியே கழுகு மரத்தில் ஏற்றி விட்டாங்க. ஏன் கழுகு மரத்தில் அவருக்கு தண்டனை கொடுக்குறாங்க, மரண தண்டனை கொடுக்குறாங்க, கழுகு மரக்காக இந்த கொடுக்குறாங்க உஜ்ஜயினி ராஜா. அந்த உஜ்ஜயினி மகாராஜா கொடுக்குறார் கழுகு மரத்தில், அளவற்ற சொத்து வச்சுருந்தவர், மூட்டை மூட்டையாக அவர் நவரத்னங்களை வச்சுருந்தவர் வச்சிருந்தவர் என்ன பண்ணாருன்னா, அப்படியே விட்டு விட்டு அப்படியே கந்தையை வச்சுக்கிட்டு கந்தையை முட்டம் கட்டிக்கிட்டு போயிட்டார்.
எந்த ஊருன்னா

0: ஊர் என்ன ஊர்னு திருவாலங்காடுங்கிறாரு. திருவாலங்காடு இருக்குங்கிறாரு. என்ன எதுலே சாப்பிடுவேன், திருவோடு இருக்குங்கிறாரு. எங்கே தூங்குவேன், வெட்டவெளி இருக்குங்கிறாரு. அப்படியே போயிட்டாரு, எல்லாத்தையும் விட்டு பற்றற்ற நிலை இது. அப்படி போயிட்டா எல்லாம் இறைவன் பார்த்து போறாரு. அப்படி அப்படியே போயிட்டா அப்படியே வடநாடு போறாரு. ஒரு விநாயகர் கோயில், விநாயகர் கோயில உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்க, யோகம் யோகம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப தவம்னா சொல்றதுக்கு, தவம்னா எது தவம்னு சொல்ற அளவுக்கு வியாக்கியானம் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ நேத்தி சொன்ன சரியை கிரியை யோகம் மியூசிக்கல்ட்டு தவம் அப்படின்னு சொன்னேன். யோகத்தில் உட்காந்துருக்காரு, இப்போ யோகத்தில் உட்காந்து விநாயகருடைய சன்னதியில் உட்காந்துருக்காரு. உட்காந்துருக்கும் பொழுது அந்த அந்த அரண்மனையிலேருந்து, அந்த அரண்மனையில் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் அப்படின்னா, அந்த அந்த ஊரில் உள்ள திருடர்கள் அரண்மனைக்கு திருட போகிறாங்க, கொள்ளையடிக்க போகிறாங்க. கொள்ளையடிக்க போகும்பொழுது அந்த விநாயகரை வணங்கிட்டு போகிறாங்க. என்ன வணங்கிட்டு போகிறாங்க, எனக்கு நல்லபடியாக ஏதாவது கிடைக்கணும்ப்பா, கிடைச்சதுன்னா உனக்கு அதில் ஒன்று தர்றான்ட்டு போகிறது. கடவுள்கிட்ட கூட பேரம் பேசுகிறாங்க பாருங்க, இதில் தான் பேரம் இல்லை. போகிறாங்க, எல்லாம் கொஞ்சம் நகையெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. வரும்போது என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஒரு முத்து மாலையை தூக்கி அந்த திருடன் என்ன பண்ணிடுறான்னா, அந்த பிள்ளையார் மேலே எடுத்து வெளியிலேருந்து தூக்கி எறியும். அப்படி தூக்கி எறியும் பொழுது அந்த பட்டணத்தாருடைய உடம்புல மாடு, அவன் திருடம் போயிட்டான், திருட்டு திருடனுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க, அது முடிஞ்சு போச்சு. ஆனால் பட்டணத்தாருடைய கழுத்தில் முத்து மாலை இருக்கு, அரசியனுடைய முத்து மாலை இருக்கு. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அரண்மனையில் திருடு போயிடுச்சுங்கிறாங்க. எல்லாம் காவலர்கள்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. தேட ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த உஜ்ஜனி இந்த கோவிலில் தேடிட்டு வரும்பொழுது, அந்த கோவிலில் ஒரு பட்டணத்தார், அவர் துறவி, அவர் எதை பற்றியுமே சிந்திக்கலை. முத்தம் அது அவர் அந்த காலத்தில் நவரத்ன வியாபாரம் பண்ணவர், கடல் கடந்து போய் அப்படியேப்பட்டவர். அவர்கிட்ட முத்து மாலை கிடந்தவொன்னா இவர் தான் திருடன் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கொண்டு விட்டாங்க. கொண்டு போய் விட்டோம்னா ராஜா பார்க்குறாரு, கையும் கலமாக பிடிச்ச மாதிரி. அவர் ஒன்றும் சொல்ல முடியல, உண்மை சொல்கிறாரு, நான் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், தவம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், யோகம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், எனக்கு எதுவும் தெரியாதுங்க. அதுக்கப்புறம் அந்த அரசர் என்ன செய்யறா, ஒரு தண்டனை கொடுக்குறான். சிலப்பதிகாரத்தில் வர்றது மாதிரி, சிலப்பதிகாரனுக்கு கோவலனுக்கு கொடுத்தாங்க இல்லையா, அது மாதிரி தண்டனை கொடுத்துட்டார். என்ன தண்டனைனா, இவரை கொண்டுட்டு போய் கழுகு மரத்தில் ஏற்றி விடுங்கன்னு. இந்த கழுகு மரம் அப்படின்னா அது ரொம்ப கொடுமையான தண்டனை. இது அந்த ஷார்ப்பாக இருக்கும், தேங்காயெல்லாம் உரிப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு கருவி, ஒரு ஷார்ப்பாக இருக்கும், ஒரு பாறை மாதிரி இருக்கும். அதில் கொஞ்சம் படி ஏறி அதில் உட்கார வைப்பாங்க. உட்கார வச்சா அப்படியே வயத்தை கிழிச்சிட்டு போகும். கொடுமையான தண்டனை கழுகு, அவ்வளோ கொடுமையான தண்டனை அது அந்த காலத்தில் கொடுத்தாங்க. அந்த கழுகு மரத்தில் ஏற்றிவிட வேண்டும்னு சொல்லி அந்த ராஜா பட்டினத்தாருக்கு தண்டனை கொடுக்க உத்தரவிட்டார். உடனே அழைச்சிட்டு போகிறாங்க. கழுகு மரத்துக்கிட்ட போன உடனேயே, ஒரு ஞானி இல்லையா, கழுகு மரத்துக்கிட்ட போனால் கழுகு மரம் பற்றி எரியுது, அது தொட்டவனே எரிய ஆரம்பிச்சிருச்சு. அங்கே இருக்கிறவங்க என்ன நடுங்கிட்டாங்க, ஆகா ஏதோ தவறு நடந்துருச்சு. ஆனால் கழுகு மரம் ஏற்றலை, இப்போ பட்டணத்தார கழுகு மரம் ஏற்ற முடியல, ஏற்றவும் இல்லை, ஏற்றவும் முடியாது. கழுகு மரம் பற்றி எரிஞ்சிருச்சு. உடனே ராஜாட்ட சொல்கிறாங்க, ஐயா ராஜா இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அந்த அரசர் வந்து உண்மையை உணர்ந்தார், உண்மையை உணர்ந்து அந்த பட்டினத்தாரை குருவாக எடுத்துக்கொண்டார். அந்த அரசர் தான் பத்திரகிரியார். இப்போ பட்டினத்தார் குரு, பத்திரகிரியார் அந்த அரசர் வந்து சீடர். அப்போ அவர் சொல்கிறார், அந்த அந்த பட்டணத்தார் சொல்வார், அந்த கழுகு மரம் ஏற்று போகின்ற நிலையில் சொல்கிறார், என் செயலாவது யாதொன்றும் இல்லை சொல்லிட்டார். அப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு, என்கிட்ட என் செயல் எதுவுமே இல்லை, என் செயலாவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப்பெற்றேன். அந்த கழுகு மரத்து அடியில் சொல்கிறார், எல்லாம் உன் செயல் தான்ப்பா, நன்றே வரையினும் தீதே விலகினும் அப்போ அப்படின்னா எது வந்தாலும் ஓன் செயல் தானே. இப்போ எனக்கு எனக்கு எதுவுமே தெரியாதப்பா, என்னை கொண்டு போய் ஏற்றி விடுறாங்களே, எல்லாம் ஓன் செயல் தானே. அதனால வருமா? அப்போ இன்னொரு சொல்றார், முன் செய்த வினை வந்து இங்கு மூண்டது ஓங்கிறாரு. யாராவது எப்போ ஜென்மத்தில் எதுவும் வினை செய்யலப்பா, நான் போன ஜென்மத்தில் ஏதாவது வினை செஞ்சுருக்கப்பேன், அது வந்து இந்த ஜென்மத்தில் வந்து இப்படி வருதா அப்படின்னு கேட்குறாரு. எவ்வளோ பெரிய ஞானம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி அந்த இறைவனோடு கலந்து இறைவனோடு பேசி இறைவனால் தான் நம்முடைய வாழ்க்கை நடத்தப்படுகிறது என்று உணர்ந்து இருப்பவர்கள் தான் ஞானி. அதுதான் இந்த இந்த ஹூ ஆம் ஐ அப்படிம்பாங்க, நான் யார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் யார் அப்படின்னா இந்த இந்த கேள்வி மட்டும் எல்லாருக்கும் தெரியும், கேள்வி எல்லாருக்கும் தெரியும், நான் யார், நான் யார் என்று சொன்னால் அந்த ஆன்மா, அந்த ஆன்மாவுக்கு உள்ள இலக்கணம் என்ன என்றால் லிமிட்டட் நாலேஜ். எல்லாமே இறைவனுடைய ஆணைப்படிதான் நடக்கிறது, என்னால் எதுவும் செய்ய முடியாது, எல்லாம் இறைவனுடைய செயலால் தான் இந்த வாழ்க்கை நடத்தப்படுகிறது என்று யார் ஒருவர் உணர்கிறார்களோ அவர்கள்தான் தன்னை உணர்ந்த தத்துவ ஞானிகள், அவர்கள் தான் சிவஞானி. சிவஞானியினுடைய செயல் இவ்வாறு தான் இருக்கும். அதனால் நம்ம என்ன செய்யணும், இது போன்ற அருளாளர்களையும் சித்தர்களையும் திருமூலர் போன்ற சிவஞானிகளையும் நாம் மனதார போற்றி வணங்க வேண்டும். யோக ரகசியங்கள் அடங்கிய பகுதி மூன்றாம் தந்திரம். மூன்றாம் தந்திரத்தோடு உங்களை சந்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருஞான சம்பந்த நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: பொன்னம்பூங்கழிக்கானல் புணர்த்துணையோடு உடன் ஆடும் அன்னங்காள் அன்றில்

ரொம்ப அருமையான பாட்டு. ஆனா இதெல்லாம் நமக்கு வந்து மூர்த்திகள் வாயிலாக பாடுறது கஷ்டம். ஏன்னா அவங்க சில பாடல் வச்சிருக்காங்க, அது பெரும்பாலும் பாட்டுக்காங்க. இல்லைன்னா நாம என்ன பண்ண கேட்டா முன்னால சொல்லி ஐயா திருச்செங்காட்டங்குடியில அந்த ஒரு பதிகத்தை கொஞ்சம் நீங்க பாடுங்களேன்னு சொன்ன, அது அவங்க கொஞ்சம் முதல்ல அவங்க இது பண்ணிட்டு தான் வந்து பாடணும், ஏன்னா வேற முடியல. அதனால இது ரொம்ப அகைச்சுவையான பாட்டு. அங்க இருக்கிற ஒரு தலைவி என்ன சொல்லுகிறாள், பெருமான் மீது காதல் கொண்டார். அப்படி காதல் கொண்டவர் வந்து ரொம்ப அவர் பழகிட்டு இருந்தார். இருந்தவர் இப்பொழுது அண்மை காலமா வரவே இல்லை, இந்த பெண்ணை பார்க்கல. அந்த பெண் அவரையே நினைச்சு நினைச்சு நினைச்சு ஏங்கிட்டு இருக்கு. ஏக்கத்துல இதை பத்து பாடு, யார்கிட்ட, இந்த அன்னத்தை நோக்கி பாரு. அதான் ரொம்ப அருமையான அமைப்புல பொன்னம்பூம் கழிக்கானல், நல்ல அருமையான நீர்நிலையோடு கூடியிருக்கிற அந்த சோலை. அதனால என்னன்னு கேட்டு அங்கங்க அப்படி பூக்கள் அது பாட்டுக்க பூத்துக்கிட்டே இருக்குமா. காலை மலர்கின்ற மலர், நண்பகல் மலர்கின்ற மலர், மாலை மலர்கின்ற மலர், இரவில் மலர்கின்ற மலர்கள் இருக்குது. சில செடி பகல்ல பூக்கும், சிலது சாயந்தரம் பூக்கும், சிலது இரவில பூக்கும். அப்படி எல்லா மலரும் அங்க இருக்கு. அதனால நீங்க எப்ப போனாலும் சில பூக்கை மொட்டு விட்டு அப்படிதான் அப்படி அளந்துகிட்டே இருக்குமா. பொன்னம்பூம் கழிக்கானல், அருமையாக மலர்களை கொட்டி கொண்டே இருக்கும்படியான அருமையான சோலைப்பா. அதுல அங்க இருக்கிற அண்ணங்கள் விளையாடிட்டு இருந்தான். அந்த அண்ணன் என்னன்னு கேட்டா, ஆண் அண்ணமும் பெண் அண்ணமும் சேர்ந்துருந்தான். கொடுத்து வச்சுங்கப்பா, நீங்க கொடுத்து வச்சீங்க. நான் பார் தனியா இருந்து அவர் எங்கேயோ இருக்க, நான் இங்கே இருக்கிறேன், நீங்க அப்படி இல்லை. உணர்த்துணையோடு உடன் ஆடும், இது ஆனண்ணம்னா பக்கத்திலேயே பெண் அண்ணம், இங்க பெண் அண்ணம் இருந்தா பக்கத்திலேயே ஆனண்ணம், இந்த ரெண்டு மணி தான் அதனுடைய குஞ்சு அண்ணம் கூட இருக்கும். இப்படி எல்லாம் அப்படி இருக்கும், ஒரு குடும்பம்னா குடும்பம் அப்படி கூடவே செஞ்சிருக்கான். புணர்த்துணையோடு உடன் ஆடும் அண்ணங்கால் அன்றில், அன்றில்னு ஒரு பறவை, அந்த பறவையும் ஆணும் பெண்ணுமா தான் இருக்குமா, அப்படி இருக்குது. சரி அப்படி அந்த கூப்பிட்ட உடனே அந்த பறவைகள்லாம் என்னமோ ஒரு பாப்பா கூப்பிடுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படி பார்த்தது. எங்க அந்த அதுல சோலையில் இருக்கிற அந்த அன்னமும் இதெல்லாம் அன்னங்கால் அண்டில்கால்னு சொன்ன உடனே அதெல்லாம் அப்படி தண்ணி நோக்கி பார்த்தான். பார்த்த உடனே என்னமா வேணும், என்னென்ன அகன்றும் போய் வருவீரீர். ஏண்டா ராஜா, நீங்கெல்லாம் அந்த சோலையிலேயே தங்கி பழகிட்டீங்க, நீங்க சோலையை விட்டு கொஞ்சம் தூரம் எனக்காக போயிட்டு வர முடியுமா அப்படின்னு சொன்ன உடனே, அதுல ஒரு ஆண் அண்ணன் பெண் அண்ணன் என்னமோ பாவம், அது பாரு எல்லாம் தனியா தன்னு தனியா இருக்கு, நாம எல்லாம் குழந்தை குட்டியோடு இருக்கிறோம், என்னமோ தெரியல, என்னம்மா சொல்லுமா, நாங்க போய் சொல்லிட்டு வரோம். அப்படியாடா ராஜா, இங்க வாங்க வந்தது. அப்ப என்ன, ஆனந்தமும் பெண்ணனும் அண்டில், ஆண் அண்டிலும் பெண் என்ன செய்யணும், அருமையா. அதுல மூன்றாவது வரி, கல்லவில் தோல் சிறு தொண்டன் பாருங்க, இது போற போக்குல அந்த ஊர் பதியம் சிறு தொண்டரை பத்தி சொல்லுவாரு. சிறு தொண்டரை பத்தி என்ன சொல்றாருன்னா, சிறு தொண்டர் தோல் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு பெரிய பாறாங்கல் இங்க இங்க இருக்கிற மாதிரி இங்க இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன், போர்ல சென்று சென்று சென்று சென்று ஒரு பெரிய தனியா பெரிய வீரரா இருக்காரு. அந்த வீரர் தோல் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, புடைச்சிடிக்கும். அது சொல்ற கல்லவில் தோல், இங்க கல்லுன்னா மலை, மலை போன்றிருக்கான் தோல், கல்லவில் தோல் சிறு தொண்டன். ஆனா இது இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் இது தேவையில்லை, ஏன்னா அவ தன்னுடைய எண்ணத்தை சொல்லுக போறா, யார்கிட்ட, நம்ம அந்த அண்ணன் கிட்ட சொல்ற. ஆனாலும் சிறு தொண்டை பத்தி நான் சொல்லிருக்கேன், ஏன்னு கேட்டீங்கன்னா எதனால சொன்னாரு, எந்த ஊருனார், எங்க சிறு தொண்டன் இருக்கிற ஊர் இல்லைன்னு அப்படி வச்சுட்டு, கல்லவில் தோல் சிறு தொண்டன் கணபதி சுரம்மியே. இந்த கணபதி சுரம்ங்கிற அந்த ஊர் இருக்குதே, அதுல என்ன செய்யறாரு, அங்கதான் என்னுடைய காதலர் இருக்கிறார், எங்க திருச்செங்காட்டங்குடியில் தான் இருக்கார். அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டா, இன்னமுதன் அமுதன் அப்படின்னா அப்படியே தேன் சுட்டும், அவன் பார்த்தாலும் சரி, நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் மன்றாடும் மலர்பாலும் மறவாமை பொருள் அப்படிங்கிற மாதிரி, அவன் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நல்லா இருக்கும். அதனால அந்த சிறுத்தோன் கணபதீச்சுரமேய
இன்னமுதன் எனக்கு ரொம்ப அமுதமாக இருப்பவனா அவனுடைய இணையடிக்கு நேரம் நீங்க பறந்து போகணும், ரெண்டு பேருமா சேர்ந்து போகணும். போன உடனே அவன் திருவடியில போய் வணக்கம் செய்யணும். செஞ்சுட்டு என்னப்பா என்ன பறவைகளே எங்க வந்தீங்க அப்படின்னு ஒரு விண்ணப்பம் என்னவோ அப்படின்னு ஒரு பாப்பா கண்ணில் தண்ணி தார தாரையா படிச்சுட்டு உங்க மேல காதல் கொண்டவங்களாம், ஆனா வந்து நீங்க அவங்களுக்கு அருள் செய்யல. அது ஏதோ நாங்களும் உங்களுக்கு கருணை இருக்குது, இருந்தாலும் நாங்களும் கொஞ்சம் விண்ணப்பிச்சுக்கிறோம், அந்த பாப்பாவை கொஞ்சம் அருள் செய்தா தேவலாம் அப்படின்னு சொல்றீங்களா ராஜா?

0: இப்படிப்பட்ட பாட்டுலாம் இருக்கு. திருமுறைகளில் இந்த மாதிரி அகப்பொருள் சுவைபட எத்தனையோ பாடல், எத்தனையோ விதமான திருநாகரெல்லாம் திருநாகர பாரா சுந்தர பாரா சுந்தரர் பறக்கும் எம் கிள்ளைகள் பாடும் எம் பூவைகள் அரக்கன் எனத்தகும் அடிகள் ஆறுறது. அது யாருமே பாடமாட்டாங்க, அது அவர் தான் பாடுவார். ஏன் இவர் எதையும் சொல்லிக்கலாம், ஏன்னா என கருணை செஞ்சுட்டு இந்த பக்கம் திரும்ப கூட இல்லை. அரக்கன் எனத்தகும் அடிகள் ஆறுவதற்கு உறக்கம் எல்லாமே, ஆனா அரக்கன்னா வல்லினான் இல்ல, நீங்க எந்த இல்ல அரக்கன் அறமாகிய கண்மணி எனத்தகும் அடிகள் ஆறுவதற்கு உறக்கம் இல்லாமையும் வலைகள் இல்லாமையும் உறக்கம் இல்லாமையும் உணர்த்த வல்லீர்கள். என் கையில போட்ட வலையை நேரத்தான் பிடிச்சு போடுறேன், ஆனா இன்னைக்கு என்ன அவனை நினைச்ச நினைச்சு மெலிஞ்சு போனதுனால இப்ப இப்படி இப்படி நேரம் நேரத்தை பிட்டா போட்டதெல்லாம் இன்னைக்கு எதே ஒரு டம்ளர் தண்ணி எடுத்தவொடனே எல்லாம் ஓட்டி பிடிச்சிருக்கல. வலைகள் இல்லாமையும் உறக்கம் இல்லாமையும் உணர்த்த வல்லியது என்ன அவரும் பண்ண. ஏன் நம்ம இவர் மணிவாசகரே பண்ண ஏறார் இளங்கினியே எங்கள் பெருந்துரைக்கோன் சீரார் திருநாமம் தேர்ந்துரையாயி எல்லாரும் பண்ணாங்க. எனவே இது மாதிரி வைத்தல செங்காட்டங்குடியில் இருக்கிற அந்த திருத்தொண்டரையும் வைத்து அருமையாக வைத்து பாடிய பாடல். எனவே திருச்செங்காட்டங்குடியில் இருந்து மேலும் செல்லுகிறார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். அல்ல இது வந்து திருமருகல்ல நடந்த ஒரு நிகழ்ச்சி, பல முறைகள்லாம் எண்ணிய நிகழ்ச்சி தான். இருந்தாலும் கூட சில நிகழ்ச்சிகள் பல முறை எண்ணினாலும் கூட அதெல்லாம் சமய வாழ்வுக்கு ரொம்ப தேவை. இப்பொழுது இவருடைய தலையாத்திரையில திருமருகல் போயிருக்கேன். திருமருகல் சென்று அங்க பெருமானை வணங்கி, அதாவது சில பதிகள்ல அவர் தங்கியிருக்கார், சில பதிகள்ல வணங்கி கொண்டே போயிருக்கார். அதெல்லாம் கூட தொகுத்தா நல்லது, எந்தெந்த பதிகள்ல வணங்கி கொண்டே சென்றார், எந்த பதிகள் அவர் தங்கி இருந்தார் அப்படிங்கிற ஒரு குறிப்பு வச்சா கூட அதெல்லாம் நல்லது. இதெல்லாம் பல நாள் படிக்கிறதுக்கு அதெல்லாம் பயன் உண்டு. அதுல இந்த ஊர்ல என்ன தங்கியிருக்க சிக்கல்ல தங்கிய போது நல்ல அருமையான இதெல்லாம் நாட்டுக்கு சொல்லணும். இன்னமும் இந்த சமுதாயத்தொண்டு சமுதாயத்தொண்டுங்கிறமே சமுதாயத்தொண்டு எப்படி நம்முடைய பெரியவர்கள் ஆற்றினார்கள் என்ன கேட்பான, என்னைய அவங்க நால்வரெல்லாம் வந்து அப்படியே கோயில் உண்டு குளம் உண்டுன்னு போனவங்க நாட்டிற்கு என்ன செய்தார்கள் அப்படின்னா உக்காரு செட் டவுன் உக்காரா இவனுமோ பெரிய நாட்டுக்கு செஞ்ச மாதிரியும் நம்ம நால்வர் என்னமோ கோயிலில் பஜனை பாடிட்டு போன மாதிரி நினைப்பான் அல்லவா. பஜனை பாடுறவர்கள்ட உக்கார் கேட்டி என்னைக்காவது எங்க நால்வர் என்ன செய்தாங்க ஒருவர் சொல்றேன், இன்னைக்கு ஞான சம்பந்தம் சொல்றேன். இதோ இப்பொழுது திருமருகள் நேர்களை திருமருகளுக்கு அழைக்கிறோம், வா உன்னை அழைக்கிறேன். அங்கே தங்கியிருக்கிறார், தங்கியிருந்த அவருக்கு என்ன வேணும், பாடும் பணியே பணியாறுள் வாய் காலந்தோறும், அதுலேயும் பல பல இடங்கள்ல காலந்தோறும் பணிந்தாள் இருக்குது. அது கூட எந்தெந்த பதிகள்னு குறிக்கணும் குறிக்கணும் தெரியணும். நீங்க எப்படி எதுக்காக வாய்ப்பு வருச்சுன்னா ஒரு மூணு பேர் சேரணும், தனியா இருந்தாலும் செய்ய முடியாது, தூக்கம் வந்துடும் அல்லது கொஞ்சம் டயர்டாகிடும். ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்குன்னா நீங்க இந்த மாதிரி இந்த எந்தெந்த ஊர்ல தங்குனாங்க எந்த ஊர்ல போயிட்டே இருந்தாங்கன்னு நீங்க கொஞ்சம் புரிங்களேன். ஆமா நீங்க வந்து எல்லாம் குறிக்க வேணா, நீங்க ஞான சம்பந்தம்ல ஒரு 300 பாட்டுக்கு புரிங்களேன். ஆமா நீங்க ஒரு 600 புரிங்க, நீங்க 600 900 அப்படி புரிஞ்சு 4 பேர் இருந்தா அப்படியே விளையாட்டப்படும் நாம ஒண்ணு குறிக்கலாம். ஒரு 4 பேர் மட்டும் இருந்துட்டோம்னு சொன்னா அப்படியே விளையாட்டா அப்படி போய் செஞ்சிடலாம். ஒருவனே செஞ்சா கொஞ்சம் கடினப்படும், அருமையா செய்யலாமே. இப்ப இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டா நல்லா செய்யக்கூடிய ஒரு திருமுறை தினமும் 5 பதியம் எழுதுறார். அப்படித்தான் அவர் வந்து தன்னுடைய கடமை முடியும், ஒவ்வொரு நாளும் 5 பதியங்கள் எழுதணும். எங்க எங்க ரத்தனகிரி எங்க வந்தாலும் அந்த ரத்தனகிரியில அந்த நேரம் போக மற்ற நேரத்தில் எழுதிட்டே இருப்பார். என்னையா திருப்பதி என்ன முடிக்கலையா 5 பதியம் இருந்தேன் அப்படிலாம் இப்ப இருக்காங்க. அது மாதிரி கொஞ்சம் உணர்வுடையவர்களா இருந்தாங்கன்னா ஒரு 4 பேர் இருந்தாங்கன்னா இதெல்லாம் இப்ப ஞான சம்பந்தத்தில் முடிச்சுக்கலாம். இவருக்கு 1200 பதியத்தை முடிச்சிட்டோம்னா நாவுக்கரசருக்கு 400 பதியம் தான், நீங்க ஒரு நாளைக்கு அந்த நாவுக்கரசர் அப்புறம் நாளைக்கு சுந்தரர் அருமையா போச்சு. இவங்க தானே தலையாத்திரம் பண்ணது, சேர்மான் பெருமாள் பண்ணினார். ஆனா அதிக தேரம் இல்லை, அவரோட அதிக பதியமும் இல்லை, அதெல்லாம் ஒரு நாள்ல முடிச்சுடலாம். காரைக்காலம் யார் பண்ணாங்க எங்க பண்ணாங்க கையெல்லாம் எங்கேருந்து போனாங்க மீண்டும் திருவாலங்காடு வந்துட்டாங்க. 4 பதியம் இருக்கு, 4 தான் பதியம் இருக்கு. அவங்களெல்லாம் ஒன்றும் அதிக சிரமம் இல்லை, சிரமம் பூரா இந்த மூவருக்கு தான். ஆகவே அப்படிலாம் என்னலாம் அப்படி வந்தா இப்ப அது போல் இங்கே தங்கியிருக்கிற தங்கியிருந்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் மாலை நேரம் ஒரு நிகழ்ச்சி, இந்த சிக்கலுக்கு பக்கத்துல வைப்பூர்னு ஒரு ஊர் இங்கனே இல்லை, 7 பொண்ணு அது தாய்மாவங்க. ஆனா இந்த 7 பொண்ணா ஊர்ல இருக்கா உள்ளவங்க என்னையா அப்படின்னாரு, உனக்கு என்னப்பா தாய்மாம 7 பொண்ணு இருக்குது, ஏதேன்னு எந்த பொண்ணாலும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் போப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தகா. அதனால என்னன்னு கேட்டா இந்த பையனுக்கு அப்பவே வயது வந்துட்டு, இந்த வயது வந்ததுனால மாப்பிள்ளைய கவலைப்படாத முத பாப்பாவை உனக்கு கொடுத்துறேன்னு சொல்லியிருந்தோம். சரி முதல் பாப்பாவுக்கு வயது வந்தது, வயது வந்தது, வயது வந்த உடனே என்ன ஆச்சுன்னாரு. ஆனா இப்ப இங்கேயே இருக்கிற பையன், அதனால கல்யாணம் பண்றதா இங்கேயே உள்ளூர் தான், எல்லா மாப்பிள்ளை ஒரே வீட்டு மாப்பிள்ளைய போடும் அல்லவா. ஆனா அவங்க என்ன இப்ப வஞ்சனையான ஆளு, அதுல யாருன்னா இந்த பையனுடைய அக்காவும் அதுல உடந்த, அதனால திருமருகள் அந்த தாய் மாமனுக்கு அமைஞ்ச அக்கா மாதிரி உடம்பு இது வைக்கப்படாது, வஞ்சனை அது ஆசீர்வதிக்கப்படாது. ஏன்னு கேட்டா நான் என்ன சொல்றேன், இந்த ஏழையும் கொடுக்க வேணாம், ஒரே வார்த்தை எப்படி சொல்லிப்பேன், மாப்பிள்ள ஏ தம்பி நான் அக்கா தான், நீ பின்னால பிறந்த இந்த பொண்ணு ஏழு வாயாடி உனக்கு தெரியும் அல்லவன், இது உனக்கு சரிபடாது, நீ பேசாம இரு, இதெல்லாம் கல்யாணம் ஆகட்டும், நான் உனக்கு நல்ல ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் கம்மன் இருப்பான், அது கம்மன் இருப்பான். அப்புறம் பண்ணாமே காலத்தை ஓட்டினாலும் பெண்ணா தான் இருப்பான். ஏன்னா அப்படி ஒரு தாய் மாமன் அருமையான பையன் வச்சான், அதனால என்ன முதல் பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு. ஆனா உள்ளூரை என்னன்னாரு, லண்டன்ல இருந்து கடிதம் வந்துகிட்டு பெண் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி இருந்தா நல்லதுன்னு சொல்லிட்டு இவங்க அதெல்லாம் ரகசியமா அந்த கடிதம் எல்லாம் வாங்கி பார்த்தாங்க. பார்த்துட்டா பையன் என்னன்னு கேட்டா, இத்தனை டாலர் சம்பாதிக்கிறான், 50,000 மாசத்துல சம்பாதிக்கிறான் டாலர், இங்க நம்ம ஊருக்கு பணமெல்லாம் அதிகம், இதெல்லாம் போட்டு ஜாதகம் எல்லாம் பாத்துக்கிட்டு இதெல்லாம் சரியா இருக்குன்னு சொன்ன உடனே, சரியாப்பான்னு கல்யாணம் நிச்சயார்த்தம் பண்ற அன்னைக்கு, மாப்பிள்ள பெரிய வேணாம் அடுத்த பொண்ணு பாத்துக்கலாம் கல்யாணம் வச்சுட்டேன்னு சொன்ன உடனே, இவ கொஞ்சம் கூட கோச்சுக்கல, அதுக்கு என்ன மாமா என்னாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே கல்யாணம் பண்ண பண்ணா ஓடி ஓடி பரிமாறுறான். யாரு தாய்மாமன் இல்ல, அதனால அதான் பரிமாறுறான், பொண்ணுக்காக இல்ல படிக்கிட்டா, அதனால தாய்மாமன். அதனால அந்த பொண்ணே கூட, மாமா அந்த சீப்பு அங்க இருக்கு அப்படின்னா, நீ உட்காரு மாமா, பொண்ணு நீ எல்லாம் இன்னைக்கு எந்திரிக்க விடாது, நான் எடுத்துட்டு வரேன், நான் இதுக்கு இருக்கேன் போய் சீப்பு எடுத்து கொடுக்குறேன். அப்படி மாமன் நீங்க சீப்பு எடுத்து கொடுத்த பாத்தீங்களான்னு கேட்க கூடாது, அதெல்லாம் நான் படிச்சவங்க கொஞ்சம் பாட்டை கெடுக்க வேணாமா, இல்ல அப்படியெல்லாம் செய்திருப்பாங்க. எனக்கு கேட்டா அப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கலங்கிறதுக்காக எல்லாமே சரியா மனைவியும் அந்த மருத்துவனுக்கு பாய்ச்சிட்டா, நீ எந்திரிக்காதம்மா கவலைப்படாதம்மா, உனக்கு என்ன வேணும்னு கேளு, இன்னைக்கு நீ மா பொண்ணு எந்திரிக்கப்படாது அப்படிலாம் சொல்லியிருப்பான் அவள அன்பானம். அப்படி கல்யாணம் ஆச்சு. ஆனா ரெண்டாவது பொண்ணு வயசுக்கு வந்தது, ரெண்டாவது பொண்ணு இதே மாதிரி என்ன பண்ணிட்டான், துபாயில ஒரு அருமையான மாப்பிள்ளை கொடுத்துட்டான். மூணாவது அப்படின்னா ராஜா சார் முத்தியா செட்டியாருக்கு நெருங்கிய பழக்கம், அவர் மாதிரியே ஒத்த பணம் நல்லதா, அது ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் முத்தியா செட்டியாருக்கு பணம் நிறையாது அல்லவா, அது கொடுத்து. நாலாவது பொள்ளாச்சி மகாலயத்துக்கு நெருங்கியவர், பொள்ளாச்சி பக்கம் கொடுத்து. இப்படியாக ஆறு பெண்ணும் கொடுத்து, இந்த ஆறு பொண்ணுக்கும் என்ன பண்ணிருக்கிறான், இலை எடுத்திருக்கிறான், இது பண்ணிருக்கிறான், சீப்பெடுத்து கொடுத்துருக்குறான், தேங்காய் நட்டு கொடுத்துருக்குறான், தலை கொஞ்சம் கலைஞ்சிருந்ததுன்னா என்ன இப்படி பொண்ணா இருக்கு கண்ணாடிப்பா சீவிக்க சீவிக்க சீவிக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறான். இப்ப ஏழாவது பொண்ணு, ஆறு பொண்ணு கல்யாணம், ஏழாவது பொண்ணு வயசு என்ன இருக்கும், தாத்தாவும் ஆயிருப்பான், ஒவ்வொன்றுக்கு 2 வருஷம் இடைவெளினா கூட 14 வருஷம் ஆகி போயிடுச்சு, சிவ ஜீவ வயசு என்ன இருக்கிறீங்க இவனுக்கு, அப்ப கல்யாணம் வயதுங்கிறது என்னது, புண்ணிய 16 ஆண்டு பேர் பெறும், 16 வயசு 12 கூட்டுங்க 28 வயசு அவ்வளவுதான். இப்ப காலத்துக்கு 40 கூட கல்யாணம் ஆகுது, அப்ப காலத்துல வந்து 12 வருஷம் பின்பற்றிட்டான் இல்ல, 20, 28, 29 ஆகும் அந்த மாதிரி ஆச்சு. ஏழாவது பொண்ணுக்கு தங்கமான பொண்ணு, அதுக்கு இந்த ஆறு இந்த மாதிரி இந்த தாய் மாமனுக்கு கொடுக்குறேன்னு சொன்னதும், அப்பா அந்த அம்மா அந்த மாதிரி செஞ்சதும் அந்த பாப்பாவுக்கு பொறுக்கல, தங்கத்தில் தங்கம் அந்த பாப்பா பாருங்க, அது வயசுல இப்படி ஒரு பொண்ணு பிறந்தது, இப்படி ஒரு பொண்ணு பிறந்தது தங்கமான பொண்ணு, அதுக்கு பிடிக்கல. ஏன்னு கேட்டா ஒண்ணு மாமாவுக்கு வேணாம்னு சொல்லிவிடலாம் இந்த பொண்ணுகள், இல்ல யாராவது ஒரு அக்கால கொடுத்துருக்கலாம், இல்லைன்னு சொல்லவுடனே தனக்கு சும்மா வெளியே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உள்ளூர கடிதம் வந்துகிட்டு இருக்குது தெரியும், அதுக்கு ஒரு நாள் பார்த்து தாய் மாமன் ராத்திரி யாரும் இல்லாத போது கூப்பிட்டு, மாமா உங்களுடைய அன்பையும் இந்த குடும்பத்தில் நீங்க கொள்ளுகிற அந்த பாசத்தையும் நான் போட்டுறேன் மாமா, அதெல்லாம் என்னம்மா நீ ஒண்ணும் அப்படின்னு, இல்லம்மா இல்ல மாமா, என்னையும் கொடுக்கறதா சொல்றாங்களே தவிர கொடுக்க போறதில்ல மாமா, வேற கழுதாசு எல்லாம் வந்துகிட்டு இருக்கு, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு மாமா என்ன அப்படின்னு. ஆறு அக்காலையும் தராம அந்த ஏமாத்துறதுன்னு வரும்போது தான் எனக்கு கஷ்டமா இருக்குது, அது அப்பா அம்மாவா இருந்தா கூட. ஆனால் நீங்கள் அத்தனைக்கும் பொறுமையாக இருந்தீங்க, உலகத்தில் தர்மர் தர்மர்மா கிடையாது போல சிக்கலில் இருக்கிற மாப்பிள்ளை தான் தர்மர்னு சொல்லுவா, ஆமாம் ஏன்னா இந்த பொறுமையில் மிகச்சிறந்தவர் யாருன்னா எங்கள் சிக்கலில் இருக்கிற திருமருகில் இருக்கிற தாய் மாமன் தான் அப்படி சொல்லணும். அதனால மாமா நான் உங்களை நான் வந்து விரும்புகிறேன், ஏன்னா அக்கா 5-6 அக்காலையும் கொடுக்காத அப்பா அம்மா வஞ்சனை பண்ணதுனால நான் உங்களை விரும்புகிறேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அந்த கருணைக்காக. ஆனால் இங்க இருந்தா கல்யாணம் நடக்காது, இங்க இருந்தா கல்யாணம் நடக்காது, எனவே நாம ரெண்டு பேரும் புறப்படுவோம். அவன் பார்த்தான், இப்படி ஒரு நமக்கு அக்கா வயதுல ஆறு ஆறு பொண்ணு இருந்தது, இந்த ஏழாவது பொண்ணு இருந்தது, நம்ம அக்கா இருந்தாலும் நம்ம அக்கா தானே, அக்கா தானே, உடன்பிறப்பு தானே, நம்ம அக்கா வயதுல இப்படி ஒரு ஏழாவது பொண்ணு பிறந்து நம்ம இப்படி சொல்லுதுன்னு சொல்லிட்டு அக்காவுக்கும் அந்த மாமாவுக்கெல்லாம் வணக்கம் தெரியாம தெரிவிச்சுக்கிட்டு சாயந்தரமா நாலு மணி போல பிறப்பு. அப்பெல்லாம் பாத்திங்க அட்டாச்சு ரூம் எல்லாம் கிடையாது சரிங்களா. ஆனா அப்ப இந்த நூற்றாண்டுல எல்லாம் அந்த இப்ப இன்னைக்கு இருக்கிற வசதி இந்த ஏழாம் நூற்றாண்டுல இருந்தது கைலாயமே தமிழகமா இருக்கும், ஒரு வசதி இல்லாத காலம், அதுலதான் இவ்வளவு நடத்தியிருக்கிறாங்க அந்த பெரியவங்க எல்லாம். அதனால பொறுப்பிட்டாங்க, பொறுப்பிட்டா எங்க அங்கிருந்து வந்தாங்க, இந்த திரும்ப மருகளுக்கு வந்தாங்க, அதுலயே பொழுதறங்கி போச்சு. பொழுதறங்கி போனதுனால என்ன என்னது, பொழுதறங்கி போனா ஒரு வயசு வந்த பெண்கள் இது மாதிரிலாம் இருக்கிறது போகக்கூடாது. அது ஏ மாமா உங்களுக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சுங்க, இந்தாங்க இந்த பைய, அது நின்று பையில அது கொடுத்துட்டு, தனக்கு வேண்டியதை தான் ஒரு பையில கொடுத்தது. ஏன் இன்னும் கல்யாணம் ஆகாதனால தொடக்கூடாது, தொட்டு கூடாது சரிங்களா. அப்படிலாம் அந்த நாடு இருந்ததாக பாழா பொண்ணு நாடு இருந்திருக்கு. இடிச்சுக்கிட்டீங்களா இப்போ, எப்போ பார்த்தாலும் இடிச்சுக்கிட்டீங்களே. ஒரு உண்மையே சொல்றேன், நாமே பார்த்த திரைப்படங்களில் கூட ஒரு காலத்தில் நாகையா அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி கஜாமச்சாலாம் இருக்காது, இருக்காது தாம இருக்குதா அந்த விதத்தில் பொறுத்தாங்க. போனா திருமருகர் அங்க ஒரு பெரிய சத்தலிங்காவடி, அதுல எல்லாரும் வந்திருப்பாங்க. அதுல இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆறரை மணி ஏழு மணிக்கு போனவங்க உட்காந்தா அப்படி ஒருத்தர் ஒருத்தான் விசாரிச்சுவாங்க. அந்த காலத்துல அந்த காலத்துல விசாரிச்சுக்குவாங்க, பயன்படவும் இருப்பாங்க. இந்த காலத்துல விசாரிக்கவும் கூடாது பயன்படவும் கூடாது. ஆமா ஆமா, அதுவே காட்டி கொடுத்துரும். அதனால தரம் வெளியில போனா கண்டக்டர் டிரைவர்ட பேசுறதோட சரி அப்படி இருந்துக்கணும். ஐயா எந்த ஊருன்னா ஐயாவுக்கு எந்த ஊரோ அந்த ஊர் தான் நம்ம ஊருன்னு சொல்லிட்டு இருந்தோம், சொல்லப்படாது. அப்படி இருக்கு நாடு, நீங்க அப்படி இருக்கு நாடு. ஆகவே அது மாதிரி இருந்து அவங்க அப்பா எல்லாம் விசாரிச்சிருவாங்க, எங்க போறீங்க அப்படின்னு. இங்க நாங்க இங்க வந்தோம், நாளைக்கு எங்க வெளியில வாங்கி போறோம், நான் நாகப்பட்டினம் போக போறேன், இன்னொன்னு வந்து நான் திருவாரூர் போக போறேன். மணியெல்லாம் ஆறுல இருந்து ஏழு ஏழரை வரைக்கும் பேசிட்டு அப்புறம் எல்லாம் படுத்துட்டோம். படுத்து என்ன எல்லாம் சிக்கிமிக்கி கல் வச்சுக்கிட்டு அந்த இது வெளிச்சம் இல்லைன்னா வெளிச்சம் கிடையாது இருட்டுதான். அதனால அது அங்க இது அங்க இது எங்க படுத்துட்டு. ஆனா இந்த பொண்ணு அப்படி எப்படி கேட்டீங்கன்னா எப்ப பலரறிய திருமணம் ஆகலையோ அதனால இங்க தாய்மாமன் படித்தார், அதெல்லாம் ஒளிப்பதிவு பண்ணார், ஜெயிக்கிறார். மாண்புமிகு அமைச்சர்ல நாடு வாழணும், நாடு எப்படி இருக்கணுங்கிறத தெரிஞ்சதுனால இதெல்லாம் செஞ்சார். அதனால இது படுத்துக்கிட்டு நீங்க படுத்துக்க, நான் அங்க படுத்துக்கிறேன், இங்க எல்லாம் பெண்கள் எல்லாம் படுத்திருக்காங்க, நீ படுத்துக்க, நான் ஆம்பளை அங்க படுத்துக்கேன். சரி மாமா அங்க நீங்க படுத்துக்க மாமா. அதனால இப்ப ஆம்பளையில் படுத்துக்கிற இடத்துல மாமா, இப்ப உங்களை படுத்துக்கிற இடத்துல இதெல்லாம் காட்டினார் ஜெயிக்கிறார். ஏன் இந்த பாழா போன நாடு வளரணும் வைத்தால் இப்ப என்ன கடிகாரம் இல்ல, இப்ப இருக்கிற திரைப்படம்னா கடிகாரம் இருக்கும். இவங்க படுத்துவது எட்டு, எட்டரைக்கே தூக்க ஆரம்பிச்சுட்டு அப்பெல்லாம் ராத்திரி தூங்கிடுவாங்க உடனே. ஏன்னா பகல்ல முழுதும் வேலை செய்வாங்க, ரத்த உழைப்பா செய்வாங்க. இப்ப பகல்ல தான் தூங்குறேன், ராத்திரிலையும் தூங்குறேன், அப்புறம் தூக்க வர மாட்டேங்குது. அதுதான் டிவி, நல்ல கண் கண்ட துணைவன் யார் டிவி. அதனால அவங்க என்ன எட்டு எட்டரையான தூக்கிட்டாங்க, தூங்குன ஒன்பது பத்து பதினொன்னு பனிரெண்டு மணி ஆகப்போகுது அப்படியே அதெல்லாம் காட்டு பன்னெண்டு. அந்த நேரத்தில் அந்த சத்திரத்தில் ஒரு கரும் பாம்பு அதெல்லாம் ஒளி ஒளியில் காட்டலாம் அப்படி வந்து உள்ளே அப்படி நுழைஞ்சது சத்திரத்தில். அப்படியே வந்து இப்படி வந்து இப்படி வந்து எத்தனையோ பேர் படுத்துருக்குறாங்க ஆங்கில பெண்கள்லாம் அத்தனை பேரையும் விடுது விட்டு. இதில் இப்படி வந்து இந்த பெண்ணையும் கடிக்கல, அதில் ஆண்பளையோட படிச்சிருந்த இந்த தாய் மாமனை கடிச்சு அதுக்கும் தெரிய மாட்டேங்குது. ஆமா இவ்வளவு பொறுமையா இருக்கியப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த இதை கடிச்சு கடிச்சோன்னே என்னமோ சுருக்குன்னு இருக்குன்னு சொன்னான். சொன்ன உடனே விளக்கம் இல்லை ஒண்ணும் இல்லை, அப்பெல்லாம் ஒன்னே டாக்டர் எல்லாம் கிடையாது. அதனால என்னன்னா அங்க இருக்கவங்க ரெண்டு பேரும் வந்து தீர்ந்துச்சாங்க, சரியா போடுங்க சரியா போடுங்க சொல்லுங்க சரியா போடுங்கன்னா அந்த விஷம் என்ன பண்ணுமா, ஏழு தரம் அப்படி தலையில இருந்து கீழே இறங்குமா அந்த பாம்பு விஷம்.
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருஞான சம்பந்த நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
0: ஒன்பது பத்து பதினொன்னு பனிரெண்டு மணி ஆக போகுது அப்படியே அதெல்லாம் காட்டு 12. அந்த நேரத்தில் அந்த சத்திரத்துல ஒரு கரும் பாம்பு அதெல்லாம் ஒளி ஒளியில காட்டலாம் அப்படி வந்து உள்ள அப்படி நுழைஞ்சது சத்திரத்துல அப்படியே இப்படி வந்து எத்தனையோ பேர் படுத்திருக்கிறாங்க ஆங்கில பெண்கள்லாம் அத்தனை பேரையும் விடுது விட்டு இதுல இப்படி வந்து இந்த பெண்ணையும் கடிக்கல அதுல ஆண்பளையோட படிச்சிருந்த இந்த தாய் மாமனை கடிச்சிருக்கு அதுக்கும் தெரிய மாட்டேங்குது. ஆமா இவ்வளவு பொறுமையா இருக்கியப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த இதை கடிச்சு கடிச்சோடனே என்னமோ சுருக்குன்னு இருக்குன்னு சொன்னான். சொன்ன உடனே விளக்கம் இல்லை ஒண்ணும் இல்லை அப்பெல்லாம் ஒன்னே டாக்டர் எல்லாம் கிடையாது அதனால என்னன்னா அங்க இருக்கவங்க ரெண்டு பேரும் வந்து தீர்ந்துச்சாங்க சரியா போடுங்க சரியா போடுங்க சொல்லுங்க சரியா போடுங்கன்னா அந்த விஷம் என்ன பண்ணுமா 7 தரம் அப்படி தலையில இருந்து கீழே இறங்குமா அந்த பாம்பு விஷம் 3/4 அல்லது 1 இரவு இருட்டு ஒரு சிக்குமிக்கல்ல வச்சு ஏத்திக்கிட்டு விளக்கு ஏத்திக்கிட்டு இந்த பொண்ணு அழுகுறா. எந்த விதத்தோட வீட்டுக்கு போக முடியும் ஏன்னா வரும்போது அப்பா அம்மாட்ட சொல்லல. அப்ப இந்த மேல அந்த இப்படி இவருடைய பொறுமையினால வைத்த கருணை ஆமா இவன் பொறுமையால் வைத்த கருணையினால் அவ கல்யாணம் பண்ணிக்கிறான். நீங்க காவன்னா தானே இல்லல்லாம் போடக்கூடாது அதெல்லாம் 20 மக்கு 100 பேரு காவன்னா தானா இல்லல்லாம் இல்ல கருணையினால அப்படி வந்து இப்படி போனா என்ன ஆகுறது அழுகுறான். அழுகும்போது அங்க இருக்கவங்க எல்லாம் என்னமா பண்றது என்ன பண்றது அப்படியே ஒரு துணியை போட்டு நீளா மூடி வச்சுட்டாங்க. மூடி வச்சுட்டா அந்த பொண்ணு அழுகுது. இதுக்கு என்ன செய்ய முடியும் தீர்வு காண முடியும் இறந்தும் போயிட்டான். அழுது சொல்லி அப்படி அழுதாதான் அப்படி அது மாதிரி அழுதுகிட்டே இருக்கு. வா மணி 12 முன்ன ஒன்னாச்சா 1, 2, 3, 4, 4:50 ஞானசம்பந்தர் தாம் தங்குமிடத்தில் இருந்து சரியா அவரு நல்லா 3:30 இருந்து தன்னுடைய காலை பணிகள்லாம் அனுஷ்டானம்லாம் முடிச்சுக்கிட்டு 4:50 ஆன உடனே என்ன சரியா 5 அந்த இது உஷா காலம் இப்படி இருக்காங்க. ஆமா 5 தான் செய்யணும் திருப்பள்ளி அடிச்சுன்னா சரியா 5 செய்யணும். திருப்பனந்தாள்ல நாங்கெல்லாம் இருந்த போது யாராவது வேலைக்காரன் வந்து கேட்டான்னா சரியா 5 அந்த ஓதுவாரி சித்துட்டு வச்சுக்கோங்க சரியா 5. நீங்க 4:59 வைக்க மாட்டாங்க 5:01 வைக்க மாட்டாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க நாளைக்கு எப்படா வருது பாட்டு வைக்கிற நேரத்துக்கு வாங்கினாங்க. நாங்கெல்லாம் பாட்டு வைக்கிற நேரம்னா சீக்கிரம் சரியா 5 அப்படிலாம் இருந்தது திருப்பனந்தாள் அப்படி இருந்தது. அதனால சரியா அந்த 4:50 நடந்தா 5 போனா தீபாவளி தினமாகவும் பார்க்கலான்ட்டு 4:50 ஆச்சு. அரியவரசு கூட அப்படி பிறப்பிட்டா எல்லாம் ஒளியும் ஒளியும் தான் நேரா அந்த தான் இருந்த இடத்துல இருந்து கோவிலுக்கு போகணும்னு அப்படி கோவிலுக்கு இப்படி பிறப்பிட்டு இப்படி இப்படி வர்றாரு. இப்படி வந்து அப்படி அந்த கோவிலுக்கு இப்படி திரும்புறதுக்கு உரிய நேரத்துல இப்படி வந்த உடனே ஒரு ஒளி ஒண்ணு கேட்டுது. என்ன ஒளி? அவலமான ஒளி. இது போயிட்டீங்களே நான் என்ன பண்ணுவேன் மாமா என்ன பண்ணுவேன் என்றெல்லாம் சொல்லி கேட்டு அந்த அவர் கேட்டாங்க. இவருக்கு அந்த சரியா 5 கோயிலுக்கு போயிறவருக்கு இவர் 4:55 ஆயிட்டுது. என கோயிலுக்கு போக வந்தவர் இந்த ஒலி கேட்டது. ஒலி கேட்ட உடனே அவ்வளவு பெரியவர் இறைவனையே பற்றுக்கோடாக கொண்டிருப்பவர் நாயன்மார் ஒருவராக பின்னே சிறப்பிக்கப்பட இருக்கிறவர் அவருக்கு அந்த கோயில் போற நேரத்துல இந்த அழுகை ஒலி தான் இருக்கிறது. அப்போ கோவிலுக்கு செல்லுவதை விட இந்த என்னமோ அழுகுதே என்பது அது பெண் குரலா இருக்குன்னு பார்த்து சமுதாய தொண்டுன்னு சமுதாய தொண்டுட எங்க ஐயா செஞ்சது. நீங்க போர்டு போட்டுட்டு செய்வீங்க சமுதாய தொண்டு அவர் போடு போடாம செஞ்சு இந்த கால் அந்த கோவிலுக்கு போகாம எங்க அழுக ஒளியோ அந்த அழுக ஒளியில வந்து ஏன்னா அது எங்கன்னு தெரியாது ராத்திரி நேரம் 4:50 தானே இருட்டு அதெல்லாம் அந்த ஒளி கேட்டு கேட்டு கேட்டு அதன் வாயிலாக வந்தா இந்த சத்திரம் சத்திரம் ஊர் அந்த எல்லாரும் எல்லாம் அழுதுகிட்டு கூட அந்த பொண்ணு எடுத்துட்டு அந்த பையனை பார்த்து பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. இவர் வந்தார். வந்த உடனே பார்த்தார் விஷயம் தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் என்னன்னு தெரியணும் என்னமா என்ன நடந்த பாருங்க. அது ரொம்ப ரெண்டே சொல்ல சொன்னார். போந்ததுவும் புகுந்ததுவும் அருமையா போச்சு. ஏன்னா இந்த பொண்ணு கல்யாணம் ஆகாத பொண்ணு இது அப்ப வீட்டுல இருந்து தாய் வீட்டுல இருந்து வந்திருக்கணும். அங்கிருந்து எங்கிருந்து எப்பொழுது போந்தது போந்ததுன்னா வந்ததுன்னு அர்த்தம். புகுந்ததுவும் அல்ல போந்ததுங்கிறது அங்கிருந்து எப்பொழுது வந்தது என்பது புகுந்ததுங்கிறது இங்க என்ன நடந்ததுங்கிறது ரெண்டையும் அருமையான தமிழ். போந்ததுவும் நாங்கள் எங்கிருந்து வந்தோம் என்ன வந்தோம் எதற்காக வந்தோங்கிறது புகுந்தது நடந்து போன செய்தி. போந்ததுவும் புகுந்ததுவும் புகழலுற்றாள் சொல்றாள் என்ன அந்த பாட்டெல்லாம் அப்படியே கோடான கோடி பொறும். வளம் கோடில் சூழ் வைப்பூர்கோன் தாமன் எந்தை வைப்பூர்னு ஒரு ஊரு, அதுல இருக்கிறது தாமன்னு பேரு, எங்க அப்பா பேரு தாமன். அந்த பாப்பா சொல்றான், எந்த இங்க அப்படியே போர்வை போட்டு பருத்தி கிடக்குறான், தனக்கு இவளுக்கு என்ன உறவுங்கிறத சொல்ற போறவ என்ன அருமையான படுத்தீங்களா. மருகன் இவன், மருகன் யாரு, எங்க அப்பாவுக்கு மருமகன். மருகன் இவன் பழம்போலில் சூழ் வைப்பூர்கோன் தாமன் எந்தை மருகன் இவன் மற்ற அவர்க்கு, அவருக்குங்கிறது என்ன, எங்க அப்பாவுக்கு. மற்றவர்க்கு என்னவா மகளிர், எத்தனை பேரு மகளிர் நல்ல எழுவர், ஏழு பேர் இளம்பிடியார் ஓரழுவர் ஏழு பேர் அல்ல, அதுல இவரில் மூத்தாள், இந்த ஏழு பேர்ல எங்க மூத்தாக்கா, இவனுக்கென்று உரை செய்து, யாருக்கு மாப்பிள்ள முதல் பொண்ணு உனக்கு தான் என்று உரை செய்து. ஆனால் என்னாச்சு, ஏதிலானுக்கு நான் லண்டன் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்லை, லண்டன் அதுல இருக்குமா துபாயில் இருக்குமா, இருக்காது, நான் படிச்சவன் பாட்டை கெடுக்கணும் அதுக்காக. ஏன்னா இப்ப வெளியே ஏதி அதனால முன்னுறவா பின்னுறவான்னு என்னால கேட்காம எங்களுக்கு உறவே கிடையாது. ஆனா அவனுக்கு கொடுத்தவன் ஏதிலானுக்கு எதனால கொடுத்தாங்க, என்னது உளம் பெருக தனம் பெற்று கொடுத்த பெண்ணும். அதனால அந்த காலத்துல மாப்பிள வீட்டுக்காரனுக்கு தான் பொருள் செலவு ஆகுமே தவிர பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு ஆகாது. சார் என்ன உங்க நல்லாதான் பேசினீங்க, எங்க கழுவி போச்சு அப்படின்னு, ஏன் இன்னைக்கு அறுக்கிற அருவே அது மாதிரி இருக்கு. ஆமா எனக்கு ஸ்கூட்டர் வாங்கி தரணும், எனக்கு வந்து ஸ்கூட்டர் எல்லாம் சாதாரணமெல்லாம் கூடாது. இப்ப என்னது சொன்ன, எழுவர் உளம் பெருக தனம் பெற்று கொடுத்தது, அதனால பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு தான் புள்ள வீட்டுக்காரன் பொருள் கொடுக்கறது தவிர மாப்பிளைக்கு பணம் கொடுக்கறதுங்கிறது தலைகீழ வந்த 20ஆம் நூற்றாண்டு பாடம். இப்ப அண்மையில ஒரே ஒரு கல்யாணம், ஊர் சொல்ல மாட்டேன், எனக்கு எல்லாம் செஞ்சிட்டாங்க, எனக்கு இவ்வளவு வாங்கி கூட அவ்வளவு வாங்கி கொடுன்னு எல்லாம் இவ்வளவு போன் போன் எல்லாம் சொல்லி பில் போட்டான், அத்தனையும் கொடுத்துட்டார் செஞ்சிட்டார். ஒரு ஸ்கூட்டர் வேணும், அது எனக்கு என்ன என்னமோ ஒரு உயர்ந்த ஸ்கூட்டர், 60-70,000 ரூபாய்க்கு மேல இருக்கிற ஸ்கூட்டர் அல்லவா, அந்த மாதிரி வேணும். ஆமா வேணும்னு இருக்கேன். இவரு பாவம் வீதிக்கு 3 லட்சம் செலவு, சத்தியம் இது நடந்தது. அந்த மாமா இது மாதிரி பெண் வீட்டுக்காரங்க மாப்பிள்ளாரங்க சொல்லியிருக்காரு நிறைய செலவாயிட்டது, ஒரு 2 மாசம் போட்டும் நான் வாங்கி தரேன். அவங்க அம்மா சொல்றாளாம், அப்படியான 2 மாசம் கழிச்சு நம்ம குடும்பம் வச்சுக்கலாம், பொதுவா நம்ம வீட்டு உழைப்பு நம்ம வீட்டு பணம் அர்த்தம் கூட இருக்கலாம் நல்லது, அடுத்தவர் உழைப்போ அடுத்தவர் பணம் வர மாட்டே கூடாது, அதுதான் மாப்போசி வைக்கலாம். அப்பதான் மாப்போசி வைக்கிறதுக்கு யோகியது, மாப்போசின்னு என்ன அது வரைக்கும் மீச சொல்றான் சொல்றானா என்ன கல்யாணம் பண்ணிட்டு 3-4 நாள் நிறைய பில் கிடைச்சில பத்திரிகை அடிக்கிறது முதல் கொண்டு இவன் பத்திரிகை அவன் எடுத்துட்டு போறான் தாண்டி விடாங்க. அப்ப அப்படி கிடையாது, அதான் உளம் பெருக தனம் பெற்று கொடுத்த பின்னும். அதனால எங்க 6 அக்காளுக்கும் ஒவ்வொரு மாப்பிளையும் அவங்க என்ன அப்ப 20,000 அப்பெல்லாம் 20,000 பெருசு, இப்ப 1,000,000 பெருசு இல்ல, 1,00,000,000 போய் வந்துட்டு இருக்கு இப்ப, அப்ப வந்து 1,00,000 பெருசு அந்த காலத்துல. அதான் திருப்பனந்தாள் மடத்துல மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில முதல் மார்க் எடுத்தா அவனுக்கு 1,000 ரூபாய் பரிசுன்னு அடைந்து போன யஜமான சுவாமி வச்சிருந்தாங்க. இப்ப 1,000 நல்ல காசுன்றவும், அன்னைக்கு 1,000 வாங்கிட்டீங்கன்னா அது வைக்கிற காலத்துல 30-31 வைக்கிற காலத்துக்குன்னா ஒரு சின்ன வீடு சாப்பாட்டுக்கு நிலம் வாங்கிவிடலாம் 1,000 ரூபாய்க்கு. அப்ப வச்சாங்க இன்னைக்கு முடியுமா 1,000 ரூபாய் கூட மூஞ்சல் இடறான்ட்டு. அன்னைக்கு இருந்த ஒரு சின்ன வீடு தனக்கு வேண்டிய ஒரு 2-3 ஏக்கர் குறைய 3 ஏக்கர் வாங்கி வாங்கியிருக்கான். ஏன்னா ஒரு புலவனும் அப்படி படிச்சான்னா அவன் ஒரு குடிசையோட ஒரு சாப்பாட்டுக்கு இருக்குன்னு வச்சாங்க. இன்னைக்கு அந்த 1,000 மதிப்பு இல்லை, அதுக்கு என்ன பண்றது. அதனால் அப்படியாக வந்து கொடுத்தாங்க. அதுல இப்படி 6 பேர் வந்து நிறைய எங்க அக்காளுக்கு எல்லாம் கொடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க. உளம் பெருக தனம் பெற்று கொடுத்த பின்னும் அப்படி கொடுத்து கொடுத்து யார் தவிர ஓர் ஒருவராக எனை ஒழியந்தான். பாருங்க முத பாப்பா கல்யாணம் சொன்னார், இப்ப இவ 7வது பாப்பா, நடுப்புற எத்தனை பாப்பா 5 பாப்பா. இந்த 5 பாப்பா கல்யாணத்தை எத்தனை சொல்ல சொல்ற சேக்கிட, ஓர் ஒருவர் ஆக எனை ஒழிய ஈந்தான். 6 சொல்ல 5 கல்யாணம் சொன்ன மாதிரி ஒரு கவிதை உலகத்துல எங்க இருக்குதுப்பா, எங்கள் பெரியபிராணம் தவிர 6 சொல்லில் 5 கல்யாணம் வேற எங்க இருக்கு. இருந்தா நல்ல சாவகாசம் கொடுத்து 1 ஆண்டு வரைக்கும் சாவகாசம் கொடுப்போம் கொடுத்தான். சரி இப்ப நான் 7வது பொண்ணாகிய நான் தளர்ந்தடியும் இவனுக்கா. எங்க ஆறு அக்கா கல்யாணம் ஆகி கூட எங்க அப்பா அம்மா சொன்ன சொல்ல நம்பிக்கிட்டே இருந்தார் இந்த பையன். யார் இந்த மா இந்த மாதிரி போய் இருக்கிறாரே, இறந்து கிடக்கிறாரே இவர் தான். ஆனால் பார்த்தேன், இந்த அம்மா அப்பா இந்த மாதிரி ஆறு அக்காவையும் கொடுக்காம வஞ்சனை பண்ணி இந்த தாய் மாமன் இருக்காங்களே, நம்ம தாய் மாமன் தானே நான் சொல்லிட்டு தகவு செய்து நான் இந்த எங்க தாய் மாமனை பார்த்து எனக்கா மனசு படிதான் போய் தகவு செய் காதல் செய்து அல்ல மக்கு பெயரோளா. ஆமா காவண்ணா தானா இல்லைன்னா கொண்டு வந்துடாதீங்க. காதல் செய்தல்ல தகவு செய்து. தகவுன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயோ இறக்கப்பட்டு ஆறக்காலுக்கும் கொடுக்க இவங்க போய் எல்லாம் பரிமாறினாங்களே தவிர சி இவங்க மூஞ்சிலே பிடிக்கூடாது போய் கல்யாணம் பண்ணிடணும். எப்ப ஒரு அக்காலு கிடந்ததோ என்னைக்கு பண்ணணும், ஒரு அக்காலுக்கு அடுத்த அக்கா கல்யாணம் என்ன பண்ணணும், அதே தேதியில அதே நேரத்துல அவன் ஏ கே சென்னராஜன் வளைச்சிருந்தா இவர் என்ன பண்ணிருக்கணும், கே பி சுந்தராம்பாளை கூப்பிட்டு இவர் மூணு நாள் கல்யாணம் வச்சிருந்தா அவன் வந்து ஒரு வாரம் கல்யாணம் வச்சு அப்படி எல்லாம் செஞ்சிருக்கணும். அவன் ஒரு மைக்கு வச்சா அவன் நாலு மைக்கு அவங்க காதல விட வச்சு அப்படி செஞ்சிருப்பான். வேற ஒருத்தனா தளர்ந்தழியும் இவனுக்கா தகவு செய்து. இந்த தகவுங்கிற சொல்லு என் காதல் செய்து அது மூணு எழுத்து தான். காவண்ணா தானா இல்லைன்னா தானா காணா ஊனாவும் மூணு எழுத்து தான். ஆயினும் தகவு செய்து என்கின்ற பொழுது அந்த பெண்ணின் ஏற்றம் நம்முடைய சமுதாயத்தின் ஏற்றம் எங்கே இருக்கிறது, காதல் செய்து என்பது எங்க இருக்குது, பொத்துன்னு ஒழுங்குறதுன்னு மக்கு பெயரோடா சொல்லுன்னா சொல்லல தகவு செய்து. பின்ன எப்படி வந்தீங்க, வந்தது எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது, அங்கு அவரை மறைத்து எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம இவனுடனே சார்ந்து போந்தேன். நான் இவங்க எங்க தாய் மாமன் அழைச்சிட்டு வந்தேன், நேற்று சாயந்தரம் ஆறு மணிக்கு தான் அழைச்சிட்டு வந்தேன். வந்த இடத்துல மற்றவனும் வாளரவு தீண்ட மாண்டான். அது 12 மணி அளவு ஒரு பாம்பு வந்து கடிச்சு என்ன கடிக்கப்படாதுங்களா, என்ன கடிச்சா நல்லதாச்சே, என்ன கடிச்சிருக்கலாம் இவங்களை கடிச்சதை அப்படி இல்லாம தீண்ட மாண்டான். ராத்திரி 12 மணிக்கு கடிச்சிட்டு அதுல இருந்து மாரிகாடலில் கலங்க விட்டார் போல நின்றேன். கப்பல்ல போறவன் நல்ல நடுக்கடல் வந்த உடனே திடீர்னு கப்பலானது பிச்சுக்கிட்டு போட்டுதுன்னா என்ன பண்றது, அப்புறம் அது நடுக்கடல்ல அவ்வளவுதான். நாலு தரம் அஞ்சாந்தரம் போகுது கலங்க விட்டார் போல நின்றேன். இந்த சமயத்துலதான் தாங்கள் வந்து கேட்டிருக்கீங்க என்னம்மான்னு கேக்குறீங்க, அதனால இதான் நடந்தது சொன்ன பார்த்தார் பெருமான். இப்ப பாருங்க உஷா காலத்துக்கு வழிபாட்டுக்கு வந்தவர் இவர் புறப்பட்டு வந்தது. ஆனா இங்க என்ன, இந்த பொண்ணுக்கு வேண்டிய இதை விசாரிச்சு இது கேள்விப்பட்டவொன்னு என்ன பண்ற இங்க இருந்திருக்காரு. அப்போ தாம் செய்கின்ற வழிபாட்டை விட இந்த அழுகை குரல் அவளை இருத்திருக்கு. இது சமுதாய தொண்டல்ல வட என்ன போடா போட்டுட்டு செஞ்சார் எங்க ஞான சம்பந்த போற போக்களை செஞ்ச நீ எதே உன்னு செஞ்சுட்டு ஆடுவிய. எனவே இங்க இப்ப மணி என்ன, இது வந்தது 4:50 இதெல்லாம் சொல்லி முடிக்க 5:30 அஞ்சரை இருக்கும் 5:30 அளவுல புறப்படுது. அங்கிருந்தபடியே எங்க அந்த பாப்பா அம்மா கேட்ட அங்கிருந்தபடியே பெருமானை நோக்கி பாடினாலும் அங்கிருந்தபடியே கோயிலுக்குள்ள பாடுதல். இப்ப இந்த பாட்டு எங்க பாடினதுன்னு கேட்டோம்னா இடங்குறி விளக்குன்னு சொன்னா திருமருகளில் பாடியதுன்னா நாங்க அந்த காலத்துல சுழிச்சு விடுவோம். ஏன் திருமல்ல எங்க பாடினார் இந்த மாதிரி மற்றவர்கள் எல்லாம் யாத்திரைகள் தங்குகிற இடத்திலே அந்த பையன் இறந்து கிடப்ப அந்த பெண்ணை கேட்ட பொழுது அவளும் அந்த துயரை சொல்ல அப்பொழுது அந்த இடத்திலிருந்து பாடியது. இங்க இருக்கவங்களை சில பேர் தெரியும், அந்த அதாவது ERC உண்டு, இடங்குறி விளக்குன்னு ஒண்ணு உண்டு. அது யாருக்கு சொன்னது, யார் எப்படி சொன்னது, அதனுடைய பொருள் என்னன்னு விளக்கி இருக்கிறோம். ஏன் அது இருந்தா நீங்க படிச்சாதான் விளக்கலாம், இப்ப அதை எடுத்து விட்டான். ஏன் படிக்காம எழுதணுமே, படிச்சுதான் அதுல வேணாங்கிறமேப்பா, படிச்சுதான் அதுல வேணாங்கிறேன். ஏன் அது இருந்தா என்ன போட்டுது, இல்ல என்ன கல்வியை கெடுத்து விட்டணும் வீணா கல்லூரியோ ஹைஸ்கூல பெரிய என்ன பிரயோஜனம், குப்பை அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி இங்க சொன்ன உடனே அங்கிருந்தே பாடினாராம். என்ன பாடினார், அருமையான பாட்டு, இதை மூர்த்திகள் பாடினா நல்லா இல்ல தடையாயனுமால் சரணியனுமால். அது என்ன பண்ணும் எங்களுக்கு தெரியாது, நீங்க என்ன பண்ணல பாடுவீங்களோ தெரியாது. தருமபுரம் சாமிநாதனா இருக்கும், மற்றவங்களா இருக்கும், இறக்க உணர்வோடு பாருங்க. அந்த உணர்வு தான் மாறிப்பான, அது என்ன ராகமா இருந்தாலும் கொண்டு குப்பையில போடணும். ஏன் இங்க அப்படி சோகத்துல பாடுற? சடையாயனுமாப்பா, இப்படி ஒரு அநாத பெண்ணா போய் இங்க வந்து சடைய உடையவனே அப்படின்னு பாடுறாளேப்பா, சொல்றாளேப்பா, நீ சடைய உடையவன் அல்லவா? ஏன் சடைய சொன்னாங்க? சடையில் தான் வந்தவங்களை எல்லாம் காப்பாத்துறடம் உன் சடை தான். ஏன் மாமனாருக்கும் மருமகனுக்கும் தகராறு? யாருக்கு? தக்கனுக்கும் சந்திரனுக்கும் தகராறுல தேஞ்சே வந்துகிட்டு இருந்தான். வந்த உடனே ஐயோ என்ன போயிட்டுனேன்னா சரி எடுத்து வச்சுக்கிட்டாரு. கங்கை உலகத்தையே பாஞ்சு அக்கெடுக்க வந்தது அதையும் தாங்கன்னு. யாரெல்லாம் எதையும் பெருமானி போற்றி அவ தலையில பூ போட்டாங்க அதையும் தாங்கும், எதையும் தாங்கும் இதயம். அப்போ நீ அநாதைகளை எல்லாம் காப்பாற்றுகின்ற பெருமானுடையவன் அல்லவா? அது போல இந்த பொண்ணு அநாதானப்பா. தடையாயனுமால், எனுமால்னா என்று சொல்லுகிறதே என்று அர்த்தம். சரணியனுமால், நீதான் எனக்கு சரணாகதி, எனக்கு வேற இடம் இல்லைன்னு சொல்லுதேப்பா. விடையாயனுமால், விடையாயனுமால், ஏன் விடைய சொன்னார்? பெருமான் வருகின்ற விடை என்ன விடை? ஆமா, திருவண்ணாமலை காலையோ காங்கேயம் காலையோ அல்ல, அறக்கடவுளே அவனை தாங்குகிறது. நீ அறக்கடவுளே மேலேயே இருக்கிறியப்பா, இது அறமா அந்த பொண்ணு செஞ்சு தந்திருக்காள். வெறுவா விழுமால், அடுத்த வரி. இது எப்பொழுது பாடியதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், இப்போ அஞ்சரைக்கு மேலேன்னு சொல்றேன். விடிய காலம் சத்தியம் அது, அதுக்கு மேல ஒண்ணும் போல. அஞ்சரையிலிருந்து ஆறுக்குள்ள. ஐயா என்ன என்னமோ பெரிய நீங்க பாட்டுக்கு கொடுத்துறீங்க, எப்ப நடந்த கதை? நீ போய் கடிகாரம் பார்க்க மாதிரி சொல்லிடுற. ஆ, நான் கடிகாரம் பார்த்தேன். எந்த கடிகாரம்? இந்த கடிகாரம். மடையார் குவளை மலரும் மருகள், இந்த மலைகள்ல இருக்கிற அந்த குவளை பூலாம் மொட்டா இருந்தது, அது தானா அப்படி மலருதான். எனவே குவளை மலர் விரிகின்ற காலம் விடியற் காலம். என்ன எனக்கு மட்டும் தெரியுமா? மடையார் குவளை மலரும் மருகள், அதுல வேற அருமை. இந்த இதுவரைக்கும் மூடியிருந்த அந்த குவளை கூட கொஞ்சம் கண் திறந்து பாக்குதுப்பா. நீ இவளை கண் திறந்து பார்க்க கூடாதாப்பா. மூடியிருந்த அந்த மொட்டு கூட இப்ப விரிந்து பார்க்கணும். நீ இவளுடைய துன்பத்தை பார்க்க கூடாதா? என்னோட பொருள் இதெல்லாம் விரிந்து இதுவரைக்கும் மொட்டா இருந்தது, இப்ப மலர்ந்தது. மலர்ந்த உடனே என்ன பண்ணுவாங்க? நல்ல சிவபூஜை ஆற்றுகின்றவர்கள் வாங்கி இவங்க ஓடி ஓடி அங்கங்க எங்கெங்க வந்து கோயில்ல அந்த செடி இருக்கோ பூச்செடி, அதை நாளை பிடிச்சு கொடுக்குறாங்க. புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு. அதனால இதுவரைக்கும் அது மலராது இருந்து இப்ப மலர்ந்த உடனே இது மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? பறிச்சுட்டு வந்து போய் பெருமானுக்கு இடுவாங்க. அதனால நீ செய்யக்கூடாதா? மடையார் குவளை மலரும் மருகள், இன்னொரு பொருள். இந்த இந்த குவளையெல்லாம் இது வரைக்கும் அர்ச்சனை பண்றவங்க அடிச்சிட்டு பண்ணுவாங்க. நல்ல பூக்கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்க? இத பறிடா அப்படி படிச்சு என்ன பண்ணுவாங்க? மாலை தொடுத்து அழிக்கலாம். அது மாலை தொடுத்தா என்ன பண்ணுவாங்க? பெண்களை தன்னை கூந்தளிச்சு, ஏய் பாடுறா குவளை பூ அப்படியா தான் பொண்ணு வச்சுக்கிட்டு போது பாத்தியா, கம கம கம்மான வாசனை அடிக்கிறப்பா. அது எனவே இப்படியெல்லாம் அந்த மடையார் குவளை மலர்கின்ற பொழுது இந்த ஒரு பெண்ணு மட்டும் அழுகுறாளேப்பா. உடையாய் தகுமோ இவள் உள் மெலிவி, இவ வருத்தத்தையும் கூடாதான் ரொம்ப அருமையான பாடம். இதை அப்படியே பாடியவுடன் தான் அந்த அப்படியே அந்த இறந்து கிடந்த அந்த பையன் தானே அந்த விஷம் நீங்க பெற்று அப்படியே இருக்கவே என்ன பண்ணா, இது வரைக்கும் அப்படியே மூடிட்டு தூங்குறமே திறக்கிற மாதிரி அப்படி திறந்து பார்த்தான். என்ன இங்க என்ன அப்படின்னா, என்னென்ன இறந்ததோ போனதோ தெரியல. திருவள்ளுவர், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. கொட்டணம் என்ற கொட்டணம் திருக்குறள் படிப்படாத யோகிதையை ஆயிரத்தி முன்னூத்தி உறுப்புள்ளாமே உறுப்புள்ளாமே. அதனால உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. அது அதான் அந்த பையன் சொல்லணும். அது வெளிதான் விழிச்ச உடனே எல்லாருக்கும். அப்பவும் இந்த பொண்ணு போய் மாமா அப்படின்னு கட்டிக்கல. ஏன் திருமணம் ஆகாத காலத்தில் நமக்கு உடையவர் அல்லாத ஆடவரை கையினால் தீண்டுவதும் தப்பு என்று கருதியது தமிழகம். அதான் பண்பாடு. அந்த பண்பாடு தெரிய வேணாம. கூத்தடிக்கிறது வேற உலகம், அது நமக்கு உரிய பண்பாடு. இதெல்லாம் தெரிய வேணாமாப்பா, கொட்டி வச்சிருக்காரு மனுஷன். இவனாலும் சொன்னா என்ன பெரிய பிரான பஜனை பாடிட்டு இருக்கா, அரைஞ்சு எழுத்து விடலாம், 32 தட்டி விடலாம். இல்ல படிக்காத முன்னா என்ன பண்ண தெரியும், பஜனை பாடுத உட்கார்ற. இதெல்லாம் சொல்லுது பண்பாட்டை கொட்டி வச்சிருக்க. ஆதலால் இப்படி அருமையான பதியம் பாடி எழுந்தா எழுந்த உடனே ஞானசமுதர் என்ன பண்ணார், மணி இப்ப 6 பொழுது விடிஞ்சிருக்குது பாடினோடனே 6:10 வச்சுங்களேன், இந்த 10 பாட்டும் பாடியிருக்க எழுந்து வச்சு உடனே பார்த்த. எப்படிதான் தெரிஞ்சது இல்லை, போன் பண்ணார் சாரதா சில்க்ல, அருமையா நல்ல ஒரு 4 பட்டுப்படவை, 4 வேஷ்டி போக்குவரத்து வித்தியாசம் அங்கே இருந்தது. எப்படியோ அந்த காலத்துல ரொம்ப அருமையா அங்கா நல்ல பணியாளன, இன்னொரு ஒரு 20 நிமிஷத்துல என்ன வரணும், அருமையான வெண்பொங்கல் அல்ல இட்லி, நேற்று ராத்திரி சாப்பிட்ட மாதிரி இடியாப்பம் நீங்களே அல்ல அருமையா, அதுக்கு தேங்காய் பால், இதுக்கு வந்து பாப்பது சாம்பார், இது இதெல்லாம் வச்சு அவ்வளவுதான். 6:30 பண்ணார், 6:50 வந்துட்டு இதெல்லாம் பண்ண, 7 நல்லவா குளிக்கிற பிச்சைப்பா அங்க இருந்து போனார். செம்மனார் கோயில் ஆளும் வந்தார், இங்க வாங்க கொஞ்சம் நாதஸ்வரத்தை வாசிங்க நடக்கட்டும், கெட்டி மேளம் கெட்டி மேளம் கல்யாணம் பண்ணி.
3: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்யின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் திருப்பெருந்துறை சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
1: அடியொளி மரமென நொந்துவன் அவனையில் விழுவது ஒளிந்து உடனுரை பெருமை வழங்குவது உலகுகோல் என நெஞ்சோடு மடலவில் கடிகமல் ஐந்தரு மலர்வல முறைமுறை சிந்தி முன் இடமிதன மகிழ்ந்திர நிமையவர் எவரும் இறஞ்சினர். இப்படி இறஞ்சினார்கள். அதுக்கு மேல திருந்தேவர் மற்ற அந்த கூட்டங்களை எல்லாம் வருஷப்படுத்தினாரு. அதற்கு மேலே பூதகணங்கள் கந்தர்வர்கள் கீதை இசையை பாடினார்கள். இப்படி பாடி இருக்கும்போது சாமியானவர் எண்ணினார், தமிழ்நாட்டுக்கு சைவ சமயத்துக்கு ஒரு பெரிய ஒரு செல்வத்தை கொடுக்க வேணும் என்று எண்ணினார். தமிழ்நாட்டுக்கு சைவத்துக்கு ஒரு பெரிய அழியாத ஒரு சிவஞானமாகிய செல்வத்தை தர வேணும் என்று எண்ணினார். அப்படி எண்ணே இந்த வளம் மல்கு சபை இன்னல் கட மண்ணும் தந்தமணி மஞ்சளுரை தாண்டவ பதத்தோர் செந்தமிழில் வந்த சிவ ஞானவமு துண்டார் அந்தமிழ் அருட்கடலை ஆண்டருடவேண்டி. செந்தமிழிலே வந்த சிவஞான கடலை தந்தவராகிய திருவாதவருடைய ஆண்டு கொண்டருளை எண்ணினார். ஆண்டு கொண்டருளை எண்ணினார். சிவபெருமான் வந்து ஆண்டு கொள்வார். சிவபெருமான் வந்து ஆண்டு இப்ப நாயன்மார்கள் அத்தனை பேரையும் அவங்கவுங்க வீட்டுக்கு போய் ஆண்டு அவங்க வீட்டுக்கு போய் தான் ஆண்டு. அது இங்கு நம் இல்லங்களூரு எழுந்தருளி செங்கமல பொற்பாகம் தந்தருடன் தேவன் இல்லங்களூரு எழுந்தருளி அவ்வளவு எளிமையா கூட்டு வர. இங்கு நம் இல்லங்களூரு எழுந்தருளி செங்கமல பொற்பாகம் தந்தருடன் தேவன். அதனாலே இப்படி சாமி எண்ணினாரு. அப்படி எண்ணிய உடனே இந்த கணங்களை எல்லாம் இந்த பூதகணம் சித்த சிவகணங்களே என்னார், நீங்கள் எல்லாம் மனித வடிவத்தில் நீங்க வாருங்க, நான் வந்து தேசிக வடிவம் ஆச்சாரிய வடிவத்தோடு நான் புறப்படுகிறேன். அதில் எல்லாரும் நேராக பாண்டி நாட்டிலே திருப்பெருந்துறை என்கின்ற ஊர் இருக்கிறது, அந்த ஊருக்கு போகணும். அங்கே ஒருத்தன் குதிரை வாங்க வருவான், ஒரு முதல் மந்திரி, அவனை பிடிக்கணும், அவனை பிடிக்கணும். ஆமாம், அதுக்கு பிடிக்கிறதுக்கு 999 கதை கூட்டிகிட்டு வர்றது. ஒரு ஆளை பிடிக்கும், ஒரு ஆளை பிடிக்க 999 வரை சிவகடங்களை அழைத்து கொண்டு பெரிய ஏற்பாடு. இப்போ மற்ற பேத்துக்கிறா அவ்வளவு ஏற்பாடெல்லாம் கிடையாது. இப்போ சுந்தரரை பிடிக்கிறதுக்கு என்னமா வந்தார், ஒத்தையா வந்தார், கிழவனா வந்தார். ஞானசம்பந்தருக்கு ரெண்டு பேர் வந்தாக அவர் மேல இருந்துகிட்டாரு, அந்த அம்மாவுக்கு கீழறங்கி அவனுக்கு பால் கொடுந்தார். அப்பர் சாமியே சூளையை கொடுத்து அங்கே வர சொல்லி திலகவதியார் மூலமாக ஆண்டு இவரத்தான் கைலாயத்திலிருந்து இதில் இப்போ இவர் ஆண்டு கொள்ளுகிற முறை, ஆண்டு கொள்ளுகிற முறை கைலாயத்திலிருந்து 999 சிவகணங்களோடு ஆச்சாரிய மூர்த்தமாக எழுந்தருடைய பெரிய ஏற்பாடு. இந்த ஏற்பாடு கொன்னருளி தன்னுருவ கொண்டொருவர் தேடும் பொன்னடி இணஞ்சலச மண்மிசை கூறுந்த ஐயாலே பண்டி விடுவோம் எடுத்துக்கொண்டு பலகாலம் தேடியவராகிய திருமாலுக்கு கிடைக்காத சுவாமி இப்பொழுது மண்ணிலே வருகிறார். மண்ணிலே வருகிறார். மண்முதலாக நாடமுடிவாக இருக்கல 36 தத்துவங்களையும் கடந்திருக்கிற சாமி, 36 கடந்திருக்கிற சாமி இப்ப பூமியில முதல் தத்துவமாயிருக்கிற பூமிக்கு வருகிறார். பன்மவரை வல்லவர் பரிந்தளல் வரப்பார் மண்ணும் ஒரு தெய்வீக வளம்பதியில் வந்தார். ஐயால தெய்வீக வளம்பதியாயிருக்கிற திருப்பெருந்துறைக்கு வந்தார். அந்த பெருந்துறை என்பதற்கு ஒரு கருத்து சொல்லுகிறார். விம்பிரவி வேலதனில் வீழ்பவர்கள் எல்லாம், பிறவி என்பது கடல், பிறவி என்பது கடல்.

0: பிறவி என்பது வெப்பம். விம்பிறவின்னா வெப்பத்துல எவ்வளவு வேதனை இருக்கும், வெப்பத்துல இருந்து அவருக்கு உனக்கு எவ்வளவு வேதனை இருக்கும், அதுதான் பிறவி. பிறவி வேதனை உடையது, வெப்பம் போல். அப்படி கொடிய பிறவி பெருங்கடலிலே விழுந்து கிடக்கின்ற ஆன்மாக்கள் பரமேஸ்வருடைய மூலமந்தமா இருக்கிற பஞ்சாட்சரத்தை பிடித்துக் கொண்டார்களானால், பஞ்சாட்சரத்தை பற்றி கொண்டார்களானால், அவர்கள் அந்த பிறவிக்கடலிருந்து முத்திக்கரையை சேர்ந்து விடுவார். பிறவி பெருங்கடலை கடக்க வைப்பது மூலமந்தம். எல்லாம் உள்ளே தான் தனியன் பெரும்பிறவி பவத்து எவ்வ தடந்தரையால் எற்றுண்டு பற்று ஒன்றி திருச்சடகன். தனியனேன் பெரும்பிறவி பவம்னா கடல், அது பிறவி பெருங்கடல் தான் அப்படின்னு சொல்றாரு. தனியனேன் பெரும்பிறவி பவத்து எவ்வால் எற்றுண்டு பற்று ஒன்றி தடந்தரையால் கடல்ல விழுந்துட்டான். கடல்ல விழுந்த போது அலைகள் வந்து தாக்கி தள்ளுது, அந்த அலை அடிச்சு இங்கே இந்த பக்கம் தள்ளுது. அது கடலை சுறாமுன்னு பெரிய சுறாமுன்னு வாயை பிளந்து கொண்டு வருகிறது. விழுங்கும், அதுக்கு மேல புயல் காத்தொடிக்கிறது. இந்த கண்டத்துல தப்புவாரா மனுஷன், தப்ப முடியாதுல்ல. தனியனேன் பெரும்பிறவி பவத்து இவ தடந்தரையால் எற்றுண்டு பற்று உண்டி கனியை நேர் துவர்வாயார் என்னுங்காலார் கலக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னை உயுமாறு என்றெண்டி அஞ்செழுத்தில் புனை விடுத்து கிடக்கின்றேன். நல்லா சொல்றாருல, அஞ்செழுத்தில் புனை பிடித்து கிடக்கின்றேனே முனைவரையே முதலந்தம் இல்லா மல்லல் கரைகாட்டி ஆட்கொண்டாய் நூற்கனேற்கே என்பது திருச்சடங்கு. அதேதான் அப்பர் சுவாமியே, அப்பர் சுவாமியே கல்லுல கட்டி கடல்ல போட்டான்ல, கல்லுல கட்டி கடல்ல போட்டான். கல்லுல கட்டி கடல்ல போடும் போது அவர் பஞ்சாட்சரத்தை பிடிச்சுக்கிட்டாரு, பஞ்சாட்சர பதிகம் பாடினாரு. அப்படி பஞ்சாட்சர பதிகம் பாடிய போது அந்த கல்லுல இருந்த கணம் இல்லாம கல்லு லேசா போயிடுச்சு, கல்லுல கணம் இல்லாம போச்சு. அந்த கயிறெல்லாம் அருந்து போச்சு, தானே அருந்து போச்சு, கட்டிய கயிறு தானே அருந்து போச்சு. கல் மிதக்கும், கல் மிதக்கும். இப்படியா கல் மிதக்குமா, இது கட்டுக்கதையா நிஷமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல. இருவினை பாசமும் வளக்கல்லா அர்த்தலில் மும்மலமாகிய கல்லிலே அரம்பாவை என்ன அருங்கையற்றால் கட்டி வெகுகாலம் வெகு கூடி காலம் பிறவிக்கடல்ல கிடக்கின்ற ஆன்மாவை அஞ்செழுத்தானது அந்த கடலை கடந்து முத்தியாகிய கரையில சேர்க்கும்னா திருநாவுக்கரசரை இந்த ஒரு கடல்ல இருந்து பஞ்சாட்சரம் கரையில சேர்க்காதா அப்படிங்கிற. இதுவினை பாசமும் மலக்கல் ஆர்த்தனின் வருபவ கடலில் மாக்கள் ஏறிட அருளுமை அஞ்செழுத்த அரசை இக்கடல் ஒருகள் மேல் ஏற்றிடல் உரைக்க ஓட்டுமோ என்பது. அதத்தான் இங்கு சொல்றாரு. வெம்பிரவி வேலதனில் வீழ்பவர்கள் எல்லாம் நம்பு சிவ நாமனின் நற்புனை பிடித்தால் எம்பரன் அருக்கரையில் ஏறுதுறையாமல் அம்புவி மொழிந்துள்ள பெருந்துறை அருள். அதனால் சிவநாமத்தை பிடித்தவர்கள் பிறவிக்கடலிருந்து முத்திக்கரையில சேருவார்கள். அதே போல இந்த திருப்பெருந்துறையும் சென்று தரிசித்தவர்களுக்கு பிறவி பெருங்கடலிருந்து முத்திக்கரையில சேர்த்து வைக்கும். அதனால் இதுக்கு பெருந்துறை என்று ஈனமில் பெருந்துறை எனும்பதியின் யாங்கல் காணமிகு புன்னை வளர் கந்தமுள சந்தம் வானமுயர் சண்பகம் அறந்துகள் நறந்தன் தேனினம் உறந்துரு சிருந்திகள் உருந்தி. அந்த பெருந்துறை இடையிலே இருக்கின்ற அந்த இயற்கை வளங்களையெல்லாம் நன்றாக பாடுகிறார். அப்படியே போகும்போது வீழ்ந்த நரவத்துளி விழிப்புணலாக பெருந்துறையில் இருக்கிற அந்த சோலைகளிலே மரங்கள் இருக்கிறதா, அந்த மரங்களிலே பூக்கள் இருக்கிறதா, அந்த பூக்கள்ல இருந்து தேன் சொட்டு வரும். அது எப்படி மரம் ஒரு நல்ல கனிந்த மனம் உள்ள சிவபக்தரை போல இருக்கிறதா, அப்படி சிவபக்தரை போல இருப்பதனாலே அதுல வண்டு பாடுதான், அந்த தேனை உண்ண வண்டு பாடுதான். அது எப்படி இருக்குன்னு கேட்டா, ஒரு சிவபக்தனானவன் திருமுறையை நன்றாக காதலாகி கசிந்து கண்ணீர் மல்லிகை பாடிய போது அவனுக்கு எப்படி கண்ணீர் வருமோ அது போல இந்த பூக்கள்ல இருந்து தேர்ந்து வண்டு பாடுறது அவன் பாடுறது மாதிரி. அதை வீழ்ந்த நரவ துளி விழிப்புணலதாக சூழ்ந்து முரல் வண்டினிசை தோத்திரமதாக தாழ்ந்து மலர் ஏந்தி இரு தன்றிரும் நின்றே
1: வாழ்ந்துருக அன்பரான மண்.

0: முறு போங்க, பூ வச்சிருக்குதா, பூ வச்சிருக்குதா, தேன் சுட்டுதா, அப்புறம் வண்டு பாடுதா, இது அன்பரை போல இருக்கிறது. கையில பூ வைத்து கொண்டு, கையில பூ வைத்து கொண்டு, கண்ணீர் சிந்து கொண்டு தோத்திரம் பண்ணுகின்ற அன்பர்களைப் போல அந்த மரங்கள் விளங்குகிறது. வளைத்த வளம் இவ்வகை வயங்கும் அதன் ஆப்பம். இப்படி வளம் உள்ள பூக்கள் பொருந்திய மரங்கள் அடர்ந்த சோலை, அதிலே தவச்சனைகள் எங்கனும் பச்சனைகள் எங்கனும் நிறுங்க, தவமாகி சினைகள் கிளைகள் கிளைகள் நிறுங்க, மீத்துகள் அறக்குலை தலைத்து, கையால் அறமாகிய குலைகள் தலைத்து, மிளிர் மெய்மை பூத்து அறிங்க. அதனாலே அந்த சோலைகளுக்கு நடுவிலே ஒரு குருந்த மரம், அந்த குருந்த மரமானது தவமாகிய சினைகளையும் அறமாகிய குடைகளையும் மெய்மையாகிய பூக்களையும் கொண்டு அழகு பொருந்திய குருந்த மரமாக இருக்கிறது. குரு வந்து இருந்த மரம் குருந்த மரம், குரு வந்து இருந்த மரம் அது முருத்த மாட்டான். தம் குரு குருந்தம் மரம் அப்படி குருந்த மரம் தெளிவில் சாமி எழுந்தருளி இருக்கிறார். எப்படி எழுந்தருளி இருக்கிறார் என்றால், தட்சிணாமூர்த்தி எப்படி இருக்கிறார் ஜனகாதி முனிவர்களுக்கு, நான்கு திருக்கரங்கள், ஒரு கையிலே சின்முத்தர், ஒரு கையிலே சிவஞான போதம், இப்படி எழுந்தருளி இருக்கிறாரா? இவருக்கு இரண்டு திருக்கரத்தோடு, இரண்டு திருக்கரத்தோடு, ஒரு கை சின்முத்தர, ஒரு கையிலே சிவஞான போதம். தேசிக வடிவம், தேசிக வடிவம்னா உருத்திராட்சங்கள், திருநீர் அணிந்த திருக்கோலம், தெற்கு முகமாக எழுந்தருளி இருக்கிறார். தெற்கு முகமா இருந்தா இந்த ஜனகாதி முருகன் பூஜை பண்ணியிருக்கிறார். மாணிக்க வாசலுக்கு தெற்கு முகமா இருக்கும், கோயிலே தெற்கு பார்க்கத்தான இருக்கு கோயில். அது எப்படின்னா, பார்வை மிருகம்னு ஒரு மிருகம், பார்வை மிருகம், ஒரு மிருகத்தை பிடிக்கிறவன் அந்த மிருகத்தை பிடிக்கிற மிருகத்தோட இனத்தா இனமா இருக்கிற ஒரு மிருகத்தை கையில வச்சுக்கிட்டு, கையில வச்சுக்கிட்டு இந்த மிருகத்தின் சத்தம் போட அந்த சத்தத்துக்கிட்டு அந்த மிருகம் நம்ம இனம் அங்க சத்தம் போடுன்னு சொல்லி அந்த இனம் வர அந்த இனத்தை பக்குன்னு பிடிச்சுக்கோ. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு மிருகத்தை பிடிக்கிறவன், ஒரு மிருகத்தை பிடிக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, அந்த பிடிக்கிற மிருகத்தோட இனம் கையில இருக்கும், கையில இந்த மிருகத்தை சத்தம் போட வைக்கிறது. இது சத்தம் போட்டதுன்னா, இது சத்தம் போட்டதுன்னா அந்த மிருகம் நம்ம என மாட்டுதுன்னா அந்த மிருகம் பிடிக்கவே லுகுவா பிடிச்சிருவான், லுகுவா பிடிச்சுக்கிட்டு அதை பார்வையனாம் அக்களை முன் பற்றி பிடித்திருக்காம் போர்வையனக்கான குவி என்பது திருவரும் பயன். பார்வையன பார்வை மிருகம். அது போல இப்ப மனிதராகிய மாணிக்க வாசகரை ஆண்டு கொள்ள வந்திருக்கிறாரா, அவர் மனித வடிவத்தில் ஆனா ஆச்சாரிய திருக்கோலம் மனித வடிவம். அதை இவர் சொல்றாரு, ஆர்வமுடன் வந்து என அகப்பட அழைக்கும் பார்வை என மாந்தர் படிவம் கூட கிடந்தார். இரிலாதனி எளியை ஆகி வந்து ஒளிசை மானுடமாக நோக்கியும் கிரிலாதனின் உடையநாயகன் கடையநாயகன் மனித வடிவத்திலே வந்திருக்கிறாரு. மனித வடிவத்திலே வந்திருக்கிறாரு ஆச்சாரிய திருக்கோலம், மனித வடிவத்தில் வந்திருக்கிறாரு ஆச்சாரிய. அதைத்தான் அந்த இதுல வாழ்க்கைவாத ஒரு வள்ளல் இல்லை. சிவஞான போதமுடன் சிறந்த அடையாளம் திருநேற்று கோலமணி சிவந்த திருமேனி, சிவந்த திருமேனி நவகோடி மதியுதித்தது என்ன பிரகாசம், ஒன்பது கோடி பூரணச்சந்திரன் உதித்தால் எப்படி பிரகாசமோ அது போன்ற பிரகாசம், நவகோடி மதியுதித்தது என்ன பிரகாசம், நல்ல குறுந்தடி நீழல் மாதவர்கள் சூழ சிவஞான தேசிகனாய் தெரிந்து செய்ய நோக்கி திருவாத உரன்றான் வருவான் என்று எண்ணி சிவஞானம் கொடுப்பதற்கு காத்திருந்து தந்தான் திருவாத ஊரனுக்கு அதிக சுவையோ என்பது அந்த வாத ஊரில். ஆகையினால முதலே சொன்ன அல்லவா, மணிக்க வாதர் ஆண்டு கொள்வதற்கு சிவபெருமானே பெரிய ஏற்பாடு. யாருக்கு அப்படி வரலையில, 999 சிவகணங்களை நீங்களும் மனித வடிவர்களாக சிவகணங்களாக திரு சிவ வேடத்தோடு வாருங்கள் என்று சொல்லி இவர் தேசிய வடிவமாக எழுந்துள்ளார். அதனாலே ஏறுவரு குருந்தமுட்டு இலங்கு முயற்காவில் சேருகோகம் என திரு உலத்து அருள் சிறந்து வந்து திகழ் தொண்டர் குடை சூழ சிவகணங்கள் கூட்டமாகும். மகிழ்வெய்தி கொந்தலர் மலர்பொலி குறுந்தடி உருந்தி. அந்தம் முதல் இல்லவர் அருட்டமன் உரைப்பார். அந்தம் முதல் இல்லவர், அந்தமும் முதலும் இல்லாதவராகிய சிவபெருமானை புகழ்ந்து அருட்பாடலை தமிழிலே பாடுகின்றவராகிய திருவாதவுடைய பந்தத்தை அறுப்பதற்கு எல்லை பார்த்திருந்தார். திருவாதவுடைய பந்தத்தை அறுப்பது, பந்தமும் வீடும், பந்தமும் வீடு, உலக வாழ்வு பந்தம், சிவனோடு சேர்வது வீடு, பந்தமும் வீடும், பந்தம் வீடும் படைப்போன் தான். பந்தம் வீடும் ஆனாய் போற்றி என்று நம்முடைய திருமுறைகளிலே நிறைய வருகிறது. பந்தம் வீடவை ஆய பராபரன் என்பது கூட அப்பர் தேவார். பந்தம் என்பது உலக வாழ்வு. பந்தம்னா கட்டுப்படு, சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே என்பது திருப்பரங்குன்றத்து. அதனாலே பந்தம் என்றாலே தொடர்வு, தொடர்வு என்றாலே துன்பம், சனத்தொடர்பு பணத்தொடர்பு. அந்த பந்தத்தை அறுப்பதற்காக எல்லை பார்த்திருந்தார், நேரம் பார்த்திருந்தாரு. எல்லையில இருந்தா, எல்லையில இருந்தாரு, நேரம் பார்த்திருந்தாரு. அதை சொல்றாரு, அந்த முதல் இல்லவர் அருட்டமன் உரைப்பார். பந்தமரு எல்லை எது பார்த்திருந்தார். பொங்கு முணல் யாரு போல போய் விழு கடற்போல் எங்கும் உள நல்லுயிருள்ள இது மொழியாகும். திங்களணி வேணியர் இருப்ப அடி சேரும் துங்கமர யாளர் வர தூங்கு நரி சென்றார். இப்படி சுவாமி வாத உருடிகள் வருவதற்கு முந்தையே சிவபெருமான் திருப்பரந்துறையில குருந்தமரத்தில் எழுந்துள்ளிருக்கிறார். அவர் வருவதற்கு முந்தையே இவர் வந்து கொடுக்கிறவன் முன்ன வந்து உட்கார்ந்துருக்கிறார். வாங்குறவர் அப்புறம் கொடுக்கிறவன் முன்ன வந்து உட்கார்ந்துருக்கான். கொடுக்கிறவன் முன்ன வந்து இருக்க மாட்டார்கள், அதிக வச்சிருக்க மாட்டார். வாங்குறவன் தான் முன்ன போய் உட்காந்து, 10 மணிக்கு நீங்க வாங்க உங்களுக்கு 10 லட்சம் வளர்ந்தாரே அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 9 மணிக்கே போய் உட்காந்து 10 லட்சம் வளர்ந்தாரே அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னு வச்சுக்க, 10 மணிக்கு வாங்க அப்படின்னு 9 மணிக்கு ரெடியாக உட்காந்து. இப்ப அது பொருள், இது அது திருவுருளை கொடுக்கறதுக்கு முந்தி வந்து உட்கார்ந்துருக்கிறார். அதனாலே செம்மனத்து வாதவூர் செல்வரமை புல்லாத பொய்மயக்கம் தரும்பாகம் போல மலர்ந்தன பூவையே. இது ஒரு இயற்கை வளத்தை வச்சு சொல்றார். அது எப்படின்னா செம்மையான மனம், செம்மையான மனம் என்றால் சிவத்தை தவிர வேறு ஒன்றையும் நினையாத மனம். சிவத்தை தவிர உலக பொருளை நினைச்சா அந்த மனத்துக்கு பல வகையான தீய குணங்களும் பல வகையான சிரமங்களும் தெரியும். சிவ ஒன்றையே நினைந்து மற்றவற்றையெல்லாம் விட்டுவிட்டால், சிவ ஒன்றையே நினைந்து மற்றவற்றையெல்லாம் விட்டுவிட்டால் அந்த மனத்துக்கு இன்பமாகவே இருக்கும். அதுக்கு செம்மனம். அதே செம்மனத்து வாதவூர் செல்வதமை புல்லாத பொய்மயக்கம் தரும் வாதம் போல மறந்துற பூ. பூவை என்பது ஒரு வகை பூ, அது காயாம்பூன்னு சொல்றது. அது நீல நிறமா இருக்கும். காயாம்பு வண்ணன் கூட திருமாலை சொல்லுவது, மகாவிஷ்ணுவை காயாம்பு வண்ணன் சொல்லுவது, விளங்குதா? அதனாலே இந்த காயாம்பு மலர்ந்திருந்தது, அது நிறு கருப்பு நிறமா இருக்கும், நீல நிறம் கருப்பு நிறமா இருக்கும். அது எது போல இருக்கிறதுன்னா, இனிமேலும் இந்த வாத ஊரடிகளை இந்த கருநிறம் போன்றிருக்கிற பாசமானது பற்றாது இவரை என்பது போல அது இருந்தது. பாசம் இனிமேல் இவரை பற்றாது என்றது அது காட்டுச்சான். செம்மனத்து வாத ஊர் செல்வதமை புல்லாத பொய்மயக்கம் தரும்பாசம் போல மலர்ந்தன பூவை. எம்மயக்கும் ஒழிப்பவருக்கு இனி பிறவி இல்லை என கைமறிக்கு மலர் போல மலர்ந்தனவங்குல காந்த. காந்தல் என்கின்ற ஒரு பூ, காந்தே அந்த காந்தல், காந்தலை வந்து கைக்கு உமையாக சொல்வது, கைக்கு உமையாக சொல்வது. அது உரைசேரும் 84,000 ஆய் ஓணி வேதம் நிறைசேர படைத்தவற்றின் உயிர்க்குயிராய் அங்கங்கே நின்றான் கோயில். வரசேரும் முகன் முழவ மயிலழ்வர நடவாட வண்டுவாட வரசேர் பொன் இதழிதற்கும் அடலையாமை என்பது ஞானசம்பந்தர் தேவாரம். அதனாலே கொன்றை மலர் பொன்னை வீசுதான், காந்தல் மலர் கையெழுந்து வாங்குதான். அது எதுக்கு அப்படி செய்யுதுன்னா, முயில் என்கின்ற மேகம் வந்து சத்தம் போடுதான், வாத்தியம் போல முழக்குதான். அதுக்கு தகுந்த மயில்களை ஆடுதான். அப்புறம் அது வாத்தியம் முழக்குது, மயில் ஆடுதான், அதுக்கு பரிசு கொடுக்குதான் கொன்றை, அதை வாங்கிக்கு தான் வாங்க. வரசீர் முயில் முளவாய் மயில்கள் போல நடமாட வண்டு பாட, வண்டு பாட விரசேர் உன் இதழிதர, இதழினா கொன்ற விரசேர் உன் இதழிதர வெண்காங்கள். அதனாலே அந்த காந்தல் மல்லன் சொல்லுதான், இனிமேலும் இவருக்கு பிறவி இல்லை அப்படின்னு, இனிமேலும் இவருக்கு பிறவி இல்லை. இம்மயக்கும் ஒழிப்பவருக்கு இனிப்பிறவி இல்லை என கைமுறிக்கு மலர் போல மலர்ந்தன அங்குல காந்தல். இற்காட்டும் கருத்து மத நம்பாகி வெம்பிறவி இற்காட்டி யாவரையும் ஆகுலஞ்சையும் பாவ இற்காட்டி ஒழிப்பவர் யார் நீயருள்க வெமக்கென்று பற்காட்டில் போல் மலர்ந்தன மென்பனி உள்ளை. இப்படியாக இயற்க வளங்களை நிறைய சொல்றாரு. அதற்கு மேலே இன்னொன்று சொல்றாரு, பொற்புடைய தமிழ் வாடும் புண்ணியர். பொற்புடைய தமிழ் வாடும் பொறுப்பு என்றால் அழகு. அது திருவாசகம் என்ற சொல்லுக்கு வேறொன்றதுக்கு இல்லாத அழகு உடையது திருவாசகம் அப்படின்னு மரமலையடி எழுதியிருக்காரு. மற்ற புலவர்கள் இருக்காங்க, திரு என்பது அழகு, அது வேறொன்றதுக்கு இல்லாத சிறப்புடைய அழகு உடையது திருவாசகம். அதனால இவர் என்ன பண்றாரு, பொற்புடைய தமிழ் வாடும் அழகு பொருந்திய தமிழை பாடும் புண்ணியம். எப்பொருளிலும் சிற்பரன் உண்மையில் விழிக்கும் திருநயனஞ்சேர்தலினால் ஐயாலே சிற்பரனாகிய எல்லா பொருளையும் தங்கி இருக்கிற சிற்பரனாகிய திருநயனம் என்கின்ற திருக்கண்ணாலே கடாட்சிக்கிறபடியினாலே இந்நுட்பதுவாம் பிறவி இது வென்றிறங்கி நீன் மரங்கள் கற்பவை உணர்ந்து மலர் கண்ணீர்கள் ஒளிந்தனவால். ஐயாலே இப்பொழுது திருவாத ஊரடிகளுக்கு நயனதீட்சை உண்டாக போகுது. நயனதீட்சை உண்டாவதனாலே அவருக்கு இன்னமே பிறவி இல்லை, நமக்கு அது மாதிரி வராதா என்று அந்த மரங்கள் எல்லாம் கண்ணீர் விடுவார். மரங்கள் ஓரே உயிராகிய மரங்களும் அந்த பூக்கள் இருந்து விடுகின்ற அந்த தேனை பத்தி சொல்றாரு. நம்ம இந்த மரமா இருக்கிறமே மரமா இருக்கிறமே நமக்கு திருவுருள் நயனதீட்சி சாமி பண்ணார்னா நமக்கும் பிறவி இல்லாமல் போகும் அல்லவா. மரம் செடி குடியா இந்த சிவபூசைக்காகிற மரஞ்செடி குடியா பிறக்கிறது பெரிய சொல். ஒரு புலவர் வந்தாரு, இந்த திருவண்ணாமலையில அருணாசலேஸ்வரருக்கு குடத்துல இருந்து பால் சலம் எல்லாம் விட்டு அபிஷேகம் பண்ணாங்களே அந்த குடமா நான் வந்து சமைஞ்சிருக்க கூடாதுக்கு. தடமான இதென்று அறியா கூடலின் தன்மையை போல் மடமான மோக வலையின் பட்டு மயங்குகின்றேன். திடமாக பூசுரன் நானூறு மாட்டும் திருமஞ்சன குடமாய் சமைஞ்சலனே அருணாபுரி திருக்கோயில். எப்படியாவது சிவசம்பந்தமா சிவனுக்கு பணி செய்கிறாப்புல பொருளா இருந்தா தேவலாமே அந்த மாதிரி. முன்னைவினை தெருங்காடு மூடுற ஐம்புல வேடர் துண்ணிய அனைத்திட செய்யும் துன்பவழி செல்லாமல். ஐயாலே வினை என்பது பெரிய காடு, வினை என்பது பெரிய காடு. மடங்க என் வல்வினை காட்டனின் மண்ணருள் திக்குழும் விடங்க என் தன்னை விடுதி கண்டாய் என்று திருவாசகம் நீத்தல் பண்ணப்போம். வினை பெரிய காடா, பெருங்காடா. காடுன்னா பல வகையான மரங்கள், முன்மரங்கள், மிருகங்கள், பல வகையான வந்து விஷப்பூச்சிகள் எல்லாம் நிறைந்திருக்கிற காடு. நல்ல காடு அல்ல வினை பெருங்காடு. முன்னை வினை பெருங்காடு மூடுற ஐம்புல வேடர் துண்ணிய அலைத்திடர் செய்யும் தும்பவடி. அந்த காட்டிலே ஐம்புலங்களாகிய வேடர்கள் வந்து வேற பறிக்கிறதுக்காக துன்பத்தை கொடுப்பதற்காக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த காடு துன்ப வழி செல்லாமல் அந்த மாதிரி வழியிலே செல்லாமல் இதுவரையில் அப்படி சென்று கொண்டிருந்த இந்த திருவாத ஊடிகள் உடைய முன்னப்பிறவியே எல்லாம் அப்படி ஆன்மாக்களுக்கு இப்படியெல்லாம் இருக்கிறது. ஆன்மாக்களுக்கு இப்படியெல்லாம் பிறவியும் வினையும் அதில் வருகிற துன்பம் இதெல்லாம் சொல்லி இவர் அந்த வழியிலே செல்லாமல் இவர் அந்த வழியிலே செல்லாமல் சிவஞான உபதேசம் தமிழ் செய்வார் இன்ன வகை துலகான எய்திய நெறிநீதி. அதனால சிவஞானத்து உபதேசம் செய்வராகிய மாணிக்க வாசகர் அந்த காடுகளெல்லாம் கடந்து சென்றாரு. விரிந்த கடலுக்கிடை விழுந்து இடர் உழுந்தே திரிந்தவர் நயந்து வர சென்று அணுகுமாகும். கடலிலே விழுந்தவர் மறுபடி கடையிலே சேருவது போல வருந்த உழல் வித்த வினை ஒத்த உபசத்தால் இப்பொழுது இருவினை ஒப்பு வந்து விட்டது. உனக்கில்லாததோர் வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்தரும் கணக்கிலா திருக்கோலனை வந்து காட்டினாய் கற்குண்டிலே என்றார் போல அருந்தவர் பெருந்துரை மருந்தினில் அடைந்தார். இப்படி வழியில் இருக்கின்ற இயற்கை வளங்களை எல்லாம் சொல்லி இப்பொழுது பெருந்துரைக்கு பக்கமாக வந்து விட்டார். இந்த உலகம் சிவன் இருக்கும் உலகம், இந்த உலகம் நான் கூட அன்னைக்கு சொன்னேனே இந்த உலகம் சிவலோகம், பூலோகம் நமக்கு சிவலோகம். சிவலோகத்துக்கு போகணுங்கிறது கட்டாயம் இல்லை. நம்ம போகலாம், ஒன்னும் அப்படி ஒன்றும் கட்டாயம் இல்லை. ஏன்னா சிவன் இங்க இருக்கிறபடியினாரே, சிவன் இங்க இருக்கிறபடியினாரே அங்க போகணுங்கிற கட்டாயம் இல்லை. கோயில் புராணத்தில் மாவதி சிவன் ஜாமிய கும்பிட்டு விட்டு நடராஜா கும்பிட்டு விட்டு இன்னமேலும் மறந்தா கூட இங்க வரமாட்டேன் போ அப்படின்னு போறான் ஜிவன் ஒவ்வொருத்தர். அப்படி போறவே அங்க போய் என்னத்தை பார்ப்பா, அங்கதான் கூத்து இல்லையே, அங்கதான் கூத்து ஆட முடியாது. ஆடுறது இங்கதான், இங்க வந்தாலும் இந்த கூத்த பார்க்கலாமே. இதை விட்டு அங்க போறானே சிவன் ஒவ்வொருத்தர், அங்க போய் எதை பார்க்க போறான் அப்படிங்கிறார். மறந்தாலும் இனி இங்கு வாரோம் என்று அகலோர் சிறந்தார நடமாடும் திருவாளன் திருவடி கண்டு இறந்தார்கள் பெறவாத இதில் என்ன பயன், வந்து பிறந்தாலும் இறவாத பேரின்பம் பெறலாமோ. இங்க வந்தாலும் கூத்த பார்க்கலாம், இங்க வந்தாலும் கூத்த பார்க்கலாம், சிவலோகத்து போனா என்னத்தை பார்க்க போற அப்படிங்கிறார். அதனால இப்ப நம்ம சிவலோகத்து போகணும் கட்டாயம் இல்லை, ஆனா இங்க இன்பமாக இருந்து சிவலோக சிவபெருமான தரிசனம் பண்ணிங்கிறது இதுவே சிவலோகம். சிவபெருமான இருந்து இருக்கிற கோயில் எவ்வளவு அளவில்லை அல்லவா, அதனால சிவலோகம் தானே. அதுதான் இந்த உலகம் சிவன் இருக்கும் உலகம். அதுக்கு காரணம் சொல்றாரு, இந்த உலகம் சிவன் இருக்கும் உலகாக இங்கே திருவுருளை பெற்று இந்த உலகத்தில் இருக்கிற கோயில்கள் உறிஞ்சு நம்முடைய நாயன்மார்கள் பாடி இருக்கிறார்கள். அப்ப இந்த உலகம் சிவன் இருக்கிற உலகத்தான பாடி இருக்கிறாங்க. இந்த உலகம் சிவன் இருக்கும் உலகாக சிந்தையருள் கொண்டு திருவாசகம் உரைப்பார் பந்தமர அந்தமில் பரங்குருக வென்றே வந்துள்ள பெருந்துறையின் பன்மையுரை செய்வாம். ஆகையினாலே இப்படி இந்த உலகத்தையே சிவலோகமாக ஆக்கியவர் நம்முடைய சமயாச்சாரியர். இந்த உலகத்தையே சிவலோகமாக அப்பாண்டிய நாட்டை சிவலோகம் ஆக்குவித்து அப்பாசிரியர் பண் திருவாசகம். சிவலோகத்தை இந்த உலகத்துக்கு வரவழைச்சார்கள் அது தெரியும் உங்களுக்கு. வரவண பாண்டியனுக்காக சிவலோகத்துக்கு வரவழைச்சாரு, ஞானசம்பந்தருக்காக சிவலோகத்தை திருப்பெருமணநல்லூர்ல வரவழைச்சாரு. சிவலோகத்தப்ப அதனால இந்த உலகம் சிவலோகம் தான், ஆனா திருவுருளால் அப்படி அமையும் அமையும் அமையும். ஆகவே மாத்தியர் குலத்தலைவர் வன்பரவி எவ்வன் தீர்த்து ஓ தீர்த்துலக ஐயரருள் செய்யும் இடம் வந்து சூழல் சிந்து கூத்தரல் ஊர்ந்த வகை போன்றதல உங்கள் நிறைய மரங்கள் அடர்ந்திருந்த சோலைகள் மரங்கள் நல்ல பூக்கள் உடைய பூக்களை உடைய மரங்கள். இப்ப பூ இல்லாத மரம் இருக்குது இல்ல, மரத்துல பூ இல்லாத மரம் முள்ளு மரம் இருக்குது, பக்கத்துல நிக்க முடியாத மரங்கள் இருக்குது இல்லப்பா, மரங்களிலேயே அதிலே உயர்ந்ததாதி மரங்கள் மனம் பொருந்திய பூக்களை வைத்திருக்கிற மரங்கள் இருக்குவார். அப்பாப்பாப்பா இப்ப மனுஷன்ல வித்தியாசம் இருக்கிற மாதிரி ஞானம் உள்ளவன் தர்மம் உள்ளவன் கல்வி உள்ளவன் இருக்கிறான் அஞ்ஞானி இருக்கிறான் இல்லவ, அது போல மரங்களிலே நல்ல மனம் உள்ள பூக்களை உடையதாயும் அது சிவபெருமானுக்கு உரியதாயும் இருக்கின்ற குலத்தலை வந்தவராகிய திருவாத ஒளிகள் வன்பிறவி எவ்வன் தீர்த்து திருவாத உடைய பிறவியை தீர்த்து சிவபெருமான் அருள் செய்கின்ற இடம் இது என்று தோத்திரம் உரைத்து அந்த சோலைகளில் இருக்கிற வண்டுகள் எல்லாம் தோத்திரம் பாடுதான். வண்டு வாட மயில் ஆள மான்கன்று துள்ளவரி கண்டை வாய சுனநீல மொட்டலும் கேதாரம் என்றார் போல வண்டுகள் பாடுவது. அதுக்கு மேலே பூக்கள் சிந்துவது தேவர்கள் சிந்துவது போல இருக்கிறது. இப்படி பூத்திரன் உதிர்ந்த வகை போன்றதலர் பொங்கல் போற்பேரறிந்து தவம் முயல்வோ என்று பெருந்துரை நாடி ஆறு எங்கி இழைக்கும் அவருக்கு அடிக்க இது நிற்பவர் ஊர் கூறும் என்பது நெல் செய்து குறையாத பத்தியுடன் நீரணிந்து சோரியன் கைது என்று ஒரு வகை அது தாளம்பு என்று சொல்லுவது. அது வந்து சூர் இருக்குமா, அது தாளைன்னு தான் சொல்றாரு. கை தாளையில சூர்னு ஒரு வகை இருக்கும், சூர்னு ஒரு வகை இருக்கு. அதுக்கு அத்தாள் தாளைன்னு ஒண்ணு இல்ல,
1: தாளம்பு
0: தாளம்பு தாழை மரம் தாழை மரம் தாழம்பூ அதுல சோறு இருக்கும். சோறுனா அந்த கொஞ்சம் மென்மையா பூக்கள் அது இருக்குதா, அது வந்து சோத்தை வச்சுக்கிட்டு நிக்குதான். மாணிக்க வாசகர் நடந்து வந்து இழைப்பா இருக்கும் கழைப்பா இருக்கும் பசியா இருக்கும் அப்படின்னு அது இந்த பூக்கள் வெண்மையாக அதுல இருக்குதான். அது திருநீர் பூசிக்கிட்டு சோறு வச்சுக்கிட்டு நிக்குதான் மாணிக்க வாசகர். இவர் மாணிக்கவாசகர் சொன்னா திருநூறு பற்றி உடலா இருக்கணும் இல்லவா, அதை எப்படி சொல்றாரு பாரு. பேரறிந்து தவமயல் என்று பெரும் துறை நாடி ஆறு எங்கி இழைக்கும் அவருக்கு அழிக்க வேதி நிற்ப ஒருவர் கூறு என்ப நிழல் செய்து குறையாத பத்தியுடன் நீர் அணிந்து சோரையந்தி நின்றது துன்றிய கைதை அப்படின்னு சொல்ற. இப்படி ஆன்ற பயன் பிறன் உகர அகத்தினிமையுள்ளதாக தோன்றியினர் அறிங்கின அறிவினர் ஓர் தூவன்றி எழுந்தன கண்ணல். ஐயாலே பிறருக்கு பயன் கொடுப்பதற்காக கரும்பு இருக்குதான், கரும்பு இருக்குதான். அது பெரியவர்கள் எப்படி இருப்பாருன்னா பிறருக்கு பயன் தருவதற்காக அவர்கள் இருப்பார்கள். கரும்பு என்ற போல மாதிரதம் இறைவர் முகன் ஆடிலவர் ஆன்றகையன் இல்லை என்ன வளைந்து வளைந்தன சென்னல். இப்படியெல்லாம் அந்த திருப்பெருந்துறையில் இருக்கிற வளத்தை பற்றி பாடுகிறாரு. அதற்கு மேலே திருப்பெருந்துறையிலே திருவாதவுடியில் சென்று சௌரவாரை கண்டு திருவருளை பெறுகின்ற அந்த சிறப்பு நிகழ்ச்சி நடைபெறும். திருவருளாலே எல்லாரும் கேட்டு திருவருளை ரொம்ப பிரிவீர்களா, திருவருளை கேட்பதே திருவருள் தானே, அதுவும் மாணிக்கவாதர் பெற்ற திருவருளை கேட்கும்போது நம்ம பெற்றது போலே ஆச்சாரியனாக வந்து அந்த அளவுக்கு திருவருளை செய்திருக்கிறான்னு சொல்ல முடியாது. ஆகையினால அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நிகழ்ச்சி இது. சுவாமியே சிவபுமா திருவாதவுடிகள் தரிசித்து திருவருளை பெறுகின்ற ஒரு சிறப்பு நிகழ்ச்சி திருவருளாலே நாளைக்கு நடைபெறும். சிவாய வான்முயில் வளாது மிக வழி வளஞ்சுரக்க மன்னன் பொன்முறை அரசு குறைவில் ஆகு இருள் வாழ்ந்து நான் மறையரங்கள் ஓங்கனற்றமும் எள்ளி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் நம்ம பார்வை.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.